நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, சக வருடம் 1948, சிராவண மாதம் 29 நாள், 2026 ஆகஸ்ட் திங்கள் 20 தேதி, இன்று வியாழக்கிழமை. 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 45 நொடி.

நாலொரு குரல். வேண்டற்க வெக்கியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கு அரிதாம் பயன். அதிகாரம் வெக்காமை. குரல் எண் 177. குரலின் பொருள், பிறர்

பொருளை கவர விரும்புவதால் ஆகும் ஆக்கத்தை விரும்பாதிருக்க வேண்டும். அது பயன் விளைவிக்கும் போது அப்பயன் நன்மையாவது அரிதாகும். மீண்டும் குரல். வேண்டற்க வெக்கியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கு அரிதாம் பயன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை மற்றும் 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் பயிர் சத்துக்களின் குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி முறைகள் குறித்த முதற் பகுதி. காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். உரையாடுபவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், மரம் வளர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை கவிதை சோலை. எழுதி வழங்குபவர் கல்லை வி கோவிந்தராஜன் என்கின்ற கோவிந்தராஜலு அவர்கள். 7:25 நலமாய் வாழ, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:00 இளமை அறிவியல் எதிர்காலம், மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை. சென்னை அஞ்சல் வழங்குபவர் ம கார்த்திக் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை, பாருப்பள்ளே சுஜானா அவர்கள் வாசித்துள்ள வீண இசை கேட்கலாம். எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், என் ராஜாராம் அவர்கள் கடம். சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு நல்லிணக்கம் பேணுவோம். நெறிப்படுத்துபவர் உமா மகேஸ்வரி அவர்கள். 12:00 வளமான பாரதம், மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம், அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, மாம்பழம் சகோதரிகள் பாடியுள்ள வேல் விருத்தம் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள், வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி அவர்கள். 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்கலாம். 4:00 உத்தம புத்திரன் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை ஜி ராமநாதன், திரைக்கதை வசனம் ஸ்ரீதர், இயக்கம் பிரகாஷ் ராவ். 5:00 பொன் மாலை பொழுது, மௌனம் என்கின்ற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மீன் வளர்ப்பு நேர்முகம், பங்கேற்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவர்கள். கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் டாக்டர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர் ஏஐ கலாட்டா நாடகம், எழுதியவர் ஏ ரமாகாந்தி அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை அஞ்சல். 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகளாகவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

102.8 FM ரெயின்போவில் இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 7:30 முதல் 7:40 வரை PWF பேட்மிண்டன் உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். 7:40 வணக்கம் மக்களே. 8:02-8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் RJ ரத்னவள்ளி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத் தொடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் RJ சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். மூளை ஆரோக்கியம் மற்றும் நடுக்குவாதம் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் இந்திரா காந்தி பட்ட மேற்படிப்பு நிறுவன நரம்பியல் துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் வி தேவி அவர்கள். 4:00 சண்டேஸ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் RJ அந்துவான். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது FM ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பகல் 2:00, இரவு 9:00, 11:00 ஆகிய 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: SIR in Delhi has been extended till 24th of this month. According to the Chief Electoral Officer of Delhi, under the revised schedule, the draft electoral roll will now be published on 31st of this month. The last date to file claims and objections will be 30th of next month. The process of resolving these objections will be completed by 31st October, followed by the publication of the final electoral roll on 4th November. The Ministry of Education has informed that the last date for online registration for Yuva Sangam Phase 7 has been extended till 31st of this month. The ministry said that the extension will provide an additional opportunity to eligible youth from across the country to register and participate in this unique youth exchange program. Earlier, the last date to register for Yuva Sangam Phase 7 was 18th August. Interested youth aged between 18 to 30 years, including students of higher education institutions, NSS volunteers and young professionals, can register through the official Yuva Sangam portal. Bangladesh will hold its presidential election today, with lawmakers set to choose between the ruling BNP stalwart Mirza Fakhrul Islam Alamgir and 11-party opposition alliance candidate Colonel Oli Ahmed. In badminton, Indian shuttlers will be in action on the pre-quarterfinals day at the BWF World Championships at the Indira Gandhi Indoor Stadium in New Delhi. Indian ace and former world champion PV Sindhu will lock horns with third seed Wang Ziyi of China in the women's singles. Indian debutant Ayush Shetty will be up against 11th seed Alvi Farhan of Indonesia in the men's singles. And in hockey, Indian women's team will face England today in their final Pool D match of the FIH Hockey World Cup at Wegener Stadium in Amstelveen. The match will begin at 6:30 p.m. IST. And that is the end of this news bulletin.
1: நிலையத்தில் நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: காலமறிந்து செயல்படுதல், பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்கிறது கலித்தொகை. உண்மையான பண்பு என்று போற்றப்படுவது உலகத்தின் இயல்பறிந்து அதனோடு ஒத்து வாழ்வதாகும். என்னதான் உலக இயல்பினை அறிந்து உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தாலும் காலமறிந்து நாம் செயல்படவில்லை என்றால், நாம் எத்தகு பண்புடையவர்களாக இருந்தாலும் இடம் பொருள் சூழல் அறிந்து செயல்பட தெரியாதவன் என்று உலகம் தூற்றும். தனக்கு கிடைத்த

காத்திருக்க வேண்டும். தனக்கான நேரமும் சூழலும் சரியாக அமைந்து விட்டால் அக்காரியத்தனை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். கொக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய பெரிய மீனுக்காக காத்திருக்கும். சரியான நேரத்தில் வருகின்ற மீனை கொத்தி பிடிக்கும். அதுபோல நமக்குரிய செயல்களை சரியான நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்பதனை பொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து என்கிறது வள்ளுவம். இதனையே மூதுரை மடத்தலையில் ஓடு மீன் ஓட உரு மீன் வருமளவும் பாடியிருக்குமாம் கொக்கு என்கிறது. குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயத்தினர் தனக்கு வருகின்ற வாய்ப்பினையும் நழுவ விட்டு செய்ய வேண்டிய காரியத்தினையும் கைவிட்டு நாகரிகம் என்ற போர்வையில் தேவையற்ற செயல்பாடுகளில் தங்கள் நேரத்தினை விரயமாக்கிக் கொண்டு காலம் கடந்த பின் வருந்தி உழல்வதனையும் விதியின் மேல் பழியை போட்டு திரிவதனையும் காண்கிறோம். எந்த ஒரு செயலுக்கும் பொறுமை காக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். இந்த செயலை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதா இல்லையா என்பதனை ஆராய வேண்டும். சரியான நேரம் வந்தவுடன் செயல்பட்டு அந்த காரியத்தினை முடித்தல் வேண்டும். விளையாட ஒரு காலம் என்றால் கல்வி கற்க ஒரு காலம், பயிர் செய்ய ஒரு காலம், பழுது பார்க்க ஒரு காலம் உண்டு. அதன் காரணமாகவே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற முதுமொழி தோன்றியது. எதை எந்த காலத்தில் எந்த சூழலில் செய்ய வேண்டுமோ அதனை அந்த காலத்தில் அந்த சூழலில் செய்ய வேண்டும். மழைக்காலத்தில் உப்பு விற்க செல்வதும், வெயில் காலத்தில் கம்பளி விற்க செல்வதும், காற்றடிக்கும் போது பொறி விற்க செல்வதும் காலம் தவறி செயல்படுவதாகும். அதனாலே செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் என்பதன் வழி தெரிந்து செயல் வகை செய்தல் வேண்டும் என்கிறார் வள்ளுவர். நாம் கற்கும் கல்விக்கு எல்லை இல்லை, ஆனால் மனிதனின் வாழ்நாளுக்கு எல்லை உண்டு. அதில் நம் உடல் இயலாமையில் கூடிவிட்டால் அதுவும் செய்ய இயலாது. அன்னப்பறவை நீரை விடுத்து பாலை மட்டும் பருகுவது போல வாழ்க்கைக்கு தேவையான நல்லனவற்றை உரிய காலத்தில் கற்று தெளிய வேண்டும். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒழிய பாலுன் குறியின் தெரிந்து எந்த இடத்தில் யார் இருக்கிறார்கள், தனது வலிமை என்ன, அந்த இடத்திற்கு நாம் இந்த காலத்தில் இந்த

0: சூழலில் சென்றால் நம்மால் ஏற்ற பணியினை சரியாக செய்ய இயலுமா என்பதனை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். காக்கையானது தன்னை விட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும். அதுபோல எதிரியை வெல்ல விரும்பும் அரசர்கள் அதற்கு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட வேண்டும். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இக்குறளுக்கு சரியான சான்றாக திகழ்பவர் இரண்டாம் உலகப்போரின் சூத்திரதாரியாக திகழ்ந்த ஹிட்லர் ஆவார். காலமல்லா காலத்தில் படையெடுத்து சென்ற ஹிட்லரின் படை ரஷ்யாவின் கடுமையான பனிப்பொழிவில் மாட்டிக்கொண்டு அப்பணிக்காலத்தினை எதிர்கொள்ள இயலாமல் ரஷ்ய பகுதியில் படு தோல்வியை அடைந்தது. இவ்வாறு காலமறிந்து செயல்பட தவறினால் முடிவில் பேரிழப்பினை சந்திக்க வேண்டியிருக்கும். பருவத்தே பயிர் செய் என்பது அவைக்குரிய ஆத்திச்சுடி. விவசாயம் செய்வதற்குரிய காலத்தை அறிந்து பயிர் தொழிலை செய்ய வேண்டும் என்பது இதனுடைய நேரடி பொருள். ஆனால் இது வேறொரு வாழ்வியல் செய்தியை நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த பருவத்திற்குரிய கடமையை ஆற்ற வேண்டும். சிறுவயதில் விளையாட்டு, பின்பு கல்வி, அதற்கடுத்து உழைப்பு, சரியான வயதில் திருமணம், பிள்ளைப்பேறு என்று திட்டமிட்டு வாழ வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையில் சரியாக திட்டமிட்டு உரிய காலம் அறிந்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நல்ல காரியங்களை செய்வதற்கு நமக்கு இன்னும் நிறைய வயது இருக்கிறது. நாம் இளையவர்கள் என்று காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கக்கூடாது. மற்றறிவாம் நல்வினையாம் இணையம் என்கிறது நாளடி. அரசர்களும் தம் நிழலில் வாழ்கின்ற மக்களிடம் வரி பெறுவது என்பது காலமறிந்து அவர்களை துன்புறுத்தாமல் பெற வேண்டும். அது எவ்வாறெனில் வண்டானது பூவை சிதைக்காமல் தேனை உண்பது போல இருத்தல் வேண்டும் என்பதனை பொருத்தம் அழியா பூந்தண்டார் மன்னர் அறுத்தம் அடி நிழலாரை வருத்தாது கொண்டாரும் போலாதே கோடல் அதுவன்றோ வண்டு தாது உண்டுவிடல் என்கிறது பழமொழி நானூறு. உரிய காலத்தில் நமக்கு உரியவற்றை செய்யாது விடுவதனால் பின்பு வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லை. எனவே நாம் காலமறிந்து செயல்பட்டு வெற்றி பெறுவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:15. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரும் பாடல் பிரபாகர் பாடியது

நிலையத்தின் நேரம் சரியாக 6:29:03. இறை மனம் வீசும் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எஸ் சரளா பாடியது

சேவை செய்தி. புதுச்சேரி மாநிலம் மூலக்குளத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 48ஆம் ஆண்டு ஆடிப்பெருவிழாவில் இன்று காலை 8 மணிக்கு அம்மனுக்கு அபிஷேகமும் இரவு 7 மணிக்கு அம்மனுக்கு தீபாராதனையும் நடைபெறும். சேவை செய்தி கேட்டீர்கள். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: ஒலித்த பாடலோடு தெய்வீக ராகம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் 3ஆம் நாள், வியாழக்கிழமை, நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். நிகழ்ச்சியில் தென்னையில் பயிர் சத்துக்களின் குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி முறைகள் குறித்த முதற் பகுதி, காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: ஒரு வழியா ஏறி வந்துட்டான், அப்படி சைக்கிள் உரமா விடுமா, பல்ட் அடிச்சு தண்ணியில குளிச்சுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போவோம். காத்தமுத்த, மதுக்கு மேல இருந்து குதிக்க போற மாரு, பாருப்பா பாருப்பா பாரு பாரு பாரு பாரு.
2: கருத்தமுத்த, எப்பா எம்ம நேரம் குளிச்சுட்டே இருப்ப, மேல வாப்பா வீட்டுக்கு போனோம்.
1: கதமுத, ரெண்டு சுரணம் விட்டான், மூணாவது சுரணம் விட்டு கரமல ஏறி வரான்.
2: சரிப்பா சரிப்பா, சீக்கிரம் வாப்பா.
1: நீ எப்ப குதிக்க போற மதுல இருந்த?
2: எப்பா, நான் தான் குளிச்சுட்டு ரெடியா நிக்கிறேன்னு.
1: சரி சரி
2: வாப்பா, காலையில எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு.
1: ஆ சரி காதமுத்த, அதான்
2: வந்துட்டான். கருத்தமுத்த, எப்பா போற வழியில
1: தென்னந்தோப்புல
2: ரெண்டு எள்ளி வெட்டி கொடுப்பா.
1: சரி காத்துமுத்து, அங்க குட்டை தண்ணி நீட்டு தண்ணெல்லாம் இருக்குதா?
2: எப்பா நின்றுட்டே பறிக்கிற அந்த குட்டை தண்ணி இருக்குல்லப்பா.
1: ஆமாமா,
2: அதுல ரெண்டு எள்ளி வெட்டி கொடு, குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போறேன்ப்பா.
1: சரி காத்துமுத்து, எள்ளிக்கா பற்றாகுறா, ஒரு காணி எள்ளி குட்டை தண்ணி பறிவிட்டல, வா நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம். காத்துமுத்து, சைக்கிள்ல பின்னாடி உட்கார, ஒரு சைடு உட்காராதா, ரெண்டு சைடும் கால் நீட்டியா?
2: சரிப்பா சரிப்பா, உக்காண்டப்பா உக்காண்டப்பா, நீ சைக்கிள் ஓட்டுப்பா.
1: ஆ சரி சரி சரி.
3: கடலோரம் வாங்கிய காத்து குளிராக இருந்தது நேத்து.
2: எப்பா ஏரி கரையில சைக்கிள் போற, கடலோரம் வாங்கிய காற்றுங்கிற.
1: காத்துமுத்தா, இந்த ஏரி தண்ணிய பாக்குறது கடல் போல கண்கொள்ளா காட்சியா இருக்குதுப்பா.
2: சரிப்பா சரிப்பா, உன் தோப்பு வந்து போச்சு.
1: சரி சரி சரி.
2: எப்பா கருத்துமுத்த, எப்பா தென்னை மரத்துல மட்டையெல்லாம் என்னப்பா கலர் மாறி இருக்கு?
1: ஆமா காத்துமுத்த,
2: மட்டையில அங்கங்க வெளுத்து போயிருக்குது, மட்டை வந்து சில இடத்துல உடச்சிக்கிட்டு நிற்கிது, சில இடத்துல நுனி கருகின மாதிரியும் இருக்கு. என்னப்பா, ஏதோ சத்து பற்றாக்குறை இருக்கும் போல இருக்குப்பா.
1: காத்துமுத்த, முன்ன போல இளநி பெருசா இல்லைப்பா, சிரித்து போச்ச, எண்ணிக்கை கூட குறைஞ்சிக்கிட்டே வருதுப்பா, என்னன்னு தெரியல.
2: கருத்தமுத்த, எனக்கு என்னமோப்பா சத்து பற்றாக்குறை தான்ப்பா.
1: என்னது சத்து பற்றாக்குறையா? ஏன் காத்துமுத்த, மோட்டர் தண்ணி இருக்குது, டெய்லியும் தண்ணி பாய்ச்சிரப்பா.
2: எப்பா தண்ணி மட்டும் பாய்ச்சினா இளநி நல்லா காய்ச்சிடாது, மண்ணில் அதுக்கு தேவையான சத்து இருக்கான்னு பார்க்கணும்.
1: ஏன் காத்தமுத்த, தென்னையை வச்சோமா 4-5 வருஷம் சென்னு இளநீரை பார்த்தோமா அப்படின்னு போகாமல் சத்து இருக்குதா இல்லையான்னு கேட்குறேன்.
2: கருத்தமுத்து, தென்னைக்கு சில சத்துலாம் முக்கியமாக தேவைப்படுதுப்பா. நாம் தென்னங்கன்று வைக்க

0: போது கொஞ்சம் உரம் போட்டு வைக்கிறோம்.
1: ஆமா,
0: அதுக்கு பிறகு மறந்து போடுறோம்ப்பா. அப்படி இருந்தா சரியா காய்க்காது.
1: ஓஹோ,
0: காய்க்காம இருக்கிறதுக்கு என்னென்னமோ காரணம் சொல்றது. ஆனா சத்த வந்து நம்ம மரத்துக்கு கொடுக்கறதே இல்லை.
1: சரியா என்ன சத்து கொடுக்கணும், என்ன பண்ணலாம்னு சொல்லலாம் விவரமா?
0: பொதுவா தென்னை மரங்கிறது இந்த வண்டல் மண், செம்மண், இந்த மாதிரி மண்ணில் தான்ப்பா நல்லா வரும். ஆனா எல்லா மண்ணுலையும் தென்னை மரத்தை நம்ம வளர்க்குறோம். அப்ப மண்ணுக்கு தகுந்த மாதிரி நம்ம சத்தையும் கூட்டணும்ப்பா.
1: கூட்டணும்னா என்ன சத்து கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்?
0: இப்போ நல்லா வளர்ந்த தென்னை மரம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க.
1: சரி,
0: வருடத்துக்கு சராசரியா 540 கிராம் தழைச்சத்து, 250 கிராம் மணிச்சத்து, 820 கிராம் சாம்பல் சத்து, இதெல்லாம் அந்த மரம் நிலத்திலிருந்து எடுத்துக்குது. ஆக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தா தானே மரம் நல்லா காய்க்கும்.
1: ஆமா,
0: மண்ணில் அந்த சத்து இல்லைன்னா?
1: ஆமா, மரம் பாதிச்சிடும்.
0: தெரியுதுல்ல? அப்ப நாம என்ன செய்யணும்னா, ஒரு மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 50 கிலோ தொழு உரம் இருக்குல்ல, அத போட்டு மரத்தை சுத்தி ஒரு அரை வட்ட வடிவுல ஒரு 1 மீட்டர் தூரத்துல
1: சரி
0: நாம கொஞ்சம் வெட்டி இந்த உரத்தெல்லாம் போட்டு வைக்கணும்ப்பா. அது அதுல இருந்து எடுத்துக்கும்பா.
1: சரி சரி
0: சரியா.
1: சரி காதமுத்த, தொழு உரம் போடணுன்ற, அப்புறம் எதுக்கு தென்னை மரத்துல மட்டையெல்லாம் பழுப்பா இருக்கு புள்ளி புள்ளியா இருக்குதுன்னு அறிகுறி எல்லாம் சொன்னீங்க, அப்புறம் அது என்னது?
0: இந்த சத்து மட்டும் இல்லப்பா, தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இது போக கால்சியம், மெக்னீசியம், துத்தநாகம், இரும்பு, பாஸ்பரஸ், இப்படி பல சத்துக்கள் வந்து தென்னைக்கு தேவைப்படுதுப்பா. இந்த சத்துக்கள்லாம் குறைஞ்சாலும், சத்துக்கள் எது குறைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாதிப்பை அந்த மரத்துல நம்ம பார்க்கலாம்ப்பா.
1: சரி சரி சரி. ஓ அப்படியா, தழைச்சத்து பற்றாக்குறையா இருந்தா என்ன அறிகுறி தெரியும்?
0: நல்ல கேள்வி கேட்ட கருத்தமுத்து. தழைச்சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா முதிர்ந்த இலைகள்ல வந்து சீரான இளம் பச்சை நிறம் மாறி முழுமையா மஞ்சள் நிறமா மாறிடும்.
1: காதுமுத்த, நான் என்னமோ மட்டை பழுகு போகுது அதனால மஞ்சள் நிறமா மாறிட்டு இருக்குன்னு நினைச்சுப்பா.
0: இல்லப்பா இல்லப்பா, நல்ல மட்டையா இருந்து திடீர்னு அந்த இளம் பச்சை நிறம் மாறி மஞ்சள் நிறமா வருதுன்னா நாம சந்தேகப்படணும்.
1: சரி,
0: தழைச்சத்து பற்றாக்குறை இருக்குதோ அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா, தீவிர பற்றாக்குறை இருந்துச்சுன்னா எல்லா இலைகளும் இருக்குல்ல குருத்து மட்டையில இருந்து எல்லாமே நிறம் மாற ஆரம்பிச்சிடும். முதிர்ந்த இலைகள் தங்க நிற மாதிரி காட்சி அளிக்கும்பா. வளர்ச்சி தடைபட்டு அப்புறம் இலையெல்லாம் கொட்டிடும். தழைச்சத்து தென்னையுடைய வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. பெண் பூக்கள் உற்பத்தியில அது பெரும்பங்கு வைக்குதுப்பா. இதுல பற்றாக்குறை இருந்துச்சுன்னா பெண் பூவும் நிறைய பூக்காது, காய்ப்பும் குறைஞ்சிவிடும், தென்னை மரத்தோட வளர்ச்சியையும் பாதிச்சு இந்த இளம் மற்றும் முதிர்ந்த இலைகள் அந்த மஞ்சள் நிறமா ஆகும் போது மரத்துக்கே ஆபத்து உண்டாயிடும்பா.
1: ஓஹோ, காதமுத்த, தழைச்சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி செய்ய என்ன பண்ணும்பா?
0: நல்ல கேள்விப்பா. தென்னைக்கு தழைச்சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா 560 கிராம் நாம வந்து சத்து கொடுக்கணும். அதை யூரியாவா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 1.25 கிலோ, அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம், இந்த அளவுல உரத்தை நாம மரத்துக்கு கொடுக்கணும்பா.
1: சரி,
0: இதே வீரிய ஒட்டு ரக தென்னையா இருந்ததுன்னா 1000 கிராம் தழைச்சத்து, அதை யூரியால எடுத்துக்கிட்டோம்னா 2250 கிராம், அதாவது 2.25 கிலோ, அதை வந்து உரமா நம்ம பயன்படுத்தணும்.
1: சரி,
0: அப்பதான் வந்து இந்த தழைச்சத்து பற்றாக்குறை இல்லாம நம்ம மரம் நல்லா இருக்கும்பா.
1: சரி சரி சரி. காதமுத்த, தழைச்சத்தை பத்தி விவரமா சொன்ன, இந்த மணிச்சத்து அப்புறம் சாம்பல் சத்து இதனுடைய பற்றாக்குறை இருந்தா என்ன செய்யறது, இதனுடைய அறிகுறிகள் இருந்தா சொல்லுப்பா.
0: கருத்தமுத்து, தென்னை மரத்துல வந்து நம்ம அடித்தண்டு ரொம்ப பருமனா இருக்குல்ல, அதுக்கு காரணமே மணிச்சத்து தான்.
1: ஓஹோ,
0: மணிச்சத்து குறைய குறைய தென்னை மரத்துல வந்து அந்த பருமன் குறைய ஆரம்பிச்சிடும். தென்னையில மணிச்சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா வேர்களுடைய வளர்ச்சியும் பாதிச்சிடும், பூக்கள் உருவாவது, தேங்காய் முதிர்ச்சி அடைவது, இதுல எல்லாம் பாதிப்பு உண்டாயிடும்பா.
1: சரி,
0: இந்த குறைபாடு இருந்துச்சுன்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நெட்ட ரக தென்னையா இருந்தா 320 கிராம் மணிச்சத்து,
1: சரி,
0: அதை சூப்பர் பாஸ்பேட்டா போட்டோம்னா ஒரு 2 கிலோ போடணும்.
1: ஓஹோ,
0: வீரிய ஒட்டு தென்னைக்குன்னா 250 கிராம் மணிச்சத்து, சூப்பர் பாஸ்பேட்னா 1.5 கிலோ.
1: ஓஹோ,
0: இதை அந்த மரத்துக்கு நாம கொடுக்கணும்பா.
1: சரி சரி சரி.
0: இப்படி செஞ்சோம்னா மணிச்சத்து பற்றாக்குறை இல்லாம பாத்துக்கலாம். அடுத்ததான் என்ன கேட்டா?
1: சாம்பல் சத்து பற்றாக்குறை.
0: சாம்பல் சத்துங்கிறது

0: அது அதிக காய் பிடிக்கிறதுக்கும் அந்த தேங்காயில பருப்பு இருக்குல்ல அது நல்லா தடிமனா இருக்கிறதுக்கும் விளைச்சல் அதிகமா இருக்கிறதுக்கும் உதவுதுப்பா.
1: பரவாயில்லையா.
0: ஆரம்ப நிலையில இதனுடைய பற்றாக்குறை எப்படி தெரியும்னா, ஆரஞ்சு புள்ளிகள்
1: காதுமூத்த ஆரஞ்சு புள்ளியா என்னது
0: எப்பா? ஆரஞ்சு கலர் இருக்குல்ல,
1: ஆரஞ்சு கலரா? சரி.
0: ஆமா, அந்த ஆரஞ்சு கலர்ல புள்ளிகள் தென்படும்.
1: சரி.
0: இதனை தவிர்க்கிறதுக்கு ஆண்டுக்கு ஒரு மரத்துக்கு நெட்டை ரக தென்னைனா 1300 கிராம்.
1: சரி.
0: அதை மூரியட்டா பொட்டாஷா நம்ம போட்டோம்னா 2 கிலோ. வீரிய ஒட்டு தென்னைக்கு 2000 கிராம். மூரியட்டா பொட்டாஷா போட்டோம்னா 3 கிலோ இடணும்பா. இப்படி செஞ்சோம்னா இந்த பற்றாக்குறைய நிவர்த்தி செய்யலாம். இது போக இன்னும் சில பற்றாக்குறை எல்லாம் இருக்குதுப்பா.
1: காதுமுத்த, மற்ற பற்றாக்குறை வந்து நீ நாளைக்கு சொல்லுப்பா எனக்கா. இப்ப நடுவு வச்சுக்கிறான், நடுவு பெண்களெல்லாம் நாத்து நட போறாங்க பாரு. மணி ஆகி போச்சு, நானும் பின்னாடியே போய் நடுவு வேலையெல்லாம் பாத்துட்டேன். அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துடுறேன்பா, நாளைக்கு பேசிக்கலாம்.
0: சரிப்பா கருத்தமுத்து, அப்ப நான் கிளம்புறேன்பா.
1: சரி காதுமுத்து.
0: சரிப்பா சரிப்பா, நான் போயிட்டு
1: வரேன்பா. சரி சரி காதுமுத்து, வழுக்கு போத வரப்ப பாத்து.
0: சரிப்பா சரிப்பா, பாத்து போறேன்பா.
1: சரி சரி.
2: உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் தென்னையில் பயிர் சத்துக்களின் குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி முறைகள் குறித்த முதற் பகுதி காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை திரு செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டையொட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணன் சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் ரயில் இணைப்பு வசதியை மாற்றியமைக்கக்கூடிய திட்டங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். முக்கிய ரயில் வழித்தடங்கள்

0: பயணிகள் நெரிசலை குறைத்து சரக்கு போக்குவரத்தை அதிகரிப்பதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணம் இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு சமூக வலைதள பதிவில், தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகம் வந்துள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மாநில மக்களின் சார்பில் வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் 206 கோடி ரூபாய் செலவில் 27 தடுப்பணைகள் அமைக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், 13 மாவட்டங்களில் இந்த தடுப்பணைகள் அமைக்கப்பட உள்ளதாக அறிவித்தார். 35 மாவட்டங்களில் 28 கோடி ரூபாய் செலவில் செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டும் குழாய்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு ஆனந்த் வெளியிட்டார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என்ற முடிவில் தமிழக காங்கிரஸ் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். இந்த விவகாரத்தில் கர்நாடகத்திற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தாவேக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் போதிய விலை கிடைக்காததாலும் சந்தைப்படுத்த முடியாததாலும் 1.5 டன் மல்லிகைப்பூக்களை விவசாயிகள் தென்பண்ணை ஆற்றில் வீசிச் சென்றுள்ள சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பூக்கள் அதிகம் விளையும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, மதுரை, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை உள்ளிட்ட இடங்களில் அரசு சார்பில் சென்ட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சருக்கு திரு நயினா நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் 10 கிலோ எடை கொண்ட பாரத் கேஸ் ஜிப்லைட் சேவையை முதல் முறையாக தொடங்கியுள்ளது. எடை குறைவாகவும் துருப்பிடிக்காத வகையிலும் ஃபயர் தொழில்நுட்பத்திலும் இந்த சிறிய வகை சிலிண்டர் தயாரிக்கப்பட்டுள்ளதால் பயன்படுத்த எளிதாக இருக்கும் என்று பாரத் பெட்ரோலிய நீலகிரி மாவட்ட கிளை மேலாளர் திரு வசந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணாங்கன்னா 4 hours டெலிவரிக்குள்ள அதை வந்து நம்ம கொடுத்துடணும். இன்னொன்னு, இது ரஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இது வந்து ஒரு ஃபைபரால மேக் பண்ண சிலிண்டர், காம்போசிட் சிலிண்டர். மற்ற சிலிண்டர், ரெகுலர் சிலிண்டரை விட 50% லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு, இதோடைய கேஸ் அளவு எவ்வளோ இருக்குன்றத நீங்களே பார்த்துக்கலாம். இது வந்து மற்ற சிலிண்டரில் இல்லை. இன்னொன்று, இது 200% சேஃப்டியான சிலிண்டர், பிளாஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இதனால் எல்லா வீடுமே சேஃபாக தான் இருக்கும். நீலகிரியில் ஃபர்ஸ்ட் டைம் இதுவாக.
0: தேசிய வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தோப்பூர் கிராமத்தில் தென்னை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வயல்வெளி பள்ளி நடைபெற்றது. இதன் மூலம் இந்த பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தென்னை விவசாயிகள் பயனடைந்ததாக அறிவியல் மையத்தின் தலைவர் திரு சுந்தர்ராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: தென்னையில் ஏற்படக்கூடிய பல நோய் பூச்சி தாக்குதல் பற்றியும், உர வேளாண்மை பற்றியும், உற்பத்தி பெருக்குதல் பற்றியும், காண்டாமரு வண்டி தாக்குதல் மற்றும் சிவப்பு கோன் வண்டி தாக்குதல் மற்றும் மைண்ட் அட்டாக் பற்றி இன்னைக்கு கிளாஸ் எடுத்தா.
0: தென்னை மரங்களை தாக்கும் நோய்கள் குறித்து தாங்கள் அறிந்து கொண்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
4: தென்னை மரத்திற்கு எப்படி செய்தால் மகசூல் அதிகமாக கிடைக்கும், அது பராமரிப்பு முறை பற்றி எங்களுக்கு இன்று பயிற்சியிலே சிறப்பாக சொல்லி தந்தார்கள்.
5: இந்த வயல்வெளி பள்ளி சிறப்பு முகாம் இன்று எங்களுக்கு மிகுந்த பயனுடன் இருந்தது.
0: இருவரி செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. உலக பேட்மிண்டன் சம்மேளன தலைவர் புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து பேசினார். தில்லியில் மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 200 புதிய மின்சார பேருந்துகளை துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து

0: முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 250வது வீரவணக்க நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் இன்று 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக 4 விரைவு ரயில்கள் வரும் 26ஆம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து புறப்பட்டுச் செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி வீரர்கள் தொடக்கத்திலிருந்தே அடுத்தடுத்து கோல்கள் போட்டனர். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்திய ஹாக்கி அணியின் வெற்றிக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே உலகக்கோப்பை ஹாக்கி மகளிர் பிரிவில் இந்திய அணி இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55 8:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். மரம் வளர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். வழங்குபவர் முனைவர் ஜி ராஜமுருகன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே. மரம் வளர்ப்பது மற்றும் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு. ஒரு வளர்ந்த மரம் ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 22-25 கிலோ கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சுகிறது. உலகளாவிய தாக்கம் 1 ஏக்கர் பரப்பில் உள்ள வளர்ந்த மரங்கள் ஆண்டுக்கு சுமார் 2.6 டன் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை உறிஞ்சுகின்றன. மின்சார சேமிப்பு. கட்டிடங்களுக்கு நிழல் தரும் மரங்கள் ஏர் கண்டிஷனர் தேவையை 10% முதல் 30% வரை குறைத்து மின்சாரத்தை சேமிக்கின்றன. மழை காடுகளின் சக்தி. வெப்பமண்டல மரங்கள் குளிர்பிரதேச மரங்களை விட 4 மடங்கு வேகமாக கார்பனை உறிஞ்சும் திறன் கொண்டவை. நகர குளிர்ச்சி. மரங்கள் தங்களின் நிழல் மற்றும் நீராவி போக்கு மூலம் நகர்ப்புற வெப்பநிலையை 1.6 டிகிரி சென்டிகிரேட் வரை குறைக்கின்றன. தரை வெப்ப குறைப்பு. அடர்ந்த மர நிழல்கள் சாலைகள் மற்றும் சுவர்களின் வெப்பத்தை 13.8 டிகிரி சென்டிகிரேட் வரை குறைக்க உதவும். உயிர்காப்பான். நகரங்களில் மரங்களின் எண்ணிக்கையை 10% அதிகரிப்பதன் மூலம் வெப்ப அலைகளால் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கலாம். நீர் மற்றும் காற்று சுத்திகரிப்பு. வெள்ளத் தடுப்பு. ஒரு பசுமை மாறா மரம் ஆண்டுக்கு 15,000 லிட்டர் மழை நீரை மண்ணுக்குள் ஈர்த்து நிலச்சரிவை தடுக்கிறது. மரங்களின் வேர்கள் நகர்ப்புற அழுக்கு நீர் நிலத்தடி நீருடன் கலப்பதை தடுத்து 15% முதல் 27% வரை தூய்மைப்படுத்துகின்றன. சாலை ஓரங்களில் உள்ள அடர்ந்த மரங்கள் காற்றில் உள்ள நச்சு தூசிகளை 30% வரை குறைத்து தூய காற்றை தருகின்றன. மரத்தின் வகை. சராசரியாக உறிஞ்சப்படும் கார்பன் டை ஆக்சைடு அளவு. டோக்லஸ் ஃபிர் 44.1 கிலோ, லார்ச் 32.8 கிலோ, ஓக் 25.0 கிலோ, ஸ்ப்ரூஸ் 20.1 கிலோ, பீச் 17.4 கிலோ, பைன் 14.7 கிலோ, மேங்க்ரோவ்.

0: 12.3 கிலோ. தாவரங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முக்கிய வழிகள். தூய்மையான காற்று தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலம் கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து தூய ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. கனமழை அல்லது காற்றினால் மண் அடித்து செல்லப்படுவதை தடுக்க வேர்கள் மண்ணை நிலைநிறுத்தி பிடிக்கின்றன. தாவர வேர்களும் ஈர நிலங்களும் தீங்கு விளைவிக்கும் அழுக்கு மற்றும் ரசாயனங்கள் ஆறுகளையும் ஏரிகளையும் சென்றடைவதற்கு முன்பே அவற்றை வடிகட்டி தடுத்து விடுகின்றன. சில தாவரங்கள் தாவர வழி சுத்திகரிப்பு எனப்படும் ஒரு செயல்முறையின் மூலம் மண் மற்றும் நீரிலிருந்து கன உலோகங்களையும் நச்சுக்களையும் உறிந்து கொள்கின்றன. வனவிலங்குகளின் வாழ்விடங்கள் மரங்கள், புதர்கள் மற்றும் பூக்கள் விலங்குகளுக்கும் பூச்சிகளுக்கும் உணவையும் பாதுகாப்பான வாழ்விடங்களையும் அளிக்கின்றன. ஆரோக்கியமான மரங்கள் நமது மிக அடிப்படையான வளங்களுக்கு ஆதாரமாக விளங்குகின்றன. தாவரங்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து, ஆற்றல் மூலங்கள் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை ஆகியவற்றை பாதுகாக்க உதவுகிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், மரம் வளர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். வழங்கியவர் முனைவர் ஜி. ராஜமுருகன்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7 மணி. சிந்தனை மலர். இன்றைய சிந்தனை: ஜனநாயகம் என்பது அரசமைப்பு வடிவம் மட்டுமன்று, அடிப்படையில் அது அனைவரும் இணைந்து வாழும் முறை. ஒருவருக்கொருவர் இணைந்து பரிமாறிக்கொள்ளும் அனுபவமும் பிறரை மதித்தலுமே ஆகும். மீண்டும் சிந்தனை: ஜனநாயகம் என்பது அரசமைப்பு வடிவம் மட்டுமன்று, அடிப்படையில் அது அனைவரும் இணைந்து வாழும் முறை. ஒருவருக்கொருவர் இணைந்து பரிமாறிக்கொள்ளும் அனுபவமும் பிறரை மதித்தலுமே ஆகும். இன்றைய சிந்தனை மலரில் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களின் சிந்தனை மலர்ந்தது.
1: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, காலை 8 மணிக்கு இளமை, அறிவியல், எதிர்காலம், மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை வழங்குகிறார் ம. கார்த்திக் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:02. புதுவை புதுமை.
1: கவிதைச் சோலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்குகிறார் கல்லை வி கோவிந்தராஜன் என்கிற கோவிந்தராஜலு அவர்கள்.
2: தாய் தமிழை வணங்கிடுவோம். நித்தம் நித்தம் இதமளிக்கும் நெஞ்சில் இன்ப தேன் சுரக்கும், புத்தம் புதிதாய் குளிர்விருக்கும் புதுமை மிகும் சுகம் கொடுக்கும். பத்தரை மாற்று தங்கம் போல் பாரினில் சுடரும் உயர்மொழியாம், இத்தரை மக்கள் போற்றுகின்ற இனிய தமிழை வணங்கிடுவோம். மக்கள் நெஞ்சில் மகிழ்வலைக்கும் மாறா இளமை தொடர்ந்திருக்கும், தித்துகள் எட்டிலும் தேன்பாகாய் தீஞ்சுவை நிதந்தரும் தமிழ் மொழியாம். அக்கறை கொண்டே கற்போர்கள் அருஞ்சுவை.

கண்டே மிகவியப்பார். முக்கணி சுவை தரும் முத்தமிழை முறையாய் போற்றி வணங்கிடுவோம். உலகில் சிறந்த இலக்கணங்கள், உப்பே இல்லா இலக்கியங்கள், பலரும் போற்றும் காப்பியங்கள், பாரோர் ஏற்றும் கவிநூல்கள், உலகோர்க்கு ஏற்ற அறநூல்கள், உயர்வகை சிறு சிறு இலக்கியங்கள், பல வகை சிறப்பினை தாங்கி நிற்கும் பைந்தமிழ் தாயை வணங்கிடுவோம். மனித நேயம் வளரச் செய்வோம். உயர்வு தாழ்வை அமைத்து கிளியே ஊரெல்லாம் உழவ விட்டு கயவரின் சூழ்ச்சியாலே கிளியே கடும்பகை வளர்ந்ததிங்கே. பிறப்பினில் உயர்வு தாழ்வை கிளியே பேசி

உயர்வு தாழ்வை அமைத்து கிளியை ஊரெல்லாம் உழவு விட்டு கயவரின் சூழ்ச்சியாலே கிளியே கடும்பகை வளர்ந்தது. இங்கே பிறப்பினில் உயர்வு தாழ்வை கிளியே பேசியே வளரவிட்டோர் அறமிலா செய்கையாலே கிளியே அழிவினை அடைய வைத்தார். முறையிலா கொள்கையாலே கிளியே மூடரை வளர்த்து விட்டார். குறை சொல்லும் இவரை என்றும் கிளியே கூண்டோடு அழிக்க வேண்டும். கள்ளம் கபடமில்லா கிளியே கனிவரும் அன்பை என்றும் உள்ளந்தோறும் ஏற்றி கிளியே உலகனில் நிலைக்கச் செய்வோம். மனிதரில் பேதமில்லா கிளியே மனமுடன் வாழ்வதற்கே மனதனில் மனிதநேயம் கிளியே மாண்புடன் வளரச் செய்வோம். சினம் கொண்டு நித்தம் கிளியே சிதைத்திடுவார் சமுதாயத்தை மனங்கொண்டு மனிதநேயம் கிளியே மகிழ்வுடனே பரவச் செய்வோம். மழலை இன்பம். மனித இனம் பெறுகின்ற இன்பம் தன்னில் மழலை இன்பம் என்பதுவே முதன்மை இன்பம். இனிமையுடன் இல்லறத்தை ஏற்ற தம்பதிகள் எழில் மழலை தனை பெற்றே மகிழ்கின்றார்கள். தனி அழகாய் மழலையின் தன் புன்சிரிப்பால் தாய் தந்தை பேரின்பம் கொள்ளுகின்றார். இனிதனவே வள்ளுவனார் குழலிசை யாழிசை இனிமையிலும் தம்மழலை சொல் இன்பம் என்றார். பெற்றோரை மகிழ்விக்க பிறந்த பிள்ளை பெற்றோரின் முகம் கண்டே சிரிக்கத் துவங்கும். கற்கண்டை விஞ்சும் சுவை பெற்றோர் பெறுவார். காலெடுத்து நடக்கும் முன்னே தவிழும் காட்சி பொற்குவியல் பெற்றதை போல் மகிழ்ச்சி கொள்வார். பின்னர் அவர் காலூன்றி நடந்தார் என்றால் உற்சாகம் பொங்கிடவே துள்ளி குதிப்பார். உயர் மகிழ்வை மழலையொன்றே தருமாம் நித்தம். அன்னையவர் 10 மாதம் சுமந்து பெற்று அக்கறையாய் ராப்பகலாய் கண்விழித்து தன்னலத்தை கருதிடாமல் பிள்ளை தன்னை தான் வளர்ப்பாள். நற்கல்வி தனை தந்தே உன்னதமாய் உயர வைப்பார் நல் வாழ்வளிப்பார். ஒவ்வொரு நொடியும் அவர் மேன்மை கண்டே மகிழ்வார். கண் அசைவால் மகிழ வைக்கும் மழலை நமக்கே காலமெல்லாம் தரும் இன்பம் கோடி பெறும். வேண்டும் வேண்டும் தாய் போலே தமிழ் மொழியை காத்தல் வேண்டும். தாய் நாட்டை காக்க நாம் முன்னெற்றல் வேண்டும். பாய்ந்தே நம் நாட்டு எதிரிகளை வீழ்த்தல் வேண்டும். பகை நீக்கி ஓர் மக்களாய் வாழ்தல் வேண்டும். தூய்மையினால் சுகாதாரத்தை காத்தல் வேண்டும். தொய்வின்றி ஆய்வு வென்று உயர்தல் வேண்டும். நோய் நீக்கி நலவாழ்வில் மகிழ்தல் வேண்டும். நோயளிக்கும் புகை மதுவை ஒழித்தல் வேண்டும். அன்பு பொங்க எவரிடத்தும் பேசிடுதல் வேண்டும். அனைவருக்கும் கருணை காட்ட நெஞ்சே வேண்டும். துன்பத்தில் துடிப்போர்க்கு உதவல் வேண்டும். தூய்மிகு நல்லெண்ணம் யாருக்கும் வேண்டும். தன்னலத்தை கருதாமல் வாழ்தல் வேண்டும். தன்னம்பிக்கை கொண்டிருந்த உழைத்தல் வேண்டும். உண்மையினை மட்டும் நீ பேசல் வேண்டும். ஒருவருக்கும் தீங்கென்ன உள்ளம் வேண்டும். பெற்றோர் தம்மை தெய்வங்களாய் போற்றல் வேண்டும். பெண்களுக்கு சம மதிப்பை வழங்கல் வேண்டும். கற்றறிந்த நேர் வழியில் நடத்தல் வேண்டும். கணவனினும் பிறர்க்கென்ன செய்யாமை வேண்டும். சுற்றத்தார் தீமை போக்கும் உள்ள வேண்டும். சுறுசுறுப்பை கடைபிடித்து உயர்தல் வேண்டும். உற்றதுணை உழைப்பென்றே எண்ணல் வேண்டும். ஊர் போற்றும் உயர்புகழில் வாழ்தல் வேண்டும். நன்றியினை மறவாத நெஞ்சம் வேண்டும். நற்புதனை வாழ்வதெல்லாம் வளர்த்தல் வேண்டும். கண்ணியத்தை உயிர் போல காத்தல் வேண்டும். கருணையிலா தீச்செயல்கள் ஒதுக்கல் வேண்டும். கண்ணனவே ஒழுக்கத்தை போற்றல் வேண்டும். கடமையினை தெய்வமென மதித்தல் வேண்டும். முண்டென்று நற்பணிகள் ஆற்றல் வேண்டும். முழு உடைப்பால் உயர்வடையும் ஊக்கம் வேண்டும். சிக்கனமே வாழும் வழி கற்றல் வேண்டும். சேமிப்பில் தனி கவனம் செலுத்தல் வேண்டும். எக்கணமும் விழிப்புடனே வாழ்தல் வேண்டும். ஏச்சி வாழும் எத்தர்களை துரத்தல் வேண்டும். அனைவருமே நலவாழ்வில் மகிழ்தல் வேண்டும். பக்குவமாய் பேசும் நல் பழக்கம் வேண்டும். பகையின்றி நாம் வாழ முயல்தல் வேண்டும். மற்றவரை மன்னிக்கும் மாண்பு வேண்டும். மக்கள் தமை நற்பண்பில் வளர்த்தல் வேண்டும். பெற்றோரை முதுமைதனில் காத்தல் வேண்டும். பிற உயிரை நம்முயிர் போல் எண்ணல் வேண்டும். நற்குடும்ப உயர் பெருமை போற்றல் வேண்டும். நாடு போற்றும் உயர் புகழில் வாழ்தல் வேண்டும். பற்பளவாய் சாதனைகள் புரிதல் வேண்டும். பார் மக்கள் நம்மை போற்ற உயர்தல் வேண்டும். சுகமெல்லாம் சேர்ந்திடுமே. அன்பும் கருணையும் கொண்ட மனிதரை அகலமே போற்றிடுமே. மற்றவர் துன்பம் துயரினை போக்கும் மனிதனை தொழுதே வாழ்த்திடுமே. உலகம் தொழுதே வாழ்த்திடுமே. உழைத்தே வாழ்வின் உயர்வினை பெற்றால் உலகம் வாழ்த்திடுமே. பிறரின் உழைப்பினை சுரண்டி உயர்வினை பெற்றால் ஓர் நாளில் வீழ்ந்திடுமே. வாழ்க்கை ஓர் நாளில் வீழ்ந்திடுமே. உண்மையை நேர்மையை உயிராய் மதிப்போரை ஊர் சேர்ந்து போற்றிடுமே. வாழ்வில் உண்மையை மறைத்து பொய் கூறி வாழ்வோரை உலகமே விரட்டிடுமே. ஓர் நாளில் உலகமே விரட்டிடுமே. நாட்டினை காத்திடும் நற்பணி செய்வோரை நாம் சேர்ந்து வாழ்த்திடுவோம். பிறர்க்கு கேட்டினை விளைத்தரும் கெடுமதியாளரை கீழ்த்தள்ளி வீழ்த்திடுவோம். நாமே கீழ்த்தள்ளி வைத்திடுவோம். வள்ளுவர் வழியில் வாழ்ந்தால் நமக்கு வளமெல்லாம் சேர்ந்திடுமே. மூத்தோர் சொல்லும் நல்வழி தனில் நாம் நடந்தால் சுகமெல்லாம் சேர்ந்திடுமே. வாழ்வில் சுகமெல்லாம் சேர்ந்திடுமே. பாவேந்தர் பாரதிதாசன். குயில் கூவி கொண்டிருக்கும் தோப்பும்
பாடி குதித்தாடி கொண்டிருக்கும் கடலும், அங்கே வெயில் காந்து கொண்டிருக்கும் மணலும், ஓடி விளையாடி கொண்டிருக்கும் நண்டும், சத்தம் பயில்கு விதை சுமந்து வரும் காற்றும் உள்ள பாரதியார் கால்பதித்த புதுவை மண்ணில் வெயில் கவிதை பாவேந்தர் உதித்தார். பாட்டு வெளிச்சத்தால் அறியாமல்

மை இருள் கிடித்தார். பால் பொங்கிக் கொண்டிருக்கும் வளமும் இன்ப பண் பொங்கிக் கொண்டிருக்கும் வளமும் முத்து மேல் தூங்கிக் கொண்டிருக்கும் மார்பும் வாழை கால் தூங்கிக் கொண்டிருக்கும் நூலும் பற்றி நூல் தாங்கிக் கொண்டிருக்கும் புலவர் நூறு நுட்ப வளர் பாடலினை செய்தார். தீயை ஆள் வயிற்றில் சுமந்துள்ள ஏழை பற்றி எவர் செய்தார் பாவேந்தர் போல் புதிய பாடல். நாட்டு வளம் நகர வளம் பாடி பின்னர் நதிவளங்கள் மலைவளங்கள் பற்றி பாடல். ஏட்டுவள கவிராயர் எங்கும் செய்தார் பாட்டு வளம் அவரிடையே கண்டோம் உண்மை கூட்டு வளம் காணவில்லை. இந்த நாட்டில் குளிர்முகளை கிழிக்கின்ற மாடம் அன்றி ஓட்ட வளம் மிகு கூரை பற்றி யாரும் உரத்த குரல் கொடுத்ததுண்டா இவரை போலே. வேல்வித்தி பாரதியே வியந்து பார்த்த விடியல் இவர் நெடுமூடத்தனங்களுக்கு கேள்வித்தி என எழுந்த புதுவை சிங்கம் கீழ்மேலாம் தட்டுகளை எடுத்து தள்ளி நாள்தோறும் புரட்சி பாட்டு பாடி வந்த ஞாயிறு இவர். காத்து நிற்கும் சொற்கள் தம்மை ஆள்கின்ற பாவேந்தர் இவரின் பாட்டோ அசையாத மனங்களையும் அசத்தி காட்டும். உன் உயர்வு உன் கையில் தானாக கிடைப்பதில்லை வெற்றி நித்தம் தக்கபடி நாம் உழைக்க வேண்டும். சோம்பி வீணாக நேரமெல்லாம் தூங்கிவிட்டு விம்புகின்ற வீணர்களுக்கு ஏது வெற்றி நாணமின்றி உழைப்பதெனவே உறுதி கொண்டால் நம்மை தேடி தானாய வரும் வெற்றி. வானத்தின் சூரியன் போல் சுற்ற கற்றால் வளம் யாவும் நம்மை சேரி வெற்றி கிட்டும். காலத்தில் நற்கடமை ஆற்றுவோர்க்கு காத்திருப்பால் வெற்றி செல்வி மாலை சூட்ட. கோலத்தினை தொடங்கும் முன் புள்ளி வைத்து குறிக்கோளை தொடர் செய்தால் வெற்றி காண்போம். ஞாலத்தின் வெற்றியாளர் வரலாற்றேட்டை நாம் பார்த்து அவர்கள் வழியில் வெற்றி காண்போம். ஓலமிடும் கடல் அலையை உற்று பார்த்தே ஓய்வில்லா உழைப்பு மூலம் வெற்றி காண்போம். உன் உயர்வோ உன் கையில் மறக்க வேண்டாம் உலகத்தை குறை கூறி திரிய வேண்டாம். தன்கரத்தை நம்பியோர்கள் வெற்றி காண்பார் தளர்வில்லா மனத்தோறும் வெற்றி காண்பார். முன்னேற்றம் பெற நினைப்போர் உழைத்தால் வெற்றி முயற்சியிலா மனிதர்களுக்கோ வறுமை விஞ்சும். இன்முகமும் புன்சிரிப்பும் கொள்வார் வாழ்வில் இமயமென புகழ் பெறுவார் வெற்றி காண்பார். சூரியன் விண்ணின் மேல் தெரிகின்ற கதிரோன் நித்த வெப்பத்தை வெளிச்சத்தை கொடுக்கும் கோலம். விண்ணின் மேல் நள்ளிரவில் கண் சிமிட்டும் விண்மீன்கள் ஒவ்வொன்றும் கதிரே என்பேன். உண்மை இது என்றே நாம் வியந்து நிற்போம். உண்மைதான் ஐயமில்லை. இரவில் தோன்றும் எண்ணற்ற கதிரவன்கள் தான் தொலைதூரத்தில் இருப்பதனால் மிகச்சிறியதாய் நம் கண்களுக்கு தோன்றும். செந்தனல் போல் சிவந்திட்ட மேனி கொண்டு சிறப்புடனே கீழ்த்திசையில் எழுந்து செந்தி பந்தனவே வானத்தில் உருண்டு சென்று பார்மக்கள் அனைவருக்கும் பயன்கள் தந்தே அந்தியிலே மேல் திசையில் மறைந்து கொள்ளும் அன்னை போல் உலகத்தை காக்கும் அந்த ஆதவன்தான் பிரதிபலன் பார்ப்பதில்லை. தண்ணீரை முகிலாக்கி மழையாய் தந்தே தாவரங்கள் உயிரினத்தை வாழ வைக்கும். மண்ணுலகில் உயிர்களுக்கே உணவளிக்கும் மாட்சிமிக்கு ஆதவனே காக்கும் தெய்வம். எண்ணற்ற உதவிகளை நமக்கு செய்யும் இணையெல்லா கதிரவர்க்கு நன்றி சொல்வோம். மரம் வளர்ப்போம். விண்ணின் மேல் கருள் மேகம் சூழ்ந்து பின்னர் விண்ணிருந்து வீடும் மழை நீரால் உலகின் மண்ணெல்லாம் பயிர் வளரும் வளம் செழிக்கும் மகிழ்வுடனே உயிரினங்கள் வாடும் நன்றே. அன்று முதல் இன்று வரை இயற்கை அளிக்கும் அற்புதமாம் மழை ஒன்றே உயிர்கற்கெல்லாம். தன் பசியை போக்குகின்ற தாய்தான் மழை நீர். தண்ணீரே இங்கில்லையெனில் வாட்டும் பஞ்சம். மெல்ல வானில் அலைகின்ற மேகக்கூட்டம் மிக குளிர்ந்த காற்றுப்பட்டு மழையாய் பெய்யும். நல்மழிவில் மக்கள் வாழ உதவும் மழைக்கே நாட்டிலுள்ள காடு மரங்கள் துணை இருக்கும். மக்கள் தொகை பெருக்கத்தால் உலகமெங்கும் மரங்கள் நிறை காடுகளை அழித்து இன்னால் மக்கள் வசிக்க வீடு கட்டி வாழ்கின்றார்கள். மழை கொடுக்கும் மரங்களை நாம் அழித்ததாலே பக்குவமாய் பருவத்தில் பெய்த மழை பாருங்கும் பெய்வதில்லை. தண்ணீர் பஞ்சம் சிக்கல்தனை தவிர்ப்பதற்கே நாம் முன்வந்தே சிறப்புடனே மரம் வளர்ப்போம் மழையை பெறுவோம். எழுதுகோள். அன்று முதல் இன்று வரை மனிதர் வாழ்வில் அனுபவத்தை நற்கரத்தை சமுதாய மக்கள் பின்னர் வரும் காலங்களில் அறிந்து கொள்ள பேருதவி செய்வதுவே எழுதுகோள்தான். அந்நாளில் பனை ஓலையில் கூர் ஆணி கொண்டே அனைத்தையுமே பதிவிட்டார் எழுத்தறிந்தோர்கள். எண்ணற்றோர் சங்ககாலம் தன்னில் கற்று எழுதி வைத்தார் வியக்க வைக்கும் கவிதைகள் பலவாய். ஆண்டு 2000 முன்பே மக்கள் அக்கறையாய் ஓலைகளில் எழுதி வைத்தார். வான்புகழ் வல்லுவருக்கும் முன்பே எழுதும் வழக்கங்கள் இருந்திட்ட வரலாறு உண்டாம். நீண்ட காலம் கடந்த பின்னர் மன்னரெல்லாம் நீட்டோலை மூலம் எழுதி செய்தி சொன்னார். சான்றோர்கள் எழுதிகோளால் தந்த செல்வம் சரித்திரத்தை நமக்கு இன்று எடுத்துரைக்கும். பண்டைய நாள் பனை ஓலை சோடி தம்மை பலவிடத்தில் தேடி தேடி ஊவேசா அவர்கள் எண்ணற்ற சங்க நூல்கள் பதிப்பளித்தார். எழுதுகோளால் சமுதாயம் நல் பயன் பெற்றார்கள். அந்நியர்கள் ஆண்ட நாளில் மக்கள் விழிக்க அறிஞர் பலர் எழுதுகோளே துணைய நின்றனவும். முன்னேற்றம் உலக மக்கள் பெறுவதற்கு முழு உதவி எழுதுகோள்தான் மறுப்பாருண்டா. முயற்சி வெல்லும். சின்னஞ்சிறு வயது முதல் ஆல்வா எடிசன் செவி கேட்கும் திறன் இழந்தார். பள்ளி சென்று தன் இளமை காலத்தில் கற்கவில்லை.
தளர்வில்லா.

0: நெடுமுயற்சி கொண்டு நித்தம் உன்னதமாய் ஆய்வு செய்து உலக மக்கள் உளமகிழ்ந்து பயன்படுத்தும் சாதனங்கள் கண்டறிந்தார். 1300 மக்கள் காணும் சுகம் அத்தனையும் அவர் சாதனைகளே. பன்முறைகள் தோற்று போன கஜினி மன்னன் படையெடுக்க தயக்கத்துடன் படுத்திருந்தான். தன் முயற்சி தனில் தோற்று மீண்டும் மீண்டும் தளராமல் வலைபின்னும் சிலந்தியை கண்டான். சின்னஞ்சிறு உயிர் முயற்சி கண்டே எழுந்தான். சிலிர்ப்புடனே படையெடுத்தான், வெற்றி கண்டான். என்றென்றும் முயல்வோர்க்கு வெற்றி உண்டாம் எனும் கருத்தை அனைவரும் நெஞ்சில் வைப்போம். வெற்றி பெற நினைப்போர்கள் முதலில் வாழ்வில் வெற்றி பெற்றோர் வரலாற்றை படித்தல் வேண்டும். சற்றேனும் தயக்கமது நெஞ்சில் வந்தால் சாதனைகள் பெரும் வாய்ப்பை இழந்து நிற்போம். ஒற்றுமையாய் சுதந்திரப்போர் தொடுத்ததாலே ஒப்பற்ற விடுதலையை இந்தியர் பெற்றோம். கற்பதற்கும் வெல்வதற்கும் முயற்சி வேண்டும். கருத்துடனே முயல்வோர்கள் வெற்றி காண்பார்.
1: இதுவரை கவிதை சோலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்கினார் கல்லை வி. கோவிந்தராஜன் என்கிற கோவிந்தராஜலு அவர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இதனை தெரிவித்தார். வன பாதுகாப்பு மற்றும் சூழலியல் பாதுகாப்பு என்பது வருங்கால சந்ததியினரின் நலன்களை கருத்தில் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் அவற்றுக்கிடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். மாறிவரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தொலையுணர்வு கருவிகள், ட்ரோன்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு சார்ந்த அமைப்புகளுடன் வனத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு பன்முக ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 9450 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த திட்டங்களின் மூலம் சுமார் 6400 கிராமங்களுக்கு போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்த முடியும் என்றும் சுற்றுலா மற்றும் சரக்கு கையாளும் திறன் அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலின் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டை ஒட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்த உள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும்

0: இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வரைவு அறிக்கை வரும் 31ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் தங்களின் ஆட்சேபங்களை தெரிவிப்பதற்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். இதைத் தொடர்ந்து நவம்பர் 4ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பீஜப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சாலை வசதி மற்றும் பழங்குடியின மக்களுக்கான வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்புடன் உள்ளனர். மத்திய ரிசர்வ் காவல் படையினருக்கு போக்குவரத்து வசதி எளிதாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த சாலைகளை மேம்படுத்தும் பணியும் பழங்குடியின மக்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்தி தரும் வகையிலும் அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கன்னிவெடி தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியான இங்கு காவல்துறையினர் மற்றும் துணை இராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலைத்தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார். மாவோயிஸ்டுகள் ஏற்படுத்திய மரண பீதியிலிருந்து தப்பி பிழைத்த மக்கள் தற்போது ஜனநாயக பாதையில் நம்பிக்கையுடன் பயணிக்க தொடங்கியுள்ளனர். அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் மத்திய அரசு இதுபோன்ற நடவடிக்கைகள் பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் வகையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: மின்சார வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் தங்களால் சுலபமாக பயணிக்க முடிகிறது என்று சிஆர்பிஎஃப் உதவி ஆய்வாளர் சக்திவேல் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 3 வருஷத்துக்கு நான் வரும்போது அங்க இப்ப ரோடு கிடையாது, டவர் கிடையாது. அந்த டயத்துல வந்து ரொம்ப நாங்க மூவ் பண்ணா நாங்க வந்து வண்டியில தான் மூவ், டூ வீலர் தான் மூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி வண்டிகளெல்லாம் மூவ் பண்ண மாட்டோம். அதாவது எங்களுடைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு டூ வீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனோம்னா இங்கிருந்து விஜயபுரம் போய் அங்க இருந்துட்டு அங்கிருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேற நாங்க ட்ரெயினை பிடிக்கி லீவ் போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் 3 வருஷத்துல இது இப்ப வந்து கொஞ்சம் நார்மலா இருக்குது.
0: பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங் ஆர்மேனியாவில் தமது 2 நாள் பயணத்தை நிறைவு செய்துள்ளார். அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் கரென் புரூட்டியான், ராணுவ தலைமை தளபதி எட்வர்ட் அஸ்ரியான் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார். ஆர்மேனியாவுடன் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்புத்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இருதரப்பு பேச்சுகளின் முன்னேற்றம் குறித்து திரு ராஜேஷ்குமார் சிங் ஆலோசனை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை பரிமாறிக்கொள்வது குறித்தும் பேச்சுகள் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக புதிய பொருளாதார தடை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஈரான் நாட்டுக்கு பல வாய்ப்புகளை அமெரிக்கா வழங்கிய போதிலும் அவை தோல்வியில் முடிந்ததாக கூறியுள்ளார். எனவே ஈரானை தனிமைப்படுத்தும் வகையில் தீவிர பொருளாதார தடை நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு உதவும் நாடுகளுக்கு எதிராகவும் பொருளாதார தடை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று திரு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைவர் மிர்சா ஃபக்ருல் அலாம்கீருக்கும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி அலி முகமது தலைமையிலான 11 கட்சி

0: கூட்டணிக்கும் இடையே இந்த தேர்தலில் போட்டி நிலவுகிறது. 35 ஆண்டுகளுக்கு பின்னர் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பங்களாதேஷ் நாடாளுமன்ற வளாகத்தில் பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு 5 மணி வரை நடைபெறும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு நெருக்கமானவராக முகமது ஷஹபுதீன் கடந்த மாதத்தில் அதிபர் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து தற்போது அங்கு தேர்தல் நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 5-3 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இன்று நடைபெறும் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். யாருக்கு தேவைப்படும்? சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டவர்களுக்கு தேவைப்படும். சிறுநீரக செயலிழப்பு எப்போது ஏற்படும் என்று நாம் முதலில் தெரிந்து கொள்ளலாம். சிறுநீரகம் செயலிழந்து போகுது அப்படின்னா நமக்கு குறிப்பாக 60% பேர் வந்து சிறுநீரக செயலிழப்புக்கு மிக முக்கிய காரணம் நமக்கு சக்கரை வியாதியும் இரத்த கொதிப்பும் தான். மீதி 40% பேர் வந்து நமக்கு மருத்துவர் அறிவுரை இல்லாமல் மருந்துகளை சாப்பிடுவது, குறிப்பாக அனல்ஜெசிக்ஸ் நிறைய சாப்பிடும் போது அது கிட்னி டேமேஜ் ஆகி கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன மருந்துனே தெரியாம ஏதோ கிராமத்தில் கொடுத்தாங்க, அதுல வந்து என்ன கலந்துருக்குனே தெரியாது, நிறைய மெட்டல்ஸ் இருக்கும் சில சமயம், அது பாதரசம் தாமிரம் இதெல்லாம் இருக்கும்போது அது கிட்னியை டேமேஜ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு வந்து நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால இம்யூனாலஜிக்கல் டிசீசஸ் சொல்லுவோம், அதனால கூட சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும். சிறுநீரக செயலிழப்பு வந்து எப்படி தெரிந்து கொள்வதுன்னா, நமக்கு வந்து சிறுநீரக செயலிழக்கிறதுனால என்ன ஆகும்னா கால் கை வீக்கம், முகம் வீக்கம் காலையில் எழுந்த உடனே, அது இல்லாம வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜஸ்ல வந்து மூச்சு திணறல, யூரின் வராம இருக்கிறது, வராம இருக்கிறதுனா உற்பத்தியே ஆகாது, நம்ம எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் யூரின் வந்து உற்பத்தி ஆகாம இருக்கு, இதெல்லாம் சிறுநீரக செயலிழப்புக்கான அறிகுறிகள். இப்ப சிறுநீரகம் ஒருவருக்கு முழுமையாக செயலிழந்து விட்டா வேற ஆப்ஷனே இல்லையா அப்படின்னா அதுக்கு மாற்று வழி இருக்கு. இப்ப வந்து முதலடியா சிறுநீரகம் செயலிழந்தவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா டெம்பரவரியா டயாலிசிஸ்ல, குறிப்பா வந்து ஹீமோ டயாலிசிஸ், பெரிட்டோனல் டயாலிசிஸ் இருக்கு, பட் நம்ம முக்காவாசி பண்றது எல்லாமே வந்து நிறைய ஹீமோ டயாலிசிஸ் தான். அது நம்ம ரத்தத்தை வெளியில எடுத்து மிஷின் மூலமா கிட்னி செய்ய வேண்டிய ஃபங்க்ஷன் சுத்திகரிப்பை செய்து திரும்ப நம்ம உடலுக்கே செலுத்துறது. இது வந்து நிறைய பேர் வந்து வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை இல்ல சில பேருக்கு வாரத்துக்கு 3 தடவை கூட பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். சிறுநீரக செயலிழப்பை தற்காலிகமா தள்ளி போடலாமே தவிர முழுமையா அதை வந்து நம்ம டயாலிசிஸ் இல்லைன்னா லைஃப் லாங் டயாலிசிஸ்லேயே பண்ணிட்டு இருக்கணும். இப்போ வயது முதிர்ந்தவர்களுக்கு பரவாயில்ல, சிறுநீரக 65 வயது ஆனவர்களுக்கு டயாலிசிஸ் 5 வருஷம் டயாலிசிஸ், 6 வருஷம் டயாலிசிஸ் பரவாயில்லாம இருக்கும். இதே ஒரு 20 வயது 30 வயது 40 வயது காரங்களுக்கு இன்னும் ஒரு 30 வருஷம் தொடர்ந்து டயாலிசிஸ் பண்ணோம்னா அது கஷ்டம், அது வந்து அவங்களுக்கு உடல் பாதிப்பு மற்ற பாதிப்பும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால பிற வியாதிகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன அல்டர்னேட் அப்படின்னா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, அவங்களுடைய சிறுநீரகம் அவங்களுக்கு பொருந்தக்கூடிய வேறொருவருடைய சிறுநீரகத்தை எடுத்து பொருத்துவது. இது வந்து லைவ் அண்ட் பிரெயின் டெட் பேஷன்ஸ் ரெண்டு பேர்கிட்டேருந்தும் எடுத்து போடலாம். லைவ்னா உயிரோடு இருப்பவங்க மற்றவர்கள்ட்டேருந்து ஒரு சிறுநீரகத்தை எடுத்தும் பொருத்தலாம். இல்ல பிரெயின் டெட் பேஷண்ட், பிரெயின் டெட் அடைந்தவங்க உறுப்பு தானம் செய்வதற்கு விருப்பம் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க உடம்புல இருந்து சிறுநீரகம், கல்லீரல், ஹார்ட், லங்கு எல்லாமே எடுத்து கூட ஒருத்தருடைய உடலுறுப்பு வந்து 7 பேருக்கு வந்து பயன்படுற அளவுக்கு கூட நம்ம வந்து அந்த அறுவை சிகிச்சையை செய்யலாம். உயிரோடு இருப்பவர்களுக்கு எடுக்கணும், அவங்க வந்து குறிப்பாக அவங்களுடைய இரத்த சம்பந்தமான உறவா இருக்கணும். யார் வேணாலும் யாருக்கும் கொடுத்துட முடியாது, அவங்களுடைய இரத்த சம்பந்தமான உறவு.

0: அவங்களுடைய தாய், தகப்பன், மனைவி, குழந்தைகள், அண்ணன், தம்பி, தங்கை இவங்கெல்லாம் வந்து கொடுக்கலாம். இவங்க கூட்டிலேருந்து சிறுநீரகம் எடுத்து அவருக்கு பொருத்தலாம். பிரெயின்டெட் பேஷண்ட்ஸ்க்கு இருந்து எடுக்கும் போது அவங்களுடைய பிளட் குரூப் ஒன்னா இருக்கணும். அது இல்லாமல் அவங்களுடைய சீனியாரிட்டி லிஸ்ட் பார்ப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டேட் லெவலில் ஒரு சீனியாரிட்டி லிஸ்ட் இருக்கும். அந்த சீனியாரிட்டி லிஸ்ட் பிரகாரம் யாருக்கு வந்து முன்னுரிமை தேவைப்படுதோ அவங்களுக்கு வந்து அந்த இது பண்ணி பண்ணலாம். ஒரு சிறுநீரகம் அறுவை சிகிச்சை செய்த பிறகு அவங்களுடைய டயாலிசிஸோட தேவை முற்றிலுமாக நின்றுடும். அந்த சிறுநீரகம் நார்மலாக செயல்பட ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. குறிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த நார்மல் லைஃப் நடத்தலாம். ஒரே ஒரு என்னன்னா அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கொடுக்குற மருந்துகளால் அந்த சிறுநீரகம் ஏற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக அவங்க உடம்புல இருக்கிற எதிர்ப்பணுக்களை வந்து நம்ம கம்மி பண்ணுவோம். எளிதில் கிருமி தொற்றக்கூடிய இடங்களில் பயணிக்கிறதோ இல்லை கிருமி தொற்றக்கூடிய இடங்கள் கிருமி தொற்று உள்ளவர்களுடைய இருக்கிறதோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதில் கவனமாக இருந்தாங்களாலே போதும், சிறுநீரகம் வந்து நார்மலாக செயல்பட ஆரம்பிச்சிடும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: எனக்கு ஒரு நண்பர், அவர் ஒரு வழக்கறிஞர். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ கேட்டேன், ஏன் சார் நீங்கள்லாம் கோர்ட்டில் வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கி அணியிறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னார் அவர். சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார். கிபி 1694 வருஷத்தில் இங்கிலாந்து அரசி 2வது மேரிங்கிறவர் இறந்து போனார். அந்த ராணியோட கணவர் 3வது வில்லியம், அவர் ஒரு உத்தரவு போட்டாராம். அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில் வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கி அணியணும் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பித்த அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையாம், இன்றைக்கும் தொடருது. வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல வந்து கருப்பு அங்கி மட்டும்தான் அணிஞ்சாங்களாம். அதில் ஒரு சின்ன சங்கடம், ஏற்கனவே உடம்பு கருப்பாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே கருப்பு ட்ரெஸ் வேறு போட்டுக்கிட்டால் முகம் பளிச்சுன்னு தெரியாது இல்லையா. அதனால் முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்களாம் வெள்ளை நிற பட்டியை அணிய ஆரம்பித்தாங்களாம். இப்படி தான் இங்கிலாந்தில் அந்த பழக்கம் ஆரம்பமாயிருக்குது. அந்த சமயத்தில் இந்தியாவை ஆண்டது வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே, அதனால் இங்கேயும் அந்த பழக்கம் அப்படி நடைமுறைக்கு வந்துட்டுது. அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மார்ல்பரோ பிரபுவின் ஞாபகார்த்தமாக நீதிபதிகள் வந்து இந்த வெள்ளை குள்ளாய் அணிகிற முறை வந்து பழக்கத்துக்கு வந்து தான். இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல். இங்கிலாந்தில் நீதிமன்றம்ங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது, அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்கே மரியாதை. அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க. அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவராம், அவர் சொன்னதான் இது. அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஒரு கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்குது. ஜட்ஜு பாரட்லா படித்த பெரிய பெரிய வக்கீல்கள் ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பற்றி விவாதிக்கணும். சுமாராக 40 பேர். இதுக்காக கோர்ட்டு ஹாலில் விசேஷ சேம்பரில் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்களெலாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு அட்டண்டர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போனாங்க. அந்த ஆள் படிக்காதவர், அவர் ஒவ்வொருத்தர் கொடுக்குறதையும் வாங்கி அங்கே அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார். அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல, அது அவரோட வேலை. உள்ளே போன ஜட்ஜி வக்கீல் ஜூரி எல்லோரும் ரொம்ப நேரமாக அந்த கேஸை பற்றி விவாதிக்கிறாங்க. ஒரு நாள் பூரா ஆயிட்டுது. அவ்வளவு தீவிரமாக அக்கு வேறு ஆணி வேறையாக பிச்சு உதறி இருக்கிறாங்க. ஒரு வழியாக 13 மணி நேரம் கழித்து வெளியில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வர வர அந்த அட்டண்டரும் அவங்கவுங்க கோட்டு தொப்பியை அவங்கக்கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையாக திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கடைசியாக ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் களைப்போடவும் வெளியில் வந்துகிட்டு இருக்கிறாராம். இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியையும் எடுத்து

0: அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோடு நீட்டினாராம். ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசாமல் திருப்பி கொடுக்குறார் அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம். அதனால் அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இந்த கோட்டை கொடுக்குறியே என்னோடது தான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம். இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவிசாக பதில் சொன்னாராம், ஐயா இந்த கோட்டு ஹேட்டை வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன், இப்போ திரும்ப உங்ககிட்ட தரணும் தந்துட்டேன், இதுதான் என்னோடய வேலை, மற்றபடி இது உங்களோட தான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேர்களே, 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு நல்லிணக்கம் பேணுவோம். நெறிப்படுத்துபவர் உமா மகேஸ்வரி அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு வளமான பாரதம், மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம், அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:35. நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிமையான காலை வணக்கம். நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி நகர் உலா. ஒவ்வொரு நாளும் நகர் உலா நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஊர் இடங்கள் பற்றி பல தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கும். அந்த வரிசையில் இன்று தேக்கடி பற்றிய தகவல் தெரிஞ்சுக்க போறோம். தேக்கடி கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற பெரியார் தேசிய பூங்காவின் ஒரு பகுதியாகும். இது அடர்ந்த பசுமையான காடுகள், வனவிலங்குகள், அழகிய பெரியார் ஏரி மற்றும் நறுமணப் பொருள் தோட்டங்களுக்கு பெயர் பெற்ற மிகச்சிறந்த சுற்றுலாத்தலமாகும். இது தமிழக கேரள எல்லைப்பகுதியில் உள்ள ஊரான குமுளிக்கு அருகில் உள்ளது. பசுமை மாறா காடுகளுக்காகவும் சவன்னா புல்வெளிகளுக்காகவும் தேக்கடி புகழ்பெற்றது. இப்பகுதியில் யானைகள், புலிகள், சோலை மந்திகள் முதலான பல காட்டுயிர்கள் வாழ்கின்றன. தேக்கு மரங்கள் செழித்து வளர்ந்த இடம் என்பதால் இப்பகுதிக்கு தேக்கடி என்ற பெயர் வந்தது. இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக கோட் திரைப்படத்திலிருந்து பவதாரிணி விஜய் பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் தேக்கடி பற்றிய தகவலில் அடுத்ததாக முக்கிய சிறப்பம்சங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பெரியார் ஏரி பயணம் தான். ஏரியில் படகு சவாரி செய்து கொண்டே தண்ணீர் குடிப்பதற்காக வரும் யானைகள், மான்கள் போன்ற வன விலங்குகளை பார்க்கலாம். கேரள அரசின் வனத்துறையின் கீழுள்ள பெரியார் புலிகள் சரணாலய பகுதியில் அமைந்துள்ள தேக்கடி ஏரி பகுதியில் படகு பயணம் செய்வதற்கான வசதி செய்யப்பட்டுள்ளது. 2 மணி நேர படகு சவாரி மூலம் ஏரிப்பகுதியில் வரும் பறவைகள், பல விலங்குகளை படகிலிருந்து பார்த்து மகிழ்வது ஒரு புதுவிதமான அனுபவத்தை தந்து மனம் மகிழ செய்யும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாழை படத்திலிருந்து தீ பாடிய பாடல் கேட்கலாம்.

0: மாத்து, பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: வேலை வாய்ப்பு செய்தி. இந்திய விமான நிலைய ஆணையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் 129, மேனேஜர் பிரிவில் சிவில் 145, நிதி 34, ஆப்ரேஷன்ஸ் 28, எலக்ட்ரிக்கல் 16, தீயணைப்பு 14 உட்பட மொத்தம் 389 இடங்கள் உள்ளன. கல்வித்தகுதி BE, BTEC, சட்டம், MBA, CA. வயது 7/9/2026 18-27 வரை மற்றும் 18-32 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹1000. பெண்கள் SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 7/9/2026. மேலும் விவரங்களுக்கு AAI.AERO என்ற இணையதள முகவரியில் சரிபார்க்கவும். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள்.

நேரம் 7:47:36. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் நகர் உலா நிகழ்ச்சியில் இன்று தேக்கடி பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சிட்ருக்கோம். அடுத்ததாக என்ன தகவல் அப்படின்னா, தேக்கடி ஏலக்காய் மிளகு கிராம்பு தோட்டங்கள் நிறைந்த மூலிகை மற்றும் மசாலா பொருட்கள் நிறைந்த பகுதியாக திகழ்கிறது. காடுகளில் வழிகாட்டிகளுடன் நடைப்பயணம் மனதை புத்துணர்ச்சி அடைய செய்கிறது. பெரியார் வனவிலங்கு சரணாலயம் பல விலங்குகள் பறவைகள் வாழும் இடமாக திகழ்கிறது. தேக்கடியில் படகு பயணத்திற்கு பல பாதுகாப்புகள் செய்யப்பட்டுள்ளன. காட்டு வழியில் ஜீப்பில் பயணம் செய்வது அற்புதமான அனுபவத்தை தரும்.

தேக்கடி வனப்பகுதியில் நுழைவதற்கு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த நுழைவு கட்டணம் சீட்டை கொண்டுதான் படகு பயண சீட்டும் பெற முடியும். இன்னும் தகவல் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அஞ்சான் திரைப்படத்திலிருந்து பென்னிடயல் ஸ்வேதா பண்டிட் பாடிய பாடல் ஒலிக்கியிருக்கிறது.

இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் தேக்கடி பற்றிய தகவல்ல அடுத்ததான் என்ன தகவல் அப்படின்னா, தேக்கடி படகுத்துறைக்குள் செல்வதற்கு முன்புள்ள பகுதியில் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக சிறு பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இயற்கை எழிலை ரசிக்கும் வண்ணம் அமைதியான இடத்தில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. பெரியார் தேசிய பூங்கா சுற்றுலா

பயணிகளை வெகுவாக கவர்ந்து இழுக்கக்கூடியதாக காட்சியளிக்கிறது. தேக்கடி கடல் மட்டத்திலிருந்து 2800 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டு முழுவதும் இதமான வானிலை நிலவுகிறது. கோடைக்காலம் குளிர்ச்சியாகவும் குளிர்காலம் இன்னும் குளிராகவும் இருக்கும். வன விலங்குகளை பார்க்க வருபவர்களுக்கு கோடைக்காலம் மிகவும் ஏற்றது. இங்குள்ள கேரள கலாச்சாரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. கதகளி நடன நாடகங்கள் மற்றும் உள்ளூர் தற்காப்பு கலைகளில் ஒன்றான மிக பழமையான களரிப்பயட்டு போன்ற கலை நிகழ்ச்சிகள் மெய்சிலிருக்க வைக்கின்றன. தேக்கடி யானை கூட்டங்கள், சாம்பார் மான்கள், புலிகள், சிங்கவால் குரங்குகள் மற்றும் நீலகிரி லங்கூர் குரங்குகளின் இருப்பிடமாக திகழ்கிறது. பெரியார் வனவிலங்கு சரணாலயம் 1978 புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டது. தேக்கடிக்கு சுற்றுலா செல்ல அக்டோபர் முதல் மார்ச் வரை சிறந்த காலமாக உள்ளது. சிறந்த சுற்றுலா தலமான தேக்கடி ஒரு அழகான மகிழ்ச்சியான நினைவுகளை தரும். நிகழ்ச்சியின் நிறைவாக என்னை நோக்கி பாயும் தோட்டா படத்திலிருந்து ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி இளமை அறிவியல் எதிர்காலம் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள்.
1: பொதுவாகவே நாம ஒரு நாட்டின் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா நம்ம அடுத்த தலைமுறையை பத்தி தான் நினைப்போம் இல்லையா? ஆனா நம்ம இந்தியா எதிர்காலத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே ரொம்ப ஆழமா யோசிச்ச ஒரு இளம் தலைவர் இருந்தாரு. அவர்தான் நம்ம இந்தியாவின் முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள். இன்னைக்கு August 20 ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாள். இந்த நாளை தான் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா அரசு அலுவலகங்கள்லயும் பள்ளி கல்லூரிகள்லயும் சமய நல்லிணக்கண நாளா நாம உறுதிமொழி எடுத்துக்கிட்டு கொண்டாடி வரும். 1944 August 20 பம்பாயில் பிறந்த ராஜீவ்காந்தி அவர்கள் தன்னோட 40 வயசுல இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்றார். நம்ம இந்திய வரலாற்றிலேயே ரொம்ப மிக இளம் வயதுடைய ஒரு பிரதமர் அப்படிங்கிற பெருமை இவருக்கு உண்டு. ஆனா நம்ம ராஜீவ்காந்தியை வெறும் பிரதமரா மட்டும் நம்ம பார்த்தோம்னா அவரோட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான பகுதியை நாம கண்டிப்பா தவற விட்டுருவோம். ஏன்னா அவர் ஆரம்பத்துல இருந்தே அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கனவு கண்டவரெல்லாம் கிடையாது. அவர் ஒரு தொழில்முறை விமானி, அதாவது ஒரு கமர்ஷியல் பைலட். அறிவியல் தொழில்நுட்பம் மேலெல்லாம் அவருக்கு ரொம்ப அலாதியான பிரியம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இசை மேல மிகச்சிறந்த ஆர்வம் இருந்தது. புகைப்படம் எடுக்கிறது அவ்வளோ ஏன், நம்ம எல்லாருமே விரும்பி கேட்கிற இந்த ரேடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய வானொலியில கூட அவருக்கு ரொம்ப நேர்த்தியான ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு மனிதர் எப்படி இந்தியாவின் பிரதமரானார் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அவருடைய சுவாரஸ்யமான பயணத்துல வரலாற்று பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து பார்க்க வேண்டிய அடிப்படை இருக்கு. ராஜீவ்காந்தியோட அப்பா ஃபெரோஸ் ஜஹாங்கீர் காந்தி அவர்கள், அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா ரொம்ப அஞ்சாம நேர்மையா உழைச்சவர். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம சுதந்திர போராட்டத்துல இருந்த ஈடுபாடு காரணமாகவும் மகாத்மா காந்தி மேல இருந்த பற்று காரணமாகவும் ஃபெரோஸ் அவர்கள் தன்னோட குடும்ப பெயருக்கு பின்னாடி காந்தி அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இந்த பின்னோட்டு பெயர் எப்படி வந்ததுங்கிற காரணம் தெரியாது. மகாத்மா காந்திக்கும் இவருக்கும் எந்த ரத்த உறவும் கிடையாது. அதுக்கப்புறமா தான் இவர் ஜவஹர்லால் நேருடைய மகளான இந்திரா காந்தியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறமா தான் காந்தி என்ற பெயர் இவங்க குடும்பத்தோட இணைஞ்சது. ராஜீவ்காந்தியோட அம்மா திருமதி இந்திரா காந்தி நம்ம நாட்டினுடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருடைய மகள். அதாவது ராஜீவ்காந்தியினுடைய தாத்தா பண்டித நேரு. ராஜீவ்காந்திக்கு சஞ்சய் காந்தி அப்படின்னு ஒரு தம்பியும் இருந்தாரு. ரெண்டு பேரும் டூன் பள்ளியில ஒன்னா படிச்சவங்க. டேராடூன்ல இருக்கிற புகழ்பெற்ற டூன் பள்ளியில பள்ளி படிப்பு முடிச்சாரு. மேல் படிப்புக்காக இங்கிலாந்து போய் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல பொறியியல் படிப்பிலும் அதுக்கப்புறமா லண்டன் இம்பீரியல் கல்லூரியில சேர்ந்தாரு. ஆனா அவர் முழுமையா தன்னுடைய பட்டப்படிப்பை முடிக்கல. இந்தியா திரும்பினதுக்கு அப்புறமா விமானம் ஓட்டுற பயிற்சி எடுத்துக்கிட்டு

கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கினாரு. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய அரசியல் குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ராஜீவ்காந்திக்கு ஆரம்பத்துல அரசியல் ஆர்வமே இல்லை. அவருடைய புத்தக அலமாரியில அரசியல் புத்தகங்களை விட அறிவியல் பொறியியல் புத்தகங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும்னு பிரதமரனுடைய அலுவலக பதிவுகள் நமக்கு சொல்லுது. இப்போ பைலட் ராஜீவ்காந்தி பத்தின ஒரு சில கதைகளை பார்க்கலாம். இங்கிலாந்துல இருந்து திரும்பிய அவர் டெல்லி பிளையிங் கிளப்ல தேர்வு ஜெயிச்சு பைலட்டா ஆகிறாரு. அப்புறம் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துல விமானியா வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. ஒரு நாட்டோட பிரதமரோட வரலாற்றுல விமானி அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் இருக்கிறதே எவ்வளவு அழகானது இல்லையா? அரசியல் அவரை தேடி வந்ததே தவிர அவர் அரசியலை தேடி போகல அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவருடைய வரலாற்றை உற்று நோக்கும் பொழுது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. 1980 அவரோட தம்பி சஞ்சய் காந்தி ஒரு விமான விபத்துல இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா இந்திரா காந்திக்கு உதவியா இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. ஆரம்பத்துல தயங்கினாலும் நாட்டின் நிலைமை காரணமா அரசியலுக்குள்ள வராரு. அமைதி தொகுதியில நின்னு ஜெயிச்சு எம்பி ஆனாரு. ஆனா வாழ்க்கை அவருக்கு இன்னொரு பெரிய சோதனையை வச்சிருந்தது. 1984 அக்டோபர் 31 தேதி இந்திய வரலாற்றின் மிக துயர

80ல அவரோட தம்பி சஞ்சய் காந்தி ஒரு விமான விபத்துல இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா இந்திரா காந்திக்கு உதவியா இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. ஆரம்பத்துல தயங்கினாலும் நாட்டு நிலைமை காரணமா அரசியலுக்குள்ள வராரு. அமைதி தொகுதியில நின்னு ஜெயிச்சு எம்பி ஆனாரு. ஆனா வாழ்க்கை அவருக்கு இன்னொரு பெரிய சோதனையை வச்சிருந்தது. 1984 அக்டோபர் 31 இந்திய வரலாற்றின் மிக துயரமான நாள். பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். நாடே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்த அந்த நேரத்துல வெறும் 40 ஆன ராஜீவ் காந்தி இந்தியாவின் பிரதமரா பொறுப்பேற்கிறாரு. ஒரு பக்கம் அம்மாவை இழந்த சோகம், மறுபக்கம் ஒரு நாட்டின் பொறுப்பு. அதுக்கப்புறம் 1984 தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி வரலாற்று சாதனை படைச்சது. மொத்தம் இருக்கிற 508 இடங்கள்ல 401 இடங்கள் ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஒரு புதிய தலைமுறையின் கட்சி இந்தியால இருந்து தொடங்குச்சு. ராஜீவ் காந்தின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர முக்கியமான வார்த்தை டெக்னாலஜி அப்படின்னு சொல்ற தொழில்நுட்பம். கொஞ்சம் 1980s மெமரிஸ் பத்தி நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் இல்ல, இன்டர்நெட் இல்ல, சமூக ஊடகங்கள் இல்ல, வீட்டுக்கு வீடு கம்ப்யூட்டர் கூட இல்ல. ஆனா அந்த காலத்திலேயே இந்தியாவை 21st century நோக்கி கூட்டிட்டு போகலாம்னு ஒரு தொலைநோக்கத்தோடு திட்டம் வகுத்தவர் தான் ராஜீவ் காந்தி அவர்கள். இதன் விளைவாக தான் 1984 C. அப்படின்னு சொல்லப்படுற நிறுவனம் உருவாக்கப்படுது. நம்ம நாட்டின் தேவைகளுக்கு ஏத்த தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை உருவாக்குறது தான் இதோட மிகப்பெரிய நோக்கம். 36 36 கோடி ரூபாய் அப்படிங்கிற இலக்கோட டிஜிட்டல் போன் சிஸ்டம்களை உருவாக்குனாங்க. இன்னைக்கு நாம ஒரே ஒரு கிளிக் மூலமா உலகத்தோட மறுமுனையில இருக்கிறவங்க கிட்ட பேசுறோம்னா அதுக்கு முக்கிய காரணம் இந்த டிஜிட்டல் இந்தியாவின் விதைதான். 1980 போடப்பட்டதுதான் இந்த ஒரு முக்கியமான புள்ளி. அது மட்டும் இல்லாம சாதாரண மக்களோட அன்றாட பிரச்சனைகளை தீர்க்க டெக்னாலஜி மிஷன் திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதுல குறிப்பா கிராமங்களுக்கு குடிநீர் கொடுக்கறதுக்காக குடிநீர் மிஷன், குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட தடுப்பூசி மிஷன், படிப்பறிவை அதிகமாக்க எழுத்தறிவு மிஷன், சமையல் எண்ணெய் உற்பத்திக்காக எண்ணெய் வித்துக்கள் மிஷன், இப்படி அறிவியல சாதாரண மக்களோட அன்றாட வாழ்க்கையோட இணைச்சவர் தான் நம்ம ராஜீவ் காந்தி அவர்கள். அடுத்து முக்கியமா அவர் இளைஞர்களுக்காக கொடுத்த முக்கியத்துவம் இருக்கே அதை ரொம்ப நேர்த்தியா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். வாக்களிக்கிற வயசை 21 ஆக்குனது இவருடைய ஆட்சியில தான். இளைஞர்கள் வெறும் எதிர்காலம் மட்டும் இல்ல, அவங்க நிகழ்காலத்தின் முக்கியமான குடிமக்கள் அப்படின்னு அவர் நம்பினாரு. அது போலதான் அதிகாரத்தை டெல்லியில மட்டும் வச்சுக்காம கடைக்கோடி கிராமங்களுக்கு கொண்டு போக விரும்பினாரு. அதுக்காக தான் பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. முக்கியமா உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்து கிராமப்புற பெண்களை எல்லாம் அரசியலுக்கு வர வழிவகுத்த ஒரு முதன்மையான நபர் நம்ம ராஜீவ் காந்தி அவர்கள். கல்வித்துறையில ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை தொடங்கி இருக்கிறாரு. கிராமத்துல இருக்கிற ஏழை எளிய திறமையான மாணவர்களுக்கு இலவசமான தரமான கல்வி கிடைக்கணுங்கிறதுதான் இதனுடைய மிகப்பெரிய நோக்கம். ஒரு குழந்தையோட திறமைய அவர் பின்னாடி பிறந்த கிராமமோ அவனுடைய ஏழ்மையோ தடுத்துடக்கூடாதுன்னு ரொம்ப அழகா யோசிச்சு இப்படி பல்வேறு திட்டங்களை வழிவகுத்தவர். நாட்டுக்குள்ள அமைதியை கொண்டு வர அவர் செஞ்ச ஒப்பந்தங்களையும் நாம கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். 1980 பல மாநிலங்கள்ல இருந்த கலவரங்களை தணிக்க அவரே நேரடியா போய் அமைதி ஒப்பந்தங்களை செஞ்சாரு. பஞ்சாப், அஸ்ஸாம், மிசோரம் அமைதி ஒப்பந்தங்கள் மூலமா பல வருஷங்களா இருந்த வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு இளைஞர்களை எல்லாம் ஒழுங்கா நல்வழிப்படுத்தின ஒரு நபர். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ராஜீவ் காந்தி ஒரு பல்துறை ஆர்வலர். அவருக்கு மேற்கத்திய இசை, இந்துஸ்தானி இசைன்னு இசையில ரொம்ப ஈடுபாடு. போட்டோ எடுக்கிறது, ரேடியோ கேட்கறதுன்னு பன்முக தன்மை கொண்டவரா வாழ்ந்தாரு. அரசியலுக்கு முழுசா வர்றதுக்கு முன்னாடியே 1982 இந்தியாவில நடந்த ஆசிய விளையாட்டு போட்டிகளுக்கான வேலைகளை ரொம்ப துல்லியமா செஞ்சு முடிச்சு தன்னோட நிர்வாக திறமையை நிரூபிச்சாரு. வரலாற்றை பாக்குறப்போ சாதனைகள் விமர்சனங்கள் ரெண்டுமே இருக்கிறது இயல்புதான். ஆனா ஒரு விஷயத்தை யாராலும் மறுக்க முடியாது, இந்தியாவின் எதிர்காலத்தை யங்ஸ்டரோட பார்வையில ரொம்ப நேர்த்தியா சிந்திச்சவர் தான் ராஜீவ் காந்தி. தொழில்நுட்பத்தை நாட்டின் வளர்ச்சிக்கான கருவியா மாத்தி கிராமங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து கல்வியை விரிவுபடுத்தி இளைஞர்கள் கையில அதிகாரத்தை கொடுத்தவர் நம் ராஜீவ் காந்தி. ஒரு விமானியா இருந்து வானத்தை தொட்டார். ஒரு தொழில்நுட்ப ஆர்வலர் இருந்து இந்த எதிர்காலத்தை பார்த்தவர். இந்தியாவை 21st century கூட்டிட்டு போக கனவு கண்ட ஒரு இளம் தலைவர். இன்னைக்கு அவரோட பிறந்த நாள்ல அவரை நம்ம நினைவுபடுத்துறோம் அப்படிங்கறத தாண்டி கடந்த காலத்தை பாக்குறது மட்டும் இல்ல, நாம எப்படிப்பட்ட இந்தியாவை நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போக போறோம் அப்படின்னு நம்ம கிட்டயே நாம கேட்டுக்கிற ஒரு விஷயமா இந்த நிகழ்வு நமக்குள்ள இருக்கும். அறிவியல் சிந்தனை, தொழில்நுட்ப வளர்ச்சி, அதிகாரம் பெற்ற கிராமங்கள், தரமான கல்வி கொண்ட இந்தியாவை உருவாக்குவது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையும் கூட. நிறைவா ஒரு
ஒரு வரியில சொல்லணும்னா, தலைவர்கள் எப்பவும் நம்ம கிட்ட வாழ்ந்து மறைஞ்சு போகலாம்.

0: ஆனா அவங்க விதைத்த எதிர்காலமும் கனவுகளும் திட்டங்களும் தலைமுறைகளை கடந்து பயணிக்கும். இளைஞர்களின் கனவுகளோடும் தொழில்நுட்ப நம்பிக்கையோடும் வாழ்ந்த முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாள்ல நன்றியோடு அவரை பத்தி நம்ம நினைவு கூறுவோம்.
1: இளமை, அறிவியல், எதிர்காலம். மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை கேட்டீர்கள். வழங்கினார் மா கார்த்திக் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹெலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மூளை ஆரோக்கியம் மற்றும் நடுக்குவாதம் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவன நரம்பியல் துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் வி தேவி அவர்கள்.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30

0: Turn the headlines once again. Union Cabinet approves four multi-tracking railway projects covering eight districts of West Bengal, Odisha, Tamil Nadu and Andhra Pradesh. Cabinet also clears four laning of Muzaffarpur Sitamarhi Sonbarsa section of NH-22 in Bihar. Union Home Minister Amit Shah to chair Southern Zonal Council meeting at Kovalam in Tamil Nadu this morning. Fourth round of India-Singapore Ministerial Roundtable to be held in Singapore today. Bangladesh to go to polls today to elect a new president. US President Donald Trump declares economic warfare against Iran threatens economic punishment for any country helping Tehran. And Indian women's team to take on England in their final Pool D match of AFIH Hockey World Cup in Amstel, Finn this evening. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 8:30. நீங்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தகவல் தளம். தகவல் தளம் நிகழ்ச்சியில் தினமும் பல பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று சத்துக்கள் மிகுந்த காளான் பற்றிய தகவல் தெரிஞ்சுக்க போறோம். காளான் என்பது மண்ணோ அல்லது மக்கும் பொருட்களின் மீதோ வளரும் ஒரு பூஞ்சை தாவர உயிரினமாகும். பல நாட்டவரால் விரும்பி உண்ணக்கூடிய உணவான காளான் பலதரப்பட்ட சூழல்களிலும் வளரக்கூடியது. இயற்கையாகவும் வளரும். பல நாடுகளில் காளான் முறையாக பயிர் செய்து உற்பத்தி செய்யப்படுகிறது. தற்போது இவை குடிசை தொழிலாக செயற்கையாகவும் உற்பத்தி செய்யப்படுகிறது. காளான் குடை வடிவில் காணப்படுகிறது. இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக டிராகன் படத்திலிருந்து ஸ்ரீ ஸ்ரீராம் சஞ்சனா கல்மஞ்சி பாடிய பாடல் கேட்டு ரசிக்கலாம்.

0: இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் காளான் பற்றிய தகவல்களில் அடுத்ததாக என்ன அப்படின்னா, பல வகையான காளான்கள் இருக்குது. சில வகை காளான்கள் சத்துள்ளவையாகவும் சில வகை நச்சுத்தன்மை கொண்டவையாகவும் காணப்படுகின்றன. நாய்க்குடை காளான், முட்டை காளான், சிப்பி காளான், பூஞ்சை காளான், பால் காளான் போன்றவை சில வகைகளாகும். கிழக்கு இமயமலை பகுதியான சிக்கிம் மாநிலத்தில் காளான்கள் அதிக அளவு காணப்படுகிறது. காளான்கள் சீனா, கொரியா, ஐரோப்பிய நாடுகள், ஜப்பான் என பல்வேறு நாடுகளில் சமையல் கலைகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. காய்கறிகளின் சமையல் உலகில் காளான்கள் முக்கிய இடம் கொண்டுள்ளது. இன்னும் நிறைய தகவல் இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக டான் படத்திலிருந்து அனிருத் ரவிசந்தர் பாடிய பாடல் ஒலிக்கிறது.
1: அம்முகு டும்முகு.

நிலையத்தின் நேரம் சரியாக 8:39:28. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் தகவல் தளம் நிகழ்ச்சியில் இன்று காளான் பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக, காளான்களில் பச்சையம் இல்லாததால் ஒளிச்சேர்க்கை இல்லாமலே தங்களுக்கு வேண்டிய உணவை பெறக்கூடியனவாக உள்ளன. எனவே இவை உணவிற்கு பிற உயிர்களை சார்ந்து இருக்க வேண்டியுள்ளது. அதனால் காளான் ஒட்டுண்ணியாகவும் சாருண்ணியாகவும் உள்ளது. காளான்களுக்கு மற்ற தாவரங்களைப் போல இலை, பூ, காய் என்று எதுவும் இல்லை. காளான் வளர்ப்பு குறைந்த செலவில் நல்ல லாபம் தரும் தொழிலாக உள்ளது. பட்டன் காளான் உலகில் அதிகம் உட்கொள்ளப்படும் வெள்ளை நிற சிறிய வகை காளான் ஆகும். ஷிட்டேக் காளான் ஆசியாவில் அதிகம் பயன்படுத்தப்படும் மருத்துவ குணம் கொண்ட காளான் ஆகும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பைசன் படத்திலிருந்து நிவாஸ் கே பிரசன்னா பாடிய பாடல் கேட்கலாம்.

நேரம் 8:47:04. தகவல் தளம் நிகழ்ச்சியில் காளான் பற்றிய தகவலில் அடுத்ததான் காளான் நம் உணவில் சேர்த்துக்கொள்வதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். காளானில் புரதம் அதிகம் உள்ளது, உடல் வலிமை தரும். விட்டமின்கள் B2, B3, B5 மற்றும் தாதுக்களான பொட்டாசியம், செலினியம், தாமிரம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளன. மேலும் இதில் கொழுப்பு மிகவும் குறைவு, நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. சைவம் உண்பவர்களுக்கு தேவையான நல்ல அளவு புரத சத்தை தருகிறது. இறைச்சிக்கு இணையாக கருதப்படுகிறது. விட்டமின் பி நரம்பு மண்டலத்தின் இயக்கத்திற்கும் ஆற்றலுக்கும் உதவுகிறது. விட்டமின் டி எலும்புகளின் வலிமைக்கு உதவுகிறது. இன்னும் நிறைய தகவல் உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மகாராஜா படத்திலிருந்து பாடலை பாடியவர் ஸ்ரீராம்.

0: சொல்லு.
1: இன்னைக்கு ஒரு நாள் லீவ் வேணும், கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியிருக்கா.
0: ஒரு நாள் இருக்குடா, நிரந்தரமா வீட்டிலே இருந்து எனக்கும் வேலை மிச்சம்.
2: என்னாச்சு?
1: லீவ் கொடுத்துட்டேன்.

காளானை நம் உணவில் சேர்த்து கொள்வதால் நிறைய நன்மைகள் இருக்குது. அடுத்ததாக என்ன நன்மை அப்படின்னா, காளானில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்கவும் இதய ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது. காளான்களில் உள்ள பீட்டா குளுக்கன்கள் மற்றும் செலினியம் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி செல் சேதத்தை தடுக்கின்றன. காளான்களில் உள்ள நார்ச்சத்து மற்றும் குறைந்த அளவிலான கார்போஹைட்ரேட் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அமரன் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் ஒலிக்க இருக்கிறது.

காளான் குறைந்த கலோரிகளும் அதிக புரதமும் கொண்டிருப்பதால் உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறது. உணவு காளான் சுவையும் சத்துமிக்க சிறந்த உணவாக பயன்படுகின்றன. விட்டமின் டி அதிகம் இருப்பது தனிச்சிறப்பாகும். பெனிசிலின் என்ற மருந்து செய்ய பெனிசிலியம் எனப்படும் நுண்ணிய பூஞ்சை காளான் பயன்படுகிறது. நினைவாற்றல் அறிவாற்றல் அதிகரிக்க சிறந்து விளங்குகிறது. நன்மை தரும் குடல் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவித்து குடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறது. ஆரோக்கியமான வாழ்வு வாழ சிறந்த காளான்களை தேர்ந்தெடுத்து உண்டு உடலை நல்ல முறையில் காக்கலாம். நிகழ்ச்சி நிறைவாக நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர்கள் சுபலக்ஷ்மி, தனுஷ், ஜி வி பிரகாஷ்குமார். பாடலிதோ

0: ஒலித்த பாடலோடு தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் பாருபள்ளி சுஜனா அவர்களின் வீண இசை கேட்கலாம். எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், என் ராஜாராமன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கம் கணபதே, கணபதி ராகம் ஆதி தாளம், டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா கீர்த்தனை.

நேரம் இப்பொழுது 9:27 28 ஆகாஷ்வாணி அரங்க இசை நிகழ்ச்சியில் பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீணை இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், என் ராஜாராமன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் நிறைவாக நீ சித்தம்மு என்று தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தன்யாசி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பாருப்பள்ளி சுஜனா அவர்களின் வீண இசை கேட்டோம். எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், என் ராஜாராமன் அவர்கள் கட்டம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றிகொண்டான். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி இன்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். நாட்டிற்காக அவர் ஆற்றிய சேவையும் பொது வாழ்க்கையில் அவர் அளித்த பங்களிப்பையும் தாம் நினைவு கூறுவதாக குடியரசுத் துணைத் தலைவர் தமது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் நிலையிலான 4வது இந்தியா சிங்கப்பூர் வட்டமேசை மாநாடு சிங்கப்பூரில் இன்று நடைபெறுகிறது. இதையொட்டி மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் ஓங்கை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் உடனிருந்தனர். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் செயல்பாட்டு முறைகள் குறித்த திறந்த விவாதத்தில் பேசிய ஐநாவுக்கான இந்திய துணை நிரந்தர பிரதிநிதி யோஜனா பட்டேல், பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை முன்பை விட தற்போது அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். தற்போது உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் பாதுகாப்பு கவுன்சிலில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்றும், தெற்குலக நாடுகளுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் பீகார் மாநிலம் பாட்னாவில் பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் கட்டி முடிக்கப்பட்ட 235,000 வீடுகளை பயனாளிகளுக்கு வழங்கும் விழாவினை இன்று தொடக்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் பீகார் மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி, துணை முதலமைச்சர் திரு விஜயகுமார் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். ஒடிசாவில் பெய்து வரும் கனமழையால் அம்மாநிலத்தின் வடக்கு மாவட்டங்கள் வெள்ளத்தால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே மாநிலத்தின் சில பகுதிகளில் மேலும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்க ஃபேஸ்புக்கில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பக்கத்தில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடலின் திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர், இது எல்லாமே தெளிவாக டைப் செய்து சென்ட் பண்ணுங்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக கே பி ராஜதுரை அவர்கள் வெண்ணிலா கபடி குழு என்ற படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பாடல் இதோ.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக கொழும்பும் கொண்டானிலிருந்து ராமகிருஷ்ணன் இவர் விரும்பிய பாடலின் படம் திசை மாறிய பறவைகள் பாடல் கேட்கலாம்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராஜன் சுப்பிரமணியன் அவர்கள் தாலாட்டு பாடவா என்ற படத்திலிருந்து பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நிலைத்த நேரம் சரியாக 10:16:48. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி ஒலிபரப்பில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு, இவர் விரும்பிய பாடலின் படம் மணல் கயிறு.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக, காதலர் தினம் படத்திலிருந்து பாடலை விரும்பிய நேயர்கள் காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி இவர்களுக்காக பாடல் இதோ.

நினைவூட்டு வரும் நேர்களே, 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு நல்லிணக்கம் பேணுவோம். நெறிப்படுத்துகிறார் உமா மகேஸ்வரி அவர்கள்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காங்கேயம் நந்தகுமார், பாண்டிச்சோதி, வினோத், யாழினி இவர்கள் விரும்பிய பாடலின் படம் கொம்பேறி முக்கன். பாடல் இதோ.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா இவர் விரும்பிய பாடலின் படம் ஆத்தா உன் கோயிலே. சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும்.

நிலையத்தின் நேரம் சரியாக 10:36:15. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன் இவர் விரும்பிய பாடலின் படம் என் கடமை.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஐயா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பிய நேயர் கடலூர் மாவட்டம் திருமுட்டம் நாச்சியார்பேட்டை அன்பழகன் பாடலிதோ.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்தில் நம்ம வந்துட்டோம். சில பேருக்கு பாடல் வழங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால காமனாக நம்ம ஒரு பாடல் கொடுத்துடலாம். கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நகஞ்சுமுதன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், பொன்னியம்மன்மேடு வெண்ணெய் கணேசன், சூரியமூர்த்தி, தாராபுரம் துரைராஜ், சென்னை சிவராம் நாகராஜன், சரஸ்வதி பத்மநாபன், தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், இவங்களாம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருக்காகவும் ஒரு பாடல், கேப்டன் பிரபாகர்.

0: பதினோரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் இன்று

0: சிங்கப்பூரில் நடைபெறவுள்ள அமைச்சர்கள் நிலையிலான 4வது இந்தியா சிங்கப்பூர் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். இதன் ஒரு பகுதியாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வோங்கை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையேயான விரிவான உத்திசார் கூட்டாண்மையின் செயல்பாட்டில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்தியா வந்துள்ள ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஜின்ஷிரோ கொய்சுமி நேற்று மும்பையில் உள்ள மேற்கு கடற்படை தலைமையகத்துக்கு சென்று பார்வையிட்டார். அப்போது இந்திய கடற்படையின் பணிகள், பொறுப்புகள் மற்றும் செயல்பாட்டு திறன்கள் குறித்து அவருக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் உடனடி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இன்றைய உலக சூழலுக்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பு கவுன்சிலின் அமைப்பிலும் அதன் முடிவெடுக்கும் முறையிலும் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றும், வளரும் நாடுகளுக்கு உரிய கூடுதல் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்திய மற்றும் ரஷ்ய சமூகத்தினரை ஒருங்கிணைத்து இந்திய கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் இரு நாட்டு மக்களுக்கு இடையேயான உறவுகளை கொண்டாடும் வகையில் ரஷ்யாவின் மாஸ்கோ நகரில் இந்திய தின விழா இன்று தொடங்கி 4 நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது. ஆப்கானிஸ்தானின் காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு மருந்துகள் மற்றும் மருத்துவப் பொருட்களை இந்தியா வழங்கியுள்ளது. நட்பு நாடான ஆப்கானிஸ்தான் மக்களின் சுகாதார தேவைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் இந்தியாவின் உறுதிப்பாட்டை இது வெளிப்படுத்துவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூரில் நடைபெறும் ஆன்டிகா சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கலப்பு இரட்டையர் இணையான மோஹித் ஜக்லான், லக்ஷிதா ஜக்லான் இணை காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 11:02. நேயர்கள் கேட்டு பங்கேற்கும் மற்றும் ரசிக்கிறக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் நேரம். நிகழ்ச்சியில நான் உங்கள் உமா.

0: இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பு பற்றி பேச போகிறோம்னா, நல்லிணக்கம் பேணுவோம் என்ற தலைப்பில் உங்கள் கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 மற்றும் 2275250. கைபேசியில் அழைப்பவர்கள் மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன்னிணைத்து அழைக்கலாம். நேயர்களே, உங்களோட இந்த தலைப்பில் பேச நான் ரொம்ப அவளாக காத்திருக்கேன். ஸோ ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை என்னோட ஷேர் பண்ணுங்க. நல்லிணக்கம் பேணுவோம். மனித வாழ்க்கை என்பது தனித்து வாழ்வதற்கல்ல, பிறரோடு இணைந்து வாழ்வதற்கே ஆகும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயரிய சிந்தனை கொண்ட நமது சமூகத்தில் அமைதியான வாழ்விற்கு அடித்தளமாக விளங்குவது நல்லிணக்கமே ஆகும். பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சமுதாயத்தில் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ நல்லிணக்கம் பேணுவதே இன்றியமையாதது. இதேபோல் நல்லிணக்கம் பேணுவோம் என்ற தலைப்பில் மரியாதை, சகிப்புத்தன்மை, சமத்துவம் போன்ற உங்கள் கருத்துக்களை என்னோட பகிர்ந்துக்கோங்க. நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, எங்கிருந்து
1: பேசுறீங்க?
0: சொல்லுங்க சார், இன்றைய தலைப்பு நல்லிணக்கம் பேணுவோம், உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க.
1: இந்திய பிரதமர்களிலேயே மிகவும் இள வயதில் பிரதமராக பொறுப்பேற்றவர் ராஜீவ் காந்தி. அவர் வந்து ஒரு மனித நேய சிந்தனையாளர்.
0: ஆமா சார்,
1: மனித நேய மாண்பாளர். அவரை பத்தி, அவருடைய குரலை பத்தி நம்ம இது வந்து அதிகமா நம்ம பார்க்க முடியாம சூழ்நிலை இருந்துட்டோம். புகைப்படம் வழியா மட்டும்தான் நம்ம ராஜீவ் காந்தியை நம்ம பார்த்திருக்கிறோம்.
0: ஆமா,
1: அவருடைய கருத்துக்களை சில நேரங்கள்ல படிக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மனித நேயம், மனிதாபிமானம், மனித நல்லிணக்கம் அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல நாம மதத்தாலையும் மொழியாலையும் உடைகளாலையும் கலாச்சாரங்களாலையும் பண்பாடுகளாலையும் நம்ம பல்வேறு வகையில மாறுபட்டு இருந்தால் கூட மாநிலத்திற்கு மாநிலம் நாம் அனைவரும்

0: பிரியரு.
1: ஆமா,
0: அதுக்கிற ஒருமைப்பாட்டு சிந்தனைய ஒவ்வொருத்துக்கும் முதல்ல கிராமம் நகரம் மாநிலம் மாவட்டம் சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் விதைக்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு சிந்தனையை நாம அதிகமா கொண்டு வரணும்.
1: ஆமா,
0: பகையால சாதிக்காத எதையுமே அன்பினால சாதிக்க முடியும்.
1: கண்டிப்பா.
0: அதே நேரத்துல கோபத்தால சாதிக்க முடியாத இடத்துல பொறுமையால சாதிக்க முடியும். அது பொறுமைங்கிற ஒரு விஷயத்த, சகிப்பு தன்மைங்கிற ஒரு விஷயத்த விட்டு கொடுத்து போற தன்மை.

0: அதே நேரத்துல கோபத்தால சாதிக்க முடியாத இடத்துல பொறுமையால சாதிக்க முடியும். அது பொறுமைங்கிற ஒரு விஷயத்த, சகிப்பு தன்மைங்கிற ஒரு விஷயத்த, விட்டு கொடுத்து போற தன்மைங்கிற ஒரு விஷயத்த நம்ம முன்ன கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா, அந்த மனித இணைய சிந்தனைங்கிறது நமக்கு முன்ன தேடி வந்து சேரும். ஒரு கூட்டுக்குள்ளே நம்ம வாழ்ந்துகிட்டு, ஒரு பொது நல்ல சிந்தனை இல்லாம ஒரு சுயநல கூட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சிலராலதான் இந்த மனித இணைய மாண்பன என்னன்னு தெரியாதவங்களா இருக்கிறாங்க. அந்த சிந்தனை அவங்களுக்கு வரணும்னு சொன்னா அதுக்கு தெரிய படிக்கணும். இந்த மாதிரி வானொலி நிகழ்ச்சிகளை கேட்கணும். இந்த வானொலி நம்ம கேட்கிற நேரங்களே மனித நேயம் தான் என்ன, அதனுடைய மாண்பு என்ன, மகத்துவம் என்னங்கிறது, அதை புரிதல் நமக்கு தானே வந்து சேரும். நம்ம முன்னுதரம் வந்து மனித நேயங்கிற விஷயத்துக்குல பெற்றோர்கள் முன்னுதரம் வந்து குழந்தைகளுக்கு மனித நேயத்துடைய மாண்பு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்தாலும் நல்லா இருக்கும். அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையா இருக்கிறது, புத்தாமரத்துக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறது, மாமியார் மருமக ஒற்றுமையா இருக்கிறது, அப்படி தொடங்கி அந்த ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு கூட்டம் நம்ம தொடர்ந்து எல்லாத்துலயும் நம்ம விதைச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தோம்னா அங்க நம்ம பாசம்ங்கிற அந்த அந்த நெல்லை நம்ம அறுவடை செய்யலாம். ஒரு சிலர் மிக மிக கோபத்துல இருக்கிறதாலையும் அலட்சியமா இருக்கிறதும் பொறுப்பு இல்லாம இருக்கிறதுனால தான் இந்த மனிதநேயங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு.
1: அதான் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு நம்ம மதிப்பளிக்கணும், நம்பிக்கை கொடுக்கணும்னு சொல்றீங்க.
0: மன உடலுக்கு இன்னொருத்துக்கு மதிப்பு கொடுக்கற நேரங்கள்லயும், மிக சரியான கோணத்துல செயல்படுற நேரங்களையும், சரி தவறு அப்படின்னு சொல்லி பகுத்து உணர நேரங்கள்லயும் நமக்கு மனிதநேயங்கிறது தானா வந்து சேரும். அப்படி மனிதநேயம் வந்து சேரணும்னு சொன்னா நம்ம வந்து தன்னடக்கத்தோட இருக்கணும், தற்பண்பு இல்லாதவங்களா இருக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: தொடர் கைபேசி தொலைக்காட்சி கணினிங்கிறது எல்லாம் தூக்கி ஒரு பக்கம் ஒரு பகுதி நேரமா வச்சுக்கிட்டு இது போன்ற வானொலி நிகழ்ச்சிகளை நிறைய கேட்கிற நேரங்கள்ல அரிதான சிறப்பான செய்திகளை முன்னெடுக்கிறதுல கொடுக்கறதுல வானொலிக்கு இணையான ஒரு ஊடகம் இந்த இந்தியாவில பிறந்து வரவே இல்லை. வானொலி மற்றவங்களோட ஊடகங்களோட முதன்மை இடத்துல இருக்க சொன்னா இது போன்ற தரமான செய்திகளை கருத்துக்களை இந்த தமிழ்நாடு தாண்டி கொடுக்கணும், உலகம் தாண்டி கொடுக்கணுங்கிற இடத்துல இருக்குன்னு சொன்னா இப்ப இருக்கிற இளைஞர்கள் மனிதநேய மாண்பாளர்களாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், பொது நல்ல சிந்தனையாளர்களாக நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும், கோபம்ங்கிற விஷயத்த விட்டு அனுசரிச்சு போக கத்துக்கணும்.
1: கண்டிப்பாக
0: நம்மளால முடிந்த சின்ன சின்ன உதவிகளை செய்யற நேரங்கள்ல அது ரத்த தானமா இருக்கலாம், இல்ல வந்து கண் தானமா இருக்கலாம், உடல் தானமா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு அவசர கால உதவிகளை செய்து கொடுக்கறதுல இளைஞர்கள் இப்ப முன் வர தொடங்கி இருக்கிறாங்க. இதனுடைய சதவீதம் இன்னும் அதிகமாச்சு சொன்னா இது கூட ஒரு மனிதநேய மாண்பாக கருதப்படுகிறது. அதனால இனி வரும் காலங்களில நிறைய மன மாற்றங்களை நாம கொண்டு வரணும். கொண்டு வர நேரங்கள்ல தேவைகள் தேடல்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். கொடுத்தால் நேரம் முடிய ஒரு விஷயம் எதுவும் கேட்டீங்கன்னா பாசம் மட்டும் தான். அந்த பாசத்தை அதிகமா கொடுக்கற நேரங்கள்ல ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை நமக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: இவர் போல இவருடைய வாழ்த்து சொல்ற மாதிரியும் ஒரு பாராட்டு சொல்ற மாதிரி ஒவ்வொருத்துக்கும் வாழ கத்துக்கிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மனிதநேயன் மாண்புங்கிறது ஒவ்வொரு வாசல் தேடி வந்து நிக்கும். அந்த வாசல் தேடி நிக்கிற நேரங்கள்ல இவர் போல இவர் ஊர் புகழ அளவுக்கும் பாராடுற அளவுக்கு நம்ம வாழறது ஒரு வாழ்வியல் விஷயங்களை கத்துக்கணும்.
1: கண்டிப்பாக
0: கத்துக்கணும்னு சொன்னா நம்ம தேடலுக்கு பயணிக்கணும். வானொலி அப்படிங்கிற ஊருக்கு நம்ம மெல்ல மெல்ல மெல்ல அருகாமையில வந்து வானொலி பெட்டி என்ன போல வச்சுக்கிட்டீங்கன்னா இப்ப இருக்கிற இளைஞர்கள் மனித நேயத்துடைய மாண்பை அதிகமா வளர்த்துக்கலாம். அதிகமா வளர்த்துக்கிற நேரங்கள்ல இங்கே வன்முறை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கலாம்.
1: மனித நேயத்தோட ஒருவரை ஒருவர் மதித்து வாழணும் அப்படின்றது உங்க கருத்தா பதிவு பண்றீங்க. கண்டிப்பாக சொல்லுங்க சொல்லுங்க.
0: இந்த மாதிரி சொல்ற நேரங்கள்ல கிராமங்கள்ல ஏசலம் பூசலம் வம்பு தும்பு அடி தடில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமே எல்லோரும் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறது வாங்கறது பேசுறது எனக்கு மன நல்லுறவை கொண்டு வந்துட்டாலே யாரு கண்டா கிராமத்துல தொடங்கி நகரத்துல தொடங்கி மாவட்ட மாநிலம் அதனுடைய பயணம் ஓடிக்கிட்டே இருக்கும்.
1: ஆமா ஆமா.
0: நன்றி.
1: வணக்கம் வணக்கம். நேயர் ஒருத்தர்

0: சமுதாயத்தில் அனைவரும் ஒற்றுமையாக வாழணும் அப்படின்ற ஒரு கருத்தை நல்லிணக்கம் பேணுவதா அப்படின்றது நம்மக்கிட்ட கருத்தாக பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்த நேயருக்கு போயிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சொல்லுங்க சார், இன்றைய தலைப்பு நல்லிணக்கம் பேணுவோம், உங்க கருத்தை பகிர்ந்துக்கோங்க.
1: உண்மையாமா, ஒருவர் அஞ்சுவதும் அஞ்சாததும் நம் மன வலிமை பொறுத்துதான். கண்ணால் பார்த்ததை எல்லாம் ஆஹா என்ன அழகு என்று நினைத்து விட்டால் வாழ்க்கையே பாழாகிவிடும். அது அதுக்கு ஒரு அழகை இறைவன் கொடுத்திருக்கிறான். அதாவது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒவ்வொன்றும் ஒரு தனித்தன்மையை கொடுத்திருக்கிறோம். மரத்துக்கு மரம் தாவும் மனம் இல்லை நம் மனம். அதனை கட்டுப்படுத்துவதுதான் நமக்கு இறைவன் கொடுத்த அற்புதமான அறிவு, பகுத்தறிவு. விதியில் இல்லை எவரால் முடியும்? இறைவன் பகுத்தறிவை கொடுத்த அந்த விதியை மாற்ற முடியுமா? சோதனைகள் நிறைந்துதான் வாழ்க்கை. இது யாருக்கும் விதி விளக்க அல்ல என்பதை ஏழை முதல் கூடி சொல்லுங்கள் அறியவில்லை. சிந்திக்காமல் எடுத்த முடிவு நம்மை சீதரை அடித்துவிடும். இறைவன் இந்த பரந்த உலகத்தை படுத்தி யாருக்காக? மனிதனுக்காக தான். மற்றும் விலங்குகள் பறவைகளுக்கு அது சுத்திருக்கான். இறை பக்திக்கு மொழி தேவையில்லை. அதற்கு ஒரு உதாரணம் நம்முடைய பகுத்தறி தான். நாம் கொண்டு செல்வதும் கொண்டு செல்லாததும் நம்முடைய மனப்படுத்துதான். குடும்பத்தை வழி நடத்துவது யார்? ஒரு ஆணும் பெண்ணும், கணவன் மனைவி, தாய் தந்தை, இவர்கள் தான் நமக்கு வாழ்க்கை நல்ல நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறாங்க. இதை வந்து பாதுகாத்தாலே சொல்லுமா? அறிவுக்கு எட்டியவரை நமக்கு என்ன தெரியுதுமா? கண் பார்வையாக நாம பார்க்கிறோமோ தவிர அறிவு தான் வேலை செய்யறாங்க. அந்த அறிவுக்கு வேலை கொடுத்துட்டேன்னா நமக்கு பேதமை ஏதுமா? மனத்தில் உள்ள அழுக்குதாமா எல்லாத்துக்கும் காரணம்.
0: கண்டிப்பா கண்டிப்பாக, உங்க கருத்தை ரொம்ப நுட்பமான ஒரு முறையில வந்து நீங்க உங்க கருத்தை வெளிப்படுத்துறீங்க. பகுத்தறிவு,
1: அதாவது வாழ்க்கை என்பது வியாபாரம் மட்டுமல்ல, அந்த வியாபாரத்திலயும் ஒரு தனித்தன்மை வேண்டும், நியாயம் வேண்டும், தர்மம் வேண்டும். அந்த வியாபாரம் தான் சிறந்தது. அது லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் அது என்ன? குறைந்த லாபம், அதிக வியாபாரம், இதை கொண்டுதான் நோக்கம் இருக்க வேண்டும். தவிர அதிக லாபம் குறைந்த வருமா, அதாவது குறைந்த மக்கள் வர்றது குறைஞ்சிருமா? ஒரு ஹோட்டலுக்கு நீங்க போறீங்க, அதிக சுவை இருந்துச்சுன்னா மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு தேடி போவீங்க.
0: கண்டிப்பாக
1: அந்த ஹோட்டல்ல சுவை இல்லைன்னா என்ன காசு கொடுத்து என்ன புண்ணியம்? அதே போலதான் வாழ்க்கை. சிந்தனை செய் மனமே, அது தெளிவு உண்டு மனமே என்ற மாதிரி நமக்கு அந்த நல்ல எண்ணம் போற்றுவோம்னா எங்க போய்? வியாபாரத்திலே இருக்கு, அது கிடையாது. நம்முடைய உள்ளத்திலே இருக்காது. அதை கொண்டு வரணுமா? சும்மா பேச்சு வந்து கிடையாது. பேச்சில் மட்டும் வந்து சாமர்த்தியம் கிடையாது. அந்த பேச்சில் உண்மை என்றால் மனைவியும் நம்ம நேசிப்பார்கள், தாய் தந்தையும் நேசிப்பாங்க, குழந்தைகளும் நேசிப்பாங்க, உறவினர்களும் நேசிப்பாங்க. இவ்வளவுதான் என்னுடைய கருத்து.
0: சூப்பர். உங்கள் பேச்சில் வந்து உண்மை உள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.
1: நன்றி மேம்.
0: நன்றி, வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் வேலூர் மாவட்டம் கடைப்பகுதியில இருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சார், இன்றைய தலைப்பு நல்லிணக்கம் பேணுவோம், உங்க கருத்தை பகிர்ந்துக்கோங்க.
2: நல்லிணக்கம் அப்படிங்கும் பொழுது சகோதரத்துவம் தான். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காம சரியான சமயங்கள்ல நம்மளால முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவிக்கரம் அப்படிங்கறத பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஓரளவுக்கு மேம்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சரியான புரிதல் அப்படிங்கறது நல்லிணக்கத்துல ஏற்பட்டதனுடைய விளைவுதான் முக்கிய காரணமாக இருக்கு. ஏன் நல்லிணக்கம் தேவை அப்படின்னா, தனி மரம் தோப்பாகாது. ஒவ்வொரு மனிதனும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு நல்லிணக்கம் அப்படிங்கிறது வேணும். உதாரணத்துக்கு நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார எடுத்துக்கோங்களேன். அப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க, எங்களுக்கு ஆர்மி போர்சஸ்க்கு இன்னும் கொஞ்சம் ஆட்கள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்குது. அப்போ அங்க இளைஞர்கள் எல்லாருமே நல்லிணக்கம் பட்டு அங்க போய் நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு உதவிக்கரம் நீட்டினதுனால எவ்வளவு பெரிய கிறிஸ்டல் சிச்சுவேஷன் அப்படிங்கறது நம்ம சமாளிக்க முடிஞ்சது. அப்போ அங்க மத அங்க ஒரு நல்லிணக்கம் அப்படிங்கறது மதத்தையும் தாண்டி ஒரு சகோதரத்துவம் அப்படிங்கறத பேணி பாதுகாத்ததுனால இந்திய நாடு அப்படிங்கறது பாதுகாக்கப்பட்டது. இப்போ நம்ம எல்லாருமே தேசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஒரு பெரிய மாற்றத்திற்கான வித்தை இட்டது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்க பாருங்க, இந்த

0: ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு போராட்டம், அது வந்து அற வழியில இளைஞர்கள் எல்லோருமே பெரியவர்கள் முதற்கொண்டு நல்லிணக்கமாக செயல்பட்டதுனாலதான் நம்ம ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற உரிமையே மீட்டெடுக்கப்பட்டது. அப்போ நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் இந்த மக்கள் அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து இந்த உலகமே உயிர்ப்பு தன்மை கொண்ட ஒரு உலகம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை கட்டமைக்கிறது. அப்போ நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல இல்லைன்னா மாற்றம் அப்படிங்கறது நிகழாது. அப்போ மனிதர்கள் ஒவ்வொருவருமே நல்லிணக்கத்தோட இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், முதல்ல எந்த ஒரு உயிரையுமே தன் உயிரை போல பார்க்கக்கூடிய ஒரு பாவம் அப்படிங்கறத வச்சுக்கணும். அதே மாதிரி அற வழியில நிற்பேன், எப்பொழுதுமே நல்லதுக்கு துணை போவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர்களாக
1: ஒரு கொள்கையாக நம்ம செயல்படுத்தணும்.
0: எப்பொழுதுமே தனி மனிதனாக நான் செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு. ஒற்றுமை உணர்வோட எல்லாரோட பேணி பிணைந்து அந்த நல்லிணக்கத்தோட நான் செயல்படுவேன் அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா உங்களுடைய சக்தியையும் தாண்டி இன்னொருவருடைய சக்தி உங்களுக்கு கரம் கோர்க்கும் பொழுது அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அது ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் அப்படிங்கறது அளப்பரியது. இப்ப நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள்ல நம்ம எதிர்கொண்டதுனாலதான் இந்த தேசம் அப்படிங்கறது விடுதலை பெற்றது. மகாத்மா காந்தி அடிகள் ஒரு நபராக முன் நோக்கி நகர்த்தி சென்றார். அவர் மக்களினுடைய பிரதிநிதியாகத்தான் இருந்தார். நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு குணம் படைத்தவரால் தான் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கே ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்த முடிந்தது. அத ஒரு குழுக்கு ஒரு பிரதிநிதி மக்கள் சக்திக்காக பிரதிநிதியாக இருக்கலாம், ஆனால் மக்களினுடைய நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான், அந்த பிரதிநிதிக்கும் நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு குணம் இருந்தால்தான் ஒரு தேசமாக தேசியமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி பல்வேறு மதம் பல்வேறு இனம் பல்வேறு மொழி கொண்டது நம்மளுடைய இந்திய நாடு. அங்க இங்க சில டிஸ்பியூட்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். கர்நாடகாவுக்கு சில இஷ்யூஸ் இருக்கலாம், கேரளத்துக்கு சில இஷ்யூஸ் இருக்கலாம், ஆனந்தராவுக்கு சில இஷ்யூஸ் இருக்கலாம். ஆனால் ஒரு கிறிஸ்துஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு வரும்பொழுது ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க மாட்டோம். நல்லிணக்கம் அதை சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ள சில சில சண்டை சச்சரவு இருக்கலாம், ஆனா முக்கியமான சில தருணங்கள்ல நம்ம விட்டு கொடுக்காம நம்ம நடப்போம். அது நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு குணம் மேம்பட்டதுனால வருது. அந்த நல்லிணக்கம் அப்படிங்கிற குணம் பிரதானமாகவும் டிஸ்பியூட் அப்படிங்கறது அங்கொன்றும் இங்கொன்றுமா ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு இருக்கும் பொழுது ஒரு பெரிய விஷயம் இதை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையும் அப்படின்ட்டு நான் கருதுறேன்.
1: சூப்பர் சூப்பர், உங்க கருத்தை ரொம்ப சிறப்பா வந்து பதிவு பண்ணீங்க சார்.
0: மிக்க மகிழ்ச்சி மேம், நன்றி.
1: கண்டிப்பா. மனம் ஒத்த நட்பே நல்லிணக்கம் என்ற பழமொழியோடு உள்ள தூய்மையோடு பழகுவதன் முக்கியத்துவத்தை எடுத்து உரைத்தார் வேலூர்லேருந்து காட்பாடி சந்திரசேகர் அவர்கள். அடுத்த நேயருக்கு போயிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், புதுவையிலிருந்து ஆசை தம்பி.
1: சொல்லுங்க சார், இன்றையோட தலைப்பு நல்லிணக்கம் பேணுவோம்.
2: நல்லிணக்கம் பேணுவோம் தலைப்பு, ஒரு நல்ல தலைப்பு. அதாவது தமிழ் இருக்குது இல்லைங்க, சொற்களை வாரி கொடுப்பதிலும் சொற்களின் பொருள்களை வாரி கொடுப்பதிலும் அது அளப்பரிய ஒரு நிறைய இருக்கு தமிழ்ல. நல்லிணக்கம் அப்படிங்க ஒரு வேர்டு இருக்க அதனுடைய இது என்ன தெரியுங்களா, நன்மை புரிதல், நலமாக வாழ்தல், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, உண்மை, அப்புறம் வந்து நம்ம கோபத்தை கட்டுப்படுத்துதல், மற்றவர்களுக்கு அதாவது எதிரிக்கும் உதவுதல், வீட்டுல அனைவரும் அன்பு காட்டுதல், இப்படி பலவற்றை உள்ளடக்கிய ஒன்றுதான் நல்லிணக்கம். அந்த நல் அந்த எப்படி அந்த தலைப்பை கண்டுபிடிச்சிக்கல, அருமையான தலைப்பு. ஆமா, நல்லிணக்கம் செய்,
1: நல்லிணக்கம் பேணுவோம்.
2: இப்ப நல்லிணக்கம் பேணுவோம், ஒரு கோபம் வருது அதை நம்ம அடக்கிறோம், அது நல்லிணக்கம் பேணுதல். கோபம் வந்து எல்லாத்தையும் கெடுத்துரும். அதுக்கப்புறம் நினைச்சு பார்த்து என்ன பண்றது, சரி அப்பயே நினைச்சு பார்த்து திருந்தணும், அதுவும் ஒரு நல்லிணக்கம் பேணுதல்.
1: கண்டிப்பாக
2: ஒரு தவறு நடந்து போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சண்டை போட்டு நிப்பாங்க, தப்பு செஞ்சவன் தான் எதிரி, எது அது கேட்க மாட்டான், மன்னிப்பு கேட்க மாட்டான். அது அந்த தவறான பண்பு, தவறு செய்து விட்டோம் என்றால் ஐயா மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாம நடந்துச்சு, இது ஒரு நல்லிணக்கம்.
1: ஒரு உயர்ந்த பண்பை வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும்.
2: ஆமா, ஆசிரியரிடத்தை மாணவன் மதிப்பு கொள்ளுதல், மாணவனிடத்தை ஆசிரியர்கள் வந்து அன்பு கொள்ளுதல், அது வந்து ஒரு நல்லிணக்கம் பேணுதல். கணவன்

0: மனைவி உறவு அங்கேயும் வந்து நம்ம வந்து விட்டு கொடுத்து வாழ்தல்
1: கண்டிப்பாக
0: அது நல்லிணக்கம் பேணுதல். அப்புறம் வந்து இந்த சமூகத்துல அது நம்மள மாதிரிதாங்க எல்லாரும், நம்ம மட்டும் உயர்ந்தவங்க இல்லைங்க. ஆமா, நம்ம மட்டும் இன்னும் பெருசா வந்துட்டோம், நம்ம நம்மள மாதிரிதான் நம்ம பெருசா வந்துட்டோம்ன்றதை நம்ம காமிக்கணும். நம்ம நல்லிணக்கம் பேணணும். நான் உயர்ந்தவன் அப்படின்னா என்ன, எல்லாரையும் மதிக்கணும், மதிப்பு கொடுக்கணும், மதிப்பு கொடுக்க தெரியணும், அப்பதான் மதிப்பு வாங்க தெரியும். அதே மாதிரி நல்லிணக்கம் பேணுதல், அது மாதிரி நல்லிணக்கம் பேணுதல் ஒரு தலைவனை உருவாக்குவது, அவர் ஒரு நல்லிணக்கம் அப்படிங்கிறது இத்தனை பண்புகளையும் அவர் அடக்கி உள்ளடக்கியவர்கள் ஒரு தலைவர்
1: கண்டிப்பாக.
0: ஆமா, அது மாதிரி நல்லிணக்கம் அப்படிங்கிறது வந்து எதை தொட்டாலும் இருக்குது. நல்லிணக்கம், நல்லிணக்கம் பேணுதல் நம் நல்ல மாண்பை வளர்க்கும், நமக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பை கொடுக்கும். நாம் வந்து மக்களுக்கு உதவ வேண்டும் எந்த நிலையிலும், பகைவனுக்கும் உதவி செய்பவன் நல்லிணக்கம் பேணுபவன்.
1: ஆமா, ஒத்த கருத்துல நீங்க அழகா, ஒத்த வரியில நீங்க அழகா உங்களோட கருத்தை இயல்பா வந்து பதிவு பண்ணிட்டீங்க.
0: இல்ல, இது நல்லிணக்கம் பேணுதல்ல வந்து நீங்க கொஞ்சம் படிச்சு பாத்தீங்கன்னா, மனித வாழ்க்கை, மனிதன் என்பவன் நல்லிணக்கம் பேணுபவன் அப்படின்ற ஒரு எல்லாமே அடங்கி போச்சு.
1: ஆமா ஆமா,
0: அப்படிப்பட்ட வார்த்தை அது. இத வந்து இது எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பிரிச்சு ஒரு மனுஷன் உட்காந்து இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணனா அவன் மனிதன் ஆயிடுவான்
1: கண்டிப்பா.
0: ஓகே, நான் வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ஹாஜா நஜமுதீன். நல்லா இருக்கலாமா?
1: நலமா இருக்கேன் சார், சொல்லுங்க. இன்றைய தலைப்பு நல்லிணக்கம் பேணுவோம்.
2: நல்லிணக்கம் அதாவது கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், ஆசிரியர் மாணவர்கள், தொழிலாளி முதலாளி, நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்கள், இவங்களுக்குள்ள அந்த நல்லிணக்கங்கிறது அவசியம் இருக்கணுமா?
1: ஆமா,
2: அந்த நல்லிணக்கம் இருந்தாதான் அவங்க உறவுகள்ல எந்த ஒரு விரிசலும் ஏற்படாம சுமூகமா போயிட்டு இருக்கும்.
1: கண்டிப்பாக.
2: நல்லிணக்கம்னா என்ன, புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கிறது
1: தானே.
2: நல்லிணக்கம்ங்கிறது இணக்கமா இருக்கிறது, அவங்க அவங்களோட ஒற்றுமையா பழகிறது, பேசுறது, புரிஞ்சுக்கிறது, இதுதான் சொல்லலாம்.
1: கண்டிப்பா, ஒற்றுமையாக வாழ்வதே அதனுடைய உயரிய பண்பு அப்படின்றத கருத்தா நீங்க முன் வைக்கிறீங்க.
2: ஆமாமா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? மிக்க நன்றி.
1: நன்றி நன்றி சார், அழைத்தமைக்கு நன்றி. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் அம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருச்சி மாவட்டத்துல அபரஞ்சித் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன் மேடம், சொல்லுங்க. இன்றைய தலைப்பு நல்லிணக்கம் பேணுவோம், உங்க கருத்துக்களை பதிவு பண்ணிக்கோங்க.
3: கண்டிப்பா, இன்னைக்கு முன்னாள் பிரதம மந்திரி அவர்கள் வந்து பிறந்த நாள், ராஜீவ்காந்தி அவர்கள் பிறந்த நாள்.
1: ஆமா,
3: 20. அதே May 21 பாத்தீங்கன்னா அவரோட நினைவு நாள் வரும்.
1: ஆமா கண்டிப்பா.
3: அது மத நல்லிணக்கம் சொல்லும் பொழுது, மத நல்லி பொதுவாகவே எல்லாருமே நல்லிணக்கத்துல இருக்கிறவங்களும் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. எப்படின்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இப்ப சையதையா பேசினாரு, அவர் பேசவும் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. சைத்தன்ய மகாபிரபுன்னு சொல்லி இந்து இதுல நிறைய பகவான் கிருஷ்ணரை பத்தி அவர் நிறைய போச்சு பாடி ஸ்லோகங்கள்லாம் எழுதி ஊர்ல எல்லாம் பரப்புர செய்வார். அந்த காலத்துல அவரை விட 35 மூத்த அவர் ஒருத்தர், ஹரிதாஸ் தாக்கூர். அவர் ஆக்சுவலா அவர் ஒரு இஸ்லாமியர் சிறப்பால, இஸ்லாமிய மன்னர் கூட இருந்தவர். இவரு நோயில ஈர்ப்புல இவருமே அந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாராம், ஹரி ஹரி ஹரி ஹரினா. அப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து அடிச்சு சவுக்கால் அடிச்சு பல துன்புறுத்தி எவ்வளவு பண்ணினாலுமே அவருக்கு வலிக்கவே வலிக்காதாம். அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஒரு பெண்ணை கொண்டி, ஆடற பெண்ணை கொண்டி விட்டு மயக்கி அப்படியாவது அவரை மனச மாத்துங்கன்னா, அந்த பெண்ண போனா டெய்லி 3 லட்சம் முறை ஹரிநாமத்தை சொல்லுவேன், அதை சொல்லி முடிச்ச உடனே இவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறேன்பாரான். அந்த அம்மா உட்கார்ந்து உட்கார்ந்து இருப்பாங்களா, இவங்க சொல்றதுக்குள்ளே விடிஞ்சிருமா. அப்ப அந்த அம்மாவே மனசு மாறிக்குவாங்களாங்க. அப்புறமா என்னாச்சுன்னா, அவர் அந்த சைத்தன்ய மகாபிரபு நீயே வந்து எங்களோட சேர்ந்துக்க, அதாவது ஒரு இஸ்லாமியரா கூட அவங்க வந்து ஆரத்தி நம்ம சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கும் போது, மத நல்லிணக்கம் எப்போதுமே இருந்தவருக்கு எல்லாமே இருக்கு, அவங்கவுங்க மனசு மட்டும்தாங்கம்மா நம்ம தேவைப்படுது.
1: கண்டிப்பாக.
3: அப்ப அவர் வந்து ஹரிதாஸ் தாக்கூர்னே அவர் பேர் வச்சு கடைசியா அப்படியே அந்த நதிக்கரையில வந்து சமாதி ஆயிவர், 16 வாழ்ந்து. அப்படி அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருந்தும் இருக்கிறாங்க. அதே சமயத்துல துஷ்பிரயோகம் பண்றவங்க என்னைக்கு வேணாலும் பண்ணிக்குவாங்க. இன்னைக்கு பார்த்தாலும் நம்ம அந்த சந்தன கூடு விழா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, இந்துக்கள் அவங்களுக்கு இது கொடுக்கறதும் மோர் கொடுக்கறதும் செய்யறதையும் அதே

0: மாதிரி அந்த சொற்பாளை தினத்துக்கு இவங்க எல்லாம் அவங்களுக்கு உதவி செய்யறது அந்த பக்தர்களுக்குன்னு இருக்காங்க. எங்க பக்கம் திருச்சி மாவட்டத்துல சமயபுரத்துக்கு பாத யாத்திரை போனாங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வழிநெடுக அவங்களுக்கு நீர்மோர் பானக்கம் கொடுத்து செய்வாங்க. மனிதர்கள் மனிதநேயத்தோட இருக்கிறாங்க. யாரோ ஒரு சில புல்லறிவுகள் குறுக்க ஊடற பாய்ந்து சில இது செய்யறதுனால அது எல்லாத்தையும் கெட்ட பேர் வருது. அப்படி ஒரு நிகழ்வு இன்னும் வருங்காலம் நடக்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒவ்வொரு பெற்றோரும் சொல்லி தரணுமா.
1: கண்டிப்பா
0: நபிகள் நாயகம் ஆகட்டும் பகவான் கிருஷ்ணர் ஆகட்டும் இல்ல இயேசு கிறிஸ்து சொல்றது அன்பை தான் போதிக்கிறார் இல்லைங்களா. அவங்களுமே என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தாருமா நான் பணி செய்யும் போது, ஆனா நான் படித்த ஆசிரியர் தான், அவரு சொல்லுவாரு அவரு பேர் அப்துல் சலாம்னு இப்ப இல்ல, அவரு என்ன சொல்லுவாரு பிரஞ்சி நம்ம தோல் மேல நல்லா உட்கார்ந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு நம்ம என்ன செய்யறோம்னு. அப்ப நம்ம நினைக்கிறோம் யாருக்கும் தெரியாம செஞ்சுட்டு இருப்போம்னு, அப்ப அவர் கண்காணிக்கிறாருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டுதான் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது நல்லது செய்யணும்னு சொல்லுவாரு. அதேதான் இங்கே என்ன சொல்லுவாங்க, நீங்க யாருக்கும் தெரியாம செய்யறதா நினைக்காதீங்க இறைவன் பாத்துக்கிட்டே இருக்காங்கன்னு. அதேதான் நம்ம இயேசு கிறிஸ்துவும் சொல்லுவாரு, எப்போதுமே நம்ம தலையில ஒரு முழுக்கிரீடத்தை சுமந்துகிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப எல்லாரும் சொல்றது அன்பை போதிக்கிறது
1: ஒரே கோட்பாடதான் எல்லாருமே வந்து எடுத்துரைக்கிறாங்க.
0: ஆமாமா, நன்றிமா,
1: நன்றி நன்றி, அழைத்து நன்றி. வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் தங்களின் மத கோட்பாடுகளை பின்பற்றும் அதே வேளையில் பிற மதங்களையும் மதிக்க வேண்டும். திருவிழாக்களின் போது பகிர்ந்து கொண்டு இதற்கு சிறந்த உதாரணமாக சமய நல்லிணக்கமே முக்கிய பங்காக வகிக்குது. இந்த கருத்தை தான் நம்ம திருச்சியிலேருந்து அபிரஞ்சித் வந்து நம்மக்கிட்ட பதிவு பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

0: பஞ்சாப் சிங்கம் லாலாலஜபதி பகத்சிங் பிறந்த பொன்னாடு,
1: பகத்சிங் பிறந்த பொன்னாடு. யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு யூ யாஹு யாஹு யாஹு யூ.

0: நேரம் 11:33 24 நொடி. நீங்கள் கேட்டு பங்கேற்கும் ரசிகருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் நேரம். நேயர் நேரம் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பு பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நல்லிணக்கம் பேணுவோம் என்ற தலைப்பில் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நிலையை தொலைபேசி எண்கள் 2275240 மற்றும் 2275250. கைபேசியில் அழைப்பவர்கள் மற்றும் வெளியூர் நேயர்கள் 0413 என்று குறியிட்டு என்னை முன்னிணைத்து அழைக்கலாம். நேயர்களே, நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், இன்றைய தலைப்பு நல்லிணக்கம் பேணுவோம். உங்க கருத்துக்களை
1: நல்லிணக்கம் பேணுவோம் அப்படிங்கிற அந்த சொல் வந்து மிகுதியான சொல்லுமா?
0: ஆமா சார்,
1: அது பார்ப்போம் எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கறத விட பேணி பார்ப்போம் வந்து மிக மிக மிகுதியான சொல்லுது. அதனால நல்லிணக்கம் பேணுவோம் சொல்றீங்க. அதே மாதிரி இந்த நாட்டுப்பற்றுக்கு உண்டான தேசத்தோட நல்லிணக்கத்துக்கு தட்டவாறு நிகழ்ச்சிக்கு ஒரு பாடலை போட்டதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பாடல்
0: நன்றி நன்றி.
1: ஏன்னா ஒரு நிகழ்ச்சி போகுதுன்னா தலைப்பை ஒட்டி நேர்கள் பேசுறாங்கன்னா அறிவிப்பாளர் சார்ந்தது, அந்த தலைப்பு சார்ந்த அந்த பாடல்களும் இடையிடையே வரும்போது அந்த நிகழ்ச்சி ஒரு உற்சாகம் அதிகமா இருக்கிற மாதிரி, மகுடம் சூட்டின மாதிரி அமையுது. அந்த வகையில் இந்த பாடலை நீங்க தேர்வு செஞ்சதுக்கு உங்களுக்கு பாராட்டு
0: நன்றி. உங்க வாழ்த்துக்கும் மிக மிக நன்றி. சொல்லுங்க சார், நம்ம தலைப்புக்குள்ள போயிடலாம்.
1: நல்லிணக்கம் அப்படிங்கிற அந்த நிகழ்வு வந்து மனித மனதிற்கு ஒப்பாத ஒன்றுமா? சில விஷயங்கள் நடைமுறை சாத்தியம் ஆகாது. ஒருமித்த கருத்து ஒற்றுமை ஒருங்கி ஓங்கி உயர்ந்து இருந்தால் மட்டுமே நல்லிணக்கம் வரும். ஆனா அது மாதிரி படைப்பு மனிதனுக்கு இல்லை, உயிரினை படைப்பும் அப்படி இல்லை. அதனால ஒருமித்த கருத்து வந்து நல்லிணக்கம்ங்கிறது பேணுவதுங்கிறது வந்து சாத்தியமற்ற ஒரு செயல்தான். அது படைப்பு, ஆனா அதையும் வென்றெடுத்து ஒருமித்த கருத்தோட இணைந்து செயல்படணும் அப்படிங்கிற எண்ணத்தின் வெளிப்பாடு அவசியம்.
0: ஆமா, எல்லோரும் நம்மை போலவே சிந்திக்க வேண்டும் என்று

0: ஒரு உந்துதல், ஒரு உணர்வு வந்து வெளிப்படுத்த வேணும். நமக்கு வலிக்கிற மாதிரி தான் அடுத்தவங்களுக்கும் வலிக்கும் அப்படின்ற
1: ஆமா
0: ஒரு எண்ண
1: ஆமா
0: உணர்வு
1: உண்மைதான்,
0: தோன்றினாலே அந்த இடத்துல நல்லிணக்கம்
1: வேணும் வேணும் வேணும்.
0: கண்டிப்பா.
1: அது தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வரும் உள்ளத்திற்கு கருணை வேண்டுமே வருகின்றார் கண்ணதாரன். அப்ப அந்த கருணைங்கிறது எதுனாக்க, அதுதான் இறைத்தன்மை. அப்ப இந்த இறைத்தன்மை எப்படி வரும்னா, தனி மனித வாழ்க்கையில அறவழுக்க மேன்மையோட ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவனுக்கு இறைத்தன்மை வரும். அப்ப இந்த இறைத்தன்மை இருக்கிற மட்டும்தான் ஒருமித்த சிந்தனையை ஏற்றுக்கொள்ள முடியும்
0: கண்டிப்பாக.
1: ஏன்னா ஐந்து விரலும் ஒன்று இல்லைங்கிறது நம்ம அறிந்த விஷயம் விஷயம்தான். ஆனா அந்த ஒன்றும் இல்லாத விரலை நீங்க ஒரு பொருள் எடுத்துட்டு கை கூடும்போது ஒன்றாயிடும். நல்லா தெரிஞ்சு நீங்க உங்க இதுலயே டேபிள் வெயிட் ஒன்று இருக்கும், மேஜை வெயிட் ஒன்று இருக்கும், அதை எடுக்கணும்னா இங்க ரெண்டு விரலையும் ரெண்டு மூணு விரலையும் எடுக்கிறது சாத்தியமாகாது. அஞ்சு விரலும் ஒன்னு இல்லதான் அர்த்தம். ஆனா அந்த வெயிட்டை எடுக்கிறதுக்காக அந்த கையை கூப்புங்க, அந்த நுனி விரல் அஞ்சுமே ஒன்னாயிடும். இதுதான் இந்த ஒருமித்த இணக்கத்திற்கு உண்டான கருத்து.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: அந்த ஐந்து விரலும் வெவ்வேறு திசையும் வெவ்வேறு அளவில் வெவ்வேறு கோணத்துல அது இருந்தாலும், ஒரு புற வாழ்க்கையில செயல் திட்டம் வரும் பொழுது அந்த ஐந்து வெவ்வேறு நிலைகளும் ஒரே இணக்கத்துக்குள்ள வந்துச்சுன்னா அந்த காரியம் வெற்றி பெறும். அப்போ படைப்பால மனிதன் கருத்து வேற்றுமையால இருக்கப்பட்டால் கூட, புற வாழ்க்கை நிகழ்வுக்கு ஒருத்தன் வந்து கருத்து வேற்றுமையை கலைந்து அனைவரும் ஒருமித்த கருத்தோட இருந்தால் அந்த காரியம் வெற்றி பெறும்
0: கண்டிப்பாக.
1: அப்ப என்ன செய்யணும்னா, மனிதன் காரியம் வெற்றி பெறணுங்கிறதுக்காக தனக்கு இருக்கிற அந்த அந்த தன் தானே தான் ஒரு கருத்துங்கிற சிந்தனையில இருந்து கொஞ்சம் விலகி வந்து பிறரோட எண்ணத்துக்கு ஏற்று அவர்கள் கருத்துக்கு உடன்பட்டு காரியத்தை வெற்றி பெற செஞ்சு கொடுத்துட்டு போகணும். அதுதான் இந்த சான்றவர்கள் எல்லாம் செஞ்ச செயல்கள். அவரவர்களுக்கு அவரவர்கள் கருத்து இருந்தாலும் புற வாழ்க்கைக்கு உண்டான கருத்து அது. அதே மாதிரிதான் இல்வாழ்க்கையிலும் கணவன் மனைவி, கணவனுக்கு ஒரு கருத்து ஆசாபாசங்கள் இருக்கும், மனைவிக்கு ஒரு கருத்து ஆசாபாசங்கள் இருக்கும்னா அந்த வாழ்க்கைங்கிற நிகழ்வுக்குள்ள வந்துட்டா அது ரெண்டையுமே விலகி எடுத்துட்டு வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகுறதுக்கு ஒருமித்த கருத்தா என்ன
0: கண்டிப்பாக.
1: அதுதான் கண்ணதாசன் போடுறான், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும், நான் காண் பொருளாகும் நீயாக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கருத்து ஒற்றுமை இணைக்கிறார் பாருங்க.
0: சூப்பர் சூப்பர்.
1: அது மாதிரி நல்ல தலைப்பு. அவரவர்கள் வாழ்க்கையில வேற வேற கருத்து ஒற்றுமையில என்ன ஒரு இணக்கங்கள் இல்லாம பிணக்கங்களா இருந்திருந்தால் கூட, இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கு அப்புறம் பிணக்கங்களை அவிழ்த்து விட்டுட்டு இணக்கங்களை இணைவோங்கிற நல்ல செய்தி சொல்லி விடைபெற்றுகிற வாய்ப்பு.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம் சார். உங்க கருத்தை சிறப்பா பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி. ஹலோ வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, யார் இங்க இருந்து
2: பேசுறீங்க?
0: என்ன
2: பொறுத்திருக்கோம் இந்த ஏழு ஜாதி மதம் இனம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் சார். இன்னொன்னு வசதி படிச்சவன் ஏழு அந்த பிரிவினை பார்க்க மாட்டான். வசதி படிச்சவனோட ஏழைகளை ஏழைக்குதான் அவங்களோட அன்பு செலுத்துவான். ஏன்னா ஏழைகிட்ட அன்பு செலுத்தின அன்பு வந்து அது அன்பு இறைவனை காணும். ஏழையின் அன்பு இறைவன் இறைவன் இருக்கிறான். அந்த குழந்தை என்ன சப்போஸ் மதிக்கலன்னா அடுத்த நிமிஷம் ஒரு நேரம் சொன்ன மாதிரி எவ்வளவு சொன்னாங்கல்ல, ஜீசஸ் பாக்குறாரு, இயேசுவை பாக்குறாரு, அல்லா பாக்குறாருங்க. என்ன சொன்ன மகனே அம்மா மகனே தவறு செய்கிறாய், தவறு செய்யாதேன்னு சொல்லுவோம். சப்போஸ் நான் தவறா நினைச்சேன்னா அடுத்த ஒரு கட்டத்தில் ஒன் ஹவர் எனக்கு கண்டிப்பா காட்டுச்சு. ஏதாவது உடம்பலி ஏதாவது நீ தப்புனியா தப்புனே சேரும் சொல்லு. ஆகையினால மதன் எப்பவுமே நல்ல எண்ணெய் நல்ல சிந்தனை இருக்கணும் சார். எல்லோரையும் மனித நேயமா நினைக்கணும். ஆமா, சிந்தியை பத்தி நான் நினைக்க கூடாது சார். வசதி வரும் போவானா மனித நேயம்ன்றது என்னைக்கு நினைச்சிருக்கணும் சார். அன்பு இருந்த என்னைக்குமே அன்பில் ஏதாவது கண்டிப்பா இறைவனை காரணம் சார்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. அழைத்தமைக்கு நன்றி.
2: நன்றி நன்றி.
3: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்.

0: நேரம் 11:43:29. நீங்கள் கேட்டு பங்கிருக்கும் ரசிக்கிருக்கும் இந்நிகழ்ச்சி நேர் நேரம் நேர் நேரத்தில் நல்லிணக்கம் பேணுவோம் என்ற தலைப்பில் நம்ம கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்கோம். நேர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க, சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாங்கள் திண்டிவனம், ஆர் முருகன்.
0: சொல்லுங்க சார், இன்றைய தலைப்பு ஞாபகம் இருக்கா?
1: நல்லிணக்கம்
0: பேணுவோம் அப்படின்ற தலைப்புல உங்க கருத்துக்களை.
1: நல்ல தலைப்பு தான் மேடம். உங்களுக்கும் இது கொடுத்த மயிலாடுதுறை செந்தகுமார் சாருக்கும் சீனிவாச முருகன் சாருக்கும் உங்க நன்றி தெரிவித்துக்கு.
0: கண்டிப்பாக, நிலையத்தின் சார்பாக உங்களுடைய கருத்தை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். சொல்லுங்க சார், நம்ம தலைப்புக்குள்ள போகலாம்.
1: ஆமா மேம், நல்ல இணைக்கிறதுக்காக முதல்ல வந்து அம்மாவையும் அப்பாவும் மதிக்க கத்துக்கணும். அப்புறம் குழந்தைங்களை நம்ம சொல்லணும், இந்த இப்படி போமா, நாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு நாங்க மதிச்சு பயந்து போய் வந்தோமா அப்படின்ட்டு சொல்லணும். அதே போல வந்து நம்ம நம்ம தான் ஆண்கள், நம்ம நம்ம மனைவியை வந்து பெண்கள்ன்ட்டு நம்ம அவங்க வந்து அவங்க சொல்ற வேலையும் நம்ம செய்யணும், நம்ம சொல்ற வேலையும் அவங்க செய்யணும். அதுதான் மனித நேயம். ஒரு சின்ன உதாரணம் மேடம், ஒரு ராஜா வந்து காட்டுக்கு போவாருங்களாம். அப்ப வந்து இரண்டு புறாக்கள் இருந்தாங்களாம். அப்போ அந்த இரண்டு புறாக்களும் ஒரு மரத்துக்கிளையில வாழ்ந்து கொண்டிருந்ததா கூண்டு கட்டி. அப்போ வந்து ஒரு புறா வந்து நல்லா ஓடி திரியுமா, அந்த ராஜா இந்த புறா மட்டும் பறக்கத்து அப்படின்ட்டு நல்ல அவருக்கு நல்ல மனசு இருக்க வச்சுதான் யாராவது கூப்பிட்டு பாப்பாரா அதை பறக்க சொல்லி சொல்லுவாருங்களாம் அந்த ராஜா வந்து. இருந்தாலும் எவ்வளோ பேர் வந்தது பார்த்தாங்களாம், போனாங்களாம், வந்தாலும் அப்பயும் பறக்கலையா அந்த புறா. வேற நம்மள போல விவசாயி ஒருத்தர் அவர் என்ன பண்ணாருங்களா, நான் புறாவை நான் பறக்க வச்சு காமிக்கிறேன், அவங்களால முடியாது, ஒன்னால எப்படி முடிச்சாலும் ஏதோ பறக்க வச்சு காமி சொன்னோன்னு பாருங்க கிளை, அந்த கிளை வந்து அப்புறம் இப்ப எப்படி அவரு அந்த ராஜாவே ஆச்சுமா பாப்பறா, அது அந்த இது ஹைட்டா பறக்குமா.

0: அப்புறம் வந்து மனித நியாயத்து அது நல்ல மனித நியாயம் இருக்கு வச்சுதான் அந்த புறாவே பறக்க வச்சாரு ஏற்கார வச்சாரு. இதே மாதிரிதான் அவர் பறக்க வச்சிருக்க மாட்டாரு மேடம்.
1: ஆமா ஆமா, அவருடைய நல்ல எண்ணத்திற்காக அது வந்து செயல்பட்டது அப்படின்றது நீங்க சொல்ல வரீங்க.
0: ஆமாங்க மேடம்,
1: கண்டிப்பாக கண்டிப்பாக உங்க கருத்து.
0: அந்த அஞ்சு அஞ்சு அறிவு உள்ள ஜீவனே வந்து அவ்வளவு இதுவா இருக்கும் போது நம்மளுக்கு ஆறு அறிவு கொடுத்துருக்காங்க கடவுளே, நம்ம எப்படி இருக்கணும்?
1: கண்டிப்பா
0: மனித நேயத்தோட தான் இருக்கணும். அதான் மேடம் என்னுடைய கருத்து.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், உங்க கருத்துக்கு மிக்க நன்றி சார். அழைத்து மிக்க நன்றி.
0: நன்றி மேடம், உங்களுக்கு நன்றி.
1: நன்றி, வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: எம் ராஜு, மலம்பூர்.
1: சொல்லுங்க சார், இன்றையோட தலைப்பு நல்லிணக்கம் பேணுவோம்.
2: இந்த வருஷத்திலே நைட்டு தான் எங்க ஊர்ல நல்ல மழை இருந்தாலும் மேட்டருக்கு வருவோம். நம்ம முன்னாள் பிரதமர் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் பி இந்தியன் பை இந்தியன் சொன்னாரு. நீ இந்தியன் ஆகிரு, இந்தியன் பொருளே வாங்கினாரு. அதே மாதிரி இன்னைக்கு நாம கடை குடிச்சு இந்தியா பொருளையே வாங்கிக்கிறோம். நல்லிணக்கம் பேணுவோம்னு நல்ல தலைப்பு தான் கொடுத்துக்கிறீங்க, இருந்தாலும் ஐடியாவு போறா சொல்லியாச்சு வானொலியில. காக்கைக்கும் குயிலுக்கும் ஒரு கதை. காக்கை வந்து ரெண்டு முட்டை தான் இடம், குயிலும் அதே பட்டத்துல பருவத்துல ரெண்டு முட்டை இடம். அதுக்கு கூண்டு கட்ட தெரியாது, காக்காய்க்கு கூண்டு கட்ட தெரியும். இதுவும் கூண்டுல வந்து இட்டு காக்கா அடை காத்து குஞ்சு போயிருக்கும். அது இனம் பிரியற வரைக்கும் காக்காயே தீனி கொடுக்கும். குயில் நல்ல பறவை தான், நல்ல சூதுவாது இல்லாத அது ஒரு நல்லிணக்கம். அதுக்கு தலைப்புக்கு தகுந்த மாதிரி குயிலும் சூதுவாது இல்ல, காக்காய்க்கும் சூதுவாது இல்ல.
1: கண்டிப்பா
2: இந்த நாம இட்டது ரெண்டு மூட்டா நாலு ஏன் இருக்குதுன்றதும் அது கருதல. அதை கொத்தி கீழே தள்ளலாம், தள்ள முடியல. அதுக்கு அடை காத்து இப்படி எல்லாம் இருக்குது நாட்டுல. நல்ல தலைப்பு, நல்ல பாயிண்ட் எல்லாம் பேசுறாங்க. ஏற்கனவே நான் நல்ல கருத்துக்களும் சொல்லி இருக்கிறேன் இந்த தலைப்புல. இருந்தாலும் நல்லது, மகிழ்ச்சி, சந்தோஷம்.
1: அழைத்து மிக்க நன்றி. மிக்க நன்றி. மொழி என்பது மனிதர்களை இணைக்கும் பாலம், அது பிரிக்கும் சுவாரஸ்யமாக மாறக்கூடாது. அண்டை மாநில மக்களிடையே பிற மொழி பேசுபவர்களுடன் எல்லைகளையும் கடந்து சகோதர தத்துவத்துடன் பழகுவதே நாட்டின் ஒருமைப்பாற்றுக்கு வலிமை சேர்க்கும். இது மொழி மற்றும் பிராந்திய நல்லிணக்கத்தை உணர்த்துவதாகும். இன்றைய காலகட்டத்தில் இன்றைய டிஜிட்டல் உலகில் சமூக ஊடகங்கள் மூலம் தவறான வதந்திகளும் வெறுப்பு பிரச்சாரங்களும் எளிதாக பரப்பப்படுகிறது. முகமறியா நபர்களிடமிருந்து கண்ணியத்தை கடைபிடிப்பதும் வெறுப்பை உமிழும் பதிவுகளை தவிர்ப்பதும் இன்றைய காலத்திற்கு தேவையான புதிய நல்லிணக்கம் முறையாகும்.

நல்லிணக்கம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு கூட்டு வாழ்க்கையின் முறை. மற்றவர்களின் கருத்துகளுக்கு நம்பிக்கைகளுக்கும் மதிப்பளிப்பது, மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் முரண்படாமல் சகித்து கொள்வது மற்றும் பிறரை தாழ்வாக எண்ணாமல் அனைவரையும் சமமாக நடத்துவது சமத்துவத்தன்மையை கொண்டதுள்ளதாகும். இதேபோல் வளரும் தலைமுறையினரின் பங்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவர்களுக்கு பாடக்கல்வியோடு சமூக நல்லிணக்க கல்வியும் போதிக்கப்பட வேண்டும். மாணவர் பருவத்தில் விதைக்கப்படும் நல்லிணக்கம் விதை எதிர்காலத்தில் வன்முறையற்ற அமைதியான உலகை சுமக்கும்.

நம்ம நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நல்லிணக்கம் என்பது வீட்டில் தொடங்கி சமூகத்தில் பரவ வேண்டும். ஒவ்வொரும் தனி மனிதனும் பிறரை நேசிக்க தொடங்கினால் உலகம் அமைதி பூங்காவாக மாறும். எனவே நாம் அனைவரும் நல்லிணக்கம் பேணி நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்துவோம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 12:05.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது வளமான பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்

0: गोपाल सर, गोपाल सर।
1: சந்துரு குரல மாதிரி இருக்கு. சரி கதவு திறப்போம். வாப்பா சந்துரு.
0: வாங்க வாங்க சார், வாங்க வாங்க
1: வாப்பா, உள்ள வந்து உட்காருப்பா.
0: சரி சார், சரி சார்.
1: என்னப்பா பேப்பரும் கையுமா, என்ன நோட்லாம் வச்சிருக்கிற, என்னமா காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி இருக்க?
0: ஒன்றும் இல்லை சார், ஆதிவாசி மற்றும் பழங்குடியின மக்களுடைய முன்னேற்றம் பற்றி ஒரு தீசஸ் பண்ண வேண்டியது இருக்குது சார், அதான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் சார்.
1: ஓஹோ அப்படியாப்பா.
0: ஆமாம் ஆமாம்.
1: ஆதிவாசி மக்கள் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க, பழங்குடியின மக்கள் எப்படியெல்லாம் முன்னேறி இருக்காங்க, இது சம்பந்தமாக அரசாங்கம் என்னென்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிறத ஒரு இதாக தயார் பண்ணி தீசி சப்மிட் பண்ண போகிறேன்.
0: அதே தான் சார், கரெக்டாக சொல்லிட்டீங்க.
1: ஓகே ஓகேப்பா. இந்தப்பா இந்த கூடை கொஞ்சம் குடி.
0: நினச்சேன் சார், கூழ்னாலே உங்க ஞாபகம் தான் வந்தது. எப்படி சார் வீட்டுக்கு போனால் கூழ் கொடுப்பாரு, நல்லா குடிச்சிட்டு தெம்பாக இருக்கலாம்னு வந்தேன் சார். அதே மாதிரி கூழ் கொடுத்துட்டீங்க.
1: ஆமாப்பா, கூழ் குடிச்சா தானே நல்லா தெம்பா இருக்கலாம்.
0: ஆமா ஆமா.
1: சரி குடிப்பா. சரி, நீ என்ன கேட்ட? ஆதிவாசி பழங்குடியினர் முன்னேற்றம்.
0: ஆமா.
1: எப்பா அரசாங்கம், அதுவும் குறிப்பா நம்ம மத்திய அரசு 2023 நவம்பர் 15 பிரதான் மந்திரி ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்கப்பா.
0: ஆமாம் சார், நானும் கேள்விப்பட்டேன்.
1: ஆமாம்ப்பா, பிஎம் ஜன்மான் அப்படின்னு இந்த திட்டத்தை சுருக்கமாக சொல்லுவாங்க.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம் சார்.
1: இது பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா?
0: ஆமாம்.
1: அவங்க சமூக பொருளாதார மேம்பாட்டிற்காக மத்திய பழங்குடியினர் விவகாரத்துறை அமைச்சகம் அவங்களால இது தொடங்கப்பட்டதுப்பா.
0: ஆஹா சார், வந்துட்டீங்க சார், இது தானே சார் நான் எதிர்பார்த்தேன்.
1: ஆமாப்பா. 24,104 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் வீட்டு வசதி, சுத்தமான குடிநீர், சுகாதாரம், கல்வி மற்றும் சாலை இணைப்பு உள்ளிட்ட 11 முக்கிய வசதிகளை உறுதி செய்ய இந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்கப்பா.
0: பரவாயில்லையா, அருமையான திட்டம் சார் அந்த மக்களுக்கு.
1: ஆமாப்பா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன், ஆனால் இது மட்டும் உனக்கு பத்தாது.
0: ஆமாம்,
1: நான் இப்போ செஞ்சி சைடு போகிறேன்.
0: சரியா,
1: கிளம்பிகிட்டு இருந்தேன், நீ வந்துட்ட.
0: ஆமாம், எங்கே சார் போனோம்?
1: செஞ்சி பக்கத்தில் இந்த பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி இருக்கு.
0: ஓஹோ, என்ன ஊர் சார் அது?
1: எப்பா கோணைன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த கோணை பஞ்சாயத்துல காட்டுக்கொள்ளன்னு ஒரு ஊர் இருக்கு.
0: காட்டுக்கொள்ள நானும் கேள்விப்பட்டுறேன் சார்.
1: அங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கப்பா.
0: பரவாயில்லையா,
1: நாங்க போறேன், பைக்ல தான் போறேன்.
0: சரி சரி சரி.
1: நீ என்ன வரியா
0: சார்? இதுக்காக தான் வந்தேன், இதானே என்னுடைய வேலையா? கண்டிப்பா வந்துடுறேன் சார் உங்க கூட.
1: சரி, நான் ரெடியா இருக்கேன், ரெண்டு பேரும் கிளம்பலாமா?
0: கிளம்பலாம் சார். சார், ஒரு திட்டம் சொன்னீங்களே, பிஎம் ஜன்மா பழங்குடியின மக்களுக்காக, அந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுவாங்க சார்.
1: சந்துரு, இந்த திட்டத்துடைய முக்கிய அம்சம்னு பார்த்தோம்னா சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்க இல்லையா?
0: ஆமா.
1: அவங்க அப்புறம் நலிவடைந்த அந்த பழங்குடியின குழுக்கள் இருக்காங்க இல்லையா?
0: ஆமா.
1: அடிப்படை வசதிகளை அவங்களுக்கு வழங்கி அவங்களையும் சமுதாயத்துல மேம்படுத்துதல்.
0: ஓஹோ,
1: இதப்பா நோக்கம்.
0: பரவாயில்ல,
1: ரைட்டா?
0: சரி.
1: இதில் பயனாளிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 18 மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுல உள்ள

0: ஆமா
1: அது மலையடி வாரத்துல இருக்குப்பா.
0: ஓஹோ
1: ரைட்டா,
0: சரி சரி,
1: பேசிட்டே இருந்ததுல நம்ம செஞ்சியா வந்துட்டோம்ப்பா.
0: ஆமா சார், அது செஞ்சி மலைக்கோட்டை சார், ராணிக்கோட்டை.
1: அப்பா மலைக்கோட்டைக்கு முன்னாடி அது ரோட்ல ஒருத்தர் நிக்கிறார் பாருப்பா.
0: ஆமா ஆமா,
1: அவர் வந்து சு தென்னரசு.
0: ஓஹோ,
1: சமூக ஆர்வலர் பா.
0: ஓஹோ,
1: அது குறிப்பா இந்த பழங்குடியின மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக பல்வேறு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு.
0: பரவாயில்ல சார்,
1: இப்போ உன் ப்ராஜெக்ட் நீ சொன்ன இல்லையா, டிசி சப்மிட் பண்ணுன்னு, அவர்கிட்ட கேட்டா நிறைய விஷயம் சொல்லுவார்ப்பா.
0: கண்டிப்பா சார், கேட்டுடுவான்.
1: சரிப்பா, போய் வண்டி அவர்கிட்ட நிப்பாட்டிட்டு,
0: சரி,
1: அப்படியே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அவர்கிட்ட பேசுவோம்பா.
0: சரி சரி சரி. சார் வணக்கம் சார், பழங்குடியின மக்களுக்காக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக ஒரு தீசஸ் பண்ற சார், அதுக்கு சில குறிப்புகள்லாம் தேவைப்படுது, அதான் சார் உங்ககிட்ட பேசின நிறைய தகவல் கிடைக்குன்னு கூட்டிட்டு வந்தார் சார்.
1: தென்னரசு, வந்துட்டேன். இவரு பழங்குடியின மக்கள் அவங்க மேம்பாட்டுக்காக பல்வேறு விஷயங்களை அரசாங்கம் செய்து இல்லையா, அது சம்பந்தமா ஒரு தீசி சப்மிட் பண்ண வந்திருக்காரு. தம்பி நீங்க பேசுங்க.
0: சார் வணக்கம் சார், சார் சொன்ன மாதிரி ஒரு தீசஸ் பண்ணதான் வந்தேன், உங்களுடைய உதவியும் எனக்கு வேணும் சார், அது சம்பந்தமான செய்திகள்லாம் நிறைய சொல்லுங்க சார்.
2: வணக்கம், நான் இருளர் பழங்குடியின சமூகத்தில் பிறந்து இந்த மக்களுக்காக ஒரு அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வந்தாலும் அங்கங்கே இருக்கக்கூடிய இருளர் பழங்குடியின மக்களுக்கான கல்வி மேம்பாட்டிற்காகவும் அவர்களோட வேலைவாய்ப்புக்காகவும் தொடர்ந்து பணி செய்து வருகிறோம். கடந்த ஒரு 15 வருடமாக இந்த பணியை செய்வோம். ஒரு சமூக ஆர்வலராக இந்த மக்களின் மேம்பாட்டிற்காக நாங்கள் இந்த பணியை செய்து வருகிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 37 வகையான பழங்குடிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பழங்குடிகளாக வாழறாங்க. மக்கள் தொகையை பொறுத்தவரைக்கும் 794,697 பேர் இருப்பதாக 2011

0: சார் வணக்கம் சார். சார் சொன்ன மாதிரி ஒரு தீசிஸ் பண்ண தான் வந்தேன். உங்களுடைய உதவி எனக்கு வேணும் சார். அது சம்மந்தமான செய்திகள்லாம் நிறைய சொல்லுங்கள் சார்.
1: வணக்கம். நான் இருளர் பழங்குடியின சமூகத்தில் பிறந்து இந்த மக்களுக்காக ஒரு அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வந்தாலும் அங்கங்கே இருக்கக்கூடிய இருளர் பழங்குடியின மக்களுக்கான கல்வி மேம்பாட்டிற்காகவும் அவர்களோட வேலைவாய்ப்புக்காகவும் தொடர்ந்து பணி செய்து வருகிறோம். கடந்த ஒரு 15 விதமாக அந்த பணியை செய்வோம். ஒரு சமூக ஆர்வலராக இந்த மக்களின் மேம்பாட்டிற்காக நாங்கள் இந்த பணியை செய்து வருகிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 37 வகையான பழங்குடிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பழங்குடிகளாக வாழறாங்க. மக்கள் தொகையை பொறுத்தவரைக்கும் 794,697 பேர் இருப்பதாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்லுது. அதில் சமீபத்தில் 37வது இனக்குழுவாக நரிக்குறவர் இன மக்கள் சார் அவர்கள் ஒரு 50,000 பேர் இருப்பதாக அரசு புள்ளி விவரங்கள் சொல்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 820,000 பேர் பழங்குடியின மக்கள் தமிழகத்தில் வாழ்கிறாங்க. இவர்கள் எங்கே வாழ்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மலை, மலையடிவாரம், கடற்கரை, கடற்கரை ஓரம், சமவெளி பகுதிகள் இப்படி வாழ்கிறாங்க. குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா 2 சமூகங்கள் மக்கள் தொகையில் மிக அதிகமாக இருக்கிறாங்க இந்த பழங்குடி சமூகங்களில். அதில் ஒன்று மலையாளி சமூகம் சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகம். கிட்டத்தட்ட 300,000 பேர் பழங்குடியின மக்கள். அவர்கள் ஏலகிரி மலை தொடங்கி சேலம், நாமக்கல் இப்படிப்பட்ட மலைப்பகுதியில் மட்டுமே வாழக்கூடிய மக்களாகவும், 2வது மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய தொல் பழங்குடின்னு சொல்கிறாங்க அவங்கள, PVTG ட்ரைபல்ஸ்னு சொல்கிறாங்க, பர்டிகுலர்லி வல்லர்னபிள் ட்ரைபல் குரூப்ஸ். அழிந்து வரக்கூடிய விளிம்புநிலை பழங்குடியின மக்கள் கண்டறியப்பட்டு உள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய 75 பழங்குடியின மக்களில் இவர்கள் ஒரு பழங்குடிகளாக இருக்கிறாங்க. அவர்கள் பெயர் இருளர்கள். இவர்கள் மட்டும்தான் தமிழகத்தில் அனைத்து மாவட்டத்திலையும் வாழக்கூடிய ஒரு பழங்குடி இனக்குழுவாக இருக்கிறாங்க. மற்ற இனக்குழுக்கெல்லாம் குறிப்பிட்ட மாவட்டங்களில் வாழக்கூடியவர்களாக இருக்காங்க. இவர்கள் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 189,670 பேர் அப்படி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மக்கள் தொகை இவர்களோட கல்வி கம்மியாக இருக்குது. ஆனால் சமீப காலமாக இவர்களோட கல்வி அறிவு சற்று முன்னேறி இருக்குது. அதற்கு அரசாங்கங்களோட நிதி ஒதுக்கீடுகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பல்வேறு விதமான ஸ்காலர்ஷிப்ஸ், இவர்கள் ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ஸ்னு பல்வேறு ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்காங்க. கொஞ்சம் கல்வி நிலையில் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக ஒரு பெரிய முன்னேற்றம் இவர்கள் மத்தியில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இனக்குழுக்கள் சொன்னேன் இல்லையா, 37, அதில் ஆதியன், அரநாடான், எரவாளன், இருளர், காடர், கம்மாரா, காணிக்காரர், கனியன், காட்டுநாயக்கன், கொச்சிவேலன், கொண்டகாப்பு, கொண்டாரெட்டி, கொரகா, கோத்தா, குருமன்ஸ், மலைக்குறவன், மலைசரி, மலையாளி, முடுகர், முதுவன், பலியன், பலியர், பணியர், சோழகா, தோடர், ஊராளி, பல்வேறு இனக்குழுக்கள் வாழறாங்க. இதில் குறிப்பாக சமவெளி பகுதிகளில் வாழக்கூடிய இருளர் இன மக்கள் ஒரு 189,661 பேர் 2011 கணக்கின்படியும், மிக சமீபத்தில் அரசுகளால் எடுக்கப்பட்ட ஒரு மக்கள் தொகை கணக்கிலும் இவர்கள் 240,000 மக்கள் தொகையாக சற்று உயர்ந்திருப்பதாக ஒரு புள்ளி விவரங்களும் நமக்கு தரவுகள் இருக்கின்றன. அப்போ இவர்களுக்கான வாழ்க்கை மேம்பாடு என்பது இவங்களை 3 விதமாக பிரிக்கலாம். 1-18 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க, இன்னொன்று 18 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க, இன்னொன்று 50 அதுக்கு மேற்பட்டவர்களாக. இப்படி இந்த 3 வயது அடிப்படையில் இவர்களோட வளர்ச்சியை நம்ம கணக்கிடலாம். ஒரு சமூகத்தோட வளர்ச்சி என்பது 3 வகையில் கணக்கிடப்படுவதாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். கல்வி, பொருளாதாரம், சமூக மேம்பாடு, அரசியல். அப்போ கல்வியில் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. கல்வியை பற்றிய விழிப்புணர்வுகள்கிட்ட இருக்குன்னா போதுமான அளவுக்கு இல்லாமல் இருந்தது. ஒரு தலைமுறைக்கு முன்பு வரை கிராமத்தில் பள்ளிக்கே செல்லாத குழந்தைகள் தானே. இன்னைக்கு பல்வேறு கிராமங்களையும் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளோட நிதி பங்களிப்புகளால், ஸ்காலர்ஷிப்ஸ், இப்படி நிறைய விஷயங்களால் நிறைய ஊரில் பட்டதாரிகள் உருவாக்கியிருக்கிறாங்க. மிக சமீபத்தில் கூட தமிழ்நாடுலேருந்து நிறைய பழங்குடிகள் மத்திய அரசோட சட்ட கிளாட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஐஐடியில் போய் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மாநில கல்லூரிகளில் நிறைய பேர் இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நர்சிங், டாக்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் மெல்ல மெல்ல பழங்குடி மக்கள் மத்தியில் உருவாகி இருக்குது. அதையும் நம்ம இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் இது போதுமானதான்னு பார்த்தா மற்ற பிரிவுகளை பார்க்குறப்ப இவர்களோட வளர்ச்சி என்பது ரொம்ப பின்தங்கி இருக்குது. ஆனாலும் சற்று முன்னேற தொடங்கியிருக்கிறார்கள்ன்றதையும் நம்ம இந்த நேரத்தில் சொல்லலாம். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அரசுகள் தான். நம்ம என்னதான் தனி மனிதர்கள், எங்களை போன்ற செயல்பாட்டாளர்கள், தொண்டு நிறுவனங்கள் அவங்கள வேலை செஞ்சாலுமே எங்களோட பங்களிப்புன்றது அவர்களுக்கான ஒரு ஊக்கியாக தான் இருக்குமே தவிர, நிதி சார்ந்த உதவிகளை மத்திய மாநில அரசுகள் தான் பெரும் அளவில் செய்கிறாங்க. குறிப்பாக இவர்கள் குடியிருப்புகள்லாம் கதவுகள் இல்லாமல் கூரைகள், குடிசைகளில் இருந்த அந்த மக்கள் இன்னைக்கு பெரும்பாலான ஒரு நவீன காலத்துக்கு ஏற்ற போகிற ஒரு வீடுகள் இன்னைக்கு நிறைய அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக மத்திய அரசோட PM ஜென்மம் திட்டம், அந்த திட்டத்தில் சமவெளி பகுதிகளில் ஒரு 5,07,000 நிதி ஒதுக்கீடு. ஒரு காலத்தில் வெறும் 45,000 அந்த நிதி ஒதுக்கீடு இருந்த வீடுகள் இன்னைக்கு 5,07,000 சமவெளி பகுதிகளிலும், மலைப்பகுதிகளில் ஒரு 580,000, 590,000 மாதிரி தொகை மாறுது. அப்போ இவர்களுக்கு என்னன்னா ஒரு நிலையான வீடு இவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வீடுகளால் மழை வெள்ளம் போன்ற பாதிப்புகள் இருந்து இவர்கள் மெல்ல மெல்ல மீண்டு வந்து ஒரு சமமான வாழ்க்கை முறைக்கு இவங்க வந்திருக்கிறாங்கன்றது தான் குறிப்பிடத்தக்க வேண்டியது. இது இல்லாம இவர்களுக்கு பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் இருக்குது. குறிப்பா ITDP சொல்றாங்க, இன்டகிரேட்டட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு ஒரு அரசோட திட்டம், ஒருங்கிணைந்த பழங்குடி மக்களுக்கான மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பழங்குடியின மக்கள் மக்கள் தொகையில் அதிகமா இருந்தாங்கன்னா அவர்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை, பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் இந்த ஸ்கீம் மூலமா நமக்கு பழங்குடியின மக்களுக்கு அறியும். அது போலவே இன்னொரு திட்டமான CTDP ஒன்று சொல்றாங்க, காம்ப்ரஹென்சிவ் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த திட்டத்திலும் ஒருங்கிணைந்த அளவில்

வளர்ச்சிகளை கொடுக்குறாங்க. இது இல்லாம மத்திய அரசோட டிரைபல் சப் பிளான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த திட்டம் எப்படி இருந்ததுனா ஒரு திட்டமாக இருந்தது, இப்பொழுது அது சட்டமாக மாறி இருக்கிறது. திட்டத்துக்கும் சட்டத்துக்கும் ஆன வேறுபாடுகள் உங்களுக்கு தெரியும், அதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த டிரைபல் சப் பிளான் வந்து பழங்குடியின துணை திட்டம். இதுல இந்த மக்களுக்கான சாலை வசதிகள், மின்சார விளக்குகள், சுடுகாடு வசதிகள், அடிப்படை தண்ணீர் வசதிகள், இது போன்ற திட்டங்களுக்கு இந்த நிதி பயன்படுகிறது. அதால் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்க பல்வேறு கிராமங்களில் சாலை வசதியே இல்லாத இருந்த கிராமங்களில் சாலை வசதிகள், சிமெண்ட் சாலைகள், மின்சார வசதிகள் மெல்ல மெல்ல வந்திருக்கு. அது கண்கூடா நீங்க போய் பார்க்க முடிஞ்சா ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியா பண்ணீங்கன்னா நிறைய வித்தியாசங்களை நம்மளால பார்க்க முடியும். இது இல்லாம மத்திய அரசோட ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு வெளியிடுகிற நிதி அறிக்கையில் ஆர்டிகல் 275 அந்த நிதி ஒதுக்கீடு என்பது எல்லா மாநிலத்துக்கும் ஒதுக்கப்படுகிறது. அதில் தமிழ்நாட்டுக்கும் தொகைகள் ஒதுக்கப்படுகிறது. அந்த தொகையும் இந்த மக்களுக்கான மேம்பாட்டிற்காக பயன்படுது. இது இல்லாமல் இன்னொரு திட்டம், சிறப்பு திட்டமாக PVTG ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க, பர்டிகுலர்லி வல்லனபிள் ட்ரைபல் குரூப், அழிந்து வரக்கூடிய விளிம்புநிலை பழங்குடியின மக்களுக்கான சிறப்பு திட்டங்கள். அந்த திட்டங்கள் மூலமாக PM ஜன்மம் போன்ற பிரத்யேகமான திட்டங்கள், ஒரு 6 பழங்குடிகள் தமிழகத்தில் இருக்கிறாங்க அந்த விளிம்புநிலை மக்களில், அவர்களுக்காக இந்த வீடுகள் ஒதுக்குவது, தண்ணீர் வசதி, மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, இப்படி PVTGல பல்வேறு திட்டங்கள் இந்த மக்களோட மேம்பாட்டிற்கு இருக்கு. இது இல்லாமல் பள்ளி செல்லும் கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கான சிறப்பு திட்டங்களுக்கு, குறிப்பாக ப்ரீ மெட்ரிக் பள்ளி கல்வியில் அவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு, பள்ளிக்கல்வி முடித்து உயர்கல்விக்கான நிதி ஒதுக்கீடு. இன்னைக்கு உயர்கல்வியில் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது என்றாலும் அதில் பழங்குடியினர் பங்கு என்பது ஒரு 28%, ஆனால் இப்போ மெல்ல மெல்ல உயர்ந்து வருகிறது. இங்கே ஒரு சாதாரண கிராமத்தில், உதாரணத்துக்கு விழுப்புரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், இது போன்ற பகுதிகளில் உயர்கல்விக்கு ஆசைப்பட்டு படிக்கிற மாணவர்கள் தங்கள் கல்வியில் இன்னும் உயர்நிலை அடையணும்னா மத்திய அரசோட நிதி ஒதுக்கீடு, மாநில அரசோட நிதி ஒதுக்கீடு மூலமாக நீங்கள் வெளிநாடுகளில் கூட போய் சென்று படிக்கலாம். அதுக்கான முழு செலவை அரசாங்கங்கள் ஏற்றுக்குது. அதன் மூலமாக நிறைய மாணவர்கள் இந்த ஆண்டு கூட வெளிநாடுகளில் போய் படிக்கிறாங்க. பெரிய பெரிய கல்வி நிறுவனம்னு சொல்லக்கூடிய ஐஐடி, ஐஐஎம்ல நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க. சிஏ எக்ஸாம்ஸ்க்கு அட்டன் பண்ணுறாங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குது. நீங்கள் கலெக்டராக மாறுறதுக்கோ அப்படி மத்திய அரசோட பணிகளில் போகிறதுக்கான நிறைய நிதி ஒதுக்கீடுகளை செய்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த அரசுகள் நமக்கு ஏற்படுத்தி இருந்திருக்கு. இது இல்லாமல் சில பகுதிகளில் அரசாங்கத்தால் சென்று போய் வேலை செய்ய முடியாத சில பகுதிகள் இருக்கும், தினசரி நம்மளோட லிங்கேஜஸ் இல்லாத பகுதிகளில் அங்கு செயல்படக்கூடிய என்ஜிஓங்களுக்கு சில திட்டங்களை மத்திய மாநில அரசுகள் கொடுத்து என்ஜிஓ மூலமாக சில திட்டங்கள், குறிப்பாக ஆடு வளர்ப்பது, தேனீக்களை வளர்ப்பது, இது போன்ற திட்டங்களையும் மலைப்பகுதியில், குறிப்பாக கல்ராயன் மலை, ஜவாது மலை போன்ற பகுதிகளில் மத்திய மாநில அரசுகள் பங்களிப்போடு இந்த மாதிரி திட்டங்களும் செயல்படுத்தப்படுகிறது. இதை தவிர்த்து பழங்குடியின மக்களுக்கான அன்றாட வாழ்வாதாரம், அதில் மிக முக்கியமாக இருக்குது. இவர்களுக்கான சொந்தமாக நிலம் இல்லாத இடத்துல இவங்க மேய்ச்சல் மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க வாழ்வாதாரத்துக்கு. அப்போ இவங்களுக்கான ஆடுகள், மாடு, இது போன்ற கால்நடைகளுக்கான நிதி ஒதுக்கீடு பண்ணி அதையும் இவர்கள் செய்யலாம். இதுக்கான திட்டங்களும் இருக்குது. தாட்கோன்னு சொல்லக்கூடிய திட்டத்தின் மூலமாக படித்த மாணவர்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட், நீங்கள் என்ன வேணால் அண்ணா யூனிவர்சிட்டிஸில் படிக்கலாம், எங்கே வேணாலும் படிக்கலாம், நிறைய கோர்சஸ் உங்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ், பல்வேறு துறைகள் சார்ந்த ஸ்கில்ஸ். நீங்கள் ஒரு கைவினை கலைஞர்களாக இருந்தால் மத்திய அரசோட டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஆர்டிஷியன்ஸ் கைவினை கலைஞர்கள் செய்யலாம். நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை கடைகளில் வைக்கிறதுக்கு இன்னொரு அமைப்பு அங்கங்கே ஷோரூம்ஸ் வச்சுருக்காங்க. ட்ரைப்ஸ்னு ஒரு கடைகள் இருக்குது, நீங்கள் உங்கள் உற்பத்தி பொருள் அங்கே போய் விற்கலாம். வனங்களை ஒட்டி வாழக்கூடிய மக்கள், வனப்பகுதியிலிருந்து எடுத்துக்கொண்டு வரக்கூடிய சிறுவன மகசூல்களை மதிப்பு கூட்டு வேல்யூ ஆடர் மெட்டீரியலாக நீங்கள் உற்பத்தி செய்து அதை நீங்கள் வியாபாரத்துக்கு கொண்டு வரலாம். அப்போ அதுக்கான குடோன்ஸ் அமைக்கிறதுக்கு, அதுக்கான சப்ளை பண்ணுறதுக்கு, அதுக்கு நிறுவனங்களை தொடங்குறதுக்கு, அந்த நிறுவனங்களுக்கான நிதி உதவி, பல்வேறு திட்டங்களை அரசாங்கம் கொடுக்குறாங்க. அதேமாதிரி PVJVM சொல்லக்கூடிய பிரதான் மந்திரி ஜன்ஜயாத் விகாஸ் மிஷன், இதில் பழங்குடியின பெண்கள், ஆதிவாசி பெண்கள் சுய உதவி குழுக்கள் தொடங்கவும், அவர்கள் கூட்டாக வந்து கூட்டுறவு முறையில் உற்பத்தி பொருட்களை செய்யவும், VDVK சொல்லக்கூடிய வந்தன் விகாஸ் கேந்திரா, அவர்கள் மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை விற்பது, இதுக்கான கடை சந்தைகளை உருவாக்கி தருவது, அது வந்து ஹட் பஜார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சந்தைகள், எங்கெங்கெல்லாம் வியாபாரம் இருக்க வாய்ப்பு இருக்குதோ அங்கே பழங்குடி மக்களோட பொருட்களை கொண்டு போய் வியாபாரத்துக்கு கொண்டு செல்வது, இது போன்ற வாய்ப்புகளையும் VDVK போன்ற அரசு திட்டங்கள் நமக்கு வாய்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதையும் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் எங்கே அதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அதை நம்ம பயன்படுத்தி கொண்டோம். இதை தாண்டி இப்போ நிறைய இடங்களில் ஒரு குறிப்பிட்ட அளவு மக்கள் தொகை வாழ்கிறாங்கன்னா அந்த பகுதியில் அவங்களுக்கான கம்யூனிட்டி ஹால்ஸ், இப்போ உதாரணத்துக்கு கூட தமிழகத்தில் சில பகுதிகளில் மத்தியமான சில பங்களிப்போட செங்கல் உற்பத்தி, கரிசூலை, அந்த மக்களுக்கு தெரிந்த தொழில்கள், படிப்பறிவு இல்லாத இந்த மக்கள் ஸ்கில்டாக இருப்பாங்க, சில தொழிலில் நேர்த்தியான வல்லுநர்களாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஸ்கில்லை கொடுக்கறது, அதுக்கான தொழிலை கொடுப்பது, செங்கல் சூளையில் இந்த மக்கள் நல்ல கை தேர்ந்தவர்கள், அப்போ அவங்க செங்கல் சூளை தயாரிப்பது, அங்கேயே ஒரு பால்வாடி வைப்பது, குழந்தைகள் படிப்பதற்கு ட்ராப் அவுட்ஸை குறைக்கிறதுக்காக கம்யூனிட்டி ஹால், அங்கேயே நாப்கின் பேட் தயாரிக்கிறதுக்கான பயிற்சிகள், பால் உற்பத்தி செய்கிறதுக்கான பயிற்சிகள், பேப்பர் மிஷின்ஸு, இப்படி பல்வேறு நிதிகளை ஒதுக்கி இந்த மக்களோட வாழ்வாதாரம் மேம்பட அரசுகள் பல்வேறு
காரியங்களை செய்துட்டு வராங்க. நம்ம அதை கவனிக்கணும், கவனிச்சு நம்ம அதை அதில் எடுத்துக்கணும். இது இல்லாமல் சமீப காலத்தில்

0: இன்னும் ஒரு படி மேலே போய் ஃபெல்லோஷிப்ஸ், பழங்குடியின மாணவர்கள் தங்கள் கல்வி அறிவை இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள ஆராய்ச்சி துறைகளில் நீங்கள் போனால் ஃபெல்லோஷிப்ஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு ரிசர்ச் ஸ்காலராக இருக்கணும், நான் வெளிநாடுகளுக்கு போய் சில ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள போகிறேன், இல்லை இந்தியா முழுக்க ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்ள ஒரு குறிப்பிட்ட துறைகளில் இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய ஏஐன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் உங்களை எப்படி வேணாலும் உங்களை மேம்படுத்திக் கொள்ள பல்வேறு ஃபெல்லோஷிப்ஸை கவர்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ அதிலையும் நம்மை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது இல்லாமல் ஐந்தினைன்னு ஒரு திட்டம் இருக்குது, குறிப்பிட்ட பகுதி நிலப்பரப்பில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கான கலாச்சாரங்களை பதிவு செய்து அவர்களுக்கு தேவையான ஒரு ஒரு பகுதியிலும் ஒரு ஒரு மாதிரியான பழங்குடியின மக்கள் வாழ்வாங்க நிலப்பரப்பில். அந்த நிலப்பரப்பில் வாழக்கூடிய மக்களுக்கு எது சாத்திய கூறுகளோ அதை சார்ந்த அரசு திட்டங்கள் கொண்டு வராங்க. இந்த மக்களோட வாழ்வாதாரம் கலாச்சாரம் இவைகளை பதிவு செய்வதற்காகவே சுவடுகள்னு ஒரு திட்டத்தின் மூலமாக அதை அரசாங்கம் செயல்படுத்தி வருது. இது இல்லாமல் டிஆர்ஐ மத்திய அரசோட நிதி பங்களிப்போட நீலகிரி பகுதிகளில் இயங்கக்கூடிய டிஆர்சி ட்ரைபல் ரிசர்ச் சென்டர்னு ஒரு அமைப்பு இருக்குது. இவர்களோட வாழ்வியல் கலாச்சாரங்கள், இவங்களோட பண்பாடு வாழ்வியல், இவர்களோட எத்தினோகிராஃபி முறைகளை ஆவணப்படுத்துவதற்காகவே அந்த அமைப்பு டிஆர்சி ட்ரைபல் ரிசர்ச் சென்டர் செயல்படுகிறது. அந்த நிறுவனம் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற எல்லா பகுதி மக்களோட எத்னோகிராஃபியை பாதுகாக்கணும், அவர்களோட மொழியை பாதுகாக்கணும், அவர்களோட கலாச்சாரத்தை பாதுகாக்கணும், அவர்களோட இசையை பாதுகாக்கணும், அவர்களுக்கு உணவு முறைகளை பாதுகாக்கணும், இதை ஒட்டி பல்வேறு முயற்சிகளை செய்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு 100 வருடம் கழிச்சு வரக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அரசுகள் இந்த போன்ற முயற்சிகளை செய்யறப்ப நாம் அதில் இணைந்து கொள்வதுதான் சிறந்த வளர்ச்சியா இருக்கும். இது போலவே எஃப்ஆர்ஏ வனங்களை ஒட்டி இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், இந்த சட்டம் ரொம்ப முக்கியமான சட்டம், குறிப்பாக ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட், வன உரிமை அங்கீகார சட்டம். இந்த சட்டம் தமிழகத்தில் ஒரு 12,000 பேர் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சட்டத்தில் மூலமாக வனங்கள் இருக்கக்கூடிய நிலங்கள் தங்களுக்காக பயன்பாட்டிற்கு தேவையான மனுக்களை கொடுத்தாங்க. அது ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்னு கம்யூனிட்டி ரைட்ஸ் இண்டிவிஜுவல் ரைட்ஸ்க்காக கொடுத்தாங்க. அதுலேயும் மிக சமீபத்தில் வழக்குகள்லாம் தீர்க்கப்பட்டு நிறைய பேருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கு. வனங்களில் சொந்தமான நிலங்களை எடுத்து அவர்களோட பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி சமூகத்தோட மேம்பாட்டிற்காக சமூகத்தோட வழிபாட்டிற்காக பொது இடங்களையும் இந்த வன உரிமை அங்கீகார சட்டம் வழங்கியிருக்குது. கிளைம் மன்றத்தில் சில இடர்பாடுகள் இருக்குது, இருந்த போதும் அரசுகள் தொடர்ந்து அதுக்கான முயற்சிகளை எடுத்து அந்த வன உரிமை அங்கீகார சட்டம் மூலம் பெரிய லெவலான மாற்றங்களை மலைப்பகுதிகளிலும் வனப்பகுதிகளிலும் அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் நலவாரியங்கள், இன்னைக்கு நலவாரியங்களில் 800,000 பழங்குடியின மக்கள் தமிழகத்தில் இருந்தாலும் ஒரு காலத்தில் வெறும் 20,000 பேர் 30,000 பேர் மட்டுமே அந்த நலவாரியத்தில் இருந்தார்கள். இப்போ சமீப காலமாக அந்த நலவாரியத்தில் மெல்ல மெல்ல உறுப்பினர்கள் அதிகப்படுத்து அதன் மூலமாக நலத்திட்டங்கள் வழங்கப்படுது. இன்னைக்கு அதெல்லாம் ஸ்மார்ட் கார்ட்ஸாக மாற்றப்பட்டு எல்லோரும் தங்கள் பாக்கெட்லேயே அந்த நலவாரிய அட்டைகளை வைத்துக்கொண்டு தேவையான உதவிகளை நலவாரியங்கள் மூலம் பெறுவதற்கான முயற்சிகளும் இருக்கு. மெல்ல மெல்ல அதோட உறுப்பினர் சேர்க்கை அதிகப்படுத்திருக்கு. இப்படி கல்வி, வேலைவாய்ப்பு, வாழ்வாதாரம், எதிர்கால செயல்பாடுகள், இப்படி எல்லாத்திற்காகவும் மத்திய அரசோட நிதி பங்களிப்புகளும் மாநில அரசுகளோட உறுதுணையோடும் பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் தமிழகத்தில் வாழக்கூடிய ஆதிவாசின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் மலைப்பகுதியில் வாழக்கூடிய மலைவாழ் மக்களுக்கும் பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் இருக்குது. அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது? இந்த போன்ற திட்டங்களை பயன்படுத்திக்கிறது தொழில் முனைவர்களாக மாற வேண்டும், அரசு நலத்திட்டங்களை பெற்று குழந்தைகள் படிக்க வேண்டும். இதற்காக அரசு பல்வேறு முயற்சிகள் எடுக்குது. இதை எவ்வாறு பெறுவது என்பதற்கான சில கருத்தரங்கள் நாங்கள் அப்பப்போ நடத்துகிறோம். அரசு நலத்திட்டங்களை பெற்று வளமான ஒரு வாழ்க்கை எதிர்காலம் குழந்தைக்கு அமையணுன்றது தான் எங்களை போன்றவர்களோட எண்ணமாக இருக்கு. நன்றி.
1: சந்துரு, இப்ப சார் இருக்காரு இல்லையா, தென்னரசு சார், அவரையும் அழைச்சிக்கிட்டு இப்ப இந்த கோணைன்னு ஒரு ஊர் சொன்னேன்
2: இல்லையா,
1: மலையடி வாரத்துல
2: காட்டுக்குள்ள கூட அங்க இருக்கு.
1: ஆமாப்பா, இங்க இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். அங்க போனோம்னா சாருக்கு தெரிஞ்சவங்க அங்க நிறைய பேர் இருப்பாங்க.
2: சரி சரி சரி,
1: அவங்கள்ட்ட எல்லாம் பேசி நம்ம இன்னும் நிறைய விஷயம்லாம் அங்க தெரிஞ்சுட்டு வந்துடலாம்ப்பா.
2: நிறைய செய்தி சொல்லுவாங்க.
1: ஆமாப்பா,
2: பரவாயில்ல,
1: கிளம்பலாமா?
2: போலாம் சார். சார், ஒரு வண்டியில 3 பேர் போக முடியுமா?
1: அவர் தனியா வண்டி வச்சிருக்காருப்பா.
2: சரி சரி சரி,
1: அவர் நம்ம பின்னாடியே வந்துருவாரு.
2: சரி,
1: நம்ம முன்னாடி போவோம்.
2: போலாம் சார்.
1: சந்துரு, இதான்ப்பா அந்த கோணை அப்படிங்கிற அந்த பஞ்சாயத்து.
2: ஓஹோ,
1: மலையடி வாரத்துல இன்னும் அழகா இருக்கு பாருப்பா.
2: சூப்பரா இருக்கு சார். மலை, மலை சார்ந்த வீடுகள், நிலம், வயல்வெளிகள், அருமை, அழகா இயற்கை காட்சி போல அழகா இருக்கு சார்.
1: ஆமாப்பா, அதுவும் தென்னரசு யாரையும் அழைச்சிட்டு வர்றாரு பாருப்பா. அந்த அம்மாட்டியே நீ பேசுப்பா, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.
2: சரி சரி. வணக்கம்மா. பழங்குடியின மக்களின் கல்வி, பொருளாதாரம், அப்புறம் சமூக மேம்பாட்டிற்கான சிறப்பு திட்டங்கள்லாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சலாம் வந்தேன். நீங்கள் பயனாளியாம்மா, நீங்கள் என்னென்ன சலுகைலாம் பெற்றிருக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களாம்மா.
3: விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா வடகால் கிராமம் கல்பனா என்றவங்க நான் பேசுகிறேன். வயசு எனக்கு வந்து 33. நாங்கள் ஐவேசியில் தான் இருந்தோம், வீடுன்றதே இல்லாமல் தான் இருந்தோம். இப்போ வந்து கவர்மெண்ட்டில் நாங்கள் வீட்டு மனைக்கு நாங்கள் மனு கொடுத்தோம், வீட்டு மனை எங்களுக்கு கொடுத்தாங்க. வீட்டு மனை கொடுத்து அதுக்கப்புறம் வீடு வருவது.

0: அதுக்கான செயல்முறைகள்லாம் நாங்கள் மனு கொடுத்துக்கிட்டே வந்தோம். இப்போ 5,07,000 ஜெர்மன் வீடு கொடுத்துருக்காங்க. காற்று மழை எல்லாமே பார்த்து இப்போ நாங்கள் எங்கள் பசங்களாம் சேஃப்டியாக வச்சுட்டு நாங்கள் நல்லா வாழ்வாதாரமாக இருக்கிறோம். செஞ்சி கோட்டை மலையடி ஓரத்தில் தான் இருக்கிறோம் நாங்கள். எங்களுக்கும் மலைக்கும் 5 அடி டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்கிறோம் நாங்கள். மலை ஒட்டியே தான் வாழறோம் நாங்கள். எங்களை சுற்றி இருக்கிறது எல்லாமே கல் காடு மலை தான் இருக்கும். டவுன் கிடையாது நாங்கள். பிரதமர் மந்திரி ஜெர்மன் வீடு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. திட்டத்தின் மூலிமா வீடு கட்டி சந்தோஷமாக பாதுகாப்பாக இருக்கிறோம் நாங்கள். இந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி செய்த மத்திய அரசுக்கு நன்றி.
1: சந்துரு, சார் நீ பேசிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தவங்களையும் அழைச்சிட்டு வந்துட்டாருப்பா.
2: ஆமா, அவங்களா?
1: ஆமா, அவங்கள்ட்டையும் இவங்கள்ட்ட கேட்ட மாதிரியே கேளுப்பா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்.
2: சரி சரி சரி. வணக்கம்மா, நீங்க மகளிர் குழு தலைவையா இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க சாரு. பழங்குடியின மக்களுடைய கல்வி, பொருளாதாரம், அரசாங்கத்தினுடைய சலுகைலாம் நிறைய பெற்றிருப்பீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களாமா.
3: விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம், என் பேர் சுள்ளியம்மாள். செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ராணிக்கோட்டையை ராஜா கோட்டையை ஒட்டின மாதிரி இருக்கிற ஒரு சின்ன கிராமம். எங்கள் ஊர் வந்து சோமசமுத்திரம், கோண பஞ்சாயத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது அந்த ஊர். நாங்கள் சின்ன பிள்ளையிலருந்தே காடு மலை இதை ஒட்டி இருக்கிறதுக்கு வீட்டு வசதி கூட இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா பாட்டி தாத்தா

0: இந்த திட்டத்தில் பிடி ஆஃபீஸ் மூலமாக ஆப் ஒன்று ஏதோ ஓப்பன் பண்ணி அது மூலமாக எல்லா இருளர் குடும்பங்களையும் அங்கங்கே இருக்கிற அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டு இருக்கிற ஒரு 100 இருளர் குடும்பம் இருக்காங்க. அதில் விடுபட்டவங்களுக்கு யாருக்கு பட்டா இருக்குது இல்லைன்ட்டு கண்டறிஞ்சு முறையாக கணக்கெடுப்பு இந்த கவர்மெண்ட் இப்போ செஞ்சு அது மூலமாக வந்து இப்போ ஒரு 21 பட்டாவும் அதுக்கு பிறகு விடுபட்டவங்களுக்கு ஒரு 3 பட்டா அந்த மாதிரி வந்து பட்டா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பேருக்கு தான் இப்போ இல்லாமல் இருக்குது. மத்திய அரசும் மாநில அரசும் வீட்டு வசதி திட்டத்து மூலமாக, பழங்குடியினர் திட்டத்து மூலமாக, பிஎம் ஜன்மன் திட்டத்தில் முதல்ல ஒரு 11 வீடு கொடுத்தாங்க, இப்போ உடனே ஒரு 30 வீடு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கட்டி நிறைவடைஞ்சிருக்காங்க எங்கள் ஜனங்க. நாங்களும் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இப்போ அதுக்கு முன்னே பாம்பு, குரங்கு தொல்லை அந்த மாதிரியான தொல்லைகளில் தான் காடு ஓட்டின மாதிரியே இருந்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு இடமா காட்டுக்கொள்ளையை கோணையை ஒட்டி ஒரு 100 குடும்பத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இந்த கவர்மெண்ட்டு. எல்லாருமே வந்து வீடு கட்டி முடிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து இந்த சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் காடு மலையாக குண்ணா கடந்தது. இந்த காட்டுக்கொள்ளை இருளர் குடியிருப்பு சிமெண்ட் சாலை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. கரண்ட் வசதியும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் எங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ஒன்று வந்துருச்சு கோணையில். மருத்துவம் பார்க்கறதுக்கும் எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. நாங்கள் அதுக்கு முன்னே வந்து செஞ்சிக்கு 10 கிலோமீட்டர் போகணும். பிரசவத்துக்கு போகணுன்னா 15 கிலோமீட்டர் ஒரு அனந்தபுரம் போகணும். நாங்கள் மேடு பள்ளத்தில் போகிறதுங்காட்டியுமே ஒரு சிலருக்கு டெலிவரி கூட ஆயிடுச்சு. இக்கட்டான சூழலில் இருந்து இப்போ வந்து பக்கத்தில் கோணையிலேயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு பிரசவம் பார்க்குற மாதிரியும், எங்களுடைய உடல்நிலைய நலத்தை பார்க்குற மாதிரியும் ஒரு சுகாதார நிலையம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் மக்கள் பள்ளி பாம்புக்கு பயந்து கிடக்கிறத விட காய்ச்சல்னாலுமே ஊசிக்கு பயந்துன்னு கிடக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் இன்றைக்கி வந்து பக்கத்துலேயே ஆஸ்பத்திரி வந்துருச்சுன்னும் போது மாத்திரை, மருந்து, ஊசி இதெல்லாம் போடும்போது எங்களுக்கு ஜனங்க பாதுகாப்பாகவும் இருக்க முடியுது. இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். அதே போல் வந்து ஏற்கனவே அட்டையாக கொடுத்தாங்க பழங்குடியினர் நலத்துறை மூலமாக. இப்போ வந்து ஸ்மார்ட் கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. தொழில் முனைவோர் திட்டத்தில் வந்து கேம்பெல்லாம் நடத்துனாங்க இங்கே. அது மூலமாக கொஞ்சம் நாங்கள் விழிப்புணர்வு இதெல்லாம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிறோம். அதே போல் மகளிர் குழுலாம் இருக்குது. 3 குழுக்கள் இருக்காங்க. சோமசமுத்திரம் ஒன்று, காட்டுக்கொள்ளையில் ஒன்று இருக்குது, கோணையில் ஒன்று இருக்குது. இது மூலமாகவும் வந்து நாங்கள் இந்த லோன்லாம் வாங்குகிறோம். அது கொஞ்சம் எங்களுக்கு யூஸாக இருக்குது. எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிற கவர்மெண்ட் அதிகாரிங்க, பல்வேறு அமைப்புகள், இது எல்லாருக்குமே வந்து நாங்கள் நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி.
1: ஏப்பா சந்திர, என்ன போதும் போதும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு.
2: நிறைய தகவல் சொன்னாங்க.
1: ஏப்பா, 9 அமைச்சகங்களின் கூட்டு முயற்சியுடன் இந்த பிஎம் ஜன்மான் திட்டம் செயல்படுத்தப்படுதாம்ப்பா. பழங்குடியின மக்கள் வாழும் தொலைதூர பகுதிகளுக்கு அரசின் நலத்திட்டங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக அரசாங்கம் பல்வேறு முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்கு.
2: ஓஹோ,
1: அதனால இது எல்லாம் போய் பழங்குடியின மக்களை போய் சேரணும். அப்பதான் நாட்டில் அவங்களும் எல்லாரும் மாதிரியும் ஒரு முன்னேறின வகுப்பா மாறுவாங்க.
2: கோபால் சார், இவங்க சொன்ன தகவல்கள் நல்லா முழுமையா தான் இருக்குது. ஆனா என்னுடைய தீசஸுக்கு கொஞ்சம் பத்தாது. அடுத்த வாரமும் இவங்களை வந்து இந்த கிராமத்துக்கு வந்து பார்த்துட்டு இவங்க கிட்ட இன்னும் நிறைய தகவல் சேகரிச்சுட்டு போலாமா?
1: சரியான ஐடியாப்பா. இப்போதைக்கு உனக்கு இது போதும்னு நான் நினைக்கிறேன்.
2: ஆமாம்,
1: இன்னும் தேவைப்பட்டா அடுத்த வாரம் நம்ம வந்து மிச்சம் இருக்கிறவங்கள்ட்டையும் பேசி நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்குவோம். இப்போ நம்ம கிளம்பலாம்ப்பா.
2: ஆ சரி சார், போகலாமா சார்?
1: போகலாம்ப்பா.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம். அமைப்பு மற்றும் குரல் கொடுத்தோர் கோபால் சாராக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
4: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
5: தினந்தோறும் பகல் 12:30
4: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
5: பிற்பகல் 3:30

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று பகல் 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத் தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 3:30 சங்கீத சாரல் MS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வாசித்துள்ள வயலினிசை இடம்பெறும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 12:30. 9:00 நேயர்கள் கேட்கவிருப்பது பன்னிசை மாலை நிகழ்ச்சி. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் மாம்பழம் சகோதரிகள் ஆர் விஜயலட்சுமி ஆர் சித்ரா அவர்கள் பாடியுள்ள வேல்விருத்தம் இடம்பெறும். தொடக்கமாக தேடுதற்கரிதன எனத் தொடங்கும் வேல்விருத்தம்.

0: ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்றுள்ள மாநாடு சென்னையை அடுத்த கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென் மாநில முதலமைச்சர்களை கொண்ட தென்மண்டல குழுவின் 31வது கூட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள், நிர்வாகிகள் மற்றும் உயரதிகாரிகள் இதில் கலந்து கொண்டு தற்பொழுது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்து வருகின்றனர். மகளிருக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிப்பதற்கு சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைப்பது, கல்வி தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்த மண்டல குழுவில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. நதிநீர் பங்கீடு குறித்த விவாதமும் இந்த கூட்டத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கிய இந்த கூட்டம் இன்று பிற்பகல் வரை நடைபெறுகிறது. கோவளத்தில் இருந்து சிதம்பரநாதன்.
0: சிங்கப்பூருடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையிலான குழுவினர் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை இன்று சந்தித்து

பேச்சு நடத்தினர். சிங்கப்பூரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பொருளாதார ஒத்துழைப்பு, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு ஜெய்சங்கர், மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா ஜப்பான் இடையே பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கொய்சுமி தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றுள்ளனர். வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசியல் சாசனத்திற்கும் நாடாளுமன்ற ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் மேலானதா காங்கிரஸ் என்றும் வினவியுள்ளார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஜனநாயகத்திற்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுவதாகவும், வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பது நாட்டை அவமதிப்பது ஆகும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனைக்கு வலு சேர்க்கும் வகையில் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி அதிகரித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவ ஆணையத்தின் சார்பில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்களுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் புதிதாக உரிமமோ பதிவோ இல்லாமல் சேவையாற்ற முடியும் என்று தேசிய மருத்துவ ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் நடைபெற்ற விவாதத்தின் போது இந்தியா சார்பில் பேசிய திருமதி யோஜனா பட்டேல் இதனை வலியுறுத்தினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஐநா பாதுகாப்பு குழு கூடுதல் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் திருமதி யோஜனா பட்டேல் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் அளித்த உத்வேகம் மற்றும் ஆதரவு காரணமாக நக்சலைட் பிரச்சினை இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கட் உருவாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் அம்மாநிலத்தில் களப்பயணம் மேற்கொண்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சுற்றுலா தொடர்பான முன்னெடுப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது அவர் எடுத்துரைத்தார். சரணடைந்த நக்சலைட்டுகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு விஷ்ணு தேவ்சாய் கூறினார். ஒடிஷாவில் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 21 தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான மேல்முறையீடுகள் குறித்த முடிவுகள் அடுத்த மாதம் 11 தேதிக்குள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக யுக்ரைனின் பல்வேறு பகுதிகள் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன.

0: ஆப்கானிஸ்தானின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அந்நாட்டிற்கு மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்துவதற்காக இந்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதா தலாலும் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சிங்கப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியின் 11 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-16, 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரின் இவாங்கா கி நகாஷினி இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-6, 21-6 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் அனஸ்தாஷியா ஃபிஷரை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவுகளில் லிஷா பால் மற்றும் பிரியான்ஷு ரஜாவத்தும் கலப்பு இரட்டையர் பிரிவில் மோஹித் ஜக்லான், லக்ஷிதா ஜக்லான் இணையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஸ்ரீராம் பாலாஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-4, 10-4 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜிசுங் நாம், பின்லாந்தின் பேட்ரிக் நிக்லாஸ் சால்மிலன் இணையை வென்றது. கியூபெக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு ஷர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 12:50, 25:25. புதின பக்கங்கள் நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: பரபரவென்று நடக்க ஆரம்பித்தான். ஏ பாரவண்டி, நானும் கூட அதை நம்பவில்லையடா என்றான் ஹஹோல். என்னை ஏன் பாரவண்டி என்று சொன்னாய் என்று உயிரற்ற சிரிப்போடு ஹஹோலை பார்த்து கேட்டான் நிக்கலாய். ஏனா நீ அப்படித்தானே இருக்கிறாய்? திடீரென்று நிக்கலாயும் வாய்விட்டு உறக்க சிரித்தான். சிரிக்கும்போது அவன் வாய் விரிந்து திறந்திருந்தது. என்னப்பா இது, என்ன சிரிப்பு என்று நிக்கலாயின் முன்னால் சென்று நின்று வியப்புடன் கேட்டான் ஹஹோல். இல்லை, திடீரென்று ஒன்றை நினைத்து கொண்டேன், சிரிப்பு வந்தது. உன் மனத்தை புண்படுத்த எண்ணுபவன் உண்மையிலேயே முட்டாளாய்தான் இருக்க வேண்டும் என்றான் நிக்கலாய். என் உணர்ச்சியை எப்படி புண்படுத்த முடியும் என்று தோலை உலுப்பிக் கொண்டே கேட்டான் ஹஹோல். அது எனக்கு தெரியாது என்று அன்பு கலந்த இனிய புன்னகையோடு சொன்னான் நிக்கலாய். உன்னை ஒருவன் புண்படுத்திவிட்டால் பின்னால் அவன்தான் அதை எண்ணி வெட்கப்பட்டு கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். வழிக்கு வந்து விட்டாயா என்று சிரித்து கொண்டே கேட்டான் ஹஹோல். அந்த்ரியூஷா என்று சமையல் அறையிலிருந்து அழைத்தாள் தாய். அந்த்ரே போய்விட்டான். தன்னந்தனியாக விடப்பட்ட நிக்கலாய் சுற்றுமுற்றும் பார்த்தான். பிறகு

முரட்டு பூச்சுக்குள் புதைந்திருந்த தன் காலை எடுத்து நீட்டினான். காலை பார்த்தான். தடித்து போன காலின் கெண்டைக்காலை தடவி விட்டு கொண்டான். கையை உயர்த்தி தனது கொழுத்த உள்ளங்கையையும் உருண்டு திரண்டு கணுக்களில் மஞ்சளாய் பூமயிர் வளர்ந்திருந்த தன் குட்டையான கை விரல்களையும் பார்த்து கொண்டான். ஏதோ ஒரு கசப்புணர்ச்சியோடு கையை உதறிவிட்டு அவன் எழுந்தான். அந்திரே தேநீர் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்த சமயத்தில் நிக்கலாய் கண்ணாடியின் முன் நின்ற தன் உருவை பார்த்து கொண்டிருந்தான். என் உருவை கண்ணாடியில் பார்த்ததே எவ்வளவு காலமாகிவிட்டது. என் மூஞ்சிலே விழிக்கக்கூட யாரும் துணிய மாட்டார்கள் என்று ஒரு வரட்டு புன்னகையோடு சொல்லிக் கொண்டான். உன் முகத்தை பற்றி இப்போது ஏன் கவலைப்பட ஆரம்பித்தாய் என்று நிக்கலாய் கூர்ந்து கவனித்தவாறே கேட்டான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சாஷா சொன்னாள். அபத்தம் என்று கத்தினான் ஹகோல். அவள் மூக்கோ மீன் பிடிக்கிற தூண்டில் முள் மாதிரி இருக்கிறது. கன்னத்தின் எலும்புகளோ கத்திரிக்கோலை போல் இருக்கிறது. ஆனால் அவள் உள்ளமோ நட்சத்திரம் போல் ஒளிவிடுகிறது. அகத்தின் அழகாவது முகத்தில் தெரிவதாவது. நிக்கலாய் அவனை பார்த்தான், சிரித்தான். அவர்கள் தேநீர் அருந்த உட்கார்ந்தனர். நிக்கலாய் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை எடுத்தான். ஒரு ரொட்டி துண்டின் மீது அமிதமாக உப்பை தடவிக்கொண்டான். பிறகு மெதுவாக ஒரு எருதை போல் அசை போட்டு தின்னத் தொடங்கினான். சரி, இங்கே நிலைமையெல்லாம் எப்படி இருக்கிறது என்று தன் வாய் நிறைய ரொட்டி துண்டு நிரம்பி இருக்கும் போதே கேட்டான் அவன். தொழிற்சாலையில் தங்கள் பிரச்சாரம் எப்படி வலுப்பெற்று வருகிறது என்ற விவரத்தை உற்சாகத்தோடு எடுத்துரைத்தான் அந்திரே. ஆனால் நிக்கலாயோ அதை கேட்டு மகிழ்வுறவில்லை, சோர்வடைந்தான். ரொம்ப நாள் இழுத்தடிக்கிறது. இந்த ஆமை வேகம் கூடாது, அசுர வேகம் வேண்டும். தாய் அவனை ஏறிட்டு பார்த்தாள். திடீரென ஒரு வெறுப்புணர்ச்சி அவள் மனத்தில் கிளர்ந்தெழுந்தது. வாழ்க்கை என்பது குதிரை அல்ல, நீ அதை சவுக்கால் அடித்து விரட்ட முடியாது என்றான் அந்திரே. நிக்கலாய் தன் தலையை பலமாக ஆட்டிக்கொண்டான். எவ்வளவு காலம்? என்னால் பொறுத்திருக்கவே முடியவில்லையே, நான் என்ன செய்வேன்? ஏதோ ஒரு பதிலை எதிர்பார்த்து அவன் ஹகோலின் முகத்தை நிராதரவான பாவத்தோடு பார்த்தான். நாம் அனைவரும் இன்னும் கற்க வேண்டும். கற்றதை பிறருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்று தலையை குனிந்தவாறே சொன்னான் அந்திரே. நாம் எப்போதுதான் சண்டைக்கு கிளம்புவது என்றான் நிக்கலாய். நாம் போருக்கு கிளம்புவது எப்போது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி கிளம்புவதற்கு முன்னால் நாம் நம் எதிரிகளிடம் எத்தனை எத்தனையோ தடவை உதைப்படத்தான் செய்வோம். அது மட்டும் எனக்கு தெரியும் என்று சிரித்து கொண்டே சொன்னான் ஹகோல். இருக்கிற நிலையை பார்த்தால் நமது கைகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு முன்னால் நமது மூளையை தான் முதலில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. நிக்கலாய் மீண்டும் சாப்பிடத் தொடங்கினான். அவனது அகன்ற முகத்தை கள்ளத்தனமாக ஓர கண்ணிட்டு பார்த்து கொண்டிருந்தாள் தாய். அவனை கண்டதும் தனக்குள் ஏற்படும் வெறுப்புணர்ச்சியை தவிர்ப்பதற்காக அந்த கனத்த சதுர உருவத்தில் ஏதோ ஒரு அமைதியை தேடுபவள் போல தோன்றினாள் அவள். திடீரென்று நிமிர்ந்து நோக்கிய அவனது சிறிய கண்களின் கூரிய பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் அவளது புருவங்கள் நெளிந்தன. அந்திரேக்கு அங்கு இருக்கவே நிலை கொள்ளவில்லை. எனவே அவன் வாய்விட்டு சிரித்தான். பிறகு பேசினான். பேச்சை இடையிலே நிறுத்திவிட்டு சீட்டி அடித்து கொண்டிருந்தான். அவனது அமைதியின்மையின் காரணத்தை தாய் உணர்ந்து கொண்டதாக தோன்றியது. நிக்கலாய் வாய்மூடி மௌனியாகி அசையாது உட்கார்ந்திருந்தான். ஹகோல் ஏதாவது பேசினால் மட்டும் அதை எதிர்த்து வரட்டுத்தனமாக பொறுப்பற்று ஏதேனும் பதில் கூறிக்கொண்டிருந்தான் அவன். அந்த சிறிய அறை அந்திரேக்கும் தாய்க்கும் நெரிசலாய் வசதி குறைவாய் இருந்தது. எனவே அவர்கள் இருவரும் ஒருவர் மாற்றி ஒருவர் தங்கள் விருந்தாளியை பார்த்தார்கள். கடைசியாக நிக்கலாய் எழுந்திருந்து சொன்னான், நாம் படுக்க போகலாமே. சிறையில் உட்கார்ந்து பழகி போய்விட்டது. திடீரென்று அவர்கள் என்னை விடுதலை பண்ணிவிட்டார்கள். நானும் வெளிவந்து விட்டேன். எனக்கு ஒரே களைப்பாயிருக்கிறது. அவன் சமையல் அறைக்குள் நுழைந்தான். அங்கு சிறிது நேரம் அவன் தூக்கம் பிடிக்காமல் புரண்டு படுப்பது தெரிந்தது. பிறகு சவம் மாதிரி அசையவோ சத்தமோ அற்று கிடந்தான். தாய் அந்த அமைதியை கவனித்துவிட்டு பிறகு அந்திரேயிடம் திரும்பி ரகசியமாக சொன்னாள். அவன் மனத்தில் பயங்கரமான எண்ணங்கள் இருக்கின்றன. ஆமாம், அவன் ஒரு அழுத்தமான பேர்வழி என்று தலையை அசைத்து கொண்டே சொன்னான் ஹகோல். ஆனால் அவன் சரியாகி விடுவான். நானும் கூட முன்னால் இப்படித்தான் இருந்தேன். இதயத்தில் தீக்கொழுந்துகள் பிரகாசிப்பதற்கு முன் முதலில் வெறும் புகைதான் மண்டிக்கொண்டிருக்கும். சரி, நீங்கள் படுக்க போங்கள். அம்மா,
நான் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து படிக்கப் போகிறேன். மூலையிலே துணி திரைகளுக்கு பின்னால் மறைந்திருந்த படுக்கையை நோக்கி சென்றாள் தாய்.

0: வெகு நேரம் வரையிலும் அவளது பெருமூச்சையும் பிரார்த்தனையின் முணுமுணுப்பையும் அந்திரேயால் கேட்க முடிந்தது. அவன் புத்தகத்தின் பக்கங்களை அவசர அவசரமாய் புரட்டினான். நெற்றியை தேய்த்துவிட்டு கொண்டான். தனது நீண்டு மெலிந்த விரல்களால் மீசையை திருகிவிட்டு கொண்டான். கால் மாற்றி கால் போட்டுக்கொண்டான். கடிகாரம் தன் பாட்டில் சப்தித்து கொண்டிருந்தது. ஜன்னலுக்கு வெளியே காற்று முனக்கி ஓலமிட்டது. ஹா கடவுளே என்று தாயின் மெதுவான தணிந்த குரல் ஒலித்தது. உலகில் எத்தனையோ பேர், அத்தனை பேரும் அவரவர் துக்கத்தால் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அழாமல் இருக்கும் அந்த பாக்கியசாலிகள் எங்கேதான் இருக்கிறார்களோ? இருக்கிறார்கள் அம்மா என்றான் ஹகோல். சீக்கிரமே அவர்களில் பலரை, பல்லாயிரம் பேரை நீங்கள் காணப்போகிறீர்கள். வாழ்க்கை அதிவேகமாக கழிந்து சென்றது. பற்பல சம்பவங்கள் நிறைந்து துரிதமாக நாட்கள் போவதே தெரியாமல் காலம் கழிந்தது. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதிய செய்தியை கொண்டு வந்தது. ஆனால் தாய் அவற்றை கேட்டு திடுக்கிடவில்லை. அவளுக்கு அவை பழகி போய்விட்டன. அவளது வீட்டுக்கு மேலும் மேலும் இடம் தெரியாத புதிய நபர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மாலை நேரங்களில் வந்து அந்திரேயோடு ஆர்வமும் அடக்கமும் நிறைந்த குரல்களில் பேசிக் கொள்வார்கள். பிறகு தங்கள் கோட்டு காலர்களை தூக்கிவிட்டு கொண்டும், தொப்பிகளை கண் வரையிலும் இழுத்து மூடிக்கொண்டும், இருளோடு இருளாய் அறவமே இல்லாது அதி ஜாக்கிரதையோடு மறைந்து போய்விடுவார்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய மனத்திலும் உள்ளடங்கி துடித்துடித்து கொண்டிருக்கும் ஆர்வத்தை அவளால் உணர முடிந்தது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத் தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 1:09. நேயர்கள் கேட்கவிருப்பது மகளிர் நேரம்.
1: 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார், தன்னுடைய இனிமையான குரலால ரசிகர்களை மெய்மறக்க வைத்த பாடகி. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மற்றும் ஒரியா மொழிகள்ல பாடியிருக்காங்க. இவர் கர்நாடக இசையை முறைப்படி கற்று தேர்ந்தவர். பல ஜிங்கிள்ஸும் பாடியிருக்காங்க. தமிழ்ல இவர் அறிமுகமான முதல் பாடலே ரசிகர்களுடைய மனம் கவர்ந்தவை. யார் இவர்? இந்த கிளிப்பை கேளுங்க.

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? 80s அறிமுகமாகி பல பாடல்களை பாடி ரசிகர்களின் மனதை தாளாட்டிய பின்னணி பாடகி சுனந்தா அவர்கள் தான் இன்றைய மகளிர் நேரம் ஷோடைய ஸ்டார்.

மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட பாடகி சுனந்தா அவர்கள் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளாவில தான். சிறு வயதில் இருந்தே பாடுவதில் ஈடுபாடு கொண்டவர். மேடை நிகழ்ச்சிகளிலும் பாடியிருக்காங்க. தந்தையுடைய வேலை காரணமாக சென்னைக்கு குடிபெயர்ந்தனர். தன்னுடைய கல்லூரி படிப்பை சென்னையில கற்றாங்க சுனந்தா அவர்கள். இசை தொடர்பான பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து படித்தார். கர்நாடக இசையை தன் இரு சகோதரர்களுடன் இணைந்து கற்றாங்க சுனந்தா. இவருடைய குரலில் ஒலிப்பதிவான கேசட்ட கேட்ட இவருடைய அப்பாவுடன் அலுவலகத்துல பணியாற்றிய ராம சுப்பிரமணியம் அவர்கள் மூலமாக இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு பின்னணி பாடகி சுனந்தா அவர்களுக்கு கிடைத்தது. காதல் மயக்கம் இருவருக்கும் வந்துவிட்டது. ஆனால் நிலைகளில் மட்டும் ஏன் இந்த வேறுபாடு? ஒருவரோ உறக்கத்தில் வரும் கனவுகளால் சிக்கி தவிக்க, மற்றொருவரோ கன

தராத வகையில் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறார். இருவரின் தவிப்பும் தீர்ந்ததா, மயக்கம் தெளிந்ததா, அல்லது தீரா மயக்கத்திலே இன்னும் உலாவுகிறார்களா? பாடலை கேட்டால் உங்களுக்கே புரியும். பாடல் வருகின்றது புதுமை பெண் திரைப்படத்திலிருந்து.

நம்ம நேயர்களுக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில செவிக்கு உணவாக பின்னணி பாடகி சுனந்தா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. முதன் முதல்ல இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களை சந்திக்கும் பொழுது கர்நாடிக்ல கீர்த்தனை பாடியதாகவும், பின்பு தமிழ் தெரியாததால மலையாள மொழியில் எழுதி சுந்தர்ராஜ் என்பவருடைய உதவியால தமிழின் நுணுக்கங்களை அறிந்து பிறகு பாடிய பாடல் தான் 1984 வெளியான புதுமை பெண் திரைப்படத்துல வரும் காதல் மயக்கம். இந்த பாடல் ஒளிப்பதிவு செய்த பிறகுதான் இந்த பாடலுடைய தொடக்கத்துல வரும் அன்பே உன் பாதம் வரிகளை பிறகு பாடி ஒளிப்பதிவு செய்யப்பட்டதாக பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க பின்னணி பாடகி சுனந்தா அவர்கள். தமிழ்ல பல முன்னணி இசையமைப்பாளர்களுடன் பணியாற்றி இருக்காங்க சுனந்தா அவர்கள். பல பாடகர்களுடன் இணைந்து பாடியிருந்தாலும் பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்களுடன் தமிழிலும் மலையாளத்திலும் நிறைய பாடல்களை பாடியிருக்காங்க பாடகி சுனந்தா. அன்பிற்கு மட்டும்தான் அனைத்தையும் மன்னிக்கும் வல்லமை உண்டு. அத்தகைய அன்பினாலே தன்னவனின் தவறுகளை மன்னிக்கின்றாள் இங்கொருத்தி. தவறு செய்தவன் இங்கு வருந்தி நிற்க அவனுக்கு ஆறுதலாக இந்த மங்கை உரைக்கும் வரிகள் உங்களுக்கு பாடலாக வருகின்றது. சின்ன வீடு திரைப்படத்திலிருந்து.

எப்படி இருந்தாலும் வானொலியில மகளி நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு பின்னணி பாடகி சுனந்தா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. காதல் மயக்கம் பாடலுக்கு பிறகு இளையராஜா அவர்களுடைய இசையில சின்ன வீடு திரைப்படத்துல இவர் பாடிய வெள்ளமனம் பாடல் பலருடைய மனதில் நீங்காத இடம்பெற்ற பாடலாகும். இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இசையில பல்வேறு பாடல்களை பாடியிருக்காங்க பின்னணி பாடகி சுனந்தா. அவை அனைத்துமே ரசிகர்களுடைய மனம் கவர்ந்தவை. எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்துல வரும் செண்பகமே பாடல பாடகர் மனோ அவர்களுடன் இணைந்து பாடியிருக்காங்க. சொல்ல துடிக்கிறது மனசு திரைப்படத்துல வரும் பாடலான பூவே செம்பூவே பாடலுடைய ஃபீமேல் வெர்ஷனை இவர் பாடியிருப்பார்.

0: இந்த பாடலை பத்தி சொல்லவும் வேண்டுமா? அப்படியே நம்மள மெஸ்மரைஸ் பண்ணிருப்பாங்க பாடகி சுனந்தா. என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் திரைப்படத்துல வரும் பாடலான பூ முடித்து பொட்டு வைத்த பாடல் பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க. இந்த பாடல் ரசிகர்களுடைய மனதை தழுவிய பாடலாகும். நேசம் பிறந்து விட்டாலே இந்த நெஞ்சம் படும் பாடு கொஞ்சம் இல்லை அல்லவா? அவளே அவனுக்குத்தான் என்ற பிறகு அவன் செல்லும் வழியெல்லாம் இவள் செல்வதில் ஒன்றும் பிழையில்லையே. காதலால் கசிந்துருகி இந்த பெண் தவிக்கும் நிலை உங்களுக்கு பாடலாக வருகின்றது. எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து.
1: பூச்சி போல

நீங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. பின்னணி பாடகி சுனந்தா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். 1993 வெளியான வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்துல இவர் பாடிய மன்னவா மன்னவா பாடல் யாராலும் மறக்க முடியாத தாலாட்டு பாடலாகும். நடிகை சுகன்யா அவர்கள் இந்த பாடலுக்காக இவரை பாராட்டியதாக பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க பாடகி சுனந்தா. பல தாலாட்டு வகையான பாடல்களை பாடியிருக்காங்க. ராசாமகன் திரைப்படத்துல இவர் பாடிய தூளி மணி தூளியிலே பாடல் நெஞ்சை வருடி செல்லும், தங்கப்பா

அப்பா திரைப்படத்துல தேவா அவர்களுடைய இசையில தூளி மாணிக்க துளி சாங் நம்மையும் தூங்க வைக்கும். பாட்டு பாடவா திரைப்படத்துல வரும் சின்ன கண்மணிக்குள்ளே பாடலில் தாய்மையின் உணர்வை செவி வழியாகவே நமக்குள் கடத்தி இருப்பாங்க பாடகி சுனந்தா. இது மட்டுமல்ல, சக்திவேல் திரைப்படத்துல வரும் சின்ன சின்ன பாடல் குழந்தையை மட்டுமல்ல பெரியவரையும் உறங்க வைக்கும். கருவில் உதித்த அன்றிலிருந்து தன் குழந்தைக்காக என்னும் அன்னையால் கையில் கிடைத்த பிறகும் அமைதியாக இருக்க இயலுமா? தன் குழந்தைக்காக என்னென்ன கனவுகளை சுமந்துள்ளார் என்பதை பாடலின் வழியே நாமும் கேட்க போகின்றோம். ஒரு அன்னையின் தாலாட்டு உங்களையும் வருட வருகின்றது வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து.

ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. பின்னணி பாடகி சுனந்தா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். உழைப்பாளை திரைப்படத்துல வரும் அம்மா அம்மா பாடலுடைய ஃபீமேல் வெர்ஷன சுனந்தா அவர்கள் பாடியிருப்பாங்க. இந்த பாடல் ஒலிப்பதிவு செய்யும் பொழுது கோல்ட் இருந்ததாகவும் ஒரு மாதத்திற்கு பிறகு ரெக்கார்டிங் செய்யப்பட்டதாகவும் பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காங்க பாடகி சுனந்தா. 1992 வெளியான செந்தமிழ் பாட்டு திரைப்படத்துல வரும் சொல்லி சொல்லி பாடலின் இறுதியில

பாடல் அவ்வளவு உணர்வுகரமாக இருக்கும். சேதுபதி ஐபிஎஸ் திரைப்படத்துல வரும் விடியும் நேரம் அருகில் வந்து பாடல் இவர் குரல்ல கேட்கும் பொழுதே நமக்குள் ஒரு உத்வேகம் ஏற்படும் வகையில இருக்கும். ஒரு குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ள பந்தத்தை நாம் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை. வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு உணர்வை கொண்டது அது. பாடகி சுனந்தா அவர்கள் பல அழகான தாலாட்டு பாடல்களை பாடியிருக்காங்க. அந்த பாடல்கள்ல சில பாடல இப்ப நாம ஒரு கிளிப்பா

நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டிருக்க நம்ம நேயர்களுக்கு பின்னணி பாடகி சுனந்தா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர. இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில கிழக்கு சீமையிலே திரைப்படத்துல வரும் எதுக்கு பாடலை மற்ற பாடகர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க. காதலன் திரைப்படத்துல வரும்

இவருடைய குரலாகும். நிறைமாத பெண்ணாக இருக்கும் சமயத்துல ஹம்மிங் கொடுத்ததாகவும், ரெக்கார்டிங் முடிந்த பிறகு இரு நாட்களிலே இவருக்கு குழந்தை பிறந்ததாகவும் பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க பின்னணி பாடகி சுனந்தா அவர்கள். இசையமைப்பாளர் தேவா அவர்களுடைய இசையில மகாபிரபு திரைப்படத்துல வரும் சொல்லவா சொல்லவா பாடல் ரசிகர்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் என்பது சொல்ல வேண்டியதே இல்ல. இந்த பாடல பாடகர் SP பாலசுப்ரமணியம் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க சுனந்தா. சந்தைக்கு வந்த கிளி திரைப்படத்துல இசையமைப்பாளர் தேவா அவர்களுடைய இசையில காலையிலும் மாலையிலும் பாடல பாடியிருப்பாங்க பாடகி சுனந்தா. பொன்விலங்கு திரைப்படத்துல வரும் ஒரு கோல கிளி சொன்னதே பாடல பாடகர் ஜெயச்சந்திரன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க பாடகி சுனந்தா. இந்த பாடல் ரசிகர்களை வருடிய பாடலாகும். எத்தனையோ கதைகளை கேட்டிருப்போம், ஒவ்வொரு கதைக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. அப்படித்தான் இங்கு இவர்களுடைய கதையும் சொல்ல வருகின்றார்கள். தங்களுடைய காதல் கதையை நாமும் சற்று கேட்போமே. பாடல் வருகின்றது மகாபிரபு திரைப்படத்திலிருந்து.

வேலைகளுக்கு நடுவே இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு பின்னணி பாடகி சுனந்தா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்துல பூந்தென்றிலை பாடல ஜெயச்சந்திரன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க பாடகி சுனந்தா. சிறைப்பறவை திரைப்படத்துல வரும் ஆனந்தம் பொங்கிட பாடல பாடகர் கே ஜே யேசுதாஸ் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க சுனந்தா. ரசிகர்களுக்கு பிடித்த பாடல்கள்ல இந்த பாடலும் அடங்கும். இவர் குரலில் வெளியான பல பாடல்கள் ரசிகர்களுடைய மனம் கவர்ந்தவை. அதிலும் என்றும் நினைவில் வளம் வரும் பாடல்களில் ஒன்றுதான் செவ்வந்தி திரைப்படத்துல வரும் செம்மீனே செம்மீனே பாடல். இந்த பாடல் எப்பொழுது கேட்டாலும் பிடிக்கும் பாடல்களில் அடங்கும். இன்றும் பலருக்கு ஊக்கம் தரும் பாடல்கள்ல ஒன்றுதான் 1997 வெளியான சூரியவம்சம் திரைப்படத்துல வரும் நட்சத்திர ஜன்னலில் பாடலாகும். இந்த பாடல பாடகர் மனோ அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க பாடகி சுனந்தா. இந்த பாடல இவர் பாடும் பொழுது நிறைமாத பெண்ணாக இருந்ததாக பேட்டி ஒன்றில் தெரிவிச்சிருக்காங்க பாடகி சுனந்தா. பின்னணி பாடகி சுனந்தா அவர்களுக்கு ஒரு பெண் ஒரு ஆண் என்று இரண்டு பிள்ளைகள். கால ஓட்டத்துல திரையுலகை விட்டு விலகிய இவர் தொடர்ந்து பல பாடல்களை பாடி

இருக்காங்க. ஆல்பம் ஜிங்கிள்ஸ்னு தன்னுடைய இசை பயணத்தை தொடர்ந்தார். 80 மற்றும் 90களில் வெளியான பல பாடல்கள் இன்றும் நம்மை விட்டு நீங்காமல் இருப்பதில் இவருக்கும் முக்கிய பங்குண்டு. பாடகி சுனந்தா அவர்கள் பாடிய பாடல்களை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் போதாததால சில பாடல்களை இப்ப நாம ஒரு கிளிப்பா கேட்க போறோம். விடி

நிகழ்ச்சியுடைய நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ரசிகர்களை தாளாட்டிய குரலுக்கு சொந்தக்காரரான பின்னணி பாடகி சுனந்தா அவர்களை பற்றி இன்றைய நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இடையிடையே இடைவெளி ஏற்பட்டாலும் முயற்சிக்கும் ஊக்கத்திற்கும் இடைவேளை விடாமல் இருந்தால் வெற்றி நம் அனைவருக்கே. மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: turned into women's doubles quarterfinals of BWF World Championships. With that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 2:15 9:00.

நேயர்கள் கேட்க இருக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற காவிய பாடல்கள் வழங்கும் என்றும் இனியவை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒலிக்க வரும் பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து பி. லீலா ஜிக்கி பாடிய பாடல்.

என்றும் இனிவே நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம். ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா குரலில்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் 2:36 17:00. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை. மெய்மறந்து ரசித்து கேட்கும் தேன் சுவை மிக்க பாடல்கள் வரிசையில் இனி கேட்கலாம். MS விஸ்வநாதன் இசையமைத்து SP பாலசுப்ரமணியம் P சுஷிலா பாடிய பாடல் தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து.

0: தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேரம் 2:44. நினைவை விட்டு நீங்காத நினைவு பாடல்கள் வரிசையில் அடுத்து கேட்கலாம். வியட்நாம் வாடு திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன், P சுஷிலா இணைந்து பாடிய பாடல்.

0: சங்கீத சாரல். பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: என்றும் இனிவே நிகழ்ச்சியில் காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி கேட்கலாம் பாலும் பழமும் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையமைத்து TM சவுந்தரராஜன் குரலில்

2:55 வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கொக்காரத்தாங்கல் செங்கற்பட்டு மாவட்டத்தில் 83.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. வெப்பநிலை நிலவரம். தமிழகம் மற்றும் புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் காரைக்கால் பகுதியில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்சமாக திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 39.2 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையம் மற்றும் நாகப்பட்டினத்தில் 23.0 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. கொடைக்கானலில் 12.0 டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று செங்கற்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தின் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை முதல் வரும் 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 24 முதல் 25ஆம் தேதி வரை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை. இன்று முதல் வரும் 24ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும். இன்றிலிருந்து வரும் 24ஆம் தேதி வரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமாக 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மழை பதிவான அளவுகள். செங்கற்பட்டு மாவட்டத்தில் 8 டிகிரி 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நீடாமங்கலம், திருவாரூர் மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டரும், நந்தியாறு, திருச்சிராப்பள்ளி மாவட்டம், பாடலூர், பெரம்பலூர், சென்னிமலை ஆகிய இடங்களில் தலா 5 சென்டிமீட்டரும், சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் 4 டிகிரி 4 சென்டிமீட்டரும், ஏனைய இடங்களான திருவாரூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், நன்னிலம் ஆகிய பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. திருவாரூரில் வலங்கைமான், திருச்சிராப்பள்ளியில் கோட்டப்பட்டு,

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி மீன் வளர்ப்பு நேர்முகம். பங்கேற்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவர்கள். கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின் ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் டாக்டர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை அஞ்சல். பன்மொழி பாடல்களில் இனி தொடர்வது மலையாள மொழி பாடல். நீலத்தாமரா என்ற திரைப்படத்திலிருந்து ஸ்ரீகுமார், ஸ்ரேயா கோஷல் குரலில்.

நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் நிறைவாக ஒலிக்கவிருப்பது மலையாள மொழி பாடல் கருமாடிக்குட்டன் என்ற திரைப்படத்திலிருந்து கலாபவன் மணி பாடியது.

நேயர்கள் இதுவரை ஹிந்தி மலையாள தெலுங்கு மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். ஒலித்த பாடலுடன் பன்மொழி பாடல்கள் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 3:30. சங்கீத சாரல் நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் MS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வாசித்துள்ள வயலினிசை இடம்பெறும். தொடக்கமாக நின்னும் வினுகதி என தொடங்கும் சியாம சாஸ்திரகிருதி பூர்வி கல்யாணி ராகம் மிஸ்ர சபுதாலம்.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 4:08.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது
3: யாரடி நீ மோகினி, ஊரடி என் கண்மணி.
0: வீனஸ் பிக்சர்ஸ் வழங்கும் உத்தம புத்திரன் திரைப்பட ஒளிச்சித்திரம். நடித்துள்ளவர்கள் சிவாஜி கணேசன், பத்மினி, எம் என் நம்பியார், எம் கே ராதா ஆகியோருடன் பலர். இசை ஜி ராமநாதன், திரைக்கதை வசனம் ஸ்ரீதர், இயக்கம் தி பிரகாஷ் ராவ்.
4: ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகுல திலக மன்னர் பிரான் திவ்ய சமூகத்திற்கு மந்திரி ஜெயசீலர் தாழ்வணிந்து வரையும் விண்ணப்பம். மகாராணியாரின் பிரசவ காலம் நெருங்கிவிட்டதென அந்தப்புற செவிலிகள் அறிவித்ததை தங்களின் மேலான கவனத்திற்கு கொண்டு வரவும். இந்நாட்டின் எதிர்கால வாரிசு பிறக்க
5: நாட்டின் எதிர்கால வாரி.
6: பிரபு,
7: என்ன நான் சொன்ன ஏற்பாடுகள் அனைத்தும் கவனமாக செய்திருக்கிறாயா?
6: ஆம் பிரபு, எல்லாம் சித்தமாய் இருக்கிறது.
4: போதாது, காரியம் முடியும் வரை கண்ணிமை மூடக்கூடாது.
6: உத்தரவு பிரபு.
7: நம் காரியங்களுக்கெல்லாம் இதுதான் சிறந்த பாதை, இதையே உபயோகப்படுத்தி.
8: அமைச்சரவர்களே, வேட்டைக்கு போயிருக்கும் மன்னருக்கு நாட்டின் வாரிசு பிறக்கப் போகும் செய்தியை அனுப்பிவிட்டீர்களா?
9: திட்டப்படி மன்னர் இன்று திரும்ப வேண்டிய நாள், இருப்பினும் முன்கூட்டியே செய்தியை அனுப்பியிருக்கிறேன்.
7: யார் கண்ணிலும் படாமல் ஜாக்கிரதையாக கொண்டு வந்தாயா?
6: ஆம் பிரபு.
7: எங்கே அவன்?
10: தயாராக இருக்கிறான். இது இறந்த குழந்தைதானே?
7: ஆமாங்க.
10: அங்கேயே
8: ஜாக்கிரதை. நாடகத்தின் கடைசி கட்டம், நடிப்பு நம்ப தகுந்ததா இருக்க வேண்டும்.
4: இதை கொண்டு போய் கொல்லும் இடத்திலேயே புலி தோண்டி புதைத்து விடு. உன்னை குபேரன் ஆக்குகிறேன், போ உடனே.
8: ஆகட்டும்.
7: குழந்தை பிறந்து விட்டது. நீங்கள் சென்று அரண்மனையில் உள்ள எல்லோருக்கும் இச்சுவ செய்தியை தெரிவியுங்கள்.

0: என்ன குழந்தை? ஆணா பெண்ணா?
1: ஆண்தான், இரட்டை குழந்தைகள்.
0: ஆஹா,
2: ஆனால்
0: என்ன ஆனால்?
2: ஒரு குழந்தை இரண்டே பிறந்தது பிரபு.
0: உண்மையாகவா?
3: பிரத்யட்சமாக காணும் போது இதில் சந்தேகத்திற்கிடமேது. ஒரு குழந்தையாவது உயிரோடு இருக்கிறதே, அது நாட்டின் பாக்கியம்.
4: ஆமா,
3: இளவரசர் பிறந்த செய்தியை உடனே நாடெங்கும் பறைசாற்றுங்கள். ஆலய மணிகள் முழங்கட்டும்.
5: வேட்டையிலிருந்து மன்னர் திரும்பிவிட்டார்.
0: மிக்க மகிழ்ச்சி.
3: வரவேண்டும், வரவேண்டும்.
0: குழந்தைக்கு கோவகம் பிறந்து விட்டால் பெரும் மகிழ்ச்சி.
4: அமைச்சரே, எங்கே என் செல்வன்? என் குறை தீர்ந்தது அமைச்சரே.
0: இது மன்னருக்கு பிறந்தது இரண்டு குழந்தைகள். அப்படியா?
3: அதில் ஒன்று இறந்தே பிறந்தது.
5: வருத்தம் வேண்டாம் மன்னவா, இக்குழந்தையின் ஆயுளையும் அச்செல்வன் பெற்று சிரஞ்சீவியாக வாழ்வான்.
4: உங்கள் வாக்கு பலிக்கட்டும்.
0: சீக்கிரமா கதவு சாத்து
1: என்னங்க? ஏன் இந்த பதட்டம்
0: பொன்னி? இந்த குழந்தை எப்படி?
1: ஏது இந்த குழந்தை? ரொம்ப அழகா இருக்கேன்.
0: இந்த பச்சை குழந்தைய கொண்டுட்டு வர சொல்லி பசங்க என்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா இதை காப்பாத்த வேண்டிய கடமை இனிமே நம்முடையது பொன்னி.
1: ஆமா, குழந்தை யாரோடது?
0: இதெல்லாம் பின்னால விவரமா சொல்றேன். இப்ப நான் சொல்ற விஷயத்தை கவனமா கேளு. விடியறதுக்குள்ள இந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு இந்த நாட்டு எல்லையில இருக்க முல்லை காட்டுக்கு போயிடு. நான் அங்க வந்து சந்திக்கிறேன்.
1: சரி.
3: என்ன சோமு, காரியத்தை முடித்து விட்டாயா?
5: எல்லாம் முடித்து விட்டுங்க.
3: இந்த பெற்றுக்கோள்.
0: நமது ரகசியங்களை அறிந்தவன்.
1: நீங்களா
0: பொன்னி? குழந்தை எங்கே?
1: அது இருக்குங்க.
0: சீக்கிரமா போ.

0: விண்ணப்பம் இப்படி கேட்கிறேன், மகாராஜாவுக்கு ஆபத்து.
1: ஏன்
0: மகாராஜா சாப்பிட சாப்பாட்டுல யாரோ விஷம் கலந்து கொடுத்துட்டாங்க, மகாராஜா இப்பொழுது மரண படுக்க இருக்கிறார்.
1: ஜெயசீலரே, என் மரணத்திற்கு பின் இந்நாட்டின் மணிமுடியை கவர பல சூழ்ச்சி செய்வார்கள். என் மைத்துனன் உயிருக்கே ஆபத்து நேரலாம். முக்கியமாக என் மைத்துனன் நாகநாதனின் நடத்தை எனக்கு விபரீதமாகவே தோன்றுகிறது.
2: மகாராஜா, தாங்கள் ஏதோ விஷத்தால் பாதிக்கப்பட்டதாக செய்தி அறிந்து சஞ்சலத்தால் துடித்து விட்டேன்.
1: ஆமாம் நாகநாதா, இனி நான் பிழைப்பது கடினம் என்று வைத்தியர்கள் கூறிவிட்டார். கலங்காத நாகநாதா, உன் தமக்கைக்கு தேர்தல் சொல்ல வேண்டிய நீ அல்லவா திடமாக இருக்க வேண்டும். நாகநாதா, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும்.
2: சொல்லுங்க.
1: என் செல்வனை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன். நீ அவரை வளர்த்து வாலிபனாக்கி இந்நாட்டு மன்னனாக்க வேண்டும். செய்வாயா?
2: இது என் கடமை.
1: அமைச்சரே, அதை நாகநாதனுக்கு அறிவித்தீரா?
3: என்ன, இளவரசர் உயிருக்கு ஆபத்து நேர்ந்தால் வளர்ப்பவர்கள் மரண தண்டனைக்குள்ளாவார்கள் என்று மன்னர் அளிக்கும் உறுதிப்பட்டு.
2: எதற்காக இது? என் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால்?
1: ஒரு நாகநாதா, என் மைந்தனை உன் பாதுகாப்பிலே வளர்க்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆலோசனை சபையினர் இதை எதிர்த்தனர். உன் மீது அவர்கள் கொண்டிருந்த அவநம்பிக்கையை கண்டு மனம் குமரினேன். உன்னை உத்தமன் என்று உலகத்திற்கு நிரூபிப்பதற்காக அவசரத்தில் இத்தகைய உரிமை பத்திரம் அளிப்பதாக வாக்குறுதி கொடுத்து விட்டேன். வேறு தவறாக எண்ண வேண்டாம்.
4: தங்களின் ஆசையை நிர்மூலமாக்க அமைச்சர் வகுத்த சதி திட்டம் இது. நீங்கள் இதற்கு சம்மதம் கொடுத்தே இருக்க கூடாது.
5: பூபதி, என்னை ஏமாற்ற நினைக்கும் அத்தனை பேரும் பைத்தியக்காரர்கள்.
2: நாட்டை கைப்பற்ற நினைத்தோம், இது நாட்டின் வாரிசையை கைப்பற்றி விட்டோம். இளவரசனை நான் வளர்க்க வேண்டும்.
5: என் அடிமையா?
2: என்னை அடக்க நினைத்தவர்களின் கொட்டத்தையோடு அரசகுமாரனையே ஆயுதமாக பயன்படுத்துகிறேன். பா,
5: மணிமுடி அவனுக்கு, மலர்பூரி எனக்கு.
6: இதோ பாருங்கள், விக்ரமனை பார்ப்பதற்கு யார் வந்தாலும், பெற்ற தாயே வந்தாலும் என் உத்தரவில்லாமல் உள்ளே அனுமதிக்க கூடாது. மீறினால் தண்டனை பயங்கரமாயிருக்கும்.
5: பூபதி,
6: இவனை புதிய முறையிலே வளர்க்கப் போகிறேன். தாகம் எடுத்தால் மதுரசம், தாவி விளையாட மங்கையர் கூட்டம், இதுதான் இவன் வாழ்க்கை.
7: பொன்னி, நம்ம பார்த்திபனை யாருக்கு அஞ்சாத சிங்கமா பெரிய வீரனை வளர்க்க போறேன்.
8: பார்த்திபா,
7: சபாஷ் பார்த்திபா,
9: இனி உன்னை ஜெயிக்க யாராலையும் முடியாது.

0: இனிமே இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுடைய சுகத்துக்காகவும் நீ உழைக்கத்தான் வேணும். அப்பதான் எனக்கு பெருமை உண்டு.
1: சரிப்பா.
2: யாரடி நீ மோகினி?
3: இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது யாதனில் ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ விக்ரம ராஜேந்திர சிம்மருக்கு இளவரசு பட்டாபிஷேகம் நடக்க போகிறபடியா அப்பெருவிழாவிலே எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
4: ஆஹா, அரசபோகம், அரண்மனை வாசம், அழகிகளின் நேசம். ஆஹா, என் மாமா சிருஷ்டித்த சொர்க்கமடி இது.
5: இளவரசே.
4: இல்லை இல்லை, இந்நாட்டு மன்னன் இன்று முதல் மணிமுடி தரித்து அரியாசனத்திலே அமர்ந்து ஆட்சி செலுத்த போகும் மகாராஜா. எங்கே சொல்லுங்கள்.
6: விக்ரமா.
4: மாமா வாருங்கள், என் அருகே வாருங்கள். என் அழகை, என் நாடை அணியும் அலங்காரங்களும் எப்படி?
7: வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே கிடையாது விக்ரமா. மகுடாபிஷேகத்திற்கான முகூர்த்தம் நெருங்கிவிட்டது, எல்லோரும் காத்திருக்கிறார்கள்.
4: புறப்படு. புறப்படுவோம், புறப்படுவோம்.
8: உனக்கு நினைவிருக்கிறதா?
4: எது எது?
8: நிர்வாக உரிமையை எனக்கு அளிப்பதாக.
4: அளிப்போமே.
8: சபையிலே பிரகடனம்
4: செய்வோம்.
9: ராஜாதி ராஜ ராஜ மாசாண்ட ராஜ கம்பீர சந்திரகுல திலக சகலகலா விற்பன மாட்டுமை தங்கிய ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ விக்ரம ராஜேந்திர சிம்ம அன்பின் அரசியாம் மகாராணி மங்கையர்க்கரசி மாதேவி அறிவின் சிகரம்

0: சகலபல விற்பன மாட்டுமை தங்கிய ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ விக்ரம ராஜேந்திர சிம்மர் அன்பின் அரசியாம் மகாராணி மங்கையர்க்கரசி மாதேவி அறிவின் சிகரம் அமைச்சர் ஜெயசீல உன்னதில வெற்றி முரசு கொட்டும் வீர தளபதி நாகராஜர் மங்காத புகழ் கொண்ட மலர்புரி நாட்டு பெருமக்களே வணக்கம். 14 ஆண்டுகளுக்கு முன் இளவரசரை என்னிடம் ஒப்படைத்து விட்டு மன்னர் காலமான தான் இறக்கும் தருவாயிலே தன் அருமை மைந்தனை அரியாசனத்தில் அமர்த்தும் மாபெரும் பொறுப்பை எனக்கு அளித்தார். கடமையை ஆற்றுவதாக வாக்களித்தேன். ஏற்றுக்கொண்ட காரியத்திலே எத்தனையோ இன்னர்கள், எதிர்பாராத இடையூறுகள், அத்தனையும் ஒழித்து கட்டினேன். என் உயிரை பணையும் வைத்து நயவஞ்சகரின் ஆசையை நிர்மூலமாக்கினேன். நாட்டின் நலத்துக்காக, நாட்டின் வளத்துக்காக, நாட்டு மக்களின் சிறப்புக்காக காற்றுப்பட்டாலும் மற்றவர் கண்பட்டாலும் எங்கே இளவரசரின் உடல் வாடிவிடுமோ என்று இரவும் பகலும் இமை மூடாமல் அவரை வளர்த்தேன். அன்று மன்னருக்கு அளித்த வாக்குறுதியை இன்று நிறைவேற்றிவிட்டேன். என் கடமை முடிந்தது. இனி நான் அரசியலிருந்து விலகி ஓய்வு பெற விரும்புகிறேன்.
1: முடியாது. அவ்வளவு எளிதில் நீங்கள் ஓய்வு பெற முடியாது. அளவிட முடியாத அரசியல் ஞானம் படைத்தவர், அறிவு களஞ்சியம், ஆட்சி முறை தெரிந்தவர். அரசியலில் இருந்து விலகி விடுவதால் மாபெரும் நஷ்டம், மாபெரும் நஷ்டம். பொதுமக்களே, பிரஜைகளே, எனக்கு முடிசூட்டு விழா நடந்து விட்டது. மன்னனாகிவிட்டேன். இந்த நன்னாளில் உங்களுக்கெல்லாம் எவ்வளவோ சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் மறந்துவிட்டேன். இருப்பினும் இரண்டொரு வார்த்தை மிக மிக முக்கியமானது உங்கள் முன்னிலையிலே கூறிவிடுவது நல்லதல்லவா? நாட்டுக்கு எப்படி மன்னன் தேவையோ அதே போல் மன்னனாகிய எனக்கு என் மாமா தேவை. அவரை கௌரவிக்க வேண்டிய கடமை எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் உண்டு. இல்லையா? இல்லையா? ஆகவே இந்த நாட்டின் நிர்வாக உரிமையை என் மாமா நாகநாதரிடமே ஒப்படைத்து விடுகிறேன்.
0: ஓய்வு பெற வேண்டும் என்று நினைக்கும் நேரத்திலே மன்னர் விக்ரமசிம்மர் நிர்வாக உரிமையை எனக்கு அளித்து விட்டதாக கூறினார். என்ன செய்வது? மன்னராணியை மீற முடியுமா? தேச சேவையே ஒப்பற்ற சேவை, மக்கள் நலனே என் நலன். ஆகவே நீங்கள் ஒத்துழைத்தால் மிக மிக நன்றாயிருக்கும். உங்கள் அன்பு ஆசீர்வாதம் வேண்டும். வணக்கம்.
2: ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ விக்ரம ராஜேந்திர சிம்ம.
1: சோமப்பா, சோமப்பா,
3: சோமப்பாவ கீழே விட சொல்லுங்க. இல்ல, உங்க சேனாதிபதி ஆடு பெற்ற மாதிரி ஒரே அழுத்து
1: விட்டு விடுங்கள், உடனே விடுங்கள்.
4: என்ன பூபதி, அவனை முடித்து விட்டாயா?
5: தப்பி விட்டான்.
4: மறுபடியுமா? நீங்கள் கையால் ஆகாதவர்கள், கரத்திலே வாள் பிடிக்க தகுதியற்றவர்கள்.
5: மன்னிக்க வேண்டும். எப்படியும் அவனை தேடி பிடித்து உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன்.
4: அதுவரையில் எனக்கு நிம்மதியே இருக்காது.
1: சோமப்பா, அந்த அரசாங்க வீரர்கள் உங்களை மட்டும் தாக்க காரணம்?
6: காரணமா இருக்கு பார்த்திபா. சமயம் வரும்பொழுது எல்லாம் விவரமா சொல்றேன். பார்த்திபா, நீ நாட்டு பக்கம் வர்றதா இருந்தாலும் சரி, நீ அரண்மனை பக்கம் போறதா இருந்தாலும் சரி, நீ மார்வேஷத்தில் தான் போக வேண்டும். இல்லாவிட்டால் உன் உயிருக்கே ஆபத்து வந்துவிடும்.
1: சரிப்பா,

0: எங்கள் உயிரை காப்பாற்றியதற்கு மிக்க நன்றி.
1: இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்ததற்கு மிக மிக நன்றி. நீங்கள்
2: அமைச்சரின் மகள் அமுதவல்லி. நாங்கள் வருகிறோம்.
1: ஜாக்கிரதை
0: அப்பா.
3: என்னம்மா, தனியாக துணையின்றி புறப்பட்டு வரலாமா? எனக்கு சொல்லி அனுப்பியிருந்தால் உங்களை அழைத்து வர ஆட்களை அனுப்பியிருப்பேனே.
0: எதற்கப்பா தனியாக வருவதில் என்ன பயம்?
3: இல்லை அம்மா, தற்போது நாடு முன்போல் இல்லை. தளபதி நாகநாதனின் சர்வாதிகார ஆட்சியிலே நாடு சீர்கட்டு இருக்கிறது. ஆட்சி முறை கண்டு மக்கள் ஆத்திரம் அடைந்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் சொல்ல.
4: அதற்காகத்தான் நானும் சொல்லுகிறேன். மன்னனாகிய நீ உல்லாசமாக வாழ வேண்டுமானால் மக்களுக்கு பல வரிகளை போட்டுத்தான் தீர வேண்டும்.
5: மாமா, நீங்கள் எதை சொன்னாலும் புத்திசாலித்தனமாக சொல்லிவிடுகிறீர்கள்.
4: எல்லாம் உனக்காகத்தான் விக்ரமா.
5: பணம் போதவில்லையே என்று
4: பல புதிய வரிகளை கண்டுபிடித்திருக்க.
0: ராஜா, யாரோ அவதிப்படுகிறார். சீக்கிரம் அப்பக்கம் செலுத்தடி படகை. பார்த்து கொண்டு நிற்கிறாய். கை கொடுத்து உதவி செய்யக்கூடாது. நீயும் கொஞ்சம் உதவி செய்ய.
1: ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சொல் பொண்ணா.
0: நான் வருகிறேன்.
1: மறுபடியும் எப்போது?
0: நாளை
1: இதே நேரத்துல.
6: ஐயா, இந்த ராஜாங்கத்துல நாங்க படுற கட்டத்தை நீங்களாவது கேட்க கூடாதா? எல்லாத்தையும் அரசாங்கத்துல பறிமுதல் பண்ணிட்டாங்க. ஏழைங்க பட்டினியால சாவோம்.
7: வரிச்சுமையினால எங்க பொண்டாட்டி தாலி உட்பட எல்லாத்தையும் கடந்து நிக்கிறோம்.
8: உங்கள் முகத்தை பார்த்துதான் நாங்கள் இன்னும் பொறுமையோடு இருக்கிறோம்.
9: ஆத்திரப்படாதீர்கள். தவறான பாதையில் இறங்கி விடாதீர்கள். மகாராணியாரிடம் சொல்லி உங்கள் குறைகளை தீர்க்க முயற்சிக்கிறேன்.
0: அவமானம்.

0: மறுவழி நின்று ஆட்சி புரிந்த மன்னர் குலத்திற்கே இது மாபெரும் களங்கு. வளையாத நீதி, வழுவாத தர்மம், சாயாத செங்கோல் அத்தனையும் இன்று சாய்ந்து விடுவதா? கூடாத அமைச்சரே, இப்போதே நான் விக்ரமனை சந்தித்து இக்கொடுங்கோன்மைக்கு முடிவு கட்டுகிறேன். இதுதானா ராஜரீகம்? நீதானா மக்களின் தலைவன்? இதற்குத்தானா அறவழி நின்று ஆட்சி புரிந்த மன்னருக்கு நீ மகனாக பிறந்தாய்? நீதி தவறிவிட்டாயே! நல்லாட்சி புரிந்து நற்பெயர் எடுக்க வேண்டிய நீ இப்படி நாசமாகி விடலாமா? கொடுங்கோலன் என்று உலகமெல்லாம் தூற்றமா உன்னை நான் பெற்றெடுத்தேன்? உனது பரம்பரைக்கு தீராத பழிச்சொல்லும் மாறாத களங்கத்தையும் உண்டாக்கி விட்டாயே மகனே.
1: அக்கா, தாங்கள்
0: பேசாதே நாகநாதா. என் செல்வனை உன்னிடம் ஒப்படைத்ததற்கு நீ அளித்த தண்டனையா இது? என் குழந்தையை நரகத்தில் தள்ளிவிட்டாயே, இது தர்மமா? இந்த அநியாயத்திற்கு ஆண்டவன் உனக்கு சரியான கூறி கொடுப்பார். விக்ரமா, நிலையில்லா வாழ்வை சதமென்று எண்ணி பாதை தவறி நடக்காதே. உன் தாயின் எச்சரிக்கை இது.
2: முல்லை மலர் மேலே மொய்க்குமண்டு போலே.
3: எதற்காக நிறுத்தினீர்கள்?
4: மட்டு மரியாதை இன்றி இப்படி ரதத்தை ஓட்டி வருவது குற்றம்.
3: தனியாக வரும் பெண்களை கொள்ளைக்காரன் போல் மடக்குவது அதைவிட பெரிய குற்றம்.
4: எதிர்த்தா பேசுகிறாய்? அவரின் நாட்டு மன்னர். ஏன் பார்க்கிறீர்கள்? இவர்களை கொண்டு போய்.
5: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உத்தமபுத்திரன் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். உத்தமபுத்திரன் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
4: விக்ரமா, உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும்.
6: எதை பற்றியோ?
4: இப்போது நீ பார்த்த பெண்ணை பற்றித்தான்.
6: மங்களகரமான விஷயம், உடனே பேசுவோமே.
4: அவள் அமைச்சரின் மகள் அமுதா.
6: அமுதா அடைவது கடினமோ?
4: மந்திரி சம்மதித்தால் மறுநிமிடம் அவள் உனக்கு.
6: ஏதாவது புது சட்டத்தின் மூலம் அவர் சம்மதம் பெற வழியுண்டா?
4: மகாராணியின் ஆதரவு பெற்று மந்திரியின் சம்மதம் பெறுவது என் பொறுப்பு. ஆனால் ஒன்று, நீ அவளை மணக்க வேண்டும்.
6: மணப்பதா?
4: விக்ரமா, மக்கள் செல்வாக்கு பெற்ற மந்திரி உன் மாமனார் ஆனால் நம் காரியங்களுக்கெல்லாம் தடையாக இருக்கவே மாட்டார். பிறகு நாம் இட்டதெல்லாம் சட்டம், எடுத்ததெல்லாம் வெற்றி.
6: எப்படி மாமா இத்தகைய அரிய யோசனைகளை அள்ளி அள்ளி தெளிக்கின்றீர்கள்?
4: அனுபவம். அக்கா, ஒரு முக்கியமான விஷயமாக தங்களை கலந்து ஆலோசிக்க வந்திருக்கிறேன்.
0: இந்த நாட்டின் சர்வாதிகாரிணி என்னிடத்தில் ஆலோசனை கேட்பதா?
4: அப்படி சொல்லக்கூடாது அக்கா. பக்குவமடையாத நிலையில் விக்ரமன் இருக்கிறானே என்றுதான் இந்த பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன். இல்லாவிட்டால் எனக்கு ஏன் இந்த பட்டமும் பதவியும்?
0: சரி சரி, வந்த காரியம் என்ன?
4: விக்ரமன் திருமண விஷயமாக தங்களிடம் ஒரு வார்த்தை கூற வேண்டும்.
0: அவன் திருமணம் செய்து கொள்வான் என்று எனக்கு தோன்றவில்லையே.
4: தாங்கள் தவறாக எடை போட்டு விட்டீர்கள். அவன் குணத்திலே சிறிது கோளாறு, அவ்வளவுதான்.
0: இல்லை, உன் வளர்ப்பில் தான் கோளாறு.
4: இருக்கலாம், செல்லமாக வளர்த்து விட்டேன். தவறு என்னுடையதுதான். திருமணமானால் திருந்தி விடுவான்.
0: பெண் யார்?
4: அமைச்சர் ஜெயசீலரின் மகள், விக்ரமனுக்கு ஏற்ற மனைவி.
0: அமைச்சரின் மகளா? அவர் சம்மதிக்க வேண்டுமே.
4: நீங்கள் சொன்னால் அவர் தட்டவே மாட்டார்.
0: பார்க்கலாம்.
4: இன்றே முடிவு செய்வது மிக்க நலமாயிருக்கும்.
7: சீக்கிரம் புறப்படுது, அவர் காத்துக்கொண்டிருப்பார்.
0: காத்திருக்கட்டுமே.
8: அமுதா, அமுதா,
7: அப்பா வந்து விட்டாரே.
8: எங்கேமா புறப்பட்டீர்கள்?
7: உலாவ உலாவ புறப்படுறோம் அப்பா.
8: அமுதா, இன்று நீ உலாவ போக முடியாதம்மா. உன்னை மகாராணியார் அவர்களுடைய அந்தப்புறத்துக்கு அழைத்து வர சொன்னார்கள்.
7: என்னையா? எதுக்குப்பா?
8: உன்னை பார்க்க வேண்டுமா? ஆசைப்படுகிறார்கள்.
7: இன்னைக்கு தான் பார்க்கணுமா? நாளைக்கு பார்க்க கூடாதா?
8: அப்படி சொல்லக்கூடாதம்மா, பெரிய இடத்து கட்டளை. வாமா.
9: வணக்கம் மகாராணி.
0: பாருங்கள் அமைச்சரே,
8: இவள் தான் என் மகள் அமுதா.
0: சிறந்த கணவனை பெற்று சிரஞ்சீவியாக வாழ வேண்டும்.
9: வணக்கம் தாயே.
0: வாருங்கள் வாருங்கள். விக்ரமா, இவள் தான் ஜெயசீலரின் மகள் அமுதா.
9: வாழ்க வாழ்க.
0: அம்மா, உனக்கு பாட தெரியுமா?
7: தெரியும்.
4: நாட்டியமாட?
8: சுமாராக தெரியும்.
9: எனக்கு நாட்டியம் என்றால் மிக மிக விருப்பம்.
4: ஆட சொன்னால் போகிறது. ஏன் அமைச்சரே?
7: அம்மா
0: ஆடம்மா, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்.
7: அப்பா,
8: நீ மிக மிக பாக்கியசாலி. மகாராணியாரே உன் நாட்டியத்தை காண ஆசைப்படுகிறார்கள். போய் ஆடம்மா.
4: அக்கா, விக்ரமனுக்கும் பெண் பிடித்து விட்டது.

0: அமுதா வரவில்லையா?
1: இல்லைங்க, மகாராணி அம்மா அமுதாவை அரண்மனை கூட்டிட்டு போயிட்டாங்க. இனிமே வெளியில வரவே மாட்டாங்க.
0: அப்படியானா இனிமேல் நான் அமுதாவை பார்க்கவே முடியாதா?
1: நீங்க அவளை பார்க்கணும்னா யாருக்கும் தெரியாம அரண்மனை அந்த புறத்துலதான் பார்க்க முடியும். இத சொல்லிட்டு போதா நான் இங்க வந்தேன். நான் வரேன்
0: பொன்னா. நாளைய தினம் அரண்மனைக்கே போய் அமுதாவை சந்திக்க முடிவு செய்துவிடு.
2: சும்மா இருங்க, அங்கே அவனா ஒரே அமுத்த அமுத்தி விட்டான்னா
0: வாழ் இருக்கிறது.

0: இரம் பாய்ந்த தோல் இருக்கிறது.
1: ஆமாமுதா, நானே தான் அமுதா. நேற்று மாலை உன்னை எதிர்பார்த்து காத்திருந்து ஏமாந்தேன்.
2: உங்களை சந்திக்க முடியாமல் சூழ்நிலை என்னை தடுத்து விட்டது. அதனால் நான் பட்ட துன்பம் எல்லையற்றது.
1: அமுதா, உன் தோழி வாயிலாக எல்லாவற்றையும் கேள்விப்பட்டேன்.
2: யாராவது பார்த்து விட்டா உங்களுக்கு தானே ஆபத்து?
1: பார்ப்பவர்களுக்குத்தான் ஆபத்து.
2: யாரோ வருகிறார்கள், நீங்கள் போய்விடுங்கள்.
1: இன்றிரவு முதல் ஜாமத்தில் மறுபடியும் வருவேன்.
2: விழியமைக்காமல் வழி நோக்கி காத்திருப்பேன்.
3: உன் நலத்தில் அக்கறை கொண்டவள் நான். ஆகவே உன் திருமண விஷயமாக உன்னிடம் மனம் திறந்து பேசவே உன்னை அழைத்தேன்.
2: பெற்றையின் தந்தையும் பிரியமுள்ள நீங்களும் இருக்கும்போது நான் எதை சொல்லப் போகிறேன்?
3: இருப்பினும் வாழ்வை வகுத்துக் கொள்ள வேண்டிய உரிமை உன்னிடம்தானே இருக்கிறது. அமுதா, எனக்கு அடுத்த வாரிசாக உன்னைத்தான் நியமிக்க வேண்டும் என்பது என் ஆசை.
2: புரியவில்லையே.
3: இந்நாட்டின் எதிர்கால மகாராணியாருக்கு இப்போது புரியாது.
2: விளக்கமாக சொல்லுங்கள்.
3: என் மைந்தன் விக்ரமனுக்கு உன்னை திருமணம் செய்து தர
2: சம்மதம் கொடுத்து விட்டாரா என் தந்தை?
3: இல்லை, உன் முடிவை அறிய ஆவலோடு காத்திருக்க. நீ சரி என்று தலையசைத்தால் போதும், கீர்த்தி பெற்ற சந்திரகுல வம்சம் தழைக்கும், மலர்புரியின் மக்கள் மனம் செழிக்கும், அந்தகாரம் சூழ்ந்திருக்கும் அரண்மனை உன் வருகையால் பேரொளி கொண்டு திகழும். முதிர்ந்த வயதிலே சிறந்த ஒரு கடமையை செய்து முடித்த பெருமையால் நானும் பூரித்து நிற்பேன். அமுதா, அம்மா,
2: எனக்கு அவகாசம் தாருங்கள். சிந்தித்து முடிவு கூறுகிறேன். என்னை மன்னித்து விடை கொடுங்கள்.
3: சரி கண்ணே.
2: அத்தா.
1: அமுதா,
2: எங்கே நீங்கள் வராமல் இருந்து விடுவீர்களோ என்று நினைத்தேன். அத்தா, என் இதயத்தில் நீங்கள் ஏற்றி வைத்த காதல் ஜோதி என்றும் அணையாதே. சொல்லுங்கள் அத்தா, சொல்லுங்கள்.
1: அமுதா, என் மீது உனக்கு ஏன் இத்தனை சந்தேகம்?
2: இல்லை அத்தா, உங்களுக்கு அர்ப்பணித்த என் உள்ளத்தை இந்நாட்டு மன்னனுக்கு உரிமையாக்க வேண்டுமா?
1: சொன்னது யார்? சொல்ல அமுதா, சந்தித்து விட்டு வருகிறேன்.
2: வேண்டாம், என்னை இந்த சிறையிலிருந்து மீட்டுச் சென்று உங்கள் இதய சிறையிலே பூட்டிவிடுங்கள். அது போதும்.
1: சீக்கிரம் மீட்டுச் செல்கிறேன். என் காதல் ராஜ்யத்தின் ராணியாக முடிசூட்ட.
4: ஐயா, என்ன மந்திரி மகளோட அந்த புறத்தில் யாரோ அண்ணியில் பூந்துட்டாங்க.
5: பூபதி, உடனே நமது ஆட்களோடு சென்று அவனை கைது செய்.
1: வாழ்கொண்டு வரவேற்கிறேன்.
2: வேண்டாம், நம் திட்டங்கள் யாவும் சீர்கட்டு போய்விடும். நீங்கள் இருங்கள், உடுத்திக் கொள்ளுங்கள். சீக்கிரம், இப்போது நீங்கள் இளவரசர். ஆமாம், அப்படியே இருக்கிறது, வித்தியாசமே தெரியவில்லை. வாருங்கள், இந்த வழியாக போய்விடுங்கள். இந்த நேரத்தில் இங்கு ஏன் வந்தீர்கள்?
5: அந்த புறத்தில் எவனோ அந்நியன் புகுந்து விட்டானா? தேடி பிடிக்கும்படி தளபதியின் உத்தரவு.
4: யாரது?
3: நீ இங்கு வந்ததில் முக்கிய விசேஷம் உண்டா?
1: அந்த புறத்தில் யாரோ கள்வன் புகுந்து விட்டதாக செய்தி கிடைத்தது. ஆட்களை அனுப்பி அவனை தேடும்படி சொல்லிவிட்டு உங்களையும் எச்சரித்து போக வந்தேன். நான் வருகிறேன்.
3: விக்ரமா.
1: அம்மா.
3: கண்ணே, உன்னிடம் மனம் விட்டு பேச நான் ஆவல் கொண்டிருக்கிறேன். உனக்கு தடையொன்றும் இருக்காதே கண்ணே. நீ புவிக்கு மன்னனானாலும் எனக்கு மகன்தானே. அப்படியானால் உரிமையோடு கேட்கிறேன், என் வேண்டுகோளை நிறைவேற்றுவதாக நீ எனக்கு சத்தியம் செய்து தருவாயா?
1: வேண்டும், சத்தியம்.
3: ஆம் மகனே, உன் மணிமுடி நிலைக்க வேண்டும், மலர்புரி செழிக்க வேண்டும், என் மனம் குளிர வேண்டும். அதற்காகத்தான் நீ வேண்டுகோள்.
1: அம்மா, தாங்கள் என்னை தவறாக அர்த்தம் செய்து கொண்டு ஏதேதோ பேசுகிறீர்கள். இதற்கு நான் என்ன பதில் சொல்வதென்றே எனக்கு விளங்கவில்லை.
3: விக்ரமா, உன்னை பற்றி பிறர் குறை சொல்லி இருந்தால் நான் நம்பி இருக்க மாட்டேன். ஆனால் அன்று நான் உன் மாளிகைக்கு வந்தபோது நீ இருந்த நிலை கண்டு என் இதயம் விடுத்து விம்மி விம்மி அழுதேன். விக்ரமா, என் செல்வமே, நீ உத்தமனாக எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும் கண்ணே.
5: யாரடா நீ? நீ யார்? இந்நாட்டு மன்னன்? இல்லை, நான் தான் மன்னன்.
2: சீக்கிரம் சென்று ஆட்களை அழைத்து வா. இதில் விக்ரமன் யார்?
1: விக்ரமனா?
5: ஏன் பார்க்கிறீர்கள்?
1: விக்ரமனா?
2: கண்ணே,
1: மகாராணி, மன்னிக்க வேண்டும், உங்களை ஏமாற்றி விட்டேன்.

0: அவசரப்படாதே விக்ரமா.
1: அப்படித்தான் ஆத்திரப்படுவேன். இன்னும் நாட்களில் அவனை என் முன்னே கொண்டு வந்து நிறுத்த வேண்டும்.
0: உத்தரவு மன்னா.
1: அவனை பிடிக்க நமது படை முழுவது வேண்டுமானாலும் அழைத்துச் செல்லுங்கள்.
0: விக்ரமா, ஒரு அற்பனை பிடிக்க அவ்வளவு பெரிய படையே?
1: ஏனா மறுபடியும் நீங்கள் கோட்டை விடாமல் இருப்பதற்கு.
0: நான் என்ன முட்டாளா?
1: ஆமா,
0: இன்று முதல் நீ அமுதாவுக்கு காவலாக அந்த புறத்திலே இருக்க வேண்டும். அங்கு எது நடந்தாலும் உடனே எனக்கு தெரிவிக்க வேண்டும்.
1: ஓ,
2: ஏமாந்து விட்டேன் பூபதி. இந்நாட்டு பட்டத்துக்குரிய மற்றொருவன் உயிரோடு இருப்பதை கண்டபோது கலங்காதைய நெஞ்சம் கூட கலங்கி விட்டது.
3: தாங்கள் இப்படி நம்பிக்கை இழக்க கூடாது.
2: சாகும் வரையில் நான் நம்பிக்கை இழக்க மாட்டேன். எதையும் சமாளிக்க என்னால் முடியும்.
4: அரண்மனை வைத்திர அழைப்பு. நான் செய்த பாவத்திற்கு தக்க தண்டனை கிடைத்து விட்டது. என்னடி உணர்கிறாய்? எந்தாவது ஒரு நாள் எனக்கு இக்கதி நேரும் என்று எதிர்பார்த்தேன். தங்கள் உப்பை தின்று வளர்ந்த நான் தங்களுக்கே துரோகம் செய்துவிட்டு.
5: துரோகமா? எனக்கா?
4: தங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்தன.
5: என்ன?
4: முதலில் பிறந்த குழந்தையை திருடிக்க ஒரு வஞ்சகனிடம் கொடுத்து விட்டு ஒரு இறந்த குழந்தையை கொண்டு வந்து தங்களுக்கு பிறந்தது என்று சொல்லி ஏமாத்தி விட்டு.
5: அடி பாவி, அந்த முதல் குழந்தை என்ன ஆயிற்று?
4: நேற்றிரவு தங்கள் அந்த புறத்தில் அந்த வாலிபன் நுழைந்த போது அக்குழந்தை அவனாக இருக்குமோ என்று சந்தேகப்படுகிறேன்.
5: இக்கொடுமையை செய்ய உன்னை தூண்டிய சதிகாரன் யார்? சீக்கிரம் சொல்.
4: அவன் பெயரை கேட்டால் தாங்கள் திகைத்து விடுவீர்கள். அவன்
5: செல்லமா? அமைச்சரே, விக்ரமனை போல் உருவம் கொண்ட வாலிபன் யார் என்பதை, அவன் பூர்வீகம் என்ன என்பதை நீங்கள் எப்படியாவது தெரிந்து எனக்கு சொல்ல வேண்டும்.
6: நல்லது மகாராணி,
5: உடனே புறப்படுங்கள்.
7: அமுதா, எப்பவும் இப்படியே ஏக்கமா இருந்தா எப்படி? நான் நம்பி இருந்தவர் எனக்கு அளித்த பரிசு ஏக்கம் தானே? அப்படி சொல்லாது. அவர் உன்னை பார்க்க வராமல் இருக்கவே மாட்டார். பார்க்க வருவார். அமுதா, எப்படியாவது அவரை சந்திச்சு இந்த விஷயத்தை சொல்றேன். இப்பவே போறேன்.
8: ராஜாஜி, நான் ஒன்னே தேடிட்டு வர்றேன்.
9: நானும் உங்களை தான் தேடிட்டு வர்றேன்.
8: நீ எதுக்கு தேடுன?
9: அமுதாவுக்கு பார்த்திவனை சந்திக்கலன்னா உயிரே போயிடுமா? அவங்களை எப்படியாவது சந்திக்க வைக்கணுமே.
10: பொண்ணா, நடந்ததை சொல் பொண்ணா. அமுதாவை பார்த்தாயா? அவளுடன் பேசினாயா? என்ன சொன்னா?
8: நான் அதை சொல்றேன். கட்டி
10: அமுதாவை பார்த்தாயா?
8: அரமணி செவரி ஏறி குதிச்சு அங்க பாரிச்சாத மரத்தில் நின்னுகிட்டு அங்க அமுதா உன்ன பார்க்க வருவா. அமுதா தூக்கி குதிரையில வச்சுக்கிட்டு குதிரையை நீ ஒரே அமைச்சர் இங்க வந்து சேர்க்க. நான் இவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு இருக்க.
0: விக்ரமா, அந்த நாடோடியின் தலையை கொண்டு வந்து தருபவர்களுக்கு 10,000 பொன் பரிசளிப்பதாக பறைசாற்றி விட்டால்
11: மெச்சினேன் மாமா, மெச்சினேன். மாமா, தப்பித்தவர் யாராவது என்னுடைய தலையை உங்களிடம் கொண்டு வந்து கொடுத்து பரிசு பணத்தை பறித்துக் கொண்டு போய்விட்டால்
0: சிந்திக்க வேண்டிய விஷயம்.
11: இல்லை இல்லை, அடியோடு மறந்து விட வேண்டிய விஷயம்.
12: மகாராஜா,
0: தெரிந்ததா ஏதேனும் செய்தி?
12: அந்த ராஜா தெம்மா வந்து அமுதா அம்மா கிட்ட அந்த நாடோடிய பத்தி ஏதோ சமாச்சாரம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ பாரிஜாத மரம் பாதி ராத்திரி அப்படி இப்படின்னு இருந்தது. அதுக்கு மேல ஒண்ணுமே புரியலீங்க.
0: நீ போகலாம். விக்ரமா, நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும்.
11: என் வாளுக்கு வேலை இருக்குமோ?
0: இருக்காது. மூளைக்குத்தான் வேலை.
11: அது சுலபம், சொல்லுங்கள்.
0: உருவத்தில் நீ அந்த நாடோடியை போல் இருக்கிறாய் அல்லவா?
11: இல்லை, அவன் தான் என்னை போல் இருக்கிறான்.
0: உண்மை. ஆகவே நீ அவனை போல் உடை அணிந்து அமுதாவின் அந்த புறத்துக்கு செல்ல வேண்டும்.
11: சென்று
0: அவள் காதலனை போல் நடிக்க வேண்டும்.
11: நடித்து
0: அவன் இருப்பிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்.
11: தெரிந்து கொண்டு
0: அவனை கைது செய்ய வேண்டும்.
11: கைது செய்து?
0: விக்ரமா, இந்த உடையோடு நீ போகலாகாது. மாற்றுடையோடு போக வேண்டும்.
11: மாற்றி விடுங்கள் உடையை, காட்டுகிறேன் என் திறமையை.
7: அத்தான், எங்கே அத்தான் இந்த நேரத்தில் வந்தீர்கள்?
10: என்ன செய்வது, வந்துவிட்டேன்.
7: நீங்கள் வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லையே.
10: நானும் தான் எதிர்பார்க்கவே இல்லை.
7: போட்ட திட்டத்தில் எந்த மாறுதலும் இல்லையே.
10: மாறுதலா? இல்லை இல்லை.
7: அப்படியானால் நான் யாருக்கும் தெரியாமல் அங்கு வந்து விடுகிறேன். நீங்களும் தவறாமல் வந்து விடுங்கள்.
10: எங்கு எங்கு?
7: என்ன அத்தான், அந்த செண்பக மரத்தடியில் தானே சொன்னீர்கள்?
10: ஆமாம், சொன்னேன் சொன்னேன். எந்த செண்பக மரத்தடியில் சொல்.
7: இதற்குள் மறந்துவிட முடியுமா? கோட்டை சுவர் பக்கத்தில் இருக்கும் செண்பக மரம்.
10: ஆமாம், அதுவேதான் அதுவேதான். நேரம் சரியாக ஞாபகம் இருக்கிறது அல்லவா?
7: போங்களத்தான், இது கூடவா ஞாபகம் இருக்காது? இரவு சரியாக 2 AM குதிரையோடு அங்கு வருவீர்கள் அல்லவா?
10: வருவேன்.
7: ஏனத்தான், நான் சொன்னதெல்லாம் சரிதானே?
10: சரிதான், முக்காலும் சரிதான்.
7: யாராவது வரப்போகிறார்கள், நீங்கள் சீக்கிரம் புறப்படுங்கள்.
10: போகிறேன் போகிறேன்.
7: இளவரசே! ஏது இளவரசர் என்ற எண்ணமா அத்தான், வாசல் வழியாக போகிறீர்களே?
10: மறந்தேன் மறந்தேன், திருட்டு வழியாக அல்லவா போக வேண்டும். போகிறேன் போகிறேன்.
0: ஏதாவது தெரிகிறதா?
10: இல்லை, இன்னும் விளக்குகள் எரிந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகவே அவள் புறப்படவில்லை என்றே நினைக்கிறேன்.

0: பாட்டி எழுந்தரி, இரண்டாம் தாமம் மணி அடித்து விட்டது. நான் புறப்படட்டுமா?
1: சீக்கிரம் புறப்படு.
0: விளக்குகளை எல்லாம் அணைத்து விட. ராஜாத்தி போய் வரட்டுமா?
2: இவனை மட்டும் கைது செய்வதில் முட்டாத்தான். இவனை பின்தொடர்ந்து சென்று அவன் இருப்பிடத்தை தெரிந்து கொள்.
3: நான் தான் பார்த்திவனா?
0: அந்த பொண்ணு யாரு?
3: அந்த பொண்ணுமா? அப்பா உள்ளர வாங்கப்பா, எல்லாம் விபரமா சொல்றேன்.
0: என்னங்க பாத்தீங்களா அங்க?
3: அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ சும்மா இரு பொண்ணி.
0: எப்படிங்க சும்மா இருக்கிறது? அந்த பொண்ணோட அந்தஸ்து என்ன? நம்ம பார்த்திவனுடைய அந்தஸ்து என்ன? கோபுரத்துக்கும் குப்பமேட்டுக்கும் முடிச்சு போட முடியுங்களா? அநாத பிள்ளைக்கும் மந்திரி மகளுக்கும் கல்யாணமா?
3: யாரு அநாத? ஏழைங்கிட்ட வளர்ந்ததுனால பார்த்திபன் அனாதை ஆயிட முடியாது பொண்ணி. அவன் இந்த நாட்டு இளவரசன்.
0: இளவரசனா? இந்த ரகசியத்தை எத்தனை நாளா எங்கிட்ட கூட நீங்க சொல்லலையே?
3: ஆமாம் பொண்ணி, இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உங்ககிட்ட கூட வாய் தவறி சொல்லிவிட்டேன். அவன் இந்த நாட்டு இளவரசன் வெளியே தெரிஞ்சா அவன் உயிருக்கே ஆபத்து.
4: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் உத்தம புத்திரன் திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது உத்தம புத்திரன் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
5: அன்பே அமுதே அருங்கனியே.
6: பொண்ணு பார்த்திபா, கொண்டு பொங்கல் இருவரையும்.
7: மாமா, என்னை அவமானப்படுத்திய இவனை சிறையில் அடைத்தால் மட்டும் போதாது, அதைவிட கொடிய தண்டனை அளிக்க வேண்டும்.
8: எந்த தண்டனைக்கு மஞ்சுபவன் நான் அல்ல, ஆனால் நான் செய்த குற்றத்தை தான் தெரிந்து கொள்ள விரும்பும்.
7: நீ உருவத்தில் என்னைப் போல் இருப்பதுதான் குற்றம்.
8: அது என் குற்றம் அல்ல, உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவனின் குற்றம்.
7: அப்படியானால் இவன் மீது வேறு ஏதாவது குற்றத்தை சுமத்துங்கள்.
9: அரண்மனையில் இருந்த அமைச்சர் மகளை கடத்தி சென்றது குற்றம்.
10: இல்லை, அக்குற்றத்தை அவர் செய்யவில்லை.
9: நீ பேசாதே.
10: எதற்காக? நியாயம் தெரியாத உங்களுக்கு நீதியை உணர்த்த நான் பேசத்தான் போகிறேன்.
9: என்ன துணிச்சல்! இவள் மீது குற்றம் இல்லை விக்ரமா.
8: இவளை அந்த புறத்துக்கு கொண்டு போங்க.
9: மன்னர் அளித்த தண்டனையை மாற்ற வேண்டாம் என்று பார்க்கிறேன். இல்லையேல் இந்நேரம் உன் தலையை சீவி எறிந்திருப்பேன். அக்கிரமக்காரா, யாருடைய தலையை சீவேறி பார்க்கிறாய்? இந்த நாட்டு மேற்கொண்டு ஒரு வார்த்தை பேசினாலும் இவன் பிணமாவான். கொண்டு போங்கள்.
7: அவன் பெயர் பார்த்திபன். அவன் தங்களின் மகன் தான்.
10: அப்படியா? அவ்வாலிபன் பார்த்திபன் என் மகனா?
7: என் தாயா? மகாராணியார் என்னுடைய தாயா? நான் இந்நாட்டு இளவரசனா? ஏன் சோமப்பா இதையெல்லாம் இத்தனை நாட்களாக என்னிடம் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தீர்கள்?
11: ஆத்திரத்திலே அவசரப்பட்டு ஆபத்திலே சிக்கிக்குவேன்னு பயந்துதான் இந்த ரகசியத்தை மறைச்சு வச்சிருந்தேன் பார்த்திபா.
7: இந்த உண்மையை முன்பே என்னிடம் சொல்லி இருந்தால் தாயிடம் இருந்து என்னை பிரித்த சதிகாரர்களை என் வாளுக்கு பலியாக்கி வல்லூர்களுக்கு இரையாக்கி இருப்பேன். ஆனால் இது நான் மரணத்தின் வாயிலே நிற்கும் போதுதானா இந்த மாபெரும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும்? அன்பும் கருணையும் பொங்குவேன் தாயை இனிமேல் நான் காணவே முடியாது.
10: முடியாது. ஏன் முடியாது? என் மைந்தனுக்கும் எனக்கும் நடுவே எத்தனை பெரிய கச்சுவர் இருந்தாலும் என் இதயத்தில் பொங்கி வரும் அன்பும் பாசமும் அதையெல்லாம் தகர்த்து விடும். அமைச்சரே, சிறையில் இருக்கும் என் செல்வனை சந்திக்க தடை விதிக்கும் தைரியம் எவனுக்கு உண்டு? பார்த்து விடுகிறேன். இங்கே திரவுகோல், திறந்து விடுங்கள். இவர்களை உடனே விடுதலை செய்யுங்கள். ஏன் பார்க்கிறீர்கள்? விடுதலை செய்யுங்கள் சீக்கிரம்.
12: மகாராணி, யாரையும் விடுதலை செய்யக்கூடாதுன்னு தளபதி நாகநாதரின் கட்டளை.
10: யார் அந்த நாகநாதன்? கட்டளை இடுவதற்கு அவன் யார்? நான் கட்டளை இடுகிறேன், திறந்து விடுங்கள் கதவுகளை.
7: பெற்றெடுத்த தெய்வத்தின் பேரம்பு காளாகி பிறந்த பயனை பெற்றுவிட்டேன். நான் பெற்றுவிட்டேன்.
10: என் வயிற்றிலே பிறந்த மாணிக்கத்தை பொக்கிஷத்தை நீ காப்பாற்றி பாதுகாத்ததற்காக நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன்.
11: இந்த நாட்டிற்கு நான் செய்ய வேண்டிய சேவை அம்மா இது.
8: அம்மா, உங்களை சந்தித்த பிறகு என் சஞ்சலமெல்லாம் தீர்ந்து விட்டது. குறைந்திருந்த உள்ளத்தோடு இனி சிறைப்படவும் சித்திரவதைக்குட்படவும் சித்தமாயிருக்கிறேன்.
10: பார்த்திபா, உன் மரணத்தை கண்டு மகிழ்வதற்காக நான் இங்கு ஓடி வரவில்லை. நீ மலர்புரி தலைவன், மணிமுடிக்குரியவன், மன்னர் குலத்திலே உதித்த மணிவிளக்கு என்பதை தெளிவுபடுத்தவே வந்திருக்கிறேன். நீ அடிமையல்ல, அரசாங்க கைதையும் அல்ல. உன்னை சிறைப்படுத்த யாருக்கு அதிகாரம் இருக்கிறது?
7: எனக்கு இருக்கிறது அதிகாரம்.
10: விக்ரமா.
7: தாயே, குற்றவாளியை சிறையில் இருந்து மீட்கும் உங்களை கொத்தவன் என்ற முறையில் தண்டிக்க முடியும். ஆனால் என்னை பெற்றவள் என்பதற்காக மன்னித்து விடுகிறேன்.
8: விக்ரமா,
9: சிறைப்படுத்தப்பட்ட சதி

0: உன்னை பேர் கொண்டு அழைப்பரா?
1: கொடுமை கொடுமை.
0: ஆ, கொடுமைதான். அரசன் என்ற பெயர் படைத்து அற்பன் ஒருவனால் ஆட்சி வைக்கப்படும் அடிமையாக நீ வாழ்வதும் ஒரு கொடுமைதான். உன் அதிகாரமும் ஆட்சியும் இச்சதிகாரனால் பறிக்கப்பட்டு நீ சீரழிந்து சிறப்பழிந்து நிற்பதும் ஒரு கொடுமைதான்.
1: மாமா, அவன் கூறுவதெல்லாம் உண்மைதானா?
0: உணர்கிறான்.
1: உடனே துண்டித்து விடுவது தானே அவன் நாக்கை அல்லது தலையை?
2: விக்ரமா, இவன் யார் என்று தெரிந்தால் நீ இப்படி
3: இருந்தால் எமக்கென்ன? மன்னனை போல் உருவம் கொண்டு மணிமுடிய கவர சூழ்ச்சி செய்த சண்டாளனுக்கு நான் அளித்த தண்டனை மரணம். இதை மாற்ற யாராலும் ஆகாது.
1: ஆகாது ஆகாது, என்னால் கூட ஆகாது தாயே.
3: கைது செய்யுங்கள் அவனை.
2: முடியாது, இவனை கைது செய்ய நான் விடமாட்டேன்.
3: பார்த்துக் கொண்டு இருக்கிறாயே விக்ரமா.
1: என்ன செய்ய வேண்டும் என்று எடுத்து சொல்லுங்களேன் மாமா.
3: நீயே கைது செய்ய வேண்டும்.
1: யாரை?
3: அவசியமானால் உன் தாயை கூட.
1: அக்கிரமக்காரர்களே, சிறம் தாக்கி வழங்க வேண்டிய தாய் என்னும் தெய்வத்தின் கரங்களிலே விளங்கிட்டு கடுங்கரையில் தள்ளுவதா? என் உடலிலே ஒரு சொட்டு ரத்தம் இருக்குவரை உங்கள் எண்ணம் நிறைவேறாது. வீரம் இருந்தால் வாழ்விடிக்க தெரிந்த அத்தனை பேரும் என் தோல்வலியை சோதித்து பாருங்கள்.
4: மாமா, அந்த வாளை கொடுங்கள், வீசி பார்க்கிறேன்.
2: யார் தெரியும்? உன் கூட பிறந்தவன்.
1: கூட பிறந்தவன் தாய், ஏமாந்து விட்டீர்கள். என்னை போல் உருகொண்ட இவன் உங்களையும் ஏமாற்றி விட்டான்.
2: இல்லை கண்ணே, நான் சொல்வது உண்மை. உன்மீது ஆணையிட்டு சொல்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தெய்வங்களின் சாட்சியாக சொல்கிறேன். அவன் உன் சகோதரன், நான் பெற்றெடுத்த மகன். வேண்டுமானால் நாங்கள் அதனை கேட்கப்பார்.
1: மாமா, இவன் என் சகோதரனா? என் தாய் சொல்வதெல்லாம் உண்மைதானா? சொல்லுங்கள்.
2: நாகநாதா, உன் அதிகார வெறுக்க என் ஆறு செல்வங்களை பலியாக கொள்ளாது. உண்மையை சொல்லிவிடு நாகநாதா, உண்மையை சொல்லிவிடு.
5: தளபதியாரே, உன் ரகசியங்கள் அறிந்தவன் உன்னால் கொல்லப்பட்ட அந்த சோமு உன் சூழ்ச்சிகளை அம்பலமாக்க இதோ உயிரோடு இருக்கிறான். ஜாக்கிரதை.
1: விக்ரம, உண்மை உனக்கு விளங்க வேண்டுமானால் ஒன்று சொல்கிறேன் கேள். உடனே மலர்குடி மக்கள் சபையை கூட்டு. என்னையும் நாகநாதனையும் குற்றவாளி கூண்டிலே நிறுத்து. உன்னோடு என்னையும் பெற்ற இத்தாயிடம் இருந்து என்னை பிரித்த இச்சண்டாளன் சதி செயல்களை தகுந்த ஆதாரங்களுடன் தெளிவுபடுத்துகிறேன். செம்மை அறம் வளர்த்து செழிப்பான புகழ் வளர்த்த புவனேந்திர மன்னரின் மைந்தன் நான் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன். நான் சொல்வது பொய் என்று மக்கள் சபை தீர்ப்பளித்தால் என்னை சின்னாபின்னமாக வெட்டி சிதைந்த என் அங்கங்களை உன் கோட்டை மதில் மீது தொங்கவிடு. நீதி என் பக்கம் இருந்து என்னை ஆதரித்தால் நயவஞ்சகன் நாகநாதனை என்னிடம் ஒப்படைத்து விடு. நான் பார்த்துக் கொள்கிறேன். மாமா, அப்படியும் செய்து பார்க்கலாமா?
3: எதற்காக? நான் மறுத்தால் தானே அதையெல்லாம் செய்து பார்க்க வேண்டும்? கேள்விக்கிரமா, நான் சொல்வதை கவனமாக கேள். என் தமக்கைக்கு ஒரே சமயத்தில் இரண்டு ஆண் குழந்தைகள் பிறக்கும் என எனக்கு சோதிடர்கள் கூறினர். நான் திடுக்கிட்டு போனேன். ஏன் தெரியுமா? ஒரே உரையில் இரண்டு கத்திகள் இருக்க முடியாதே. ஒரே நாட்டுக்கு இரண்டு வாரிசுகள் பிறக்க கூடாதே. அதற்காகத்தான் நாட்டிலே குழப்பம் உண்டாகி நாடு சிதைந்து விடக் கூடாதே என்று பயந்தேன். குலம் தலைக்க வேண்டுமானால் ஒரு குழந்தையை பலியிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று என் மனசாட்சி கூறியது. அதற்காகத்தான் பார்த்திபனை பெற்றவனிடம் இருந்து பிரித்தேன். என் நலத்திற்காக அல்ல, சொந்த சுகத்திற்காக அல்ல. ஆனால் நான் வகுத்த திட்டங்கள் என்னை வஞ்சித்து விட்டன. இதோ உன் சகோதரன் உன்னோடு போட்டியிட வந்து விட்டான். உன்னை சிம்மாசனத்தில் இருந்து கீழே இறக்கி உன் செங்கோலை பறிக்க வந்து விட்டான். உன்னை ஆண்டியாக்கி அடிமையாக்கி அனாதியாக்க வந்து விட்டான். விக்ரமா, இத்தனை காலம் மன்னனுக்குரிய மரியாதைகளோடு வாழ்ந்த நீ இப்போது மண்டியிட்டு வணங்கும் காலம் வந்து விட்டதடா. இதையெல்லாம் பார்த்துக் கொண்டு நான் உயிர் வாழ்வதை விட அந்த கத்தி எடுத்து உன் கரட்டான்.
1: மாமா, இவர்கள் நான் விடுதலை செய்யப் போவதில்லை. நீங்கள் அளித்த மரண தண்டனையை உடனே உடனே நிறைவேற்று.
2: விக்ரமா, என் கண்மணியை விடுதலை செய்துவிடு. அவனை வாழ விடு. இந்த நாட்டின் எல்லையை விட்டே அவனை அழைத்துக் கொண்டு எங்கேயாவது கண் காணாத இடத்திற்கு போய்விடுகிறேன். அவன் மீது கருணை காட்டு, இரக்கம் காட்டு. விக்ரமா, விக்ரமா, என் மகனுக்கு உயிர் பிச்சை கொடு. விக்ரமா.
1: அம்மா, எனக்காக ஒரு மனசாட்சியற்றவன் காலடியிலே நீங்கள் மண்டியிடுவதா? வேண்டாம் அம்மா, வேண்டாம்.
2: உன் தாயின் வேண்டுகோளுக்கு நீ மதிப்பு கொடுக்க மாட்டாய் அல்லவா? என் மைந்தனை பிரிந்து என்னால் வாழ முடியாது. விக்ரமா, பார் கண்ணே, உன் கூட பிறந்த உத்தமனின் முகத்தை ஏறிட்டு பார். உருவத்தால் மட்டுமின்றி உணர்ச்சியாலும் உன்னையே அவன் ஒத்திருப்பதை பார். உனக்கு இருக்கும் துடிப்பு

0: உனக்கு இருக்கும் பாசம், உனக்கு இருக்கும் சொந்த பந்தம் அத்தனையும் அவனிடத்திலே நீ காணவில்லையா?
1: காண்கிறேன் தாயே, பூரணமாக காண்கிறேன். எனக்கு இருக்கும் நச்சு, எனக்கு இருக்கும் துடிப்பு, எனக்கு இருக்கும் பாசம் அத்தனையும் அவனிடமும் இருக்கிறது. ஒத்துக்கொள்கிறேன். அதை போலவே எனக்கு இருக்கும் ஆசையும் அவனுக்கு இருந்தால் என் கதி என்னாவது? ஆகையால் தான் தாயே சொல்லுகிறேன், மனதண்டனையும் மாற்ற முடியாது.
0: விக்ரமா, இது நியாயமா தர்மமா? ஒரு பாவமும் மரியாத அவனுக்கு ஆய்ந்த தண்டனை. களங்கம் இல்லாத அவன் முகத்தை பார்க்கும் போது பெற்ற மனம் துடிக்கிறது. விக்ரமா, அவன் முகத்தில் உன்னைத்தான் நான் காண்கிறேன்.
1: எந்த முகத்தை பார்த்தால் உங்கள் உள்ளம் குமரி குந்தளித்து நெக்குருகி நீராகி போகிறதோ, அந்த அழகான முகத்தை மறைத்து விட்டால்
2: சபாஷ். விக்ரமா,
3: யாரங்கே? உடனே நம் பாசறைக்கு சென்று பின்புறத்தில் இருக்கும் இரும்பு முகமுடைய சாவியோடு கொண்டு வா.
1: இதையும் தடுத்தால் உங்களை தாயென்று பார்க்கலாம்.
4: வேண்டாம் அம்மா, எனக்காக நீங்கள் அவமானப்பட வேண்டாம். என் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நீங்கள் அவனை தடுக்காதீர்கள்.
3: சரியான தண்டனை. நாளுக்கு நாள் இவன் தாடியும் மீசையும் பயன்படுத்த

0: ஒரே அமுத்துல பார்த்திபனை நான் காப்பாத்திடுறேன்.
1: அந்த ஜாவியை யார் கொண்டு வர முடியும்?
0: யாரு கொண்டாருது? மனசு வச்சா உங்களால தான் முடியும்.
1: நானா? சரி, இப்பவே போறேன்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் உத்தம புத்திரன் திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரும். முதன்மை அலைவரிசைகள் நேர்கள் இனி கேட்கலாம் உத்தம புத்திரன் திரைப்பட ஒளிச்சித்திரம்.
0: இதுல மயக்க மருந்து இருக்கு. இந்த மயக்க மருந்தை எதுல போட்டு சாப்பிட்டாலும் அவன் மயக்கமா விழுந்துருவான். இத நீ பத்திரமா வச்சுக்க. இத வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு பயலும் ஒரே அமுத்து. சாவி சாவி சாவி ராஜாதி, இந்த சாவியை வச்சுக்கிட்டு தான் இந்த அரசாங்கத்தில் இருக்கிற பயன் ஒவ்வொரு பயலும் ஒரே
1: அமுத்து.
3: சமாச்சாரம்
0: ஏயா, தேன் குடிச்சியா?
3: யாரு?
0: ஆமா, இப்ப எங்க போறீங்க?
3: சிறைச்சாலைக்கு போறேன். எங்க ஆளுங்களுக்கு பானகம் கொடுக்க போறேன்.
0: பானகமா?
4: என்ன
0: காய்ச்சல் அடிக்குதா? நீங்களா? ஏன் இப்படி அடிச்சீங்க? இதுக்காகவா இப்படி அடிச்சீங்க? ஐயோ, சோர் கூட இல்லையே, இது பானகம் தானே. இதுக்கா இந்த சாப்பிடுங்க. ஐயா, இந்த காய்ச்சலுக்கு மிளகு, சீரகம், வெந்தயம்,
5: ஊத்து
0: இதெல்லாம் வச்சு அம்மியில வச்சு நாலு நவத்து
5: அம்மி
0: நல்லபடியா நவத்தி இது அப்படியே பட்ட
5: தம்பி
6: எடுத்துக்கிட்டியா? போய
0: இவன் ஏன் இப்படி ஆடுறான்?
1: முகமூடி சாவிங்க. கொஞ்சம் இருங்க. சாவிங்க, முகமூடி சாவிங்க.
6: எங்க?
1: நீ தானே வச்சிருந்த?
6: எங்கேயோ வச்சு விட்டது.
1: இருக்கு, சாவி சாவி இருக்கு.
0: சீக்கிரம் போய் சோமப்பா கதவை தோந்தோடு சீக்கிரம் போ. சீக்கிரம் புறப்படுங்க, நேரம் ஆகி போச்சு. புறப்படுங்க சீக்கிரம்.
7: பாவென்று அலறினாலும் ஓவென்று கதறினாலும் உனக்கு துணை செய்ய உன்னாட்கள் மட்டுமல்ல, ஆண்டவன் கூட இங்கே வரமாட்டான்.
8: உன்னை சிறையில் அடைத்தேனே, நான் தப்பித்துக் கொண்டேனே. உன் முகமூடி
7: தங்களுக்கு பூட்டி அழகு பார்க்க வேண்டாமா? இதோ பத்திரமாக இருக்கிறது
8: என்னிடம். வஞ்சித்து விட்டாய்.
7: வஞ்சிக்கப்பட்டது யார் என்று உன் நெஞ்சை கேட்டு பார், தெரியும். பஞ்சையாய், பராரியாய், வெயிலிலே உலர்ந்து, மழையிலே நனைந்து, குளிரிலே நடுங்கி, இன்னற்பட்டு, இழற்பட்டு, பட முடியாத துயரத்தால் பாழ்பட்டு நின்ற என்னை உன் சகோதரன் என்று அறிந்த போதும், சிறையில் அடைத்தாய், சித்திரவதை செய்தாய், நான் செய்த குற்றம் என்ன? கூட பிறந்தது குற்றமா? சச்ச, நீ ஒரு மனித இதயம் படைத்தவனே அல்ல, நீ ஒரு பேய்.
8: என்னை பேய் என்று சொல்ல உனக்கு எவ்வளவு துணிச்சல்!
7: நாய் என்றும் சொல்லியிருப்பேன், ஆனால் அது நன்றியுள்ள ஜந்து.
8: உன்னை என்ன செய்கிறேன் பார்.
7: பார்த்த காலம் மலையேறிவிட்டது, இனி எதிர்காலம் எங்களுடையது.
8: வேண்டாம் வேண்டாம், நான் உன் சகோதரன் அல்லவா?
7: சேச்சே, உன் சகோதரனாக இருக்க எனக்கு ஏது அருகதை விக்ரமா?
8: பார்த்திபா, இதற்கெல்லாம் மாமா தான் காரணம், நான் இல்லை.
0: மாமாவே, இந்த மாமா வம்சமே அப்படித்தான். இன்னைக்கு எல்லாரையும் ஒரே அமுத்து சோழப்பா.
8: பார்த்திபா, பார்த்திபா, வேண்டாம்,

0: அந்த முகமுடிய மாற்றி என்னை சித்திரவதை செய்யாதே. உனக்கு எவ்வளவு பொருள் வேண்டுமானாலும் தருகிறேன்.
1: தேவையில்லை.
0: இந்த மலர்புரி நாட்டையே தருகிறேன்.
1: தேவையில்லை.
0: வேறு என்னதான் தேவை?
2: மன்னன் போன் மக்களின் சேவகன் என்ற மறுமலர்ச்சி தேவை, வாழ்வு தேவை, வளம் தேவை.
1: எனக்கல்ல, இந்த நாட்டுக்கு, நான் பிறந்த மண்ணுக்கு.
0: அதையும் தருகிறேன்.
1: அது யாச்சித்து பெறுவதல்ல பைத்தியக்காரா, மக்களை மன்னன் நேசித்து தருவது.
3: நேரத்தை வீணாக்காதே பார்த்திபா.
2: நெஞ்சு நோக அழு. உன் ஆட்சியிலே அழுதுமடிந்தவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள், கதறி கண்ணீர் வடித்தவர்களின் சோக சரித்திரங்கள் கணக்கில் அடங்காத ஏடுகள். சீரழிந்த மக்களின் நிலைகேட்டு நீ என்றாவது சிந்தித்ததுண்டா? குலுங்க குலுங்க சிரித்தாய். நீ சிரித்த பெருஞ்சிரிப்பு எங்கே? மணிமுடி எங்கே? மந்தநந்த மமதை எங்கே? மகோன்னத வாழ்வு எங்கே? எங்கே எங்கே என்று கேட்கிறேன். பதில் சொல்.
0: பார்த்திபா,
1: புறப்படுங்க.
3: பார்த்திபா, சீக்கிரம் உடைய மாற்றம்.
0: என்னை சிறையில் அடைக்காது, என்னை சிறையில் அடைக்காது, என்னை வெளியே விட்டுவிடு. நான் திரும்பி விடுகிறேன் பார்த்திபா.
1: விக்ரமா, சிறிது காலத்திற்கு நீ இங்கே இரு. நான் எல்லாவற்றையும் சரிப்படுத்தி விட்டு உன்னை விடுதலை செய்து விடுகிறேன்.
0: பார்த்திபா, என்னை மன்னித்து விடு. பார்த்திபா, என்னை மன்னித்து விடு. என்னை சிறையில் அடைக்காது. எனக்கு அவமானமாக இருக்கிறது. சிறையில் அடைக்காதே.
4: விக்ரமா, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வேண்டும்.
5: நாம் பேசும் விஷயங்கள் அனைத்துமே முக்கியமானவை தானே மாமா?
4: இருந்தாலும் இது மிக மிக முக்கியமானது.
5: பேசுவோம், பேசுவோம், உடனே பேசுவோம்.
4: பார்த்திபன் உயிரோடு இருக்கும் வரை நமக்கு நிம்மதியே கிடையாது.
5: உண்மை, உண்மை.
4: நாட்டு மக்களுக்கு பார்த்திபன் தான் மூத்தவன் என்று தெரிந்து விட்டால் புரட்சி செய்து அவனுக்கே முடிச்சூட்டி விடுவார்கள்.
5: ஓஹோ.
4: ஆகவே நான் சொல்வதை கேள்வி விக்ரமா. நம் நாட்டு வழக்கப்படி நீ ஒரு பட்ட மகிழ்ச்சியை ஒரு சிம்மாசனம் ஏறி அரசியல் சாசனத்திலே கையொப்பம் விட்டு விட்டால் உனக்கு மன்னன் என்ற உரிமையும் உன் மக்களுக்கு வாரிசு உரிமையும் நிரந்தரமாக்கப்படுகிறது. பிறகு பார்த்திபனை எதிர்த்து வந்தாலும் சட்டப்படி உன்னை அசைக்க முடியாது.
5: மாமா, மகுடாபிஷேகத்திற்கு உடனே ஏற்பாடுகளை செய்யுங்கள்.
4: சீக்கிரமே செய்கிறேன்.
1: தன்னை புதைத்துக் கொள்ள அவன் கையாலே குழி தோண்டிக் கொள்கிறான். சொல்வதை கவனமாக கேள். மகுடாபிஷேக தினத்தன்று நீயும் சோமப்பாவும் நம்முடைய ஆட்களோடு தயாராக கொலுமண்டபத்திற்கு வந்துவிட வேண்டும். இனி ஒவ்வொரு கணமும் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
6: இன்னும் நாம் ஏனத்தான் இங்கு இருக்க வேண்டும்? இந்த நாட்டை விட்டு எங்கேயாவது போய்விடுவோம். அங்கு நாம் இருவரும் ஒரு சிறிய சொர்க்கத்தையே உண்டாக்கிக் கொள்வோம் அத்தா.
1: அமுதா, முதலில் நானும் அதைத்தான் விரும்பினேன். ஆனால் இப்போது எனக்கு காதலோடு கடமையும் முக்கியமானதாகிவிட்டது. சுயநலத்தை விட பொதுநலத்திற்காக பாடுபட வேண்டிய நிலையிலே நான் இப்போது இருக்கிறேன். தேச துரோகி நாகநாதனின் கொடுங்கோன்மைக்கு முடிவு கட்டி நாட்டையும் நல்லவர்களையும் காப்பாற்றவே நான் உறுதி கொண்டிருக்கிறேன். என் லட்சியத்தில் வெற்றியடையும் நாள் எனக்கு வெகு தூரத்தில் இல்லை. ஆனால் நீ மட்டும் தைரியத்தை கைவிடாதே. மற்றவர்களைப் போலவே நீயும் என்னை விக்ரமனாக நினைத்து நடித்துக் கொண்டிரு. பிறகு எல்லாவற்றையும் சாவகாசமாக சொல்லுகிறேன். நான் வருகிறேன்.
2: வாருங்கள் மாமா, வாருங்கள்.
4: விக்ரமா, மகுடாபிஷேகத்திற்கு நாள் குறித்து விட்டேன். இன்றைக்கு நான்காம் நாள் உனக்கு மகுடாபிஷேகம்.
5: ஆஹா, அந்நாள் என் வாழ்க்கையிலே ஒரு பொன்னாள். ஏன் மாமா, எனக்கு மகுடாபிஷேகம் நடந்துவிட்டால் பிறகு யாரும் என்னை அசைக்க முடியாதல்லவா?
4: முடியவே முடியாது.
5: உங்கள் உபகாரத்திற்கு என் மனப்பூர்வமான நன்றி மாமா.
4: விக்ரமா, நீ மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
5: கவலைப்படாதீர்கள், நான் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கிறேன். நீங்கள் சென்று மற்ற ஏற்பாடுகளை கவனியுங்கள்.
4: நான் வருகிறேன்.
7: ஆள் மாறாட்டம், நான் சிறையில் இருக்கிறேன். விக்ரம, விக்ரமனா, இந்த தட்டை நாகநாதரிடம் கொடுத்தால் 1000 பொன் கிடைக்கும். 1000 பொன்னா?
8: அரசியல் அறிஞர்களே, அறம் காக்கும் பெரியோர்களே, இரண்டு ஆண்டுகளுக்கு முன் எனக்கு மகுடாபிஷேகம் நடத்தப்பட்டது. மதிப்பிற்குரிய என் மாமா அவர்கள்

0: நான் மன்னனாக்கப்பட்டேன் தற்காலிகமாக, நிரந்தரமாக அல்ல. ஏனெனில் நமது அரசியல் சட்டப்படி, அரசகுல சம்பிரதாயத்தின்படி தன்னால் தேர்ந்தெடுக்கப்படும் பட்டத்து ராணியை உங்கள் முன்னிலையிலே அறிமுகப்படுத்தி உங்கள் ஆசியையும் அனுமதியும் பெற்று அரியாசனத்திலே அமர்ந்த அரசியல் சாசனத்தில் கையொப்பம் இடும்போதுதான் மன்னனந்த உரிமை நிரந்தரமாக்கப்படுகிறது. ஆகவே எனது பதவியை சாஸ்வதமாக்கிக் கொள்ள இச்சபையை கூட்டினேன். இச்சுபதினத்தில் நாட்டின் நலன் கருதி நல்லதொரு பிரகடனத்தை உங்கள் முன்னிலையிலே பெருமையோடு அறிவிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, எனது மதிப்பிற்குரிய மாமா நாகநாதன் அவர்களால் தர்மத்திற்கு மாறாகவும் நியாயத்திற்கு புறம்பாகவும் வசூலிக்கப்பட்ட வரித்தொகையை இன்றையிலிருந்து ரத்து செய்வதோடு ஏற்கனவே உங்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட வரிப்பணத்தை உங்களிடமே திருப்பி கொடுத்துவிடவும் முடிவு செய்திருக்கிறேன். இரண்டாவதாக, எனது மதிப்பிற்குரிய மாமா நாகநாதன் அவர்களின் அதிகாரத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கும் பிரபுக்கள் சபையை கலைத்துவிட்டு எனது நேரடி நிர்வாகத்தின் கீழ் மக்கள் சபையை அமைத்து அதனுடைய ஆலோசனைப்படி நான் அரசு செலுத்த முடிவு செய்திருக்கிறேன். மூன்றாவதாக, எனது மதிப்பிற்குரிய மாமா அவர்களுக்கு வயதாகிவிட்ட காரணத்தாலும் நிர்வாக உரிமை இனிமேலும் அவரிடம் இருந்தால் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படுவதோடு இந்த நாட்டின் நிலையும் மிக மிக பாதிக்கப்படும் என்று நான் கருதுவதாலும் எனது மதிப்பிற்குரிய மாமா அவர்களுக்கு அரசியலில் இருந்து விடுதலை தந்து நிரந்தரமான ஓய்வு தர முடிவு செய்திருக்கிறேன். என் அருகில் இருக்கும் இந்த ஆரணங்கை உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன். இவள் பெயர் அமுதவல்லி, அமைச்சர் ஜெயசீலரின் மகள். உங்கள் அனுமதியோடு இவளை என் பட்ட மகிழ்ச்சி ஆக்கிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அம்மா,
1: நேர்மை தவறாத நீதி தேவன் அமர்ந்த ஆட்சி செலுத்தி அரியாசனத்தில் உட்கார உனக்கு யோகியத்தை இருக்கிறதா சொல்லு.
0: அம்மா,
1: அன்பும் பண்பும் கொண்டு அறம் காத்த மன்னர்கள் ஏந்திய செங்கோலை மாசுபடிந்த உன் கரங்கள் தீண்ட தகுதி இருக்கிறதா சொல்லு.
2: அம்மா,
1: மக்களை நீ ஏமாற்றி விடலாம் விக்ரமா, ஆனால் உன் மனசாட்சியை ஏமாற்ற முடியாது, உன் மாதாவை ஏமாற்ற முடியாது.
0: அம்மா,
1: குற்றம் ஒன்றும் செய்யாத உன் கூட பிறந்த சகோதரனை, நான் பெற்றெடுத்த செல்வ திருமகனை, இந்நாட்டு உத்தம புத்திரனை நீ சிறையில் இருந்து விடுதலை செய்யாமல் இச்சிம்மாசனத்தை நெருங்க முடியாது, நெருங்க விடமாட்டேன். அநீதிக்கு இங்கு சூழ்ந்துள்ள அத்தனை பேரும் அடிமையாகிவிட்டாலும் நீதிக்கு போராட உன் தாய் தயாராகிவிட்டால் விக்ரமா.
0: தாயே, உங்கள் விருப்பத்திற்கு மாறாக இங்கு எதுவுமே நடந்து விடவில்லை. தயவு செய்து என காசி கூறி இந்த அரியாசனத்தில் உட்கார அனுமதி தாருங்கள். பிறகு எல்லாம் விவரமாக சொல்லுகிறேன்.
1: அனுமதி தருகிறேன். பார்த்திபனை சிறையில் இருந்து நீ விடுதலை செய்த பிறகு மீறினால் உன் தாயுடைய கடந்து வந்த படிகளிலே கடைசி படியாக இருக்கும்.
0: மகாராணி, நான் சொல்வதை கேளுங்க.
1: கேட்க தயாராக இல்லை அமைச்சரே. நீ சுயநலக்காரர், உமது மகளை மன்னனுக்கு மரம் முடித்து விட்டால் உமது எதிர்கால பரம்பரைக்கு அரசுரிமை கிடைக்கும் என்ற ஆசை உமக்கு. நியாயம் பேச உமக்கு தகுதி இல்லை. நாட்டின் நலம் காக்கும் நன்மக்களே, இனி நீங்கள் தான் எனக்கு நீதி வழங்க வேண்டும். ஆட்சி பீடமேற ஆவல் கொண்டிருக்கும் விக்ரமன் என் மகன் தான், ஆனால் அரசுக்குரியவன் அல்ல. இவனுக்கு முன்பிறந்த மூத்தவன் உயிரோடு இருக்கிறான். அவன் பெயர் பார்த்திபன்.
0: பார்த்திபன், பார்த்திபன்.
1: இப்போது சொல்லுங்கள், சிறிது கூட தவறு செய்யாத சொந்த சகோதரனை சிறையில் அடைத்துவிட்டு இவன் சிம்மாசனம் ஏறுவது நீதியா?
2: இல்லை அம்மா, நீங்கள் தான் இப்போது பொறுமை இழந்து விட்டீர்கள். பெற்ற பாசத்தால் நிதானம் இழந்து விட்டீர்கள்.
0: அமுதா,
2: மன்னிக்க வேண்டும். இனியும் மறைத்து வைத்தால் நிலைமை விபரீதமாகிவிடும்.
1: அம்மா, நான் யாரை நேசித்தேனும், யாருடைய கரத்தை பிடிக்க காத்திருந்தேனும், யாருக்காக என் உள்ளத்தை அர்ப்பணிக்க சித்தமாயிருந்தேனும்,
2: அந்த உத்தமராம் உங்கள் மகன் பார்த்திபன் இவர்தான.

0: உங்கள் இதயம் குளிர்ந்ததா தாயே?
1: மகனே,
0: எனக்கு மணிமுடி வேண்டும், மலர்புரி சிம்மாசனம் வேண்டும், பார்த்திபரின் உடலை அனுமணமாக வெட்டி என் முன்னே குவிக்க வேண்டும், அவனுடைய ரத்தத்தையும் மதுக்கிண்ணத்திலே ஊற்றி நான் சுவைத்து குளிக்க வேண்டும். அப்போது நான் என் நெய்தனியும் மாமா, என் நெய்தனியும். மாமா, தாய் என்று பார்க்காதீர்கள். தடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தன்னை மண்ணிலே உருளட்டும்.
2: விலகி நில்லுங்களாம் என் மதிப்பிற்குரிய மாமா, வாருங்கள்.
3: அப்பா, தொலைந்தான் பார்த்திவா, வெற்றி நமக்கே.
0: பார்த்திவா, வெற்றி யாருக்கென்று இந்த வாழ்முறையில் தீர்த்துக் கொள்வோம் வா.
1: அவரை மன்னித்து, அவன் செய்த குற்றங்களுக்காக அவரை மன்னித்து.
4: இல்லை அம்மா, இல்லை சகோதரனை நான் இல்லை.
0: விக்ரமா, போகாது
1: விக்ரமா.
4: அம்மா, அவனை உங்களிடமே கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன்.
5: பார்த்திவா, தாங்க முடியாத பல துன்பங்களில் இருந்து நீ மீண்டதோடு மட்டுமின்றி நாட்டையும் நாட்டு மக்களையும் கூட மீட்டு விட்டாய். நீ ஒரு உத்தம புத்திரன் என்பதை நிரூபி

0: வைத்து விட்டாய். நீ நீடூடி காலம் வாழ்ந்து நீதி தவறாமல் அரசு புரிந்து பிறந்த குலத்தின் பெருமையை நிலைநாட்ட வேண்டும்.
1: உங்கள் ஆணைப்படியே நடப்பேன் அம்மா.
0: நீங்கள் இருவரும் சீரோடும் சிறப்போடும் பல ஆண்டு வாழ்ந்து.
2: அம்மா அம்மா அம்மா இல்லுங்க நில்லுங்க, அப்படியே எங்களுக்கு ரெண்டு ஆசீர்வாதம் போடுங்க.
3: நேயர்களிதுவரை கேட்டது
4: யாரடி நீ மோகினி ஊரடி என் கண்மணி.
3: வீனஸ் பிக்சர்ஸ் வழங்கிய உத்தம புத்திரன் திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்துள்ளவர்கள் சிவாஜி கணேசன், பத்மினி, எம் என் நம்பியார், எம் கே ராதா ஆகியோருடன் பலர். இசை ஜி ராமநாதன், திரைக்கதை வசனம் ஸ்ரீதர், இயக்கம் டி பிரகாஷ் ராவ்.
5: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
6: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
5: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
7: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
6: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
8: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவே.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 5 மணி. நேயர்கள் இனி கேட்க இருப்பது பொன்மாலை பொழுது. பல சூழ்நிலைகளை சமமாக்கும் வல்லமை இதற்கு உண்டு. பல சிக்கல்களை அவிழ்க்கும் திறன் இதற்கு உண்டு. கோபத்தினை கட்டுப்படுத்தி சுய திறமைகளை வெளிக்கொணரும் சூட்சமமும் இதற்கு உண்டு. பாசம் அதிகமானால் பேச வார்த்தைகள் வராமல் உணர்ச்சி வசத்தால் நிற்க வைக்கும் செயல் இதற்கு உண்டு. அவ்வளவு ஏன், காதலர்களின் உள்ளார்ந்த மொழி ஒன்று உண்டெனில் இதற்கு மட்டும்தான் முதலிடம். எவரும் ஜெயிக்க முடியாத இடத்திலும் இது ஜெயித்துவிடும். அதுதான் மௌனம். இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் தலைப்பு மௌனம். அப்படிப்பட்ட மௌனம் தலைவன் தலைவிக்கு இடையில் வருமானால் அதன் விளைவு எப்படி இருக்கும் என கவிஞர்கள் அவர்கள் பாணியில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவ்வகையில் அணிவகுக்கும் பாடல்களைத்தான் இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருவது கொடிமலர் என்ற படத்திற்காக பி.வி. சீனிவாஸ் பாடியது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் மௌனம் என்ற தலைப்பில் அணிவகுக்கும் பாடல்கள். அடுத்து ஒலிக்க வரும் பாடல் எதிர்காலம் என்ற படத்திற்காக எல்.ஆர். ஈஸ்வரி பாடியது.

பொன்மொழி பொழுது நிகழ்ச்சியின் மௌனம் என்ற தலைப்பில் அணிவகுக்கும் ஒழிக்க வரும் பாடல் என்னைப்போல் ஒருவன் என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

0: मेरा बुलबुल।
1: कम ऑन माय डियर झुंझुनाखड़ी।

0: ரகசியம் பார்ப்போம் ஓரிரவு. நாளைக்கு யாருக்கு யார் உறவு?
1: Fill it up and feel the difference, baby.
0: ரகசியம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் மௌனம் என்ற தலைப்பில் அணிவிக்கும் பாடல்கள். அரைந்து விட்டு போ, அழுது கொள்கிறேன். திட்டி விட்டு போ, தாங்கிக் கொள்கிறேன். ஆனால் பேசாமல் மட்டும் போய்விடாதே. உயிர் பிரியும் நொடியை விட உன் மௌனம் மிக கொடியது. அழகான வரிகள். அடுத்து ஒலிக்க வரும் பாடல் சலங்கை ஒளி என்ற படத்திற்காக மௌனமான நேரம் என்று ஒலிக்கும் பாடல். பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி ஆகியோர்.

இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் நிறைவு செய்ய வரும் பாடல் அன்பே சிவம் என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30. தொடர்வது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 6 மணி. திரைசை. அதற்கு முன் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி திரைசையில் ஒலிக்க வரும் பாடல் மீரா என்ற படத்திற்காக SP பாலசுப்பிரமணியம், ஆஷா போஸ்லே ஆகியோர் குரலில்லை.

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: திரையில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் இணைந்த கைகள் என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜெயச்சந்திரன் பாடியது.

0: இதுவரை திரையிசை கேட்டீர்கள். விளம்பரத்தை தொடர்ந்து புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் இந்திய தலைமை மக்களை மையமாக கொண்ட பருவநிலை செயல்பாடுகள் மூலம் நீடித்த வளர்ச்சியை ஊக்குவித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர

0: செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் இந்திய தலைமை மக்களை மையமாக கொண்ட பருவநிலை செயல்பாடுகள் மூலம் நீடித்த வளர்ச்சியை ஊக்குவித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் 31வது தென்மண்டல சபை கூட்டம் மகாபலிபுரத்தில் இன்று நடைபெற்றது. நாட்டில் ஆதார் செயலி மூலமான பதிவிறக்க செயல்பாடுகளின் எண்ணிக்கை 50 மில்லியனை தாண்டி புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளான இன்று புதுச்சேரியில் அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் இந்திய தலைமை மக்களை மையமாக கொண்ட பருவநிலை செயல்பாடுகள் மூலம் நீடித்த வளர்ச்சியை ஊக்குவித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். கார்பன் புகை வெளியீட்டின் தீவிரத்தை குறைத்து புதை படிவமல்லாத ஆதாரங்கள் மூலமான மின்சார உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் இந்தியா எட்டியுள்ள முன்னேற்றம் நீடித்த பசுமை அணுகுமுறையை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். இதல்லாது வன வளர்ப்பு, சுழற்சி பொருளாதாரம் மற்றும் நீடித்த வாழ்க்கை முறைகளை சமூக பழக்கமாக மாற்றுவதில் அரசு முக்கிய கவனம் செலுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அறிவு பகிர்வு மற்றும் புதுமை படைப்புகள் மூலம் வலுவான வளர்ச்சியுடன் கூடிய நீடித்த எதிர்காலம் ஒன்றை உலகிற்கு வழங்க பிரிக்ஸ் கூட்டமைப்பு இந்தியாவின் தலைமையில் மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளை அமைச்சர் திரு யாதவ் தமது கட்டுரையில் எடுத்து கூறியுள்ளார். 31வது தென்மண்டல சபை கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. பிராந்தியத்தின் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு குறித்த பொதுவான கவலைகள் மற்றும் முன்னுரிமைகளை பகிர்ந்து கொள்ளவும் விவாதிக்கவும் வாய்ப்பாக அமைந்த இக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு விஜய், கர்நாடக முதலமைச்சர் திரு சிவக்குமார், கேரள முதலமைச்சர் திரு சதீசன், ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா துணை முதலமைச்சர் திரு விக்ரமார்கா, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மற்றும் அந்தமான் நிக்கோபார் துணைநிலை ஆளுநரும் லட்சத்தீவு நிர்வாகி மற்றும் பல்வேறு அமைச்சகங்களைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மாநிலங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் வலுவாக்கம், உள்நாட்டு பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள் மற்றும் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதங்கள் இடம்பெற்றன. சுகாதாரத்துறைக்கான நிதி ஒதுக்கீட்டிலும், உள்கட்டமைப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் பிராந்தியத்தின் பாதுகாப்பிலும் ஒத்துழைப்பான கூட்டாட்சி அடிப்படையில் செயல்பட வேண்டியதன் அவசியத்தை மாநிலங்கள் இக்கூட்டத்தில் வலியுறுத்தின. பூட்டிய அறைக்குள் இக்கூட்டத்தின் விளைவுகள் குறித்து பங்கேற்பாளர்கள் தங்களின் சமூக ஊடக பக்கங்களில் திருப்தி வெளியிட்டுள்ளனர். இந்தியா ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கோயிசுமி ஆகியோர் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. கடல்சார் பாதுகாப்பிலும் இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்திற்கான பாதுகாப்பு தொழில்நுட்பங்களிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. கடல்சார் பாதுகாப்பில் ஒத்துழைப்பது குறித்து புரிந்துணர்வு ஆவணம் ஒன்றிலும் இரு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். சுதந்திரமான கடல்வழி மற்றும் வான்வழி போக்குவரத்தை உறுதிப்படுத்துதல் பொருளாதார தேவை என்பதற்கு அப்பாற்பட்டு பாதுகாப்பு சூழலுக்கும் மிக முக்கியம் என்று திரு ராஜ்நாத் சிங் தமது உரையில் கூறினார். அந்த வகையில் இந்தியாவின் மகா சாகர் கொள்கையும் திறந்தநிலை இந்தோ பசிபிக் பிராந்தியம் குறித்த ஜப்பானிய முன் முயற்சிகளும் ஒன்றுக்கொன்று ஒத்துப்போவதை அவர் சுட்டிக்காட்டினார். ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் திரு கோயிசுமி இக்கூட்டத்தில் பேசுகையில், ஹிரோஷிமா அணிகுண்டு வெடிப்பில் பலியானவர்களுக்கு இந்தியாவில் ஆண்டுதோறும் அஞ்சலி செலுத்தப்படுவதை சுட்டிக்காட்டி, ஜப்பானுக்கு வெளியே இத்தகைய அஞ்சலி கூட்டங்களை நடத்தக்கூடிய நாடு அநேகமாக இந்தியா மட்டும்தான் என்றார். இரு நாடுகளும் இணைந்து கடந்த ஜூலை மாதம் வெளியிட்ட கூட்டறிக்கை அடிப்படையில் பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்தியாவில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவில் வலுவான பசுமை ஹைட்ரஜன் சூழல் ஒன்றை உருவாக்கி பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி, பயன்பாடு மற்றும் ஏற்றுமதிக்கான உலக கேந்திரமாக இந்தியாவை மேம்படுத்தும் நோக்குடன் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
2: திறம்பட்ட தூய எரிபொருளாக திகழும் பசுமை ஹைட்ரஜனின் உள்ளாற்றலை மக்களுக்கு வெளிப்படுத்தும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலம்

0: இந்தியாவில் MTPC மூலமாக நிறுவப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பசுமை எரிபொருள் நிலையத்தில் பசுமை எரிபொருளை உற்பத்தி செய்து உயரழுத்த நிலையில் வாகனங்களுக்கு வழங்க தேவையான எல்லா வசதிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த மையம் தற்போது 5 பேருந்துகளுக்கு பசுமை ஹைட்ரஜன் வழங்கி வருவதாகவும், ஒருமுறை ஹைட்ரஜன் நிரப்பினால் 720 கிலோமீட்டர் தொலைவிற்கு இப்பேருந்துகளை இயக்க முடியும் என்றும் NTPC நிறுவனத்தின் புதுப்பிக்க வல்ல எரிசக்தி பிரிவினர் தெரிவித்துள்ளனர். பசுமை எரிபொருள் உற்பத்திக்கு நிலத்தடி நீருக்கு பதிலாக சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீர் மட்டுமே பயன்படுத்தப்படுவதும், எதிர்காலத்தில் பெட்ரோல் டீசலை விட குறைந்த விலையில் ஹைட்ரஜன் எரிபொருள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: நாட்டில் டிஜிட்டல் வசதிகளுக்கே முதலிடம் என்ற அடிப்படையில் ஆதார் மூலமான டிஜிட்டல் சேவைகளை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
0: நாட்டில் ஆதார் செயலி மூலமான பதிவிறக்க செயல்பாடுகளின் எண்ணிக்கை 50 மில்லியனை தாண்டி புதிய மைல்கள் எட்டப்பட்டுள்ளது. இது குறித்து மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களின்படி, ஆதார் செயலி மூலம் இதுவரை 60 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மொபைல் எண்ணையும், 15 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் முகவரி விவரங்களையும், 23 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மின்னஞ்சல் அடையாளத்தையும் புதுப்பித்துக் கொண்டுள்ளனர். இந்திய தனி அடையாள ஆணையத்திற்கும் மக்களுக்கும் இடையே டிஜிட்டல் இடைமுகமாக திகழும் ஆதார் செயலி மூலம் பொதுமக்கள் ஆதார் மையத்தை அணுக தேவையின்றி ஸ்மார்ட் போன் வாயிலாகவே சேவைகளை பெற முடிவதால் ஆதார் செயலியின் பயன்பாடு ஆரம்பத்திலிருந்தே வலுவாக அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.
1: முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளான இன்று புதுச்சேரியில் அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி, சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஆறுமுகம், திரு ரவிக்குமார், திரு ஐயப்பன், திரு மோகன்தாஸ், திரு சாய் சரவணன்குமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சர்வமத பிரார்த்தனையும், பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற்றன. முதலமைச்சர் திரு ரங்கசாமி சத்பாவனா உறுதிமொழியை வாசிக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். வைஷியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி, பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு வைத்தியலிங்கம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து இவர்கள் ஊர்வலமாக வந்து ராஜீவ்காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு வினய்குமார் காட்கே மற்றும் இதர அதிகாரிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி தலைமையில் இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறை தீர்ப்பு முகாமில் 118 மனுக்கள் பெறப்பட்டன. சிவப்பு குடும்ப அட்டை, இலவச மனைப்பட்டா, சாலை வசதி, குடிநீர் வசதி, வடிகால் வசதி மற்றும் நிலத்தகராறு தொடர்பான மனுக்கள் மீது சட்டத்திற்கு உட்பட்டு விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் பாலுக்கான கொள்முதல் விலையை ஆதார விலையாக லிட்டருக்கு 60 ரூபாய் என உயர்த்தி வழங்க கோரி பால் உற்பத்தியாளர்கள் இன்று கறவை மாடுகளுடன் பேரணியாக வந்து சட்டப்பேரவை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கால்நடை தீவனத்திற்கான DPT மானியத்திற்கு பதிலாக மானிய விலையில் தீவனமாகவே வழங்க வேண்டும் என்பது உட்பட வேறு பல கோரிக்கைகளையும் இவர்கள் வலியுறுத்தினர். இவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினரும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். சவுதி அரேபியா அருகே நடுக்கடலில் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் உயிரிழந்த தமிழக மீனவர் ஒருவரின் உடலையும் காயமடைந்த மூவரையும் தமிழகத்திற்கு கொண்டு வருவது குறித்து மாநில அரசு மத்திய வெளியுறவு அமைச்சகத்துடன் தொடர்பு கொண்டுள்ளதாக தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். இன்று தமிழக சட்டமன்றத்தில் இதுகுறித்த கவன ஈர்ப்புக்கு பதிலளிக்கையில் அவர் இதை தெரிவித்தார். இன்று செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், தஞ்சை, நாகை, திருவாரூர், கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரிடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 26ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் இந்திய தலைமை மக்களை மையமாக கொண்ட பருவநிலை செயல்பாடுகள் மூலம் நீடித்த வளர்ச்சியை ஊக்குவித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் 31வது தென்மண்டல சபை கூட்டம் மகாபலிபுரத்தில் இன்று நடைபெற்றது. நாட்டில் ஆதார் செயலி மூலமான பதிவிறக்க செயல்பாடுகளின் எண்ணிக்கை 50 மில்லியனை தாண்டி புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பிறந்த நாளான இன்று புதுச்சேரியில் அன்னாரின் சிலைக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இத்துடன் இந்த செய்தி

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டுளிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமே கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,44,7 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:21. நேர்களின் இல்லங்களில் பக்தி மனம் வீச வருவது மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ அவர்கள் குரலில்

இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நேயர்கள் இல்லங்களில் பக்தி மனம் வீசிக் கொண்டிருப்பது மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் அடுத்து ஒலிக்கும் பாடல் ஆசைமுகம் எனத் தொடங்கும். பாடியவர் காயத்ரி கிரீஷ்.

இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ஜெயராம் நாயகனும் எனத் தொடங்கும், உஷா சேதுராமன் அவர்கள் குரலில்.

இதுவரை நேயர்கள் இல்லங்களில் பக்தி மனம் வீசியது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. இனி இன்றும் நாளையும் நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் நேயர்கள் கவனத்திற்கு. இன்று முதன்மை அலைவரிசையில் 27

மணி முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மீன் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவர்கள். மற்றும் கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் டாக்டர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம். சென்னை அஞ்சல் 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 நாடகமலர் ஏஐ கலாட்டா நாடகம். எழுதியவர் ஏ ரமா காந்தி. அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. சென்னை அஞ்சல் 10:00 முதல் 11:00 வரை தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போவில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும். மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம் 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் முதன்மை அலைவரிசையில் காலை 6:10 இணைதானும் நல்லவை கேட்க. முயற்சியால் முன்னேறுவோம். வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் பயிர் சத்துக்களின் குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி முறைகள் நிறைவு பகுதி. காத்தமுத்து கருத்துமுத்தின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாசன் முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் மண்டலங்களும் சேவைகளும். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் வாழ்விக்க வந்த காந்தி, அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, புகையிலையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. மாம்பலம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வெள்ளியம்பாக்கம் பிஎம் கணபதி அவர்கள் தவில் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம் கதையின் நாயகிகள் பகுதி 2. பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள் சென்னை அஞ்சல். நண்பகல் 12:00 சந்தோஷம் நமக்குள்ள நாடகம். எழுத்தாக்கம் ஆர் ராஜரத்தினம் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா சி லலிதா ஆகியோர் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். நாடகத்துறையின் பயணங்கள் எனும் தலைப்பில் வேல்விழி சிவக்கொழுந்து அவர்கள் உடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே சிந்து. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற்பயிற்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக பிற்பகல் 3:10 முதல் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் மாலை 5:00 நிகழ்ச்சிகள் தொடங்கும். 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வானவில் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

ஆறு மணி முதல் 6:10 வரை திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 மணி வரை திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், வாழை சாகுபடி குறித்து அர்ப்பிசம்பாளையம் கிராம உழவர் எம் முருகன் அவர்களுடனான நேர்முகம், நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8 மணி முதல் 8:58 வரை திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வாணிலி, 10 மணிக்கு தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05, 8:15 பகல் 12 மணி மன்னிக்கவும் பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். காலை 7:30 மணி முதல் 7:40 வரை BWF பேட்மிண்டன் உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். 7:40 வணக்கம் மக்களே, 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சந்தியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே நாடகத்துறையின் பயணங்கள் எனும் தலைப்பில் வேல்விழி சிவக்கொழுந்து அவர்கள் உடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே சிந்து. 2:15 காலத்தை வென்ற காணங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர், நல்ல தூக்கம் மற்றும் முதியோர் நலன் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பொது மருத்துவத்துறை இணைப்பேராசிரியர் டாக்டர் ஏ சிவராமன் அவருடன் நேர்முகம். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சோனியா. 6:20 மணி முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 மணி முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர், 9:30 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்ததேவான, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில்

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: திரையில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் வெந்து தணிந்தது காடு என்ற படத்திற்காக சிலம்பரசன், ரக்ஷிதா சுரேஷ்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ரூல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா நிலையான வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும்

0: ஆக்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் தொடர்பான மத்திய அமைச்சர் திரு பூபேந்திர யாதவின் கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகளை நட்டு வனப்பகுதியை விரிவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் 31வது தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய திரு அமித்ஷா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி, தொழில் வளர்ச்சி, வேளாண்மை, இலக்கியம் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். தென் மாநிலங்களின் கல்வி வளர்ச்சி, திறன்மிக்க பணியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள் நாட்டின் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், வருவாய் பெருக்கம் உள்ளிட்டவற்றில் தென் மாநில அரசுகளும் மக்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென் மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். வந்தே மாதரம் பாடலின் 2 சரணங்களை மட்டும் பாடப்போவதாக காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தேச நலனுக்கு எதிரானது என்றும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை மதிக்காத செயல் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த பாடலின் 150வது ஆண்டு கொண்டாடப்பட்டு வரும் இத்தருணத்தில் மத்திய அரசு வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட வேண்டும் என்று கூறியிருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இத்தகைய முடிவு வரலாற்று பிழை என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் கட்சி கடந்த 1937 ஆண்டிலிருந்தே வந்தே மாதரம் பாடலை பாடி வருவதாக தெரிவித்தார். பிஜேபி இந்த பிரச்சினையை அரசியலாக்குவதாக திரு கே சி வேணுகோபால் குறை கூறினார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய சோதனை மைய சீரமைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தர நிர்ணயத்திற்கான நவீன முறைகளை பயன்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளார். நுகர்வோர் விவகாரத்துறை செயலர் நிதி காரே உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியுடனான பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். ஜப்பானில் இயற்கை பேரிடரின் போது அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா உதவியதாக அவர் தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையேயான தூதரக உறவுகளின் 75வது ஆண்டு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாநாட்டின் போது இந்தியா ஜப்பான் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையை விசாரிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஆர் சுபாஷ் ரெட்டி தலைமையில் 5 உறுப்பினர்கள் அடங்கிய உயரதிகாரம் கொண்ட விசாரணைக் குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி திரு ரவிசங்கர் ஷா, ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சைலேந்திர கவுர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் திரு ரிஷிகுமார் சுக்லா, ஓய்வு பெற்ற டிஜிபி திரு எல் ஆர் பிஷ்னோய் ஆகியோர் விசாரணைக் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த வழக்கு குறித்து தொடர்ச்சியாகவும் குறிப்பிட்ட கால அடிப்படையிலும் விசாரணை மேற்கொண்டு இடைக்கால அறிக்கைகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சிங்கப்பூர் இடையே செமிகண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் இரு நாடுகளுக்கிடையேயான நான்கு

0: ஆவது கூட்டத்திற்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மருத்துவம், நிதி தொழில்நுட்பம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக கூறினார். மேலும் இந்தியா சிங்கப்பூர் இடையே டிஜிட்டல் திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நக்சலைட்டுகளின் பிடியில் சிக்கி தவித்த மலை கிராம மக்கள் தற்போது மத்திய அரசின் திட்டங்களால் பயன்பெற்று வருகின்றனர். மத்திய மாநில அரசுகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் கூட்டு முயற்சிகளால் நக்சல் இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கட் உருவெடுத்துள்ளது. மலை கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டு பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் விஜயகுமார் தெரிவிக்கிறார்.
1: இயற்கை எழில் சூழ்ந்த, எங்கு பார்த்தாலும் பசுமை நிறைந்த சத்தீஸ்கர் மாநிலத்தின் மலை கிராமங்கள் காண்போர் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் அளவுடன் திகழ்கின்றன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக துப்பாக்கி சத்தமும் கன்னிவெடி தாக்குதலும் இந்த பகுதியில் ஓயாமல் கேட்ட காலம் இப்போது மாறி வருகிறது. காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலை தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார் மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையின் உதவி ஆய்வாளர் சக்திவேல்.
2: 3 வருஷம் நான் வரும்போது அங்க ரோடு கிடையாது, டவர் கிடையாது. இங்க இருந்து மூவ் பண்ணா நாங்க வந்து டூவீலர் தான் மூவ் பண்ணுவோம். எங்களுடைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு டூவீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனா இங்க இருந்து விஜய் அங்க இருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெயினை பிடிக்க வெளியே போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் 3 வருஷத்துல இப்ப வந்து கொஞ்சம் நார்மலா இருக்குது.
0: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மன்கோத்ரா தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த இயக்கத்தின் கீழ் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பசுமையான தில்லியை உருவாக்க இதுவரை 50 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா கூறினார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்று நடைபெற்ற தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட அவர் 255 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 349 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 343 பேர் இன்று வாக்களித்தனர். ஜமாயதே இஸ்லாமிய உள்ளிட்ட எதிர்க்கட்சி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஒலி அகமத் 88 வாக்குகள் பெற்றுள்ளார். பங்களாதேஷ் அதிபராக பதவி வகித்த முகமது ஜபாகுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு தேர்தல் நடைபெற்றது. இலங்கை தலைநகர் கொழும்பில் யூத வழிபாட்டு தலத்திற்கு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இஸ்ரேல் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யூத சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் உள்ள யூத வழிபாட்டு தலத்தை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி புத்த பிக்ஷுக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையில் இஸ்ரேலுக்கான தனி தூதரகம் அமைக்கப்படாமல் இருக்கும் நிலையில் புதுதில்லியில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத ஆண்டு பெருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையடுத்து தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் சீனா 7 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் இந்தியா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா ஃபக்ருல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். மிளகாய் சாகுபடி குறிப்புகள். அதிக அளவில் லாபம் தேடித்தரும் பயிர்களில் மிளகாயும் ஒன்று. இதன் ரகங்கள் பிரியங்கா, சித்தாரா, நாம்தாரி, யூஎஸ் 816, கோ 1, கே 1. இதன் வீரிய ஒட்டு ரகங்களாக TNAU சில்லி ஹைபிரிட் கோ 1, இண்டஸ் யூஎஸ் 33. நல்ல வடிதன்மை கொண்ட வளமான வண்டல் மண் சிறந்தது. இதற்கான பருவம்

வைகாசி முதல் மார்கழி வரை, ஆடி முதல் பங்குனி வரை, தை முதல் ஆடி வரை. இதற்கு தேவையான விதை அளவு அனைத்து ரகங்களுக்கும் ஒரு ஏக்கருக்கு 400 கிராம், வீரிய ஒட்டு ரகங்களுக்கு ஒரு ஹெக்டாருக்கு 200 கிராம், நாற்றாங்காலுக்கு மேட்டுப்பாத்திகள் 1 மீட்டர் அகலமும் 3 மீட்டர் நீளமும் 15 சென்டிமீட்டர் உயரமும் இருக்க வேண்டும். 1 சென்ட் நாற்றாங்காலுக்கு தொழுவுரம் 75 கிலோ இட வேண்டும். விதைகளை 2 சென்டிமீட்டர் ஆழத்தில் 5 முதல் 10 சென்டிமீட்டர் இடைவெளி வரிசையில் விதைக்க வேண்டும். விதைத்த பிறகு வைக்கோல் அல்லது உலர்ந்த இலைகளை பாத்திகளில் மேல் பரப்ப வேண்டும். பூவாளி கொண்டு தண்ணீர் ஊற்றவும். விதைத்த 10 முதல் 15 நாட்களில் பாத்திகளில் பரப்பியதை அகற்ற வேண்டும். நிலத்தை நன்று உழுது பண்படுத்தி ஏக்கருக்கு 10 டன் தொழு உரம், 100 கிலோ சூப்பர் பாஸ்பேட் மற்றும் 25 கிலோ பொட்டாஷ் போட்டு மண்ணுடன் கலக்கவும். 1.5 அடி இடைவெளி விட்டு நடவு செய்யவும். அல்லது 10 அங்குலத்திற்கு 10 அங்குலம் சதுர பாத்திகள் அமைத்து 2 பக்கமும் 1.5 அடி இடைவெளி கொடுத்து நாற்றுகளை நடவும். ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் 1 கிலோகிராம் விதைக்கு, அல்லது சூடோமோனாஸ் ஃப்ளோரான்ஸ் 10 கிராம் 1 கிலோகிராம் விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். வளர்ச்சி ஊக்கிகளாக ட்ரையோகாண்டினால் 1.25 மில்லி லிட்டர் 1 லிட்டர் நீரில் கலந்து 20, 40, 60 மற்றும் 80வது நாளில் தெளிக்க வேண்டும். அல்லது ஃபென்டோப்ளஸ் 1 மில்லி லிட்டர் 1 லிட்டர் நீரில் கலந்து 2 முறை தெளித்தல் வேண்டும். நடுவதற்கு முன்னும் நட்ட 3வது நாளும் பின் ஈரத்தன்மைக்கு ஏற்ப நீர் பாய்ச்ச வேண்டும். மிளகாயில் 45 சென்டிமீட்டர் என்ற அளவில் வரிசைக்கு வரிசை இடைவெளி விட்டு ஊடுபயிராக கொத்தமல்லி அல்லது சின்ன வெங்காயத்தை இரு வரிசைக்கு மத்தியில் வளர்த்து களைகளை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் ஓரி வருமானம் பெறலாம். தொழு உரம் 1 ஏக்கருக்கு 10 டன் 100 கிலோகிராம் சூப்பர் பாஸ்பேட், இதனுடன் 25 கிலோகிராம் பொட்டாஷ் அடியுரமாக இட வேண்டும். 30 கிலோகிராம் 1 ஏக்கருக்கு யூரியாவை மேலுரமாக இடவும். சிங்க் சல்ஃபேட் 0.5% கரைசலை 10 நாட்கள் இடைவெளியில் 3 முறை செடி நட்ட 40வது நாட்களுக்கு பிறகு இலைவழி மூலமாக கொடுக்க வேண்டும். பயிர் பாதுகாப்பாக பழத்துளைப்பான் பூச்சி கட்டுப்படுத்த பெசிலஸ் துரிஞ்சென்சிஸ் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிக்கவும். அஸ்வினி பூச்சியை கட்டுப்படுத்த இமிட்டாக்ளோபிரேட் 50% எஸ்பி 8 மில்லி லிட்டர் 10 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்கவும். மஞ்சள் சிலந்தி பூச்சியை கட்டுப்படுத்த டைகோபால் 3 மில்லி லிட்டர் 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்கவும். நூற்புழு கட்டுப்படுத்த நனையும் கந்தகத்தூள் 6 கிராமினை 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்கவும். நன்றாக முதிர்ந்த பச்சை காய்களை 75 நாட்களிலும் அல்லது விதைத்த 105 நாட்களிலும் பழுத்த பழங்களை 1 மாதத்திற்கு பின்னும் அறுவடை செய்யலாம். மேலும் 3 முதல் 4 மாதங்களுக்கு தொடர்ந்து அறுவடை செய்யலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியில் மிளகாய் சாகுபடி குறிப்புகள் கேட்டீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி தொடரும்.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் இப்போது 7:30. ஆகாஷ்வாணி தொடரும் நிகழ்ச்சி.

0: அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
3: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
4: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: பட்டக்கா, பட்டக்கா, எங்க இருக்கீங்க?
7: வா முத்தழகு, இங்கனதான் இருக்கேன். ஏன் இம்புட்டு அவசரமா கூப்பிடுற? என்ன ஆச்சு?
6: என்ன ஆச்சா? உங்க போன் முதல்ல எங்க?
7: போனா ஆஃப் ஆயிடுதுன்னு சார்ஜில் போட்டிருக்கேன். ஏன் முத்தழகு?
6: உங்களுக்கு போன் போட்டு போட்டு பார்த்துட்டு கடுப்பாகி நானே வந்துட்டேன்.
7: போன் போட்டியா? இருபுல்ல பாக்குறேன். அட, ஆமாம் முத்தழகு, ஃபோனு சைலண்டில் இருந்திருக்கு, அதை நான் கவனிக்கவே இல்லை.
6: அட போங்கக்கா, ஆத்திர அவசரத்துக்கு ஃபோன் பண்ணினா கூட எடுக்கலைன்னா எப்படி?
7: கோச்சுக்காத முத்தழகு, அதான் கவனிக்கலன்னு சொல்கிறேன்ல. ஆமாம், என்ன விஷயம்?
6: எல்லாம் உங்கள் விஷயமா தான்.
7: ஏன் விஷயமாவா?
6: ஆமாமா, நீங்கள் தான் போன வாரம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு ரொம்ப நாளாக மீன் பண்ண வைக்கணும்னு ஆசை இருக்கிறதா சொன்னீங்க. அதெல்லாம் சாத்தியமாகுமா, வச்சா லாபகரமாக இருக்குமானும் கேட்டுட்டு இருந்தீங்களே, ஞாபகம் இல்லையா?
7: அதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கு முத்தழகு. விவரம் தெரிஞ்சாதானே பண்ண முடியும். விவரங்க எதுவும் தெரியாமல் நான் என்ன பண்ணேன்? ஆமாம், இப்போ அதுக்கு என்ன?
6: இப்போ ரேடியோவில் மீன் வளர்ப்பு பற்றி விவரம் சொல்ல போகிறதா என் மச்சான் என்கிட்ட சொன்னார். அதை சொல்கிறதுக்கு தான் ஃபோன் மேலே ஃபோன் போட்டேன். விவரத்தை கேட்டால் உங்களுக்கு மீன் பண்ண தொடங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும்ல.
7: அட, அப்படியே அப்படிலே, இரு இரு, நான் போய் இப்போவே ரேடியோவை கொண்டாடுறேன். ஆமாம், யார் விவரம் சொல்ல போகிறாங்க?
6: மீன் வளர்ப்பு பற்றி செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை நாம் கேட்போமா?
8: உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்?
9: எனக்கு இப்போ வந்து 56 வயசு ஆகும் சார்.
8: என்ன படிச்சிருக்கீங்க?
9: 9வது படிச்சிருக்கேன்.
8: படிச்சுட்டு
9: நான் வந்து எனக்கு சொந்த தொழிலாக வந்து மீன் வளர்க்குறதுக்கு நம்ம கேவிக்கையில் வந்து நம்ம பாலசுந்தரி மேடம் வந்து கிராம வாரியாக டிவி எடுத்துன்னு வந்து மீன் எப்படி வளர்க்கணும், மீன் குஞ்சு குட்டை எப்படி அமைக்கணும், மீன் குட்டை அமைச்சு எவ்வளோ வரைக்கும் மீன் குட்டை அமைச்சா எவ்வளோ லாபம் பெருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் மீன் குஞ்சு வளர்க்குறத பற்றி பயிற்சி கொடுத்தாங்க. அதான் அப்போ வந்து கேவிக்கையில் ஃபஸ்ட்டு அப்போ தான் ஆரம்பம். ஒரு ஒரு கிராமமாக வருவாங்க.
8: எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி
9: இது? 30 வருஷம் இருக்கேன்னு எனக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்த கார்டு இருக்குது.
8: வச்சுருக்கீங்க?
9: நான் வச்சுருக்கேன், 30 வருஷம் இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி கிராம வாரியாக தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஊர் ஊராக ஒரு ஒரு கிராமம் ஒரு ஒரு நாளைக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இதுமாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அந்த மீனை பற்றி தெரிஞ்சவங்கள கூட்டின்னு போய் ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு டீம் மாதிரி அமைச்சு அந்த டீம் மூலமாக மீன் வளர்க்குறதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. பயிற்சி கொடுத்து அன்னிலேருந்து மீன் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கும். நான் கண்டினியூ வளர்க்குறேன். நான் வந்து ஒரு 30 சென்டில் தான் வளர்க்குறேன் மீன்.
8: 30 சென்ட்?
9: ஆமாம், 30 சென்டில் தான் வளர்க்குறேன்.
8: மொத்தம் நல்லா இருக்கிறது?
9: நல்லா இருக்குது. எனக்கு ஒரு 2.5 ஏக்கர் இருக்குது.
8: 2.5 ஏக்கரில் 30 சென்ட் தானே ஒதுக்கிறீங்க?
9: ஆமாம் சார், நான் வந்து அதான் பெரும்பாலும் இந்த பஞ்சாயத்து குளம், பஞ்சாயத்து குட்டை, பஞ்சாயத்து ஏரி அது மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா இது நம்ம விவசாயம் பண்ணுற நிலம் வந்து அந்த அளவுக்கு களிமண் கிடையாது. களிமண் பூமியாக இருந்தால் தான் மீன் வளர்க்குறது. ஆமாம், தண்ணி நிற்கும், மீன் வளர்க்குறதுக்கு ஒரு தகுதியான இதுவாக இருக்கும். ஆனால் களிமண் பூமி கிடையாது. அதனால் களிமண் பூமி இல்லாததுனால அதில் மீன் வளர்க்கலாங்க. அந்த வந்து 30 சென்டில் மட்டும்தான். அதான் அந்த ஸ்டாக் குஞ்சு கல்கட்டாவிலையோ இல்லை ஆந்திராவிலேருந்தோ எடுப்போம். அந்த குஞ்சு எடுத்து வந்து கொஞ்சம் காலம் ஒரு மாதம் 1.5 மாதம் நம்ம இடத்துல வளர்த்து இதை நாங்கள் மற்ற ஷெட்டுக்கு எங்களுக்கு போக இருக்குது மீதியே நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு ஒரு நேரத்தில் ஆஃபீஸ்லேயே யாருக்குன்னா தேவைப்படும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் கொடுப்போம். முடிஞ்ச பிறகு இந்த பாண்டில் வந்து அது கொஞ்சமாக இப்போது ஒரு 30 சென்ட்னா எல்லோரும் நினைப்பாங்க ஒரு 3000 விட்டுடலாம், ஒரு 5000 விட்டுடலாம், 5000 விட்டால் நமக்கு 5 டன் கிடைக்கும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. 30 சென்ட்டுக்கு ஒரு பாண்டுக்கு நான் 2 பாகமாக 15-15 வச்சுருக்கேன். அந்த 15 சென்ட்டுக்கு வந்து ஒரு 250லேருந்து 300 குள்ளே தான். 300 குஞ்சும் இப்போ ஒரு 30 குஞ்சு ஒரு கட்டலாக வரும்னா ரோகு ஒரு 30, ரோகு மிருகால் 30. ஏன்னா அந்த 5-6 விதத்தையும் 6 கலப்படமாக விட்டோம்னா நமக்கு வந்து ஒவ்வொன்றும் 1 கிலோவுக்கு வரும். நம்ம அதிகமாக மீன்

நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய

0: விட்டோம்னா எவ்வளோ நீ இங்கே தீனி கொடுத்தீங்கனாலும் சாப்பிடும். ஆனால் மீன் வந்து
1: வளரவே
0: காரணத்தை கொண்டு 6 மாதம் இல்லை, நீங்கள் 1 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா கூட விட்ட மீன் விட்ட மாதிரியாக இருக்கும், நமக்கு வளராது. என்னடா மீன் வளரலையே, அவன் கொடுத்த குஞ்சு சரியில்லை, தரம் சரியில்லைன்றதெல்லாம் கிடையாது. மீன் நம்ம எவ்வளோ குறைவாக விடுறோமோ அவ்வளோவும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும், வளர்ச்சி வந்து குறைய வாய்ப்பு கிடையாது. ஆனால் மீன் வந்து அதிகமாக விட்டோம்னா வளர்ச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த மீனுமே நம்ம இப்போ இந்த ஆஃபீஸில் 4 பேர் உட்காந்துக்கிறோம், நம்ம சுவாசிக்கிறதுக்கு காத்திருக்கோம். இதே 100 பேர் உட்காந்தோம்னா நமக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அதுமாதிரி எதையுமே குறைச்சி வளர்த்தோம்னா அதிகமாக வளரும், மீன் கண்டிப்பாக வளரும் அதிகமாக.
1: கரெக்டாக சொன்னீங்க, ஒரு இடத்துல 4 பேர் தான் நிற்கலாம்னா
0: 4 பேர் தான் இருக்கணும். அதில் வந்து நம்ம 40 பேர் இருக்கணும், 40 பேர் இருக்க முடியாது,
1: முடியாது,
0: கஷ்டம்தான். அதனால் அந்த மீன் வந்து பாண்டில் ஒரு பாண்டுக்கு 1 சென்ட்டுக்கு இவ்வளோன்னா அந்த சென்ட் மீன் தான் விடணும், அதிகமாக விடக்கூடாது. இதே வந்து ஆக்சிஜன் சுவாசிக்கிட்டு பாருங்கள், வேட்டையாடி சாப்பிட்ற மீன் இப்போ வந்து இந்த
1: விரால் கூட சாப்பிடும்,
0: விரால் கூட சாப்பிடும். அப்புறமா நம்ம புதுசாக இப்போ அந்த வௌவால்னு நாட்டு வௌவால்னு வந்திருக்கு பாருங்கள், ரூப்சாடா, அது வந்து விடலாம். அது எப்படின்னா அந்த தண்ணியில் வந்து நெருக்கமாக இருந்தாலும் அது அதிகமாக சாப்பிடக்கூடியது, அது இல்லாத வந்து காற்று இல்லைனாலும் மேலே ஆக்சிஜன் எடுத்துக்கும், விரால் மீன் மாதிரி வெளியே வந்து மூச்சு விட்டு ஆக்சிஜன் எடுத்துக்கும். இப்போ இந்த மீன் 500 மீன் விடலன்னா ஒரு பாண்டுக்கு, அந்த மீன் இன்னும் ஒரு 50 மீன் இல்லை 100 மீன் கூடுதலாக விடலாம், வளர்ச்சி இருக்கும். அதனால் அது மாதிரி விடலாம். கண்டி மீன் எந்த காரணத்தை கூட அதிகமாக மீன் விட்டு ஒரு பாண்டில் வளர்க்கக்கூடாது. 1 ஏக்கர்னால் 1 ஏக்கருக்கு 2000 மீன் இல்லை 2500 மீன் விட்டிங்கன்னா 500 மீன் வந்து வேஸ்டேஜில் போயிடும்.
1: அப்படின்னா
0: ஒரு விதத்தில் இறந்துடும், இல்லை மற்ற மீன் சாப்பிட்டுடும், எப்படின்னா ஆகிடும். ஆனால் 2000 மீன் விட்டிங்கன்னா தாராளமாக அது வந்து 2000 மீன் 1 கிலோவுக்கு வரும். நம்ம எதிர்பார்க்குற நாளுக்கு 6 மாசமோ இல்லை 7 மாசத்துலேயும் 1 கிலோ மீன் வளரும். ஆனால் நம்ம நெருக்கமாக விட்டோம்னா நம்ம எந்த நேரத்துலையும் எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருந்தாலும் நம்ம விடுற 5 ரகம் விடுறோமா, 5 ரகத்தில் 1 ரகம் மீன் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும், எப்படின்னா இறந்துக்கிருந்து போயிடும். அது பார்த்திங்கன்னா டக்குன்னு இப்போ கட்லாம் மட்டும் இருக்குதுன்னா கட்லா ஒரு 10 கட்லாக இருந்ததுன்னா அது வந்து 2 கிலோ 3 கிலோ வளர்ந்துடும். மீதி ரோகு மிருகால் சிசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஏன்னா அதில் குறைஞ்ச மீன் கட்லா தான், அது வளர்ந்துடும். அது மாதிரி வளரும் கண்டி நம்ம நெருக்கமாக மீன் விடக்கூடாது. மீன் வளர்க்குறதுல மட்டும் முதல்ல நெருக்கமாக மீன் விடக்கூடாது.
1: எவ்வளவு குஞ்சு விட முடியுமோ அவ்வளோதான்
0: விடணும். ஆமாம்,
1: இல்லை கட்லா ரோகு மிருகால் சிசி புல்கண்டை சாதா கண்டை அப்படி நிறைய சொல்கிறீங்க.
0: ஆமாம் சார்,
1: இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரே குளத்தில் வளர்த்துறலாம் இல்லை?
0: ஒரே குளத்தில் வளர்க்கலாம் சார். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு
1: அடிமட்டம்,
0: மட்டம், மேல்மட்டம்,
1: நடுமட்டம்,
0: நடுமட்டம். இதில் அந்த ஒன்று 5 மட்டத்துக்கும் 5 வகையான மீன். அதே பாட்டத்துக்கு வந்து அந்த மிருகாலும் சிசியும் ரோகு அது அதுக்கு மேலே கட்டலாம். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜிக்கும் அந்த நீரில் இருக்கிற சத்தை வந்து எடுக்கிற மீன் அந்த மீன் தான் விடணும், அதுக்கு மேலே வேறு மீன் விடக்கூடாது.
1: இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் தீனி போடுவீங்க?
0: ஆமாம் சார்,
1: தீனி போட்டால் மேலே மிதக்கும்,
0: மிதக்கும்.
1: மேலே இருக்கிற மீன் மட்டும் சாப்பிட்டு
0: போயிடும்? இல்லை, எல்லா மீனும் கலந்து சாப்பிடும்.
1: எப்படி சாப்பிடும்?
0: இல்லை, நம்ம வழக்கம் பண்ணிடுறோம், தீனி போட்டு வழக்கமாக கொடுக்குறோம். அந்த கொடுக்குற நேரத்துக்கு நம்ம 4 இடத்துல கொடுப்போம், 4 இடத்துலையும் 4 மீன் கலைஞ்சி வந்து சாப்பிடும்.
1: இப்போ நாம அது வந்து நம்ம போடும்போது மேலே வந்துடுமா?
0: ஆமாம், கண்டிப்பாக வரும். நம்ம போடுற தீனியை வந்து அது எடுக்கும். நீங்கள் தீனி போடாமல் இருந்தீங்கன்னா தான் அந்த தண்ணி இழுக்கிற ஸ்டேஜுக்கு அது
1: அப்படியே இருக்கும்.
0: நீங்கள் 4 நாளைக்கு தீனி போடலன்னா அந்த 4 நாளைக்கு அந்த தண்ணி இழுக்கிறது அந்தந்த ஸ்டெப்பில் இருக்கிறது அது
1: சாப்பிட
0: ஆரம்பிக்கும்.
1: நீங்கள் போடுற தீனிலாம் என்னங்கய்யா?
0: சார், இப்போ நம்ம புல்கண்டை வளர்க்குறோம்னா வேஸ்டேஜ் சார், மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா கோசு தழை, எந்த கீரை வகையாக இருந்தாலும் வேஸ்டேஜ், காய்கறி, தக்காளி. இப்போ வந்து நம்ம பழக்கம் பண்ணிக்கணும்னா எதை போட்டாலும் மீன் சாப்பிடுது.
1: எந்த கழிவையும் போடலாம்?
0: கழிவுனா நீ வேஸ்டேஜ், ரொம்ப வேஸ்டேஜ், மீன் சாப்பிட்ற மாதிரி வேஸ்டேஜ் போடக்கூடாது. அளவுக்கு நார்மலாக இப்போ கீரை வந்து மார்க்கெட்டில் விற்கலைன்னா கீரை வேஸ்டேஜ் எடுத்து போட்டுருவாங்க, கத்த கத்தியாக அது வாங்கிக்கலாம். இந்த கோசு தழை வெட்டுறாங்க, அது கும்பலாக போட்டுருவாங்க, அதை எடுத்துக்கலாம். தக்காளி கூட இப்போ கட் பண்ணி போட்டால் சாப்பிடுது, தக்காளி கூட நல்லா சாப்பிடுது, கத்திரிக்காய் சாப்பிடுது. நம்ம இது இல்லை, தர்பூசணி கூட நீங்கள் வெட்டி போட்டிங்கன்னா சாப்பிடுது, எல்லா மீனுமே சாப்பிடுது. முதல்ல ஒன்று எடுத்துகிட்டு விட்டுறோம், அப்புறம் இப்போ நம்ம போடுற தீனி அதுதான் சொல்ல அது கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு
1: பழக்கப்படுத்துகிறோம்.
0: ஆ, பழக்கப்படுத்துறோம், கண்டினியூ சாப்பிடுது, போடலாம், சாப்பிடுது, நல்லா சாப்பிடுது, நம்ம பழக்கம் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்குன்னு போய் வெளியே போய் காசு கொடுத்துலாம் வாங்கணும்னு இல்லை. மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா வேஸ்டேஜ் கீழே போடுறாங்க, அந்த வேஸ்டேஜ் கலெக்ட் பண்ணால் 1 நாளைக்கு கோஸ்தாழ போடலாம், 1 நாளைக்கு வந்து கீரை போடலாம். அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று கலெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம பழகிறது தான். இப்போ நமக்கு வாணா இப்போ நம்ம கூட தான் சாப்பிட்றோம், ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஒரு தடவை கொடுத்து பழகிட்டால் அதை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அதுமாரி தான் எல்லாமே பழக ஆரம்பிச்சா கொஞ்சம் மீன் நல்லா சாப்பிடும்.
1: இதெல்லாம் பழக்கப்படுத்துறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்?
0: ஒன்றுமே இல்லை, நம்ம குட்டியிலேருந்தே நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும்,
1: அவ்வளோதான்.
0: குட்டியிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அது கண்டினியூ ஆகிடும். நீ குட்டியிலேயே புண்ணாக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா புண்ணாக்கு மட்டும் தான் சாப்பிடும், மற்ற மீன் மற்றதை சாப்பிடவே சார்.
1: புண்ணாக்குன்னா கள்ள புண்ணாக்கா எழுப்பு
0: கள்ள புண்ணாக்கு.

0: கலப்புனாக்க யாருமே
1: கொடுக்க மாட்டாங்க. ஏன் அவ்வளோ
0: வீட்டு மீன் வளர்ச்சி இருக்காது.
1: பெரிய மீன் ஆன பிறகு ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோ
0: புண்ணாக்குனா புண்ணாக்கே கொடுக்க மாட்டேன். அதான் கலப்படமாக 20 கிலோ இப்போ நம்ம பெயிண்ட்டு டப்பா இருக்குல்ல, ஒரு பக்கெட் ஏற்றுமே ஒரு 4 இடத்துல அதை பிரித்து வைப்பேன். காலையில் ஒரு முறை வைப்பேன், சாயந்தரமாக நான் இப்போது இது மீன் மட்டும் பார்க்கல, ஆட்டோ ஓட்டிக்கின்னு இருக்கிறேன் நான். அந்த 30 வருஷமாகவும் ஆட்டோ தான் ஓட்டுறேன். இடையில் இப்போ காலையில் செங்கல்பட்டுக்கு வந்துட்டேன், இங்கே ஆட்டோ முடிச்சுட்டு போக சொல்லோ இதுமாரி
1: எதனால்
0: கிடைச்சதுன்னா அது போக சொல்ல வண்டியில் எடுத்து போவேன், போடுவேன். இது ஹோட்டலில் கூட ஒரு 2-3 ஹோட்டலில் நான் இந்த பக்கெட்டி இது கேன்லாம் வச்சுருப்பேன். அவங்க அந்த சாப்பிட்ட பிறகு இந்த சாப்பாடு மீந்தது, பரோட்டா இதெல்லாம் மீந்தது கொடுக்குறாங்களோ அது போட்டு வச்சுருப்பாங்க. அன்னன்னைக்கு எடுத்தும்போது அதையும் கொடுப்பேன், நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக சாப்பிடும்.
1: இலவசமாக தானே கொடுப்பாங்க?
0: ஆமாம், அவங்க வேஸ்ட்டு கீழே குப்பையில் போடுறது அவங்களாண்டு வச்சு வச்சுருந்தோம்னா இது எடுத்து அந்த வேஸ்ட் இது கொடுத்தாங்கன்னா அதை எடுத்துமையும் போடுவேன், அதை கலெக்ட் பண்ணியும் போடுவேன். கொஞ்சம் பெருசாக எதனா ஏரி மாதிரி எடுத்துன்னா இந்த மகேந்திரா சிட்டி, அப்புறமா நம்ம இது மறைமலைகரில் பெரிய கம்பெனியில் வந்து இந்த சாப்பாடெலாம் வேஸ்டேஜ் பண்ணுவாங்க, அதுக்கு பேரலில் வச்சு கம்பெனிக்காரனே அதை கான்ட்ராக்ட் மாதிரி விட்டு எடுப்பாங்க வெளியாகுங்க. அது ஒரு கேனு 250 ரூபாய்க்கு வாங்குவேன், ஒரு பேரல்
1: வாங்குவீங்க?
0: நான் வாங்குவேன், ஒரு நாளைக்கு 3 பேரல் வாங்கி ஒரு ஏரிக்கு போட்டேன்னா ஒரு 3 நாள் பார்த்து திருப்பி இன்னொரு பேரல் போடுவேன். ஏன்னா கண்டினியூவாக அதை போட முடியாது, ஏன்னா அது ஆயில் ஐட்டம் அதிகம். அதனால் டெய்லி நம்ம போட்டோம்னா மீன் ஆக்சிஜன் இல்லாத மாதிரி மேலே தூக்கி மேய ஆரம்பிக்கும். அதனால் இன்னைக்கு 3 பேரல் போட்டேன்னா ஒரு 3 நாள் கேப் போட்டு திருப்பி ஒரு 3 பேரல்
1: வெரைட்டியாக கொடுக்குறீங்க?
0: அதை கொடுப்பேன். ஆனால் நம்ம சாப்பிடுவோம், 6 மாதத்தில் நமக்கு ஒரு இட்லியே கூட ஒரு மீன் முழுங்கிடும். அந்த அளவுக்கு அது சாப்பிட ஆரம்பித்ததுன்னா டக்குன்னு ஒரு இட்லி மிதக்குன்னு அப்படி கப்புனு முழுங்கிடும், அந்த அளவுக்கு ஆரம்பிக்கும். ஆனால் பழகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பழகச்சுன்னா கண்டினியூவாக நல்லா பிடிக்கும் மீன்.
1: இது மாதிரி தீவனத்தை பொறுத்த வரைக்கும் இதை சொல்கிறீங்க, அதில் ஏதாவது நோய் நொடி தாக்குமா?
0: நோய் நொடி பார்க்குங்க அதிகமாக வந்து நான் தான் சொல்கிறேன் சார், இப்போது ஒரு நாளைக்கு 3 பேரல் கொடுத்தோம்னா 3 நாள் கேப் போடுறோன்னா அது வயிற்றுல இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். பசி இருந்ததுன்னா அதுக்கு வராது. அதிகமாக ஃபுட்டு வச்சுக்கின்னு அதால் முடியாதா, ஜீர்ணிக்கவும் முடியாதோ, அது பார்த்தா தின்னுடும்,
1: தின்னுடா
0: கடிச்சதோ தின்னுடும், ஆனால் தின்ன ஜீர்ணிக்க வாய்ப்பு கிடையாது. ஜீர்ணிக்க வாய்ப்பு இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக அது
1: வெளியில் வராது,
0: வெளியே வந்து ஓரமாக படுத்துடும், இறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் நம்ம போய் எதனா மெடிசன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு போனோம் கூட இருந்தோம். ஆனால் இப்போது அது மாதிரி திட்டமாக தீனி கொடுத்தோம்னா அதெல்லாம் தேவையில்லை. அந்த மஞ்சளும் சுண்ணாம்பும் போட்டால் போதும், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இவ்வளோன்னு போட்டால் போதும், அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும். ஆனால் மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் வரும் சார் அந்த அம்மை நோய் மட்டும். ஆனால் நம்ம கண்டை மீனுக்கு வரல, இது வரைக்கும் கண்டை மீனுக்கு வரல. விரால் மீன், ஜிலேபி, அந்த சின்ன சின்ன கண்டை மீன்லாம் வருது, இப்போ நாட்டு மீன் அதுக்கெல்லாம் வருது, இதுக்கு வரல இது வரைக்கும். அதனால் இது வரைக்கும் அந்த மாதிரி நோய் எதுவும் தாக்கலை.
1: அம்மெல்லாம் வராது?
0: அம்மை வந்து விரால் மீன் தான் சார் அதிகமாக. விரால் மீன், இந்த தேளி, இந்த ஆறாம் மீன் உற்பத்தி அழிஞ்சதே அந்த அம்மை நோய் தான். இப்போ எங்கேயுமே ஆறாம் மீனே கிடையாது, நாட்டு மீனில், உள்நாட்டு மீனில் ஆறாம் மீனே கிடையாது. சுத்தமாக ஆறாம் மீன், அசுர மீன் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த நோய்க்கெல்லாம் அது சீக்கிரமாக.
1: அது என்னங்க ஆறா? அது வந்து ஒரு வகையா?
0: ஆமாம் சார், அதுதான் சார் இருக்கிற மீன்லேயே நல்ல மீன்.
1: சங்கரா கேள்விப்பட்டிருக்கோம், கட்லா
0: வந்து கடல் மீன் சார், அது கடல் மீன். இது நம்ம உள்நாட்டு மீன், ஏரி மீன் வகையில் ஆறாம் மீன்.
1: ஆறாம் மீன்,
0: ஆறாம் மீன் தான் நல்லா இவ்வளோ அகலாக இருக்கும், நல்லா இவ்வளோ நீட் இருக்கும். இருக்கிற மீன்லேயே அதுதான் நல்ல டேஸ்ட், ஒரே முள், ரெண்டு பக்கம் சதை, நல்லாவும் இருக்கும் மீன் ஆறாம் மீன்.
1: உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீன் வளர்ப்பில் எவ்வளவு லாபம் பார்த்துருவீங்க? ஒரு குத்து மதிப்பாக ஏதாவது ஒரு கணக்கு?
0: நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 2 டன் மீன் பிடிக்கலாம்
1: ஒரு ஏக்கரில்
0: 2 டன் மீன் பிடிக்கலாம். 2 டன் மீன் முறையாக 7 மாதம் 6 மாதம்ன்றது நம்ம கரெக்டாக சொல்கிறோம்.
1: 7 மாதம்
0: நம்ம ஒரு
1: கணக்குக்கு
0: இப்போ நம்ம மீன் வளர்த்தோம்னா 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 2 லட்சம் ரூபாயில் நீங்கள் மொத்த செலவுமே 1 லட்சம் ரூபாய் கூட வச்சுருங்க. 1 லட்சம் ரூபா 2 அந்த 7 மாதத்துக்கு கழிச்சிட்டிங்கன்னா கூட 1 லட்சம் ரூபா ஒரு விவசாயி ஒரு ஏக்கருக்கு பார்க்கலாம்.
1: அகிலன் ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: 63 63 85 85 33 11 92 11 92 11.
1: அதுலேயும் உங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: தொடர்பு கொள்ளலாம் சார்.
1: தொடர்ந்து பண்ண வாழ்த்துக்கள்.
2: என்ன பட்டக்கா, மீன் வளர்ப்பு பற்றி செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு

0: எம்புட்டு அருமையா விளக்கம் கொடுத்துருந்தாங்கல்ல, கேட்டிங்களா? மீன் பண்ண ஆரம்பிக்கலாமா வேணாமா, செலவு அதிகமாகுமா லாபம் இருக்குமா, இப்படி பல சந்தேகத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ அதுக்கெல்லாம் விடை கிடைச்சதா?
1: கிடைச்சது புள்ள, அதான் எல்லா விவரங்களையும் புட்டு புட்டு வச்சிட்டாரு. இனி மீன் பண்ணைய தொடங்குறதுல எந்த தயக்கமும் இல்லை. இந்த விஷயத்த முதல்ல என் மச்சங்கிட்ட சொல்லணும். சொல்லி மீன் பண்ணைய ஆரம்பிச்சு மீன் வளர்ப்புல லாபத்தை பாத்துற வேண்டியதான். சரி முத்தழகு, கொஞ்சம் இரு, உனக்கு எதுவும் குடிக்க கொண்டாறேன்.
0: அக்கா எங்க ஏந்திருக்கிறீங்க? இருங்க, அடுத்ததாவும் விவரம் சொல்ல வராங்க.
1: யாரு புள்ள?
0: கறவை மாடு வளர்ப்பு பற்றி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவங்க தான். தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க, அதையும் கேட்போம்.
2: இந்த கறவை மாடு வளர்ப்பு அப்படின்றது எப்படி லாபகரமான தொழில் அப்படின்றத சொல்லுங்களேன்.
3: பொதுவாக வந்து நம்ம கறவை மாடு இனங்கள் மாட்டு இனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டு இனங்களுடைய பால் உற்பத்தி குறைவாக கொடுக்கக்கூடியது. பட் எல்லாம் வளர்க்குறது வந்து எதுக்காக வந்து வேலை பழுவுக்காகத்தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நிறையா இனங்கள் இருக்குது இந்த நாட்டு மாடில். அதில் நம்ம புலிக்குளம் மாட்டு இனம் இருக்குது, அதே மாதிரி ஆலம்பாடி அப்படின்ற ஒரு மாட்டு இனம் இருக்குது, அதே மாதிரி உம்பளச்சாரி அப்படின்னு ஒன்று இருக்குது, பருகூர் அப்படின்னு ஒன்று இருக்குது, காங்கேயம். இந்த வகையான நாட்டு மாடுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை பழுவுக்காக, அதாவது உழுவுளுருக்கு மாட்டு வண்டி இழுக்கிறதுக்கு இது மாதிரி வந்து தான் நம்ம பயன்படுத்திருக்கணும். இதனோட சராசரி பால் உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தான் கிடைக்கும். ஸோ நமக்கு தேவை வந்து இதை அதிக எண்ணிக்கையில் பால் உற்பத்தி பெருக்கணும். இதுக்கு வந்து நம்ம பொருளாதார அடிப்படையில் இதுக்கு வந்து நமக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த நாட்டு மாடுகளை செயற்கை முறை கருவூட்டல் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய தரமான கன்றுகளை, அதாவது கலப்பின கன்றுகளை. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நாட்டு மாடுக்கே வந்து இயற்கை முறையில் வந்து சினப்பிடிக்க வைக்கிறோம், செயற்கை முறையில் வந்து நிறைய கலப்பின மாடுகளுடைய செயற்கை கருவூட்டல் வந்துருச்சு. ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம நாட்டு மாடுக்கே போட்டு அதிலிருந்து வரக்கூடிய கலப்பின கன்றுகளை, தரமான கன்றுகளை, கிடேரி கன்றுகளை உற்பத்தி பண்ணி அதிலிருந்து நம்ம வளர்த்து வந்தோம்னா அதிக பால் உற்பத்தி கிடைக்கும். அப்போ இந்த கலப்பின மாடுகள் அப்படின்னு ஏன் போகிறோம் அப்படின்னா இந்த கலப்பின மாடுகள் வந்து ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய பால் உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர்லேருந்து 30 லிட்டர் கொடுக்குது. குறிப்பாக ஒரு இனம் இருக்கு, கோல்ஸ்டீன் ஃப்ரீசியன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வெள்ளை கலந்த அந்த மாடு கண்டிப்பாக நம்ம தட்பவெப்ப சீதோஷண நிலைக்கு அதுக்கு வேண்டிய கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் உலர் தீவனம் சரி விகிதமாக நம்ம கொடுத்து வளர்த்தோம் என்றால் கண்டிப்பாக அதிக பால் உற்பத்தியை எடுக்கலாம். அதே போல ஜெர்சி என்ற ஒரு கலப்பினம் இருக்கின்றது, அந்த கலப்பினத்தையும் நம்ம வந்து வளர்த்தோம்னா அதிக பால் உற்பத்தி எடுக்கலாம்.
2: முதல்லாம் பார்த்தோம்னா சிந்து மாடு நாட்டு மாடு அப்படின்றது இல்லாம நிறைய ரகங்கள் எல்லாமே இப்ப வந்து
3: இருக்குறையும் வெளியிலேயே வச்சு வளர்க்கறது இருக்கிறாங்க. இது ஒரு முறை, அது கலப்பின மாடுகளையும் வளர்க்குறாங்க நாட்டு மாடுகளையும் வளர்க்குறாங்க. இரண்டாவது நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பகல் நேரத்தில் மேய்ச்சலுக்கு எடுத்துகிட்டு போங்க மாட்டை, இரவு நேரத்தில் அதுக்கு வேண்டிய ஒரு கொட்டகையை போட்டு மாடக்கூடாது கெட்டி. சப்போஸ் நமக்கு வந்து மேய்ச்சலில் வந்து அதுக்கு வேண்டிய பசுந்தீவனங்கள் கிடைக்கல அப்படின்னா அந்த மாலை நேரத்தில் மாடு வந்து மேய்ச்சலுக்கு முடிந்து கொட்டகைக்கு திரும்பும்போது அதற்கு வேண்டிய பசுந்தீவனத்தை அங்கு நம்ம கொட்டகையில் அளிக்கலாம். அப்போ மேய்ச்சல் கலந்த கொட்டகை முறை அதிகமா நமக்கு வந்து நவீன தொழில்நுட்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. இதுல வந்து கொட்டகைக்குள்ளேயே பகல் இரவு இரண்டு வேளையுமே இன்டென்சிவா உள்ளுக்குள்ளேயே வச்சு வளர்க்கற தொழில்நுட்பமும் வந்துருச்சு. சோ இதுல வந்து மாடு வந்து மேய்ச்சலுக்கு போறாது, கொட்டகைக்குள்ளேயே இருக்கும். அப்ப அந்த கொட்டையில வந்து காலையில வந்து கழுவி விடுறதுக்கு அந்த சாணத்தை எல்லாம் எடுத்துட்டு கழுவி விடுவாங்க. அந்த கழுவி விடும் போது அந்த மாடு வந்து வெளியில நிற்கும், அதுல வெளியில வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க. வளர்க்குறாங்க. அதுக்கு வேண்டிய தீவன தொட்டி இருக்கும், தண்ணீர் தொட்டி இருக்கும், தீவனத்தை சாப்பிடும், தண்ணியை குடிக்கும். அந்த கொட்டகைகளுடைய தரை வந்து காஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி மீண்டும் இந்த மாடுகள் வந்து கொட்டகைக்கு போயிடும். அப்ப பகல் நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் இரண்டு வேளையுமே இந்த மாடுகள் வந்து கொட்டகைக்குள்ளேயே இருக்கிறதுனால இதுக்கு வந்து மிக தீவிர முறை அப்படின்னு சொல்றோம். அப்ப மேய்ச்சல் முறை, மேய்ச்சல் கலந்த கொட்டகை முறை.

0: முழுக்க முழுக்க கொட்டகைக்குள்ளே வச்சு வளர்க்கறது. இந்த மூன்று வகையான முறையுமே இருக்கு. மேய்ச்சல் முறையிலேயே நம்ம போனோம்னா அதிகப்படியான தீவன செலவு இல்லை. அப்ப மேய்ச்சல் கலந்த கொட்டைன்னு போகும்போது மேய்ச்சலுக்கு அந்த மாடு வந்து வேண்டிய பசுந்தீவனங்களை சாப்பிட்டு முடிச்ச உடனே குறைவாத்தான் நமக்கு வந்து கொட்டைகளை வரும்போது அது பசுந்தீவனமோ கலப்பு தீவனமோ அது வந்து எடுத்துக்கிறோம். ஆனா முழுக்க முழுக்க கொட்டைகளே வச்சு வளர்க்கும் போது அதுக்கு கலப்பு தீவனமும் கொடுக்கணும், பசுபனும் குறைக்கணும். அப்படின்னா பசுந்தீவனம் நல்லா கொடுக்கணும். மரவகை பசுந்தீவனம் இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய விவசாயிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மாடுகளையும் ஆடுகளையும் கரெக்டா மழை காலங்களில் வாங்குவோம். மழை காலங்களில் மேய்ச்சா கரெக்டா புல்வெளியில் அங்கே மேய்ச்சல் தரையில் அதிகப்படியான புல் இருக்கு, மேயுது. முடிஞ்ச உடனே அந்த கோடை காலம் வரும்போது நாங்கள் வந்து மாடுகளெல்லாம் வித்துருவோம், ஆடுகள்லாம் வித்துருவோம் அப்படின்றாங்க. நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா ஏன் நீங்க அந்த மாதிரி வந்து போகணும் விற்கணும். நம்ம என்ன சொல்றோம், பசுந்தீவனம் தான் முக்கியம். அந்த பசுந்தீவனத்தை அதை உற்பத்தி பண்ணக்கூடிய கோடை காலத்திலையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த மரவகை பசுந்தீவனம் தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். அப்போ அந்த மரவகை பசுந்தீவனம் அப்படின்றது வந்து மாடுகள் உண்ணக்கூடியது, ஆடுகள் உண்ணக்கூடிய பசுந்தீவனத்தை நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா மாடுக்கு தீவனமாக நம்ம கொடுக்கலாம். அப்போ இந்த மரவகை பசுந்தீவனம் என்ன, நம்ம கொடுக்காப்புளி, வேம்பு, வாகை, பூவரசு, சூபாவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்ட வெட்ட தளைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆலமரம் மாதிரி வரும். இந்த இதை நம்பி நிறைய மாடுகள் ஆடுகள் வைக்கலாம். அப்போ இந்த மாடுகள் உண்ணக்கூடிய அந்த மரங்களை நம்ம நட்டு வச்சோம்னா அந்த கோடை காலத்துக்கு நம்ம வந்து அந்த மாட்டுக்கு பசுந்தீவனமாக கொடுக்கலாம். அப்போ மாடை வந்து நம்ம வந்து விற்கணுன்ற அவசியமே இல்லை, இதுக்கு மழை தான் வேணும் அப்படின் இல்லை. அதனால ஒவ்வொரு வீட்டிலையும் மாடு வச்சிருக்கிறவங்க ஒரு மரம் கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால் கோடை காலத்தில் சமாளிக்கலாம்.
1: பசுந்தீவனம் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு அதில் இருக்க அந்த கொழுப்பு சத்து அப்படின்றதும் அந்த பாலோட தரம் அப்படின்றதும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
0: கிராமத்தில் அங்கங்க விவசாயம் தீவனமும் சரி விகிதாச்சாரத்தில், கலப்பு தீவனம்னா இவ்வளவு கொடுங்க நீங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு கொடுங்க, அதே மாதிரி பசுந்தீவனம்னா இவ்வளவு கொடுங்க, உலர் தீவனம்னா இவ்வளவு கொடுங்கன்னு சொல்றோம். இது வந்து சராசரியா ஒரே அளவு இல்லை. சினைப்பிடிக்காத மாட்டுக்கு தனியா அதுக்கு வேண்டிய அடிப்படை தீவனம் அப்படின்னு ஒன்று கொடுக்கணும். சினை பிடித்த மாடுக்கு தனியா அதுக்கு ஒரு கிலோ தீவனம் கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் கூட கொடுக்கணும். அதே மாதிரி பால் கொடுக்கக்கூடிய மாடு உற்பத்தி செய்யக்கூடிய ஒவ்வொரு லிட்டர் பாலுக்கும் நம்ம அதிகப்படியான கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் ஒரு கிலோ கூடி கூடி கொடுக்கணும். இதை கொடுத்தாத்தே பால் சத்து இருக்கு இல்லையா, பாலில் உள்ள கொழுப்பு சத்து, அதே மாதிரி கொழுப்பு இல்லாத திடப்பொருள்கள் சொல்றோம் SNF. ஸோ இதை வச்சு தான் பாலோட விலை வந்து தீர்மானிக்கப்படும். அப்போ அந்த கொழுப்பு சத்தும் SNF-ம் நமக்கு வந்து வேணும்னா கண்டிப்பாக இந்த பசுந்தீவனம் கொடுத்தோம்னா அதுக்கு நம்ம சாத்திய கூறுகள் உண்டு. அப்ப கொழுப்பு சதவீதம் வந்து நம்ம கூட்டிக்கலாம். அப்ப கலப்பு தீவனம், பசுந்தீவனம், உலர் தீவனம் முறையா கொடுத்தோம்னா கண்டிப்பாக முறையான கொழுப்பு சதவீதம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கொழுப்பு இல்லாத திடப்பொருட்களும் நமக்கு கிடைக்கும்.
1: கறவை மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த இனப்பெருக்க காலகட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஏன்னா வளர்ப்பு அப்படின்றதே வந்து பால் உற்பத்திக்காக தான். அப்படி இருக்கிற சமயத்துல அந்த காலகட்டத்துல இந்த மாடுகளோட பராமரிப்பு எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு மருத்துவரோட வழிகாட்டு அவங்க இதை முறையா செய்யணும்.
0: மாடு வந்து பருவத்துக்கு வருது அப்படின்னா பருவத்துக்கு வந்து 3 நாள் இருக்கும் மாடு. மாடு கத்துறது மட்டுமே பருவத்துக்கு வந்ததா இல்லை, ரொம்ப அதை காட்டிலும் ஒரு குறிப்பா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிகுறி இருக்கு. அதாவது மாட்டோட இனப்பெருக்க உறுப்புல இருந்து திரவம் ஒண்ணு ஒரு கோளை மாதிரி அடிக்கும், மேல இருந்து அழுக்கு மாதிரி அடிக்கும், அது வந்து எண்ணெய் மாதிரி அந்த திரவம் வந்து வடியும். இது வந்து கரெக்டா வந்து மாடு வந்து பருவத்துக்கு வந்த ஒரு 12 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அறையிலிருந்து கீழே தரையில் வந்து தொடும். இந்த காலகட்டம் அந்த 12 மணி நேரத்தில் நீங்கள் செயற்கை முறை கருவூட்டல் சினை ஊசி போட்டீங்கன்னா 100% சினை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏராளம். இதை விட்டுப்பட்டு நீங்கள் அடுத்த நாள் 2வது நாளையும் பருவத்துக்கு இருக்கிற மாதிரி அறிகுறிகள் இருக்கும். மாடு மேலே தாவும், மற்ற மாடுகள் வந்து இந்த மாடு மேலே தாவுறதுக்கு அனுமதிக்கும், தீவனம் சாப்பிட்றது குறையும், பால் உற்பத்தி குறையும், தண்ணி குடிக்காது, மாடு வந்து அப்படியே சோர்வாகவே படுத்துக்கிறோம், அடிக்கடி வாழை விலக்கி போடும். இதெல்லாம் சாதாரண அறிகுறிகள், இந்த அறிகுறிகளை வச்சு சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு வேண்டிய திரவம் வந்து அந்த அறையிலேருந்து விழுகிறது வந்து அந்த முதல் நாள் பருவத்துக்கு வந்து 24 மணி நேரத்துக்கு செலவச்சு போட்டால் 100%, 2வது நாள் போட்டோம்னா 50% தான் கருத்தரிப்பு, 3வது நாள் 2வது நாள் முடிச்சுட்டு கடைசி நாள் போட்டோம்னா 25% தான் வாய்ப்புகள் இருக்குது கருத்தரிப்புக்கு. அதனால் இந்த இனப்பெருக்கம்

0: வந்து இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மாடு வந்து சினை பிடிச்சிச்சின்னா கூடுதலாக கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் உலர் தீவனமும் கொடுக்கணும்.
1: என்ன பட்டக்கா, கறவை மாடு வளர்ப்பு பற்றி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
2: கேட்டேன் முத்தழகு. கறவை மாடு வளர்ப்பில் இம்புட்டு வழிமுறைகள் இருக்கே.
1: ஆமாக்கா, அதை நாம் சரியாக கடைபிடிச்சோம்னா கறவை மாட்டு வளர்ப்பில் நாம் நினச்ச லாபத்தை அடைய முடியும்.
2: ஊரில் மாட்டு பண்ணை வச்சுருக்க என் தம்பிக்கும் இந்த தகவல்களை சொல்கிறேன், அவனுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்.
1: நிச்சயம் சொல்லுங்கக்கா, நானும் எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட இந்த தகவல்களை சொல்கிறேன், அவங்களும் பயனடையட்டும்.
2: ரொம்ப நல்லது புள்ள, இப்போயாச்சும் உனக்கு குடிக்க கொண்டாரேன். இரு புள்ள.
1: இருக்கேன்க்கா இருக்கேன். டீயை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டு கொண்டாங்க.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
4: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
5: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
8: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 8 மணி. நேர்கள் இனி கேட்க இருப்பது திரை இசை. திரை இசையில் முதலாவதாக ஒழிக்க வரும் பாடல் கல்லுக்குள் ஈரம் என்ற படத்திற்காக இளையராஜா, எஸ்பி சைலஜா, மலேசியா வாசுதேவன் ஆகியோர் குரல்களில்

திரையிசையில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் காளி என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: திரையிசையில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் அலைகள் ஓய்வதில்லை என்ற படத்திற்காக எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
1: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
2: நேரம் 8:21.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எல்லாம் இன்பமயம் என்ற படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியது.
1: Ladies and gentlemen, anybody would like to join us, you are welcome.
2: நானு வரலா?
1: Oh yeah, பண்ணி பண்ணி.

0: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில். உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
1: திரையில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் டிக் டிக் டிக் என்ற படத்திற்காக

0: ஒலித்த பாடல் டிக் டிக் டிக் என்ற படத்திற்காக எஸ் ஜானகி குரலில் பாடியது. எங்கேயோ கேட்ட குரல் என்ற படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியது.
1: பட்டு வண்ண சேலைக்காரி

நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள் சொல்ல மறந்த

0: நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

நேரம் 8:43. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை நிகழ்ச்சியில். அடுத்து ஒழிக்க வரும் பாடல் கோபுரங்கள் சாய்வதில்லை என்ற படத்திற்காக எஸ்பி சைலஜா, பி எஸ் சசிரேகா ஆகியோர் பாடியது.

0: திரையிசையில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் தூரல் நின்று போச்சு என்ற படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது.
1: தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: திரையில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் பயணங்கள் முடிவதில்லை என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

0: ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம்
1: இதுவரை நேர்கள் கேட்டு ரசித்தது திரை இசை. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. புதுமையாக்கம் மற்றும் வருவாய் பெருக்கத்தில் தென் மாநிலங்கள் எட்டியுள்ள வெற்றியிலிருந்து நாடே பாடம் படிக்க வேண்டுமென மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று சென்னை அருகே கோவளத்தில் 31வது தென்மண்டல சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், எழுத்தறிவு விகிதம், பயிற்சி பெற்ற மனித வளம் மற்றும் ஆழ்கடல் ஆதாரங்களை பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்ப திறன்களிலும் தென் மாநிலங்கள் சிறந்து விளங்குவதாக கூறினார். தென் மாநிலங்களின் வளர்ச்சிக்கு நீர் வளமே அடிப்படையாக உள்ள நிலையில் சொந்த மாநிலத்தின் நலனுக்காக மற்ற மாநிலங்களின் நீர் ஆதாரத்தை பறித்து ஆற்று நீர் வீணாக கடலில் கலப்பதை அனுமதித்தால் எந்த மாநிலத்தின் நலனையும் காப்பாற்ற முடியாது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் இந்திய தலைமை மக்களை மையமாக கொண்ட பருவநிலை செயல்பாடுகள் மூலம் நீடித்த வளர்ச்சியை ஊக்குவித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது குறித்து மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். 31வது தென்மண்டல சபை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு விஜய், கர்நாடக முதலமைச்சர் திரு சிவக்குமார், கேரள முதலமைச்சர் திரு சதீசன், ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, தெலுங்கானா துணை முதலமைச்சர் திரு விக்ரமார்கா, புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், அந்தமான் நிக்கோபார் துணைநிலை ஆளுநர் அட்மிரல் டி கே ஜோஷி, லட்சத்தீவுகள் நிர்வாகி திரு பிரஃபுல் பட்டேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சுஜலம் பாரத் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு மூலம் கிராமப்புற குடிநீர் ஆதாரங்கள் குறித்த தரவுகளை மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட பிறருடன் முறையாக பகிர்ந்து கொள்வது குறித்த கொள்கை விவரங்களை மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது. நாட்டில் ஆதார் செயலி மூலமான பதிவிறக்க செயல்பாடுகளின் எண்ணிக்கை 50 மில்லியனை தாண்டி புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. ஆதார் செயலி மூலம் இதுவரை 60 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் மொபைல் எண்ணை புதுப்பித்துக் கொண்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து நாடக மலர் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் இப்போது 9:30.
1: ஆகாஷ்வாணி நாடக மலரில் நேயர்கள் கேட்கவிருப்பது ஏஐ கலாட்டா நாடகம். எழுதியவர் ஏ ரமாகாந்தி. நாடகத்தில் பங்கு பெறுவோர் பாட்டியாக கீர்த்தி, மகன் பாலுவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், மருமகள் லதாவாக அம்பிகா, பேரன் குமாராக முத்துசெல்வம், பேத்தி ஷாமிலியாக சுபத்ரா தேவி மற்றும் யூடியூபராக தமிழ்ச்செல்வி ஆகியோர். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். இதோ ஏஐ கலாட்டா நாடகம்.
2: மண்ணுல மண்ணெண் எடுக்கலாம், கடல்ல கடலை எடுக்க முடியுமா? அடி கூறு கட்ட மருமகளே, எத்தனை வருஷம் போனாலும் உன்னை என்னால திருத்த முடியுமா? உன் செல்போனு ராத்திரியில வர குல்பி ஐஸ் வண்டி மாதிரி டொங்கு டொங்குன்னு அடிக்குதே, எடுத்தாவே என்னடி?
3: படிச்சுதான் எல்லாரும் சர்டிபிகேட் வாங்குவாங்க, ஆனா இந்த கிழவி டெத் சர்டிபிகேட் எப்பதான் வாங்க போகுதோ தெரியல. கூப்பிட்டீங்களா? எதுக்கு?
2: உன்ன மடியில போட்டு கொஞ்சம் போன் எடுறி.
3: இது என்ன புது நம்பரா இருக்கு, யாரா இருக்கும்? ஹலோ, யாரு?
4: ஹலோ அம்மா, நான் குமார் பேசுறேன். என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, அதான் ஃப்ரெண்டு நம்பர்லேருந்து கூப்பிட்டேன். அப்பாட்ட சொல்லி அவசரமாக ஒரு 5000 ரூபா இந்த நம்பருக்கு போட்டு விட சொல்லுமா, ரொம்ப அவசரம், இப்போவே சொல்லு.
3: அப்படி என்னடா அவசரம்?
4: அம்மா இப்போ சொல்ல நேரம் இல்லை, வீட்டுக்கு வந்து சொல்கிறேன், அவசரம், உடனே அனுப்ப சொல்லு.
3: என்னங்க என்னங்க
5: என்ன என்ன

0: சொல்லு என்ன?
1: குமார் ஃபோன்ல பேசினியா?
0: சரி,
1: ஏதோ அவசரமா அவன் ஃப்ரெண்டு நம்பருக்கு ஒரு 5000 ரூபாய அவசரமா அனுப்ப சொன்னான்.
0: 5000 ரூபாய் கேட்டானா? குமாரா பேசினியா?
1: ஆமாங்க, குமார் தான் பேசினா. பதட்டமா பேசினா, உடனே அனுப்புங்க.
0: சரி சரி, அனுப்புறேன். என்னவா இருக்கும்?
2: எருமைய மேய்க்கிறவன் எமே, புருஷனை மேய்க்கிறவ விமே. அதுதான் உன்னை மேய்க்கிறவன் பொண்டாட்டிய சொல்லிட்டாலே பிறகு என்ன கேள்வி? அனுப்பி வைடா.
0: அனுப்பிட்டேம்மா. இருந்தாலும் ஒரு சந்தேகம் வரும்ல. வேற நம்பருக்கு யாருக்கு அனுப்பிச்சிட்டோம்னா? அதனால அப்படி யோசனையே. குமார் தான் பேசினானா என்னன்னு தெரியல. இதுதான் அனுப்பிட்டேம்மா.
1: சத்தியமா அவன் தாங்க பேசினா. அவன் போனு சார்ஜு தீந்து போச்சான். அதனால ஃப்ரெண்டு நம்பர்ல இருந்து பேசி பணம் அனுப்ப சொன்னியான். எனக்கு தெரியாதா அவன் குரலு?
2: கண்ணு குரலு மாட்டுக்கு தெரியாதா?
1: கிழவி என்ன மாடுன்னு சொல்றதுக்கு என்னன்ன வசனம் பேசுது? கண்ணுக்குட்டி குரலு மாட்டுக்கு தெரியாதான்னு. சரி விடுங்க அத்தை, வீரபாண்டிய கட்டபொம்மை வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு. அதோ குமாரே வந்துட்டானே. என்னடா குமாரு, எதுக்கு அவசரமா உன் ஃப்ரெண்டு நம்பருக்கு 5000 ரூபாய போன்ல அனுப்ப சொன்ன?
3: என்னம்மா சொல்ற? நானா பணம் அனுப்ப சொல்லா? ஐயோ என்னம்மா ஆச்சு உனக்கு? நான் எதுக்கு அவனுக்கு பணம் அனுப்ப சொல்ல போறேன்? நீ முதல் அந்த நம்பரை காட்டு.
1: இந்தா பாரு உன் ஃப்ரெண்டு நம்பர்.
3: ஐயோ அம்மா, நீ நல்லா ஏமாந்துட்ட. இந்த நம்பர்ல எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. உன்னை யாரோ நல்லா ஏமாத்திட்டாங்கம்மா.
1: உன் குரல் தான்டா கேட்டுச்சு, சத்தியமா சொல்றேன்.
3: ஏமா, அது ஏஐ யூஸ் பண்ணி யாரோ என் குரல்ல பேசி பணத்தை ஏமாத்திருக்காங்க. எப்படியோ நம்ம குடும்பத்தை தெரிஞ்சவங்களா தான் இந்த மோசடியை செஞ்சிருக்கணும். இப்படி நிறைய மோசடி நடக்குதுமா. புது நம்பர் வந்தா முதல்ல எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். இல்லைனா இப்படி தான் ஏமாறணும்.
2: என்னமோ செல்போனு ஏஐன்னு போட்டு கொலப்புரிய. எங்க காலத்துல பேங்க்ல தான் பணத்தை எடுத்தோம். நிம்மதியா இருந்துச்சு. 1000 ரூபா போட்டா 1200 ரூபா வட்டியோட வந்துச்சு. இப்ப 1000 ரூபா போட்டா அந்த சார்ஜ் இந்த சார்ஜ்னு கழிச்சு புட்டு 800 ரூபா தான் கிடைக்குது. அது கூட பரவாயில்ல. எவனோ ஒருத்தன் ஃபோன் செஞ்சு, நான் பேங்க் மேனேஜர் பேசுறேன், உங்க ஏடிஎம்ல 16 இலக்கம் சொல்லு, 32 இலக்கம் சொல்லுன்னு மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஏமாத்துற வேலையெல்லாம் பெருகி போச்சு.
0: அம்மா இங்க பாரு, இப்ப ஒன்னு எடுத்துக்க. உன் அனுபவத்துல எவ்வளவு நல்லது சொல்ற, அது உன் பிளஸ். தோணா தோணு கத்தி எங்க உசுரையும் எடுக்கிற, அது ஓ மைனஸ். அதே போல எல்லா தொழில்நுட்பங்கள்லையும் நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குமா. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்கே, எடுப்பதும் எல்லாம் மழை அப்படின்னு வள்ளுவர் அடிகள் அழகா சொல்லியிருக்காருல. மழை பெய்யல அப்படின்னாலும் கஷ்டம், அதிகமா மழை பெஞ்சாலும் கஷ்டம். சரிடா குமாரு, இன்டர்வியூ போன என்னாச்சு, வேலை கிடைச்சிச்சா?
3: ஆடா போங்கப்பா, எதிர்காலத்தை நினைச்சு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாத்துலயும் ஏஐ கொண்டு வந்தா இருக்கிறவங்களுக்கு வேலை போயிடுமோன்னு பயமா இருக்கு.
2: ஏண்டா சின்னவனே, இந்த ஏஐ அப்படின்னு சொல்றியே, அப்படின்னா என்னடா?
3: பாட்டி, மனுஷனுக்கு எத்தனை அறிவு?
2: அட அறிவு கட்டவனே, இது தெரியாதா? 6 அறிவுடா.
3: அந்த 6வது அறிவை தாண்டி ஒண்ணு இருக்கு, அதுதான் நுண்ணறிவு. அதை இப்ப செயற்கையா உருவாக்கிட்டாங்களாம். இப்ப செயற்கை நுண்ணறிவு வந்த பிறகு மனுஷ அறிவுக்கு எங்க மதிப்பு இருக்கு? எல்லாத்தையும் ஏஐயே பாத்துக்குமா. அப்புறம் மனுஷனுக்கு என்ன வேலை?
1: குமாரு, அப்படின்னா உன் தங்கச்சிக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லு. ஏன்னா அவதான கம்ப்யூட்டர் இன்ஜினியரு, ஏஐ பத்தி நல்லா புரிச்சு புரிச்சு மேஞ்சுக்கிட்டு இருக்காளே.
3: இருக்கலாமா, இருந்தாலும் ஏஐ வளர்ச்சியால இனி வெறும் கோடிங் திறமையை வட்டு வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுமா. சிக்கலுக்கு தீர்வு காண்ற திறமையும் அப்புறம் ஏஐயை சரியா பயன்படுத்துற அறிவும் தான் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தையே நிர்ணயிக்க போகுது. சில தொழில்நுட்ப வேலைகளை ஏஐ செஞ்சாலும் மனுஷங்களோட அந்த ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கும் முடிவெடுக்கிற திறமைக்கும் தான் அதிக மதிப்பு கிடைக்கும் எதிர்காலத்துல. ஸோ ஐடி ஒர்க்கர்ஸ் புதுசா திறமைகளை கத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு.

0: கோடிங் இல்லமா, ஸ்மார்ட் திங்கிங் தான் சக்சஸ்க்கு முக்கியம்.
1: என்ன நம்ம வீட்ல காலையிலேயே பட்டிமன்றம் நடக்குது?
2: வாடி என் செல்ல பேத்தி சாமிலி குட்டி, உங்க ஆத்தா இன்னைக்கு யார் மூஞ்சில முழிச்சாலோ தெரியல, 5000 எவங்கிட்டயோ தொலைச்சிட்டு நிக்கிறா. எங்க காலத்துல கரண்ட் இல்ல, போனு இல்ல, கம்ப்யூட்டரு இல்ல, காரு இல்ல, பஸ் இல்ல, கட்ட வண்டியிலதையா குலதெய்வம் கோயிலுக்கு போய் நிம்மதியா இருந்தோம். இன்னைக்கு செல்போனா, கம்ப்யூட்டரா, ஏஐயா, அத்தனை கருவியும் கண்டுபிடிச்சு என்ன பிரயோசனம்? எல்லா வேலையும் கருவியே செஞ்சுட்டா அப்புறம் ஏன் சீக்கு வராது? அம்மியில அரைச்சா அழகு வரும், உலக்கையில குத்துனா உடம்பு மெலியும், தண்ணிய இறைச்சா தடுமம் கூட பிடிக்காது. இதெல்லாம் செய்யாம எல்லாருக்கும் சிசேரியந்தியா, இல்லைனா ஏஏ புள்ளைய பெற்றும் போல.
1: சூப்பர் பாட்டி, சூப்பர். உண்மையாவே ஏஐ மூலமா உலகின் முதல் ஆண் குழந்தை IVF முறையை பயன்படுத்தி மனித கைகள் இல்லாம ஏஐ மூலம் ரிமோட் டிஜிட்டல் கட்டுப்பாடு வழியா மெக்சிகோல 40 பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு.
2: கிருஷ்ணா கிருஷ்ணா, சரி அதை விடு. அந்த 5000 எவன் ஏமாத்தி இருப்பியா? எப்படி ஏமாத்துனியா? டேய் குமாரு, பொய் சொல்லாம சொல்லு, அந்த பணத்தை நீ தானே ஏமாத்தி வாங்கின?
3: அவனை கண்டாலே நீங்க கரிச்சு கொட்டுவீங்களே.
1: அம்மா, அவன் தாமா நேத்து என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. விடாத புடி.
0: ஏ குண்டு, என்ன ஐடில வேலை பாக்குறன்ற திமுறா?
1: ஆமாண்டா, தண்ட சோறு. 10 வச்சிருந்தா எப்படி வேலை கிடைக்கும்?
0: அம்மா பாருமா அவள.
3: ஏய் விடுறா குமாரு, அவ அப்படித்தான் பேசுவா, நீ சாப்பிட வா.
0: சாப்பாடு தானே, இந்தா வாரே.
2: கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாத்தும் அறிவை நீ நம்பு.
1: என்ன பாட்டி பாட்டெல்லாம் பட்டைய கிளப்புது, ராத்திரி ஆயிருச்சு தூங்காம என்ன இப்படி பாடிக்கிட்டு இருக்க?
2: ஆமாண்டி பேத்தி, எங்க காலத்துல நினைத்தத முடிப்பவே அப்படின்ற படத்துல பா நீலகண்டன் டைரக்ஷன்ல இந்த பாட்டு அன்னைக்கே வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு உங்க ஏஐயோ பிஐயோ அந்த பாட்டையே உண்மையாக்கிட்டாங்க. போன்ல என்னென்ன பித்தலாட்டம் செய்ய போறாங்களோ தெரியல. சரிடி பேத்தி, எனக்கு ஒரு சந்தேகம்.
1: என்ன பாட்டி, என்ன சந்தேகம் உனக்கு? கேளு சொல்றேன்.
2: நீங்க என்னென்னவோ செய்றீங்களே, என் மருமக, அத உங்க அம்மா என்ன பத்தி மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு ஏஐல கண்டுபிடிக்க முடியுமா?
1: அட, இந்த ஐடியா சூப்பரா இருக்கே, நான் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு உனக்கு தர்றேன். சரி, நைட்டு 10 நான் தூங்க போறேன். குட் நைட் பாட்டி.
2: குட் நைட் ராசாத்தி.
1: பாட்டி என்ன சொன்னாங்க? அம்மா மனசுல நினைக்கிறத அப்படியே பாட்டி தெரிஞ்சுக்கிறனுமா? இப்படி ஒரு சாஃப்ட்வேர் நம்மளால உருவாக்க முடியுமா? அப்படி உருவாக்கிட்டா நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம்னா, நம்ம பக்கத்துல உட்காந்துருக்கவங்க அவங்க நினைக்கிறத வச்சு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாம். அதனால திருட்டு பயம் இல்லாம பயணம் செய்ய முடியும். மத்தவங்க நினைக்கிறத முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறனால உலகத்துல திருட்டு, கொலை, கொள்ளை, வன்முறை அத்தனையும் அழிச்சிடலாம். ஆனா அது சாத்தியமான்னு தெரியல. ஏன் சாத்தியம் இல்லை? இந்த நவீன தொழில்நுட்பத்தை நம்மளால ஏன் உருவாக்க முடியாது? உருவாக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன், அதை திருப்பி இப்ப பார்த்துட்டேன்னா சரியா வந்துடும், ஒரு யோசனை கிடைக்கும். இந்த இப்ப உடனே பாக்குறேன்.
4: ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல், அதாவது டெக் சேனல்ல நிறைய தொழில்நுட்பங்களை பத்தி தான் போட போறோம். சரி, இன்னைக்கு பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களை வந்து சேரும். சரி, இன்னைக்கு ஒரு பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கலாமா? கைகளை பயன்படுத்தாமல் நினைத்தாலே இயங்கும் கம்ப்யூட்டர், செல்போன் உடல் உறுப்பு செயல் இழந்தவர்களுக்கு வரப்பிரசாதமா ஆக போற ஒரு புதிய தொழில்நுட்பம். சின்னதா கற்பனை செஞ்சு பாருங்களேன், கை கால்களை அசைக்க முடியாத ஒரு நபர் கம்ப்யூட்டரையோ அல்லது செல்போனையோ தொடாம பேசாமலேயே வெறும் நினைப்பாலேயே இயக்குனா எப்படி இருக்கும்? இது ஏதோ சினிமா கதை இல்லங்க, உலகத்திலேயே

0: நம்பர் ஒன் பணக்காரரா இருக்கிற எலான் மஸ்க் அவர்கள் இதை நிஜமாக்கியிருக்காரு. அதுக்கு பேரு நியூராலிங் அப்படின்ற ஒரு நவீன தொழில்நுட்பம் தாங்க. மனுஷங்களோட மூளையில மிகச்சிறிய, அதாவது ஒரு நாணயத்தின் அளவே இருக்கிற ஒரு எலக்ட்ரானிக் சிப்ப அறுவை சிகிச்சை மூலமா பொருத்துவதுதான் இந்த திட்டம். இந்த சிப்ல இருந்து நூல் இலையை விட மெல்லிய இலைகள் மூளையின் திசுக்களுக்கு செல்லும். நாம எதையாவது செய்ய நினைக்கும் போது மூளையில உருவாகும் மின் அலைகள் இந்த சிப்ப பிடித்து அதை ப்ளூடூத் மூலமா கம்ப்யூட்டருக்கு அனுப்பும். இந்த திட்டம் 2016 எலன் மஸ்கால் தொடங்கப்பட்டுச்சு. பல ஆண்டுகளா குரங்கு மற்றும் பன்றிகளிடம் சோதனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் 2024 ஜனவரி 28 முதல் முறையா ஒரு மனிதனுக்கு இந்த சிப்பு பொருத்தப்பட்டுச்சு. அவரோட பேரு நோலன் அர்பாக். சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு விபத்துல சிக்கினதுனால இவருக்கு கழுத்துக்கு கீழே உடல் உறுப்புகள் செயலிழந்து போயிருச்சு. அவரால கை கால்கள் அசைக்க முடியல. ஆனா இந்த சிப்பு பொருத்தப்பட்ட சில வாரங்களிலேயே அவர் தனது மனதாலேயே கம்ப்யூட்டர் திரையில் உள்ள கர்சரை நகர்த்தி ஆச்சரியப்படுத்தினாரு. அந்த சிப்பு மூலமா முதன் முதலில் செய்த காரியம் என்னன்னா, இரவு முழுவதும் தூங்காமலேயே சிவிலைசேஷன் 6 அப்படின்ற கம்ப்யூட்டர் விளையாட்டை விளையாடினதுதான். இதன் விளைவாக 2024 ஜூலை 1 மாற்றுத்திறனாளி அலெக்ஸ் என்பவருக்கும் இந்த சிப்பு பொருத்தப்பட்டு வெற்றியும் பெற்றுச்சு. இந்த திட்டத்தோட பயன்கள் என்னென்னா, இந்த சிப் பொருத்துவது மூலமா பக்கவாதத்தால கை கால் செயலிழந்தவர்கள் பிறர் உதவி இல்லாமையே போன் பேசலாம், மெசேஜ் அனுப்பலாம். ஞாபக மறதி நோயான அல்சைமர் போன்ற மூளை தொடர்பான நோய்களை குணப்படுத்துறதுக்கு இது உதவியா இருக்கும். இதுவரைக்கும் இந்த சிப் பொருத்தப்பட்டவங்க எல்லாருமே பாதுகாப்பா இருக்காங்க. இந்த சிப்பை பொருத்துறதுக்கு பெரிய ஆபரேஷன்லாம் தேவையில்லைங்க. இந்த திட்டம் மூலமா ஒருவர் எதிர்காலத்துல பேசாமையே இருந்தாலும் கூட அவர் நினைக்கிறத இன்னொருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய வசதியும் வரப்போகுது.
1: இதே மாதிரி நிறைய டெக் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். டாடா, பாய்.
2: வாவ், சூப்பர். எவ்வளவு விஷயம் சொல்லிட்டாங்க. இப்பவே பாட்டி சொன்னதை நான் உருவாக்குறேன். அப்படி நான் உருவாக்கிட்டா பாட்டிக்கும் அம்மாவுக்கும் என்ன நடக்கும்? சரி, இப்ப தூங்க போவோம்.
3: ஒரு எறும்பு நினைச்சா யாரோட காதை வேணாலும் கடிக்கலாம். ஆனா யாரு நினைச்சாலும் ஒரு எறும்போட காதை கடிக்க முடியாது. மாமியா நினைச்சா எல்லா மருமகளையும் அடக்க முடியும். ஆனா ஒரு மருமக நினைச்சா எந்த மாமியாவையும் அடக்க முடியுமா? ஏண்டி ஏண்டி,
4: என்னங்கத்த,
3: என்னை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கற?
4: நான் துணியத்தான இத நினைச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை பத்தி ஏன் நினைக்கிறேன்?
3: போய் சொல்லாத. காலையில உன் புருஷன் வேலைக்கு போகும்போது என்ன நடந்துச்சு?
4: 3 நடந்துச்சு, 2 நடந்துச்சு, தான் 3 பன்னி கூட தான் நடந்துச்சு.
3: இந்த வியாக்கியானம் நான் உங்ககிட்ட கேட்கல. அவன் உங்ககிட்ட என்ன சொன்னியா?
4: என்ன சொன்னியா? இல்லத்த என்ன சொன்னாரு? ஸ்கூட்டரு ஸ்டார்ட் ஆகலைன்னு சொன்னாரு.
3: நீ என்ன சொன்னதுக்கு?
4: நல்லா மிதிங்கன்னு சொன்னேன்.
3: மிதிச்சானா?
4: மிதிச்சாரு மிதிச்சாரு.
3: எத்தனை மிதி மிதிச்சியா?
4: இது என்ன கரகாட்டக்காரன் வாழைப்பழ காமெடி மாதிரில இருக்கு. 2 மிதி மிதிச்சாரு.
3: வண்டி ஸ்டார்ட் ஆச்சா?
4: ஸ்டார்ட் ஆகல.
3: நீ என்ன செஞ்ச? அது
4: இங்க கொண்டாங்க, நான் மிதிக்கிறேன்னு சொன்னேன்.
3: மிதிச்சியா?
4: ஆமா மிதிச்சேன். இப்ப என்னவா?
3: மிதிக்கும் போது என்ன நினைச்சுக்கிட்டு மிதிச்ச?
4: அட கடவுளே, நான் என்ன நினைச்சுக்கிட்டு மிதிச்சேன் அப்படிங்கறத இந்த கிழவிக்கிட்ட எப்படி சொல்றது? நான் ஒண்ணு நினைக்கலத்த.
3: ஏய், திரும்பவும் போய் சொல்லாதடி. நீ ஸ்கூட்டரை மிதிக்கிற போது என்ன நினைச்சுக்கிட்டு மிதிச்ச?
4: அத்த, நான் ஒண்ணுமே நினைக்கல. நான் என்ன நினைச்சேன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: நான் சொல்றேன் நீ என்ன நினைச்சேன்னு. உன் புருஷனை பார்த்து நீ ஏங்க அந்த ஸ்கூட்டரை கொண்டாங்க, நான் மிதிக்கிறேன் அப்படின்னு என்ன நினைச்சுக்கிட்டு தானே வண்டியை மிதிச்ச? நான் சொல்றது உண்மைதானே?
4: அடடடா, இந்த அத்தை எப்படி என் மனசுல இருக்கிறது எல்லாம் சரியா சொல்லுது.
3: நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன நினைச்சுக்கிட்டு தானே மிதிச்ச?
4: அத்தை, நான் நினைச்சது என்னமோ உண்மைதான், ஆனா அதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்க அத்த. நீங்க சொல்லாட்டி என் மண்டையே வெடிச்சிடும். சொல்லுங்க அத்த.
3: அந்த ரகசியத்தை நான் சொல்ல மாட்டேன்.

0: இல்ல. இந்த வீட்ல யாரு என்ன நினைச்சாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். வீட்ல மட்டும் இல்லடி, நம்ம தெருவுல யாரு என்ன நினைச்சாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். வேணும்னா என்ன சோதிச்சு பாரு.
1: ஓகே அத்த. காலையில வண்டி ஸ்டார்ட் ஆகும் போது எங்க வீட்டுக்காரர் என்ன பத்தி என்ன நினைச்சாரு சொல்லுங்க பாப்போம்.
0: வேண்டாம், வீண் வம்பு, அதை மட்டும் கேட்காத, சொல்லிவிட்டேன்.
1: ஆ, அப்படின்னா நீங்க ஏதோ பொத்தாம் பதுவுல என்ன பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க. யாரு நினைக்கிறதையும் உங்களால சொல்லவே முடியாது. ஏத்த இப்படி ரீல் விடுறீங்க.
0: என்னையா வெறுப்பேத்துற? உன் புருஷன் உன்னை பத்தி என்ன நினைச்சான் தெரியுமா? காயிலாங்கட ஸ்கூட்டரை இவன் அப்ப என் தலையில கட்டுனா எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஸ்கூட்டரை கூட பரவாயில்ல, ஒன்னத்துக்கும் லாயக் இல்லாத இவளை என் தலையில கட்டுனியாம் பாரு இவங்க அப்ப. அது அதை விட கொடுமை அப்படின்னு நினைச்சான்.
1: என்னது அப்படியா நினைச்சாரு அந்த மனுஷன்? வரட்டும், சாயங்காலம் வீட்டுக்கு வரட்டும், ஒரு பிடி பிடிக்கிறேன், அப்ப தெரியும் இந்த அல்லாதா யாருன்னு.
2: பாப்பா, இந்த ஏஐ வந்தாலும் வந்துச்சு, ஆபீஸ் டென்ஷன் தாங்க முடியல. லதா, லதா, சூடா ஒரு கப் காஃபி கொண்டு வாவே.
3: காஃபியா கேக்குது? காஃபி இப்ப கேட்க வேண்டாம், ஒரே டயர்டா இருக்காரு.
1: ஏங்க இந்தாங்க காஃபி. ஆமா, ஏன் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க?
2: அத ஏன் கேக்குற?
1: சரி கேக்கல.
2: ஏய் லதா கேளு, யார்ட்டையாவது மனசு விட்டு பேசினாதான் டென்ஷன் குறையும்.
1: அப்ப சொல்லுங்க, ஆபீஸ்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு?
2: இந்த ஏஐ வந்தாலும் வந்துச்சு, அத பத்தி ட்ரெய்னிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
1: ட்ரெய்னிங்ல என்ன சொன்னாங்க?
2: ஏஐல என்ன நன்மை இருக்கு, என்ன தீமை இருக்கு அப்படினு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களதா.
1: ஏஐனா செயற்கை நுண்ணறிவுன்னு தெரியுங்க, ஆனா அதுல என்ன நன்மை இருக்கு?
2: லதா உனக்கு எளிமையா சொல்றேன் பாரு, சிம்பிளா. ஒரு காரை யார் ஓட்டுறது?
1: டிரைவர் தான் ஓட்டுவாரு.
2: டிரைவர் இல்லாம காரை ஓட்ட முடியுமா?
1: இது என்னங்க வேடிக்கையா இருக்கு, டிரைவர் இல்லாம எப்படிங்க கார் ஓடும்?
2: ஓடும். லதா ஏ ஐயால டிரைவர் இல்லாம கார் ஓடும் எப்படின்னு கேக்குறியா? எங்க அம்மா காலத்துல வாளியில தண்ணி இறைச்ச கையால துணியை துவைச்சு அதை பிழிஞ்சு கொடியில காய போட்டாங்க. ஆனா வாஷிங் மிஷின் கண்டுபிடிச்சதும் என்னாச்சு? அதுல செட் பண்ணி வச்சுட்டு நாம துணியை மிஷின்ல போட்டா போதும், நாம போய் ஜாலியா டிவி பார்க்கலாம். அதுவே தண்ணிய ஊத்தி, அதுவே துவைச்சு, அதுவே அலசி, அதுவே காய வச்சு கொடுக்குது. நமக்கு எந்த கஷ்டமும் இல்லதா? அதே மாதிரி தான் இந்த ஏஐல மனுஷங்களுக்கு இருக்கிற கஷ்டமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ரோக்ராம் மூலமாக எழுதுறாங்க. ஈஸியாக அது மாற்றி கொடுக்குது. இப்போ எலான் மஸ்க்கு அவரால் உருவாக்கப்பட்ட காரில் ஸ்டேரிங்காக இருக்கட்டும், பிரேக்காக இருக்கட்டும், அப்புறம் இந்த கியராக இருக்கட்டும், கிளட்சாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நாம் எந்த ஃபங்க்ஷனுமே கொடுக்காம அந்த ஏஐ எல்லாத்தையும் பண்ணிடும். இப்போ அந்த காரில் பிரேக் போடணும்னு நினச்சா அந்த காரே பிரேக் போட்டுருமா. நீளமான சாலையில் காரோட வேகத்தை அதுவே கூட்டிக்கும், அதுவே குறைச்சிக்கும். சுருக்கமாக ஒரு மிஷினுக்கு ஒரு மனுஷன் பண்ணக்கூடிய விஷயத்தை பண்ணுறதுக்கான பவர் தர்றதே இந்த ஏஐ, புரியுதா? உதாரணமாக நாம் பண்ணுற மாதிரி யோசிக்கிறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை முடிவெடுக்கிறதா இருக்கட்டும், இதை கம்ப்யூட்டர் பண்ணால் அதுதான் ஏஐ.
1: ஏங்க நீங்க இப்ப சொத்த கத்திரிக்காயும் அழுகுன தக்காளியுமா வாங்கிட்டு வரீங்களே, அத உங்க ஏஐயால நல்ல சாமானா செலக்ட் பண்ணி கொடுக்க முடியுமா?
2: கண்டிப்பா. நீ வாட்ச் வாங்கணும்னா ஆர்டர் பண்ணா நல்ல வாட்சா அதுவே செலக்ட் பண்ணி கொடுக்கும்.
1: சரி சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன், கோபிக்க மாட்டீங்களே?
2: நான் என்னைக்கு கோபிச்சிருக்கலதா? கேளு.
1: நேரில் கோபிக்க மாட்டீங்க, ஆனால் மனசுக்குள்ள நல்லா திட்டுவீங்க.
2: நீ என்ன சொல்ற எனக்கு புரியலையே, கொஞ்சம் விவரமா சொல்லுலதா.
1: காலையில ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க என்ன என்ன சொல்லி திட்டுனீங்க?
2: ஏய் என்ன சொல்ற, நான் உன்னை திட்டினா?

0: ஆமா, உங்க மனசுக்குள்ள திட்டிருக்கீங்க.
1: ஏய் கிண்டலா, இங்க பாரு. சரி, அப்படியே நான் மனசுக்குள்ள திட்டினாலும் உனக்கு அது எப்படி தெரியும்? நீ மந்திரவாதியா?
0: ஆமா, நான் மந்திரவாதிதே. நீங்க மனசுக்குள்ள என்ன என்ன திட்டினீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டா நீங்க எனக்கு என்ன தருவீங்க?
1: தங்க விற்கிற விலையில தங்க வாங்கி தர முடியாது. வேணும்னா ஒரு பட்டுச்சேலை எடுத்து தர்றேன். சொல்லு, நான் உன்னை என்ன சொல்லி திட்டுனேன் சொல்லு பாப்போம்.
0: காயிலாங்கடை ஸ்கூட்டரை இவ அப்பே ஏன் தலையில கட்டிட்டியான்? இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஸ்கூட்டர் கூட பரவாயில்ல, ஒண்ணுக்கும் லாய்க்கு இல்லாத இவளை ஏன் தலையில கட்டிட்டியான் பாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்களா சொல்லலையா?
1: லதா, உண்மையிலே நீ மந்திரவாதியா? நான் நினைச்சத எப்படி கரெக்டா சொல்ற? ஆச்சரியமா இருக்குல்லதா? அது எப்படி இல்லதா? பிளீஸ், ஒருத்தர் மனசுக்குள்ள நினைக்கிறத எப்படி மற்றவங்க கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்குல்லதா? பிளீஸ் பிளீஸ் லதா, சொல்லு. இப்பவே கடைக்கு கூட்டிட்டு போய் உனக்கு சூப்பரான பட்டுச்சல் எடுத்துறேன்.
0: ஆஹா, முதல்ல கடைக்கு நீ கூட்டிட்டு போங்க, வந்து சொல்றேன். ஜவுளி கடைக்கு போயிட்டு வந்தோம். இந்தாங்கத்தை உங்களுக்கு பட்டு புடவை 5000 ரூபா, எனக்கு 500 ரூபா புடவை தான். உங்கள் புள்ள வாங்கி கொடுத்தாரு, 1000 தான் சொல்லுங்க. அம்மா மேலே தான் அவருக்கு பாசம் அதிகம்.
2: அப்படியா? எங்கே கொண்டா பார்ப்போம்.
0: இந்தாங்கத்தை 5000 ரூபாய் பில்ல 500 ரூபா புடவைக்கும், 500 ரூபா பில்ல 5000 ரூபா புடவைக்கும் ஒட்டுனது நமக்கு மட்டும்தான் தெரியும். இந்த கிழவிக்கு தெரியவா போகுது?
2: நீ இப்ப என்ன நினைச்ச தெரியுமா? 5000 ரூபா பில்ல 500 ரூபா புடவைக்கும், 500 ரூபா பில்ல 5000 புடவைக்கும் ஒட்டுனது நமக்கு மட்டும்தானே தெரியும். இந்த கிழவிக்கு என்ன தெரியவா போகுதுன்னு தானே நினைச்ச? என்னடி மருமகளே, நான் சொன்னது சரியா? நான் உனக்கு மாமியாரடி.
0: அத்த அத்த, என்ன மன்னிச்சிடுங்க, நான் அப்படித்தான் நினைச்சேன். நீங்க எப்படித்தான் கண்டுபிடிக்கிறீங்களோ தெரியல. நீங்க என் புருஷனை பத்தி சொன்னதை வச்சு நான் அவரை ஏமாத்தி புடவை வாங்கிட்டேன்.
1: என்னது, நான் காலையில நினைச்சத நீதான் சொன்னியாமா? எப்படிமா எப்படிமா உனக்கு இந்த பவர் வந்துச்சு?
2: அது இந்த மீனாட்சிக்கு அந்த மீனாட்சி கொடுத்த சக்திடா. யார் என்ன நினைச்சாலும் என்னால துல்லியமா கண்டுபிடிக்க முடியும்.
1: அதாம்மா, அதான் எப்படிம்மா? எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தா எங்க மேனேஜர் என்ன நினைக்கிறாருன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவர் திட்டாதபடி நான் நடந்து ப்ரொமோஷன் வாங்கிடுவேன்லம்மா.
2: நேரம் வரும்போது உனக்கு நான் சொல்றேன். அடியே மருமகளே, இனி நீ என்னை பத்தி கடுகளவு கூட தப்பா நினைக்காத. நினைச்ச தொலைச்சு புடுவேன், தொலைச்சு.
3: சக்சஸ் சக்சஸ் சக்சஸ் பாட்டி மூளையில சிப்ப சாலு வச்சோம். பாட்டி மத்தவங்க நினைக்கிறத ஃபுல்லா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் சக்சஸ்.
0: ஏண்டி ஷாம்லி, மணி 8 ஆக போகுது, ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? எந்திரிடி எந்திரி.
3: இருமா இருமா, எந்திரிச்சிட்டேமா இருமா. என்ன அது, பாட்டி மூளையில நான் சிப்பு வச்ச மாதிரி கண்டதெல்லாம் கனவா? பாட்டி ராத்திரி படுக்கும்போது புலம்பிக்கிட்டே படுத்துச்சு. நீங்க என்னென்னமோ செய்யறீங்களே, உங்க அம்மா என்ன நினைக்கிறான்னு நான் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கருவி செய்யக்கூடாதான்னு கேட்டுச்சு. அதை நான் யோசிச்சுக்கிட்டே படுத்தனால இந்த கனவு வந்துருச்சு போல. அம்புட்டும் கனவு தான். அம்மா சீக்கிரமா காஃபி போடுமா, ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, நான் குளிக்க போறேன்.
0: சரி சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வா, டிஃபன் ரெடி பண்றேன்.
4: அம்மா அம்மா அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
0: ஏண்டா பதறி ஓடி வர? இன்னைக்கும் எவனாவது பணத்தை ஏஐ மூலமா ஏமாத்திட்டானா?
4: ஏமாத்தலமா, ஏற்கனவே உன்ட்ட போன்ல 5000 ரூபாய் வாங்கி ஏமாத்தனவன கண்டுபிடிச்சிட்டேன்.
0: யாரு யாரு?
4: என் அன்பு தங்கச்சி குண்டுதான். அம்மா, இன்னைக்கு அவ ஃப்ரெண்ட் என்னைய பார்த்தா, அவ என்கிட்ட, அண்ணா உங்ககிட்ட கலாட்டா செய்யத்தான் ஷாமிலி என்கிட்ட இருந்து போனை வாங்கி ஏஐ மூலமா குரலை மாத்தி பேசி

0: 5000 ரூபா ஜிபேல வாங்கியிருக்கான்னு சொன்னான். இன்னைக்கு என் பிறந்த நாளுன்னு எனக்கு கிஃப்ட் வாங்க அப்பா பணத்துல இருந்து வாங்கி கொடுத்துட்டு ஏதோ அவ பணத்திலேயே வாங்கின மாதிரி டிராமா போட்டிருக்கா. ஏ குண்டு, எவ்வளவு பயங்கரமான ஆளு நீ.
1: சாரிண்ணா, சும்மா ஜாலிக்குதான், நானே சொல்லலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள அந்த சதிகாரி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? சரி சரி, போய் பீரோ திறந்து பாரு, உனக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட் காத்துட்டு இருக்கு.
2: டே குமாரு, உன் தங்கச்சிக்கு உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கு, போய் பிறந்த நாள் பரிச வாங்கிக்கடா.
3: வாவ், ஸ்மார்ட் வாட்ச், கூலிங் கிளாஸ், செம்ம. தேங்க்ஸ் குண்டு, தேங்க்ஸ்.
4: ஹேப்பி பர்த்டே குமார்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது ஏஐ கலாட்டா நாடகம். எழுதியவர் ஏ ரமாகாந்தி. நாடகத்தில் பங்கு பெற்றோர் பாட்டியாக கீர்த்தி, மகன் பாலுவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், மருமகள் லதாவாக அம்பிகா, பேரன் குமாராக முத்துசெல்வம், பேத்தி ஷாமிலியாக சுபத்ரா தேவி மற்றும் யூடியூபராக தமிழ்ச்செல்வி ஆகியோர். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 10 மணி. நித்திரை கண்களில் தவழும் வேளையில் தேன் பூண்ட இனிமையான பாடல்களை தொகுத்து வழங்கும் இந்நிகழ்ச்சி தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியில் முதல் துளியாக வருவது அந்தமான் காதலி என்ற படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது.

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ. அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

பருவ மழை மூகில் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பன் தோப்பு கோயிலும் தெய்தானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை சேரானோ சலங்கைகள் தரும்.

தேடிய மக்கள் ஆசை சுகத்தில் தோன்றிய மக்கள்

குடிக்கும்.

தேடியமக்கு ஆசை சுகத்தில் தோன்றியமக்கு எங்கள் ராஜா கண்ணன் ஆயிரத்தில் ஒன்னை ஒன்னு ஆழக்கடலில் தேடியமக்கு ஆசை சுகத்தில் தோன்றியமக்கு.

தோன்றிய முத்து, ஆசை சூகத்தில் தோன்றிய முத்து, எங்க ராஜாக்கள் ஆயிரத்தில் ஒன்னே ஒன்று, ஆழக்கடலில் தேடிய முத்து, ஆசை சூகத்தில் தோன்றிய முத்து.

சித்தியிலும் தங்க சித்தி ஒன்ன பெற்ற அம்மா.

ஒழுக்கி வரும் பாடல் அவர்கள் என்ற படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

நேரம் 10:27. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன் மழை நிகழ்ச்சியின் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ஆட்டுக்கார அலமேலு என்ற படத்திற்காக பி. சுசீலா டி. எம். சவுந்தரராஜன் பாடியது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை நிகழ்ச்சியில். அடுத்து ஒழிக்க வரும் பாடல் நீதிக்கு தலைவணங்கு என்ற படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது.

அடுத்து ஒழிக்கும் பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரல்களில். இதயக்கணி என்ற படத்திற்காக.

ஒலித்த பாடல் நாளை நமதே என்ற படத்திற்காக கேஜே யேசுதாஸ் பி சுசிலா பாடியது. ஒலிக்க வரும் பாடல் பட்டிக்காட்டு ராஜா என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்பிரமணியம் குரலில்.

தேன்மழை நிகழ்ச்சியின் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் பல்லாண்டு வாழ்க என்ற படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடியது.

இதுவரை தேன்மழை நிகழ்ச்சியில் தேன் போன்ற இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 11 மணி. இனி நேயர்கள் கேட்க இருப்பது நாளை நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். நேயர்கள் கவனத்திற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. முயற்சியால் முன்னேறுவோம். வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் பயிர் சத்துக்களின் குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி முறைகள் நிறைவு பகுதி. காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும், சுற்றுச்சூழல் மண்டலங்களும் சேவைகளும். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் வாழ்விக்க வந்த காந்தி. அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. புகையிலையினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை. மாம்பழம் எஸ் சிவகுமார் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வெள்ளியம்பாக்கம் வி எம் கணபதி அவர்கள் தவில், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம். கதையின் நாயகிகள் பகுதி 2. பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள், சென்னை அஞ்சல். நண்பகல் 12:00 சந்தோஷம் நமக்குள்ள நாடகம். எழுத்தாக்கம் ஆர் ராஜரத்னம் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை. பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா சி லலிதா ஆகியோர் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம். நாடகத்துறையின் பயணங்கள் எனும் தலைப்பில் வேல்விழி சிவக்கொழுந்து அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே சிந்து. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி, சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை, சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக பிற்பகல் 3:10 முதல் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் மாலை 5:00 நிகழ்ச்சிகள் தொடங்கும்.

0: 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வானவில் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். வாழை சாகுபடி குறித்து அற்பிசம்பாளையம் கிராம உழவர் எம் முருகன் அவர்களுடனான நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போவில் நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். காலை 7:30 முதல் 7:40 வரை BWF பேட்மிண்டன் உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல். 7:40 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சந்தியா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:09 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை ஆஷிஷ் பி இப்ராஹிம். Prime Minister Narendra Modi chaired the third high-level meeting with secretaries to the Government of India at his residence today and discussed the future action agenda of ministries and departments dealing with infrastructure and connectivity, security and external affairs, and governance. He urged secretaries to think with a long-term perspective on how the country's future should be shaped, highlighting the importance of informal interaction and building team spirit among officers. Mr. Modi called for greater engagement between government departments, universities and young people to bring fresh perspectives in policy making. During the meeting, the secretaries shared their experiences on sectoral priorities, emerging challenges and implementation issues. Cabinet Secretary, secretaries of key ministries and departments, and senior officials from the Prime Minister's office attended the meeting. Japan's Minister of Defense, Shinjiro Koizumi, who is on an official visit to India, called on PM Modi today. During their meeting, Mr. Modi shared his vision for further strengthening the special strategic and global partnership between India and Japan and highlighted the importance of India-Japan defense and security cooperation in furthering peace, stability and prosperity in the Indo-Pacific and beyond. The PM outlined opportunities for Japan to partner with Indian companies and startups in the defense sector, particularly for co-development and co-production under the aegis of Make in India. Defense Minister Koizumi briefed Mr. Modi about the progress in bilateral defense cooperation and reaffirmed the government of Japan's continued commitment towards deepening ties with India. PM Modi also recalled his detailed discussions with Japanese counterpart Sanae Takaiji during her recent visit to India for the 16th India-Japan Annual Summit in July this year. Mr. Modi also appreciated the steady momentum in defense collaboration between India and Japan. Sharing a social media post, Mr. Modi said that they had an excellent conversation on deepening defense and security ties between India and Japan. The PM noted that the special strategic and global partnership between the two nations is an important anchor for peace, stability and prosperity in the Indo-Pacific and beyond. Union Cabinet has approved the establishment